நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சக வருடம் 1948 சிராவண மாதம் 15 நாள் 2026 ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 6 தேதி இன்று வியாழக்கிழமை மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்றைய ஒளிபரப்பு தொடங்குகிறது. நேரம் 5 மணி 49 நிமிடம் 39 நொடி.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி நாளொரு குரல். அரணாக்கம் வேண்டாதான் என்பான், பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான். அழுக்காரமை என்னும் அதிகாரத்தில் உள்ள இந்த குரட்பாவின் பொருள், தனக்கு அறமும் ஆக்கமும் விரும்பாதவன் என்று கருத்தக்கவனே பிறனுடைய ஆக்கத்தை கண்டு மகிழாமல் அதற்காக பொறாமைப்படுவான். தனக்கு அறமும் ஆக்கமும் விரும்பாதவன் என்று கருத்தக்கவனே பிறனுடைய ஆக்கத்தை கண்டு மகிழாமல் அதற்காக பொறாமைப்படுவான். 163வது குரட்பா மீண்டும் நம் நினைவிற்கு. அரண் ஆக்கம் வேண்டாதான் என்பான், பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான். நமது நிலையம் இன்று வழங்குள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள், படைப்பு மதுரை வானொலி நிலையம் சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம் தொடர்ந்து சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். மரப்பயிர் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாசமுருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் பாதிக்கும் காட்டுத்தீ, தொடர்ச்சி வழங்குபவர் இ நாகப்பன் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை. திருமண சட்டங்கள் குறித்து வழக்கறிஞர் பி தாமோதரன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதற்பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. பாலூட்டும் தாய்மார்களுக்கான உணவும் தாய்ப்பால் சேமிப்பு குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02-8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் பாட்டு கேட்கலாம். இதில் செம்பை வைத்தியநாத பாகவதர் அவர்கள் பாட்டு இடம்பெறும். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் சென்னை அஞ்சல். 11:02 நேர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு அன்பு எனும் ஆயுதம். நெறிப்படுத்துகிறார் சிவகாம சுந்தரி அவர்கள். 12:00 வளமான பாரதம் நிகழ்ச்சியில் நோயிலிருந்து விடுதலை, ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு, ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கியா யோஜனை அட்டை மற்றும் ஆயுஷ்மான் வை வந்தனா அட்டை குறித்த சித்திரத்தின் நிறைவு பகுதி. 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் மதுரை எஸ் சுவாமிநாதன் அவர்கள் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர்ஜே சிவகங்காவதி. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் டி ஸ்ரீனிவாச

அச ஐயங்கார் அவர்கள் வாசித்துள்ள ஜலதரங்கம் இசை கேட்கலாம். 4 மணிக்கு பாட்டும் பரதமும். திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை எம் எஸ் விஸ்வநாதன். கதை மற்றும் வசனம் பாலமுருகன். இயக்கம் பி மாதவன்.

மாலை 5 மணிக்கு பொன்மாலை பொழுது விழி என்ற தலைப்பில் திரை இசை பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரத்தாரர் நிகழ்ச்சி. 6 மணி முதல் 6:10 வரை திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7 மணி முதல் 7:15 வரையிலும், 8 மணி முதல் 8:15 வரையிலும், பின்பு 8:30 மணி முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. உழவர் அனுபவம் நேர்முகம். மீன் வளர்ப்பு குறித்த அனுபவங்களை பகிர்கிறார் செங்கல்பட்டு மாவட்டம் தாழம்பேடு ஆர் ரவி அவர்கள். தென்னையில் பல அடுக்கு விவசாயம் குறித்து ஐ நா விருது பெற்ற முன்னோடி இயற்கை விவசாயி பொள்ளாச்சி வள்ளுவன் அவர்களின் அனுபவ கருத்துகள். எட்டு நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 நாடகமலர். சுதேசி சுடர் பத்மநாப ஐயங்கார் நாடகம். எழுதுபவர் ஜி நிஷா நந்தினி. அமைப்பில் உதவி கே பரமேஸ்வரி. அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். 10 மணிக்கு கொஸ்டினார் இன் பார்லிமெண்ட் டெல்லி அஞ்சல். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2 மணி, 3:05 இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி கேட்கலாம் 102.8 FM ரெயின்போவின் நிகழ்ச்சிகள். காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02, 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ரத்னவள்ளி. 8:55 சைபாலின் இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேர்விருப்பம். 9:45 சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தின் நீதித்துறையால் பிரத்யேகமாக முன்னெடுக்கப்படும் நிகழ்ச்சி அத்தியாயம் 5. 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். நண்பகல் 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியை திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர்ஜே சிவகங்காவதி. 2:15 காலத்தை வென்ற காணங்கள். 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தூக்கத்தில் குரட்டை மற்றும் தூக்கத்தில் மூச்சு திணறல் குறித்து நேரலையில் விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை மூத்த மருத்துவர் டாக்டர் ஹரிஹரன் சிவகுமார் அவர்கள். 4 மணிக்கு சந்தேஷ் சோல்ஜர். மாலை 5 மணி காலையோட விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே அந்துவான். 6:20 முதல் 7 மணி, 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழியில் நேர்விருப்பம். 8:05 மியூசிக் பை தி பே வெஸ்டர்ன் மியூசிக். 9:15 தேன் சிந்து தேவானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz நிகழ்ச்சிகளாகவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை மணிக்கு ஒரு முறையும், இரவு 7 மணி, 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும், அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல்

0: நேரம் சரியாக 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுகப் பெருமாள் அவர்கள்.
2: ஒரு புத்த துறவி வழிப்பயணம் மேற்கொண்ட போது கடும் மழையில் சிக்கிக் கொண்டார். மழையில் நனைந்தபடி நெடுந்தூரம் நடந்தார். கண்களில் ஒரு புத்த மடாலயம் தென்பட்டது. அந்த மடாலயத்தின் தலைமை துறவியை சந்தித்தார். இன்று இரவு இந்த மடாலயத்தில் தங்க இடம் தாருங்கள் என்று கேட்டார். தலைமை துறவியோ இங்கு இடமில்லை என்று மறுத்தார். வந்த துறவியோ கெஞ்சினார். தலைமை துறவி மனமிறங்கி இன்று இரவு மட்டும் தங்கிக் கொள்ளுங்கள் என்று அனுமதித்தார். நள்ளிரவில் கடுங்குளிர்காற்று வீசியது. தலைமை துறவிக்கு திடீரென சந்தேகம். புதிதாக தங்க வந்தவர் என்ன செய்கிறார் என்று மறைந்திருந்து கவனித்தார். மடாலயத்தில் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. நெருப்பு இங்கே எப்படி வந்தது என்று உற்று கவனித்தார். தங்க இடம் கேட்டு பெற்ற துறவி புத்தரின் மரச்சிலை ஒன்றை நெருப்பு மூட்டி எரித்து அந்த வெப்பத்தில் குளிர்காய்ந்து கொண்டிருந்தார். தலைமை துறவிக்கு கடுங்கோபம். தங்க வந்த துறவியை வெளியே துரத்தினார். மறுநாள் புத்தர் சிலையை எரித்த துறவியின் மீது நடவடிக்கை எடுக்குமாறு தலைமை பீடத்திற்கு தகவல் அனுப்பினார். மறுவாரம் புத்த பீடத்திலிருந்து கடிதம் வந்தது. அதில் உங்களை தலைமை துறவி பதவியிலிருந்து நீக்கிவிட்டோம் என்றிருந்தது. வேர்த்து விறுவிறுத்து போனார். கடிதத்தின் கடைசி பகுதியில் கருணை வடிவமான புத்தரின் மரச்சிலை ஒரு புத்த துறவியின் குளிரை போக்க உதவாவிட்டால் அந்த சிலைக்கும் அர்த்தமில்லை, புத்தரின் கருணைக்கும் அர்த்தமில்லை என எழுதப்பட்டிருந்தது. மேலும் உங்களை சோதிக்கவே அந்த துறவியை அனுப்பினோம், உங்களின் உண்மையான எண்ணத்தை அறிந்தோம் என்றும் எழுதியிருந்தது. மூச்சடைத்து போனார் தலைமை துறவி. தலைமை துறவியின் பதவி பறிப்புக்கு காரணமாக இருந்தது எது? அவருடைய அகங்காரம். வள்ளலார் அகங்காரப் பெய்பிடித்து அலைகின்றீர்கள் என்னும் பொருளில் அகங்காரப் பெய்பிடித்தீர் என்கிறார். ஒரு காகிதத்தில் உங்களுக்கு என்னென்ன தெரியும் என பட்டியலிடுங்கள், மற்றவர்களை விட உங்களுக்கு சற்று அதிகம் தெரியும் என எழுதியிருப்பீர்கள். இன்னொரு காகிதத்தில் உங்களுக்கு என்னென்ன தெரியாது என பட்டியலிடுங்கள். உதாரணமாக, நமக்கு சாப்பிட தெரியும் ஆனால் சமைக்க தெரியாது. உங்கள் அளவிற்கு உங்கள் மனைவி படிக்காதவராக இருக்கலாம் ஆனால் வாய்க்கு ருசியாக சமைக்கிற திறமை உங்கள் மனைவிக்கு உண்டு என்றால் அந்த அறிவுக்காக நீங்கள் உங்கள் மனைவியை மதிக்க வேண்டும். உங்கள் மனைவி ஒன்றை தெரிந்து வைத்திருக்கிறார் என்பது வேறு. உங்களுக்கு தெரியாத ஒன்றை உங்கள் மனைவி தெரிந்து வைத்திருக்கிறார் என்பது வேறு. நமக்கு தெரியாத விஷயங்கள் மற்றவர்களிடம் இருப்பதை கண்டுபிடித்து பாராட்ட ஆரம்பித்தால் நம்மிடம் இருக்கும் அகங்காரம் தானாகவே அழிந்துவிடும். ஒருவர் இன்னொருவர் தோட்டத்தில் கனிந்த பழங்களை பார்த்தார். ஒரு கோணிப்பையை எடுத்தார், வேலி தாண்டி குதித்தார், பழங்களை பறித்தார், கோணியில் நிரப்பினார், வேலியை தாண்ட முயன்றார், தோட்டத்தின் சொந்தக்காரர் கையில் சிக்கினார். யார் அனுமதியுடன் கனிகளை பறித்தாய்? நான் பறிக்கவில்லை, வீசிய காற்றால் கீழே உதிர்ந்தன. அப்படியானால் இந்த கோணியை எதற்காக எடுத்து வந்தாய்? ஓ, இதுவா? இதுவும் காற்றில் பறந்து வந்தது. காற்றில் பழங்கள் உதிர்ந்தது இருக்கட்டும், கோணியும் பறந்து வந்தது இருக்கட்டும், கோணியில் பழங்களை நிரப்பியது யார்? அது எனக்கு தெரியாது. அகங்காரம் பிடித்தவர்கள் தவற்றை ஒப்புக்கொள்ளாமல் அதை நியாயப்படுத்தி கொண்டே போவார்கள். இந்த அகங்கார மனப்பான்மை அபாயகரமானது. அகங்காரத்தை விரட்டுவோம், அன்பை விதைப்போம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் ஜி ஆறுமுகப் பெருமாள் அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:15. தெய்வீக ரகம் நிகழ்ச்சியில் முதலாவதாக பாடல் கேட்கலாம். வெள்ளிமலை எனத் தொடங்கும் மகாநதி சோபனா பாடிய பாடல்.

சேவை செய்திகள். புதுச்சேரி ஜவஹர் நகர் அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி செல்வ விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் மற்றும் ஸ்ரீ நல்லாண்டா முத்துமாரியம் அம்மன் அபிராமி உடனுரை. அமிர்த கண்டேஸ்வரர் திருக்கோயில் ஆடி உற்சவத்தில் இன்று காலை 8 மணிக்கு ஸ்ரீ நல்லாண்டா முத்துமாரி அம்மனுக்கு மகா அபிஷேக ஆராதனை சக்திகரக புறப்பாடு. மாலை 3 மணிக்கு மகா தீப ஆராதனை நடைபெறும். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் இயேசுவே பரலோக ராஜனே என தொடங்கும் பாடலை கேட்கலாம்.

சேவை செய்திகள். புதுவை சாமி பிள்ளை தோட்டம் ஸ்ரீ ஆனந்த முத்துமாரியம்மன் ஆலய ஆடி மாதம் பிரம்மோற்சவ விழாவில் காலை மகா அபிஷேகம் தீபாராதனை, மாலை அம்மனுக்கு ஸ்ரீ சரஸ்வதி அலங்காரத்துடன் மகா தீப ஆராதனை செய்து திருவீதி உலா நடைபெறும். தெய்வீகராகம் நிகழ்ச்சியில் உலகை நமக்கு என தொடங்கும் மனோ பாடிய பாடல் கேட்கலாம்.

விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஜெயபுரத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு அன்னை ஸ்ரீ ஜெயமுத்து மாரியம்மன் ஆலய 60ஆம் ஆண்டு ஆடி பெருவிழா வசந்த உற்சவத்தில் இன்று காலை 108 சங்க பூஜை, மாலை யாகசாலை பூஜை, ஸ்ரீ கணபதி ஹோமம், ஸ்ரீ லக்ஷ்மி ஹோமம், நவகிரக ஹோமம் பூர்ணஹிருதி செய்து அம்மனுக்கு 108 சங்க அபிஷேகம், மகா தீப ஆராதனை ஆகியவை நடைபெறும். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டம் நரசிங்கன்பேட்டை தேவாங்கர் கீழ்வீதியில் எழுந்து அருளிக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் தீமிதி விழாவில் இன்று அல்லி அர்ஜுனன் கல்யாணம் நடைபெறும். தெய்வீகராகம் நிகழ்ச்சியில் நிறைவாக ஸ்ரீரடி சாய்பாபா பாடல்கள் பூஜை மனம் என தொடங்கும் எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 21 நாள் வியாழக்கிழமை, நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் மரப்பயிர் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: கருத்தமுத்து, எப்பா கருத்தமுத்து, கருத்தமுத்து,
2: வா கருத்தமுத்து, வா வா வா வா.
1: என்னப்பா நேத்து எங்க போயிருந்த? உன்னை தேடி தேடி பார்த்தேன், ஆளே பிடிக்க முடியல.
2: அதை நான் கேட்கணுமா உன்னை? நான் உனக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி என் ஃபோனே சூடானது தான் மிச்சான்.
1: எப்பா அப்படி என்னப்பா எனக்கு ஃபோன் பண்ண?
2: முக்கியமான விஷயமா ஃபோன் பண்ணப்பா, நீ தான்ப்பா எடுக்கல.
1: எப்பா என் ஃபோனில் நேற்று டிஸ்பிளே போயிடுச்சுப்பா.
2: ஓஹோ.

0: மரப்பயிர் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: கருத்தமுத்து, எப்பா கருத்தமுத்து, கருத்தமுத்து,
2: வா காத்தமுத்த, வா வா வா வா.
1: என்னப்பா நேத்து எங்க போயிருந்த? உன்னை தேடி தேடி பார்த்தேன், ஆளே பிடிக்க முடியல.
2: அதை நான் கேட்கணுமா உன்னை? நான் உனக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி என் ஃபோனே சூடானது தான் மிச்சான்.
1: ஏப்பா அப்படி என்னப்பா எனக்கு ஃபோன் பண்ண?
2: முக்கியமான விஷயமா ஃபோன் பண்ணப்பா, நீ தான்ப்பா எடுக்கல.
1: ஏப்பா என் ஃபோனில் நேற்று டிஸ்பிளே போயிடுச்சுப்பா.
2: ஓஹோ,
1: அதனால நான் யார் ஃபோனையும் எடுக்க முடியல. ஆனால் நேரில் உன் வீட்டுக்கு வந்தப்பா, நீ வீட்டில் இல்லை, எங்கேயோ வெளில போயிருந்தப்பில் இருக்கு. எனக்கு ரெண்டாவது தடவை மத்தியானத்துக்கு மேலேயும் வந்தப்பா, நீ இல்லைப்பா.
2: ஆமாங்க கதமுத்த, டவுன் வரைக்கும் போய் வந்தேன்.
1: ஓஹோ, என்ன கையில் ஏதோ பேப்பர்லாம் வேற வச்சிருக்க?
2: ஆமாம், ஏற்கனவே இருந்த நிலம் இல்லாம ரெண்டு ஏக்கர் தினந்தோப்புவாங்கன்னா?
1: ஆமா, நீ தினந்தோப்புவாங்கன்னு தான் எனக்கு தெரியுமேப்பா.
2: நேத்துக்கு போயிட்டேன், ஒரு ஏக்கர் திடல் வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வரம்பா.
1: ஓஹோ, ஆத்தங்கர ஓரமா சொல்லிக்கிட்டே இருந்த அந்த திடலை வாங்கிட்டியா?
2: ஆமா, அவரு சிங்கப்பூர் போயிட்டாராம்.
1: ஓஹோ, அதனால தேடலை வாங்கிட்டேன்.
2: ஆமா, நான் வாங்கிட்டேன்.
1: சரிப்பா, ரொம்ப சந்தோஷமான செய்தி.
2: இது சம்பந்தமா உன்னை பார்க்கலான்னு வீட்டுக்கு வரதா தான் இருந்தேன், நீ எதிரில் வந்துட்ட.
1: ஏப்பா என் வீட்டுக்கு வரலான்னு இருந்தியா?
2: ஆமா.
1: எதுக்குப்பா?
2: ஒன்னும் இல்லை காத்த மூத்த, ஒரு ஏக்கர் தேடலை வாங்கினல்ல, அதுல என்ன பயிரிடலாம்னு ஒரே குழம்பா இருக்குது.
1: ஏப்பா நெல் கரும்பு வாழைன்னு ஏதாவது போட வேண்டியதுன்னு?
2: காத்த மூத்த, அதெல்லாம் விடுப்பா. அன்றாடம் வருமானம் வர மாதிரி மரப்பயிரா சொல்லுப்பா.
1: எப்பா மரப்பயிர் அப்படின்னா நீ எலுமிச்சை போடலாம், அப்புறம் கொய்யா சாகுபடி செய்யலாம், நெல்லி சாகுபடி செய்யலாம், சப்போட்டா சாகுபடி செய்யலாம், இதெல்லாம் செய்யலாம்ப்பா.
2: எல்லாம் வருமானம் வர பயிர் தான் இதெல்லாம்.
1: ஆமாம்ப்பா.
2: காத்தமுத்த, நெல்லிக்காய் சாகுபடி, எலுமிச்சை சாகுபடி, சப்போட்டா சாகுபடி, கொய்யா சாகுபடி, இதெல்லாம் பயிரிடுறதுக்கு ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ கண்ணு தேவைப்படும், இதெல்லாம் பார்த்தின முழு விவரங்களை எனக்கு தெள்ள தெளிவாக சொல்லுப்பா கொஞ்சம்.
1: சரி கருத்தமுத்து, சொல்கிறேன்ப்பா. நீ மரப்பயிர்னு வந்துட்ட,
2: சரி,
1: எலுமிச்சை அப்புறம் வந்து நெல்லி, இது ரெண்டும் வந்து இடைவெளி ஒரே அளவில் தான் நீ எடுத்துக்கணும். அதாவது ஒரு எலுமிச்சங்கண்ணுக்கும் இன்னொரு எலுமிச்சங்கண்ணுக்கும், அல்லது ஒரு நெல்லி செடிக்கும் இன்னொரு நெல்லி செடிக்கும்,
2: சரி,
1: 21 அடி இடைவெளி எடுத்துக்கணும்ப்பா.
2: ஓஹோ,
1: அப்போ தான் மரம் நல்லா வளர்ந்து பெருசாகும் போது மரத்துக்கு மரம் தொந்தரவு இல்லாம நல்ல சூரிய வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி இருக்கும், நல்லா காய்க்கும்.
2: சரி சரி சரி.
1: அப்புறம் இப்படி நீ செய்யும் போது ஒரு ஏக்கருக்கு 100 கண்ணு தேவைப்படும்பா. அதாவது எலுமிச்சையா இருந்தாலும் சரி, நெல்லியா இருந்தாலும், புரியுதா?
2: சரி.
1: அடுத்து கொய்யா சாகுபடி பண்ண போறேன்னா, ஒரு கொய்யா செடிக்கும் இன்னொரு கொய்யா செடிக்கும் இடையில வந்து 18 அடி இடைவெளி வச்சுக்கப்பா.
2: ஓ, 18 அடியா?
1: ஆமா. அப்போ ஒரு ஏக்கருக்கு 130 கண்ணு தேவைப்படும். நீ வந்து மாமரம் கூட நீ சாகுபடி செய்யலாம்.
2: ஓ, மாமரம் செய்யலாம்.
1: ஆமாப்பா, ஆனா இடைவெளி கொஞ்சம் அதிகமா விடணும்.
2: ஆமா, படர்ந்து போவோம்.
1: ஆமா, அது பெரும் மரம் இல்லையா, அதனால குறைஞ்சபட்சம் நீ 32 அடி இடைவெளி விடணும்.
2: ஓஹோ,
1: அதனால ஒரு ஏக்கர்ல 42 கண்ணு தேவைப்படும்பா. சப்போட்டா அப்படின்னா 20 அடி இடைவெளி விடலாம். ஒரு ஏக்கருக்கு 110 கண்ணு தேவைப்படும். இந்த இடைவெளியை விடுறது வந்து ரொம்ப முக்கியம்ப்பா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூரிய வெளிச்சம் அப்போதான் நல்லா கிடைக்கும், நமக்கு நல்ல பலன் பிற்காலத்தில் கிடைக்கும்.
2: ஓஹோ, சரி சரி. காத்தமுத, இந்த நிலத்தெல்லாம் தயார் பண்ணுற விதம், இது இல்லாமல் எனக்கு எப்படி நிறைய வருமானம் கிடைக்கும், அதை பற்றி விவரமாக சொல்ல.
1: ஏப்பா நீ என்ன பண்ணுற, சட்டி கலப்ப, அதாவது நம்ம மாட்டை பூட்டி ஓட்டினீன்னா சட்டி கலப்பையால் முதல்ல நல்லா உழுது போட்டுருணும்.
2: ஓஹோ,
1: ஏன்னா அது ஏற்கனவே தடகாடாக கிடக்கு.
2: ஆமாம், தடலு போலகுது பாத.
1: அதை நல்லா உழுது போட்டு 1 மாதம் கிட்டத்தட்ட மண்ணை அப்படியே ஆற விடணும். அப்புறம் 1 வார இடைவெளியில் 2 முறை நீ டிராக்டர் வச்சு நல்லா உழணும். எந்த பயிராக இருந்தாலும் 2.5 அடி சதுரம், 2.5 அடி ஆழத்துக்கு குழி எடுத்துக்கணும்.
2: ஓஹோ,
1: ஏன்னா அது ரொம்ப முக்கியம். இப்போ குழிகள் தேவையான அளவில் இடைவெளியில் எடுத்தாச்சு. ஒவ்வொரு குழியிலையும் 100 கிலோ களிமண், 25 கிலோ தொழு உரம். தொழு உரம் தான் உன்ட்ட இருக்குது.
2: ஆமாம், அது நிறைய இது தோட்டத்தில்.
1: அதை போட்டுட்டு அப்புறம் அந்த சோத்து கத்தாழை இருக்குல்ல,
2: ஆமாம்,
1: அதை துண்டு துண்டாக வெட்டி,
2: ஓஹோ,
1: ஒரு குழிக்கு ரெண்டு இல்லைன்னா ஒரு மூணு நாலு

0: போட்டணும்ப்பா. இந்த சோத்து கத்தாழை இருந்துச்சுன்னா மண்ணுக்குள்ளே அது இருக்குது இல்லை,
1: ஆமாம்,
0: இந்த வேர்புழுக்கள் வராமல் இருக்குதான்ப்பா.
1: ஓஹோ,
0: அனுபவத்தில் என்னுடைய நண்பர் ஒரு விவசாயி என்கிட்ட
1: சொன்னார்,
0: அதை நான் உனக்கு சொல்கிறேன்.
1: பரவாயில்ல.
0: அப்புறம் நீ கண்ணை நட்ட பிறகு
1: சரி,
0: பொதுவாக சொட்டு நீர் பாசனம் அமைச்சுக்கிட்டீங்கன்னா தண்ணி செலவு உனக்கு குறைஞ்சிடும். ஆமாம், ஆறாவது மாதத்தில் ஒவ்வொரு கன்றுக்கும் 2 கிலோ தொழு உரத்தை நீ எக்ஸ்ட்ராவாக இடணும். இது ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்படி தொழு உரம் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா கண்ணு அப்படியே சரசர சரசரன்னு வளர ஆரம்பிச்சிரும்பா,
1: போஷாக்கா இருக்கும் அப்படியே.
0: ஆமாம்ப்பா, நடவு செஞ்ச 4வது மாதம் நெல்லி வந்து பூக்க ஆரம்பிச்சிடும். இப்படி பூக்குறப்ப நீ ஆசைப்பட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. முதல் 1-3 வருஷம் வரைக்கும் அந்த பூக்கள் இருந்து காய் வரவிடாம பூக்களை கிள்ளி போட்டுணும். அதை வந்து விளைய விட்டின்னு
1: வச்சுக்க,
0: மரம் பெருக்காது, அதுக்கு பிறகு காய்களோட எண்ணிக்கையும் அதிகமா இருக்காது, அப்படியே தெம்பு இல்லாத மரம் மாதிரி ஆயிடும்.
1: ஓஹோ,
0: அதனால நீ இந்த 3 வருஷம் வரைக்கும் அதை காய்க்க விடாம
1: பாத்துக்கிட்டீன்னா
0: அதுக்கு பிறகு காய்க்கும் பாரு, ஒரு காய்ப்பு அப்படியே கொத்து கொத்தா காய்க்கும்பா. ஆமா, காய்களும் நல்லா ருசியா இருக்கும், உனக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும்.
1: அதுதான் வேணும் எனக்கு.
0: பொதுவா நெல்லியில இன்னொரு பிரச்சனை இருக்குப்பா.
1: சரி,
0: வெய்ய காலங்கள்ல எருக்கடை பூச்சி அப்படின்னு ஒரு பூச்சி தாக்குதல் வரலாம்.
1: ஓஹோ,
0: ஆமா, இத வரவிடாம பண்ணணும்னா மரத்தோடைய அடிப்பாகம் இந்த பூச்சி தாக்குதல் இருக்குன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? மரத்துடைய அடிபாகத்துல வந்து அப்படியே வெண்மையா காணப்படும். அந்த மரங்களின் மீது நாம என்ன செய்யணும், 13 லிட்டர் தண்ணீர்ல 50 மில்லி வேப்பெண்ணெய கலந்து தெளிக்கணும். வருஷத்துக்கு 2 முறை காய்க்கும்பா.
1: கதமுத்து, நெல்லி சம்பந்தமா இவ்வளவு ஆலோசனை சொன்ன, அடுத்தது கொய்யா சாகுபடி செய்யணும்னா அதுக்கு என்ன வழிமுறை, அது சொல்ல.
0: நீ வந்து குழி எடுக்கிறது, கண்ணு வைக்கிறது, மருந்து போடுறது, உரம் போடுறது எல்லாம் அதே மாதிரிதான்.
1: சரி,
0: கொய்யா வந்து நடவு செஞ்சா 2வது ஆண்டுல இருந்து பலன் கொடுக்க தொடங்கும். அதுக்கு முன்னாடி பூ பூக்குதுன்னா அதெல்லாம் காயாக விடக்கூடாது. 2 வருஷம் கழிச்சுதான் நீ அத காய்ப்புக்கு விடணும்.
1: காத்தமுத்த, கொய்யாவை பத்தி அருமையா சொன்ன. காத்தமுத்த, நீ சொல்றத அப்படியே 100 ரூபாய் கேட்டமா நானு. இந்த மரப்பயிர்களை பயிரிட்டா நல்ல வருமானம் கிடைக்கும் போலுதா?
0: நிச்சயமாப்பா, மரப்பயிர்களை பயிரிட்டா நல்ல வருமானம் கிடைக்கும். நீ ஆத்து ஓரத்தில் இப்போதானே 1 ஏக்கர் வாங்குற தடல் காடு.
1: ஆமா,
0: நீ ஆத்தங்கரை ஓரமா இருக்கிற எல்லா நிலத்தையும் வாங்கிடுவப்பா. இனிமே
1: வாய் முகூர்த்தம் பழிக்கட்டும்பா.
0: நிச்சயமா பழிக்கும்பா. சரி, போயிட்டு வரட்டுமா கர்த்தமுத்து?
1: பார்த்து போயிட்டு வாங்க கர்த்தமுத்து.
2: உழவர்களுக்கான செய்திகளில் இதில் மரப்பயிர் சாகுபடி குறித்த காத்தமுத்து கர்த்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள்.

0: 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று காலை 7:25 நலமாய் வாழ பாலூட்டும் தாய்மார்களுக்கான உணவும் தாய்ப்பால் சேமிப்பு குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள்.
1: சென்னை மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில். உண்மையா, பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02-8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
0: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் ரயில்வே உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த மாநில அரசின் ஒத்துழைப்பு தேவை என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு கட்ட சோதனைகள் நிறைவடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சென்னை, ராமநாதபுரம், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 13 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை மற்றும் நெல்லை அணிகள் வெற்றி பெற்றன. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் ரயில்வே உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த மாநில அரசின் ஆதரவு தேவை என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், தமிழகத்தின் உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு தேவைப்படும் 4612 ஹெக்டேர் நிலங்களில் 1178 ஹெக்டேர் நிலங்கள் மட்டுமே இதுவரை கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். நிலம் கையகப்படுத்துதலை விரைவுபடுத்த தமிழக அரசின் ஆதரவு தேவை என்று அவர் குறிப்பிட்டார். இதில் ஏற்படும் தாமதம் காரணமாக பல்வேறு முக்கிய திட்டங்களை செயல்படுத்துவது தாமதமாகியுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டப்பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இத்திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு கட்ட பணிகளின் சோதனைகள் நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்தார். இப்பயணத்தில் பங்கேற்கவுள்ள விண்வெளி வீரர்கள் ரஷ்யாவில் தங்கள் பயிற்சியை நிறைவு செய்துள்ளனர் என்றும், தற்போது பெங்களூருவில் உள்ள விண்வெளி வீரர்கள் பயிற்சி நிலையத்தில் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி கல்வி அமைச்சகத்தின் உயரதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற ஆலோசனையின் போது நாட்டின் கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான முன்முயற்சி குறித்தும் முக்கிய முன்னுரிமைகள் குறித்தும் அவர் விவாதித்தார். இந்த சந்திப்பு குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு பிரஹ்லாத் ஜோஷி, கல்விக்கான முதன்மை திட்டங்களை திறன்மிக்க வகையில் செயல்படுத்துவதை விரைவுபடுத்துவது குறித்தும் கல்வியின் தரம் குறித்தும் தாம் ஆலோசித்ததாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் 32 போலி பல்கலைக்கழகங்கள் செயல்படுவது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இந்த போலி பல்கலைக்கழகங்கள் குறித்த பட்டியல் பல்கலைக்கழக மானியக்குழுவின் இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். அத்துடன் பல்கலைக்கழக மானியக்குழுவின் விதிகளை மீறி இப்பல்கலைக்கழகங்கள் செயல்படுவதை ரத்து செய்வதற்கும் மாணவர்களை ஏமாற்றியதற்காக உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அந்த போலி பல்கலைக்கழகங்கள் செயல்படும் மாநில யூனியன் பிரதேசங்களின் தலைமைச் செயலாளர்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் என்றும் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சட்டப்பேரவையில் வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் இதை தாக்கல் செய்து உரையாற்றவுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் பட்டினமருதூரில் அகழாய்வு நடைபெற்று வருகிறது. இதில் கிடைத்துள்ள பொருட்கள் பண்டைய காலத்தில் பட்டினமருதூர் வெளிநாடுகளுடன் கடல் வணிக தொடர்பு கொண்டிருந்ததற்கான சான்றுகளாக கருதப்படுகிறது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாத வட்டத்துக்குட்பட்ட பட்டினமருதூர் தமிழக அரசால் தொல்லியல் தளமாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து கடந்த மார்ச் மாதம் முதல் அகழ்வாய்வு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதுவரை நடைபெற்ற அகழ்வாய்வில் பழங்கால சங்குகள், சங்கு வளையல்கள், சங்கு ஆபரணங்கள், பாசிமணிகள், கவரி சிப்பிகள், கண்ணாடி மணிகள் மற்றும் வளையல்கள் உள்ளிட்ட 6000 மேற்பட்ட பல்வேறு பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சீன நாணயங்கள், செலடான் வகை சீன மண்பாண்ட ஓடுகள், உரை கிணறுகள், கற்சுவர்கள் மற்றும் சுடுமண் வடிகால் குழாய்களும் கண்டறியப்பட்டுள்ளன. பண்டைய காலத்தில் பட்டினமருதூர் வெளிநாடுகளுடன் கடல் வணிக தொடர்பு கொண்டிருந்ததற்கான முக்கிய சான்றலாக இவை கருதப்படுகின்றன. சங்குகள், அறுக்கப்பட்ட ஆபரணங்கள், தயாரிக்கப்பட்ட தடயங்கள் கிடைத்திருப்பதால் மிகப்பெரிய சங்கு தொழிற்சாலை இயங்கி இருந்திருக்கலாம் என அகழாய்வுத்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
2: தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலை வாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை

0: செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: சென்னை, திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், புதுக்கோட்டை, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, திருவாரூர், நாகப்பட்டினம், ராமநாதபுரம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இந்த பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை இரவு நேரங்களில் நகரின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக ஓமருடன் ஒப்பந்தம் உருவாக்குவதற்கான பணிகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையே ராணுவ ஒத்துழைப்பு குறித்த கூட்டுப்பணிக்குழு கூட்டம் தாஷ்கண்டில் நடைபெற்றது. புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. உத்தராகண்ட் மாநிலம் சில்கியாரா சுரங்க விபத்து மீட்பு நடவடிக்கையின் போது துணிச்சலுடன் மீட்புப் பணியில் ஈடுபட்ட 12 பேருக்கு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி விருது வழங்கினார். மகாராஷ்டிராவில் ஹோமியோபதி மருத்துவர்களை மகாராஷ்டிரா மருத்துவ கவுன்சிலில் பதிவு செய்வதற்கு அரசு அனுமதி அளித்துள்ளதற்கு எதிராக அம்மாநில பயிற்சி மருத்துவர்கள் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த பாகிஸ்தான் உலர் பேரிச்சம்பழங்களை கண்ட்லா துறைமுகத்தில் வருவாய் புலனாய்வு இயக்குநர் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் ஒருங்கிணைந்த பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் பன்னாரி அம்மன் கோவில் உண்டியல் எண்ணிக்கையில் 1,20,00,000 ரூபாய் ரொக்கம் கிடைத்ததாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் இரூர் கிராம நிர்வாக அலுவலகத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் வரும் 12 நடைபெறவுள்ளது. தேசிய கைத்தறி தினம் நாளை கொண்டாடப்படுவதை ஒட்டி திருப்பூரில் உள்ள ஆடை அலங்கார வடிவமைப்பு கல்லூரியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சென்னை மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்ட ஊழியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் அளித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 2 வித்தியாசத்தில் திருச்சி அணியை வென்றது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் நெல்லை அணி 50 வித்தியாசத்தில் சேப்பாக் அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் கோவை அணி சேலம் அணியை எதிர்கொள்கிறது. கொரியன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர்ப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 16-21, 21-17, 21-12 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் சின் யாம் ஹாப்பி லோவை வென்றார். மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சோனாலி சிங் ரித்திகா தாக்கர் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. முதல் சுற்றில் இந்த இணை 13-21, 21-15, 21-12 என்ற செட் கணக்கில் தென்கொரிய இணையை வென்றது. உலக செப்பக் டக்ராவ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டங்களில் இந்திய அணி இலங்கை, பாகிஸ்தான் மற்றும் வியட்நாம் அணிகளை வென்றது. 20 உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் முகாலி வெங்கட்ராமன் அரையிறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 800 ஓட்டப்பிரிவு தகுதிச் சுற்றில் அவர் 3 இடம் பிடித்தார். தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிஷா, பஞ்சாப், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம் ஆகிய அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இன்று நடைபெறவுள்ள அரையிறுதி ஆட்டங்களில் ஒடிஷா பஞ்சாபையும் ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசத்தையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் ரயில்வே உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த மாநில அரசின் ஒத்துழைப்பு தேவை என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு கட்ட சோதனைகள் நிறைவடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சென்னை, ராமநாதபுரம், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 13 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை மற்றும் நெல்லை அணிகள் வெற்றி பெற்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: நேரம் 6:55, 9:00 நிகழ்ச்சியில் தொடர்வது
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது.

0: சூழல் அறிவோம்.
1: சுற்றுச்சூழலை பாதிக்கும் காட்டுத்தீ தொடர்ச்சியினை கேட்கலாம். வழங்குபவர் இ நாகப்பன் அவர்கள்.
2: காலத்துக்கு காலம் காட்டுத்தீ ஏற்பட்டு வருகிறது. புதைப்படிவங்களும் உலக வரலாறும் காட்டுத்தீ பற்றிய பல தகவல்களை தருகின்றன. காட்டுத்தீ அதிக உயிர் சேதங்களையும் பொருட்சேதங்களையும் ஏற்படுத்த வல்லது. எனினும் சில தாவரங்கள் காட்டுத்தீயால் நன்மையடைவதும் தெரிய வருகிறது. சில இன தாவரங்கள் அவற்றின் வளர்ச்சிக்கும் இனப்பெருக்கத்துக்கும் காட்டுத்தீயில் தங்கியுள்ளன. பெரிய காட்டுத்தீக்கள் சூழலில் எதிர்மறையான தாக்கங்களை உண்டாக்குகின்றன. காட்டுத்தீயை தடுப்பதற்கும் கண்டுபிடிப்பதற்கும் கட்டுப்படுவதற்குமான செயல்பாடுகள் காலத்துக்கு காலம் மாறுபடுகின்றன. பன்னாட்டு காட்டுத்தீ மேலாண்மை வல்லுநர்கள் இதுகுறித்த ஆராய்வுகளையும் தொழில்நுட்ப வளர்ச்சிகளையும் ஊக்குவித்து வருகின்றனர். காட்டுத்தீ தொடங்குவதற்கான 4 முக்கிய காரணங்கள்: மின்னல், எரிமலை வெடிப்பு, பாறைகள் விழுவதால் ஏற்படும் தீப்பொறி, தானாக தீப்பற்றுதல் போன்றவையாகும். உலகம் முழுவதிலும் எரிந்து கொண்டிருக்கும் ஆயிரக்கணக்கான நிலக்கரி சுரங்க தீயினாலும் அருகில் உள்ள எரியக்கூடிய பொருட்களை தீப்பற்ற செய்து காட்டுத்தீயை ஏற்படுத்தக்கூடும். ஆனாலும் பல காட்டுத்தீ ஏற்படுவதற்கு மனிதருடைய நடவடிக்கை காரணமாக இருக்கின்றன. காய்ந்த மரங்களும் செடிகளும் அதிக வேகத்தில் ஒரு ஆய்வதாலும் காட்டுத்தீ பற்றுகிறது. கோடைக்காலம் மற்றும் அதிக வெயில் காலங்களில் காட்டுத்தீ அதிகமாக பிடிக்கின்றன. காட்டுத்தீ ஏற்பதற்கான முதன்மை காரணம் நாட்டுக்கு நாடு வேறுபடுகின்றது. ஐக்கிய அமெரிக்கா, கனடா, வடமேற்கு சீனா போன்ற இடங்களில் மின்னல் காட்டுத்தீ ஏற்படுவதற்கான முதன்மை காரணமாக விளங்குகிறது. உலகின் பிற பகுதிகளில் மனித நடவடிக்கைகள் முக்கிய காரணங்களாக உள்ளன. மெக்சிகோ, நடு அமெரிக்கா, தென்கிழக்காசியா, பிஜி, நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் கால்நடை வளர்ப்பு மேலாண்மை, நில மீட்புக்கான எரிப்பு, கவனமின்மை போன்ற நடவடிக்கை பெரும்பாலான காட்டுத்தீக்கள் உருவாக காரணமாகின்றன. சென்ற 2025 ஆண்டு அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் ஏற்பட்ட பெரிய காட்டுத்தீ ஏராளமான பொருளிழப்பை ஏற்படுத்தியுள்ளது. உலக புகழ்பெற்ற திரைப்பட நகரமான டிஸ்னிலேண்ட் என்ற சிறுவர் உலகம் காட்டுத்தீயால் எரிந்து சாம்பலானது. சில அமெரிக்க நாடுகளின் சொகுசு வீடுகளும் தீயில் எரிந்து நாசமாயின.
0: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம்.
1: சுற்றுச்சூழலை பாதிக்கும் காட்டுத்தீ தொடர்ச்சியினை கேட்டீர்கள்.
0: வழங்கியவர் இ நாகப்பன் அவர்கள்.
3: ஆயிரத்தி 215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று காலை 7:25 நலமாய் வாழ பாலூட்டும் தாய்மார்களுக்கான உணவும் தாய்ப்பால் சேமிப்பு குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள்.
4: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
3: நூற்றி 102.8 FM ரெயின்போவில் இன்று மதியம் 3 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தூக்கத்தில் குரட்டை மற்றும் தூக்கத்தில் மூச்சு திணறல் குறித்த நேரலையில் விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை மூத்த மருத்துவர் டாக்டர் ஹரிகரன் சிவகுமார் அவர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 7:06. இனி கேட்கலாம் சிந்தனை மலர்.

எவருடைய சிந்தை குழப்பமில்லாமல் இருக்கிறதோ அவர்களுக்கு அச்சம் என்பதே சிறிதும் இல்லை. எவருடைய சிந்தை குழப்பம் இல்லாமல் இருக்கிறதோ அவர்களுக்கு அச்சம் என்பதே சிறிதும் இல்லை. புத்தபிரான் அவர்களின் சிந்தனை துளிர் கேட்டீர்கள்.

0: எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லனா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
2: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
3: 102.8 FM ரெயின்போவில் இன்று காலை 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், நண்பகல் 12:02 வரலாற்றில் இன்று. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 7:09. புதுவை புதுமை நிகழ்ச்சியில்
4: திருமண சட்டங்கள் குறித்து வழக்குரைஞர் பி தாமோதரன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதற் பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
5: வணக்கம் சார்.
6: வணக்கம் சார்.
5: இன்றைய நிகழ்ச்சியில திருமண சட்டம், இது சம்பந்தமா நேயர்களுக்கு பல்வேறு செய்திகளை சொல்லலாம் அப்படின்னு உங்களை சந்திக்க வந்திருக்கேன் சார். இப்போ எனக்கு முதல்ல என்னென்னா, இந்த திருமண சட்டம் வந்து பழங்காலத்தில் இருந்ததா, அரசர்கள் அதெல்லாம் கடைபிடிச்சாங்களா, இதெல்லாம் கொஞ்சம் நேயர்களுக்கு முதல்ல சொல்லுங்கள், அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
6: சார், அந்த காலத்தில் திருமண சட்டம் என்றது எந்த ஒரு வரையறையே இல்லை. யார் யாரை வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம், வயது மூத்தவங்க, இளையவர்கள், இப்படி என்று ஒரு வரமுறை இல்லாமல் திருமணம் செஞ்சிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில். அரசர் காலத்திலையும் அப்படி தான் இருந்தது. அதன் பிறகு நம்ம இந்தியாவில் இதுக்குன்னு ஒரு சட்டம் கொண்டு வரணும், வரமுறையை கொண்டு வரணும், விதிகளை கொண்டு வரணும், ஒரு குறிப்பிட்ட வயசில் உள்ளவங்க தான் ஒரு குறிப்பிட்ட வயசு உள்ளவங்களை திருமணம் செய்யணும்னு ஒரு சட்டமே 1955 இந்து திருமண சட்டம்ன்றது இந்திய அரசில் கொண்டு வரப்பட்டது.
5: சார், சுதந்திரத்துக்கு பின்னாடி தான் வந்து இந்திய அரசு இந்த சட்டத்தை கொண்டு வந்தது. அதுக்கு முன்னாடி வெள்ளக்காரங்காட்சியில் எதுவும் சட்டம்லாம் இல்லையா?
6: ஒன்றும் இல்லை, வாய்மொழியை சமூகத்தின் அடிப்படையில் தான் இருந்தது, விதிமுறையெல்லாம் ஒன்றும் முறையாக இல்லை.
5: ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த திருமணம் அப்படிங்கிறது பதிவு பண்ணுறது முதற்கொண்டு எல்லாமே ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நடைமுறை வந்தது வந்து சுதந்திரத்துக்கு பிறகு தான்,
6: 1955 இந்து மேரேஜ் ஆக்ட்னு,
5: இந்து மேரேஜ் ஆக்ட் அதுதான் முதல்ல
6: முத நடைமுறைக்கு வருதுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள் முறையாக பெண் வீடு மாப்பிள்ளை வீடுன்னு பார்த்து முறையாக கல்யாணம் பண்ணுறதும் இருக்குது. அதே போல லவ் மேரேஜ்னு சொல்ல, ரெண்டு பேரும் ஒரு ஆணும் பெண்ணும் விரும்பி அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறது இருக்குது. கலப்பு திருமணம் இருக்குது. ஜாதி ரீதியாக இன்னொரு ஜாதி மனமாகணும், அதில் விருப்பப்படுறவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க, மதம் மாறியும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. இந்த மூன்று விதமாக அந்த திருமணங்கள் சமூகத்தில் ஆரம்பத்திலேருந்தே அப்படி நடந்துருக்குங்க.
5: இப்போ நீங்கள் இந்து திருமண சட்டம் 1955 அதை சொன்னீங்க. இதில் வந்து ஜைனர்கள், பௌத்தர்கள், சீக்கியர்கள் இவங்களும் இந்த சட்டத்திலே வருவாங்களா?
6: கண்டிப்பாக சார். இந்து திருமண சட்டம் 1955 அதாவது 1955 கொண்டு வரப்பட்ட பிறகு அதில் யாரெல்லாம் அதில் உள்ளடக்கம் அப்படின்னு ஒரு விதிமுறையை வகுத்திருக்கிறாங்க. அதில் இந்துக்கள், பௌத்தர்கள்,
5: ஜைனர்கள்,
6: சீக்கியர்கள் அப்படின்றது இந்த மக்கள்லாம் இந்த இந்து சட்டத்தை தான் பயன்படுத்தி திருமணம் செய்து கொண்டார்கள்.
5: சமணர்களையும் சேர்த்து சொல்கிறீங்க?
6: ஆமாங்க.
5: இப்போ சார், எனக்கு என்னன்னா, மணமகன் மணமகள் ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா, மணமக்கள், அவங்க ரெண்டு பேரும் ஒரே மதத்தை சேர்ந்தவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்து திருமண சட்டத்தில் கட்டாயமா?
6: கண்டிப்பா சார். அதாவது ஒரே மதத்துல இருந்தால்தான் இந்த சட்டம் அவங்களுக்கு வந்து அப்ளிகபிள். ஆமா, அவங்களுக்கு அது பயன்படும். வேறு ஒரு இந்து கிறிஸ்டியனும் அப்படின் போது அது ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல போயிடும்.
5: சரிங்க சார். இன்னொன்னு, இப்ப திருமணம் பண்றோம்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். இப்ப சமூக வழக்கம்னு இருக்கும்.

0: ஆதியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலும் ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு
1: ஒவ்வொரு நடைமுறை
0: திருமண முறை இருக்கும், அதெல்லாம் நம்ம கடைபிடிச்சுக்கலாம்னு இந்த சட்டம் சொல்லுதா?
1: கண்டிப்பா சார், அந்த சடங்குகள் எல்லாம் செஞ்சு அதை ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இந்து மதத்துல 18 வயசு பூர்த்தியாகிற ஒரு பெண்ணும் 21 வயசு பூர்த்தி கம்ப்ளீட்டா முடிஞ்சிருக்கணும். 21 வயசு முடிஞ்சு அதுக்கப்புறம் திருமணம் செஞ்சாதான் அது திருமணம். அப்படி இருக்கும்போது அந்த திருமணம் செய்யக்கூடிய ஆணும் ஒரு பெண்ணும் மன ரீதியா ஒரு நல்ல புத்தி சுவாதனத்தோட இருக்கணும்.
0: அது ரொம்ப முக்கியம்.
1: ஆமா,
0: ஏன்னா வந்து மணமக்கள்ல யாராவது ஒருத்தவங்க மனநிலை பாதிக்கப்பட்டவங்களா இருந்தா நடந்த திருமணத்தை நம்ம செல்லாதுன்னு கொண்டு போகலாம்.
1: கண்டிப்பா. அதே போல வற்புறுத்தி வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது,
0: கட்டாயப்படுத்த.
1: ஆமா, கட்டாயப்படுத்த கூடாது. அதே போல பாத்தீங்கன்னா, அந்த திருமணம் செய்யும் போது இன்னொரு கல்யாணம் பண்ணிடக்கூடாது. அந்த மணமகனுக்கு இன்னொரு மனைவி இருக்கக்கூடாது, அந்த மணமகளுக்கு இன்னொரு கணவன்
0: இருக்கக்கூடாது. சூழல் வந்ததுன்னா முதல் மனைவி தான் வந்து செல்லத்தக்கது, முதல் கணவன் தான் செல்லத்தக்கது அப்படின்னு சட்டம் சொல்லுதா?
1: கண்டிப்பா சார், ஃபர்ஸ்ட் மேரேஜ் தான் வேலிட் மேரேஜ், செல்லக்கூடிய மேரேஜ் வந்து முதல் மனைவி தான். இரண்டாவது நீங்க எத்தனை கல்யாணம் பண்ணாலும் அந்த இன்டர் மேரேஜ் ஆக்ட் பிரகாரம் நல்ல வைடு, அது செல்லாது. முதல் மனைவிக்கு தான் எல்லா ரைட்ஸுமே வரும்.
0: இப்ப ஒரு காலத்துல வந்து இந்த பதிவு பண்றது வந்து இல்லாம இருந்துச்சு, ஆனா இப்ப வந்து என்ன சொல்றாங்க, கல்யாணம் முடிஞ்சிருச்சா உடனே வந்து அதை ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல பதிவு பண்ணிடுங்க, அது ரொம்ப முக்கியங்கிறாங்க. அது சம்பந்தமா நேர்ல என்ன தெரிஞ்சுக்கணும்?
1: ஒன்னும் இல்லை சார், கம்பல்சரி. இப்போ சென்ட்ரல் ஆக்ட்ல, ஸ்டேட் ஆக்ட்லயும், மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்ல ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் நடந்துச்சுன்னா கண்டிப்பா பதிவு பண்ணணும். அவங்களுடைய பர்த் சர்டிபிகேட்டு, அவங்களுடைய ஆதார் கார்ட்ஸு, ரிலவன்ட் டாக்குமெண்ட், ஒரு புரோகிதர் கல்யாணம் செஞ்ச சர்டிபிகேட்டு, இதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க முதல்ல வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் மனு தாக்கல் பண்ணணும். அதில் பார்ப்பாங்க, ஏதாவது அப்ஜெக்ஷன் இருதா, ரெண்டாவது திருமணம் ஏதாவது நடந்திருக்குதா, இதில் யாராவது ஆட்சேபனை பண்ணுறாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி
0: நோட்டீஸ் போடுவாங்க,
1: நோட்டீஸ் போர்டில் போடுவாங்க, பப்ளிக்ல தெரியக்கூடிய எல்லா இடத்துலையும், அலுவலகத்திலும் சரி, மற்ற இது சம்பந்தப்பட்ட முனிசிபாலிட்டிகளையும் சரி, அவங்க ஏரியாவுக்குள்ள பகுதிகளையும் அந்த நோட்டீஸ் போர்டில் இருக்குங்க. அது இருக்கும்போது அப்ஜெக்ஷன் வந்ததுன்னா கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. அப்ஜெக்ஷன் இல்லைன்னா 30 டேஸ் கழிச்சு அதை பதிவு பண்ணிவிடுவாங்க.
0: இதுதான் நடைமுறை,
1: இதுதான் நடைமுறையில் இருக்குது. இன்று அளவும் அதை வந்து சட்டமாகவோ கம்பல்சரி இன்னைக்கு திருமண பதிவு சட்டம் 11 சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தரவு போட்டு அது நடைமுறையில் இருக்கு.
0: அதனால நம்ம நேயர்களுக்கு என்ன சொல்றோம்னா, திருமணம் உடனே அதை பதிவு பண்ணணும்.
1: கண்டிப்பா. அப்பதான் நம்முடைய பிள்ளைங்களுக்கோ, நன்றி சந்ததியிருக்கோ, அரசாங்கம் சொல்றதையும் நம்ம செய்யறோம், நம்முடைய பிள்ளைங்களுக்கும். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு கணவன் மனைவி இருக்கும்போது கணவன் வயதாவதோ இல்ல உடல்நிலை பாதிக்கப்பட்டோ இறந்துட்டா வாரி சர்டிபிகேட் எடுக்கும்போது இது கம்பல்சரி கேட்பாங்க. மேரேஜ் முதல்ல கல்யாணத்தை பதிவு பண்ணிக்கலா, மேரேஜ் சர்டிபிகேட் கொடுங்க, பிள்ளைங்களுடைய பதிவு கொடுங்க, அப்பதான் வந்து அது வாரி சர்டிபிகேட் எடுத்துக்கு எலிஜிபிளா ஒரு முகாந்திரம் உள்ளதை டாக்குமெண்ட்டா அது கம்பல்சரி இன்னைக்கு வந்து பயன்படுத்துறாங்க.
0: இப்ப நீங்க இடையில பேசுறப்ப இந்த கட்டாய திருமணம் செல்லாது அப்படின்னு நீங்க சொன்னீங்க, கட்டாய திருமணம் அப்படின்னா என்ன சார்?
1: கட்டாய திருமணம்னா இப்ப ஒரு ஆணும் பெண்ணும் சார், பெண்ணுக்கு அந்த திருமணத்துல முழுமையா விருப்பம் இல்லை. அவங்க பெற்றோர்கள் வந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக அது வாலண்டரியா வந்து அந்த கல்யாணத்தை பண்ணுவாங்க.
0: சொந்தம் விட்டு
1: போயிடுவாங்க. ஆமா, சொந்த தாய்
0: மாமா
1: அப்படின்னு விடக்கூடாதுன்றதால பேரண்ட்ஸுங்க வற்புறுத்தி அந்த கல்யாணத்தை பண்ணுவாங்க. அந்த கல்யாணம் அப்படி நடந்ததுனால், நடந்து முடிந்தால் அது கண்டிப்பா யாரு விருப்பப்படலையோ அவங்க மனு தாக்கல் பண்ணலாம், கோர்ட்டு நீதிமன்றத்துல மனு தாக்கலாம், குறிப்பிட்ட அந்த பகுதியில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கலாம். அது யார் வற்புறுத்தினாங்களோ, யார் அந்த திருமணத்துக்கு யார் யார் காரணமாக, அவங்க பேரெல்லாம் நடவடிக்கை எடுக்கலாம், சட்ட பிரகாரம் நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லுங்க சார்.
0: இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கட்டாய திருமணத்தை வந்து செல்லாதுன்னு அறிவிப்பாங்களா சார்?
1: கண்டிப்பாக சார், நீதிமன்றத்தில் யார் வந்து பாதிக்கப்பட்டாங்களோ அந்த நபர்கள் மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் பிரகாரமும் சரி, அந்த வற்புறுத்தல் கல்யாணத்தை எடுத்துட்டு போய் அந்த நீதிமன்றத்தில் மனு தாக்கணும், என்னை வற்புறுத்தி கல்யாணம் பண்ணாங்க, எனக்கு இதில் முழுமையாக விருப்பமே இல்லை, இவங்க வந்து அந்த சொந்தம் விட்டு போயிடக்கூடாது, சொத்து தங்களை விட்டு போயிடக்கூடாது சொல்லி என்ன வற்புறுத்தி கல்யாணம் பண்ணதல்ல, இந்த கல்யாணம் செல்லத்தக்கதல்ல, நல்ல அப்படின்னு கேட்பாங்க. செல்லத்தக்கதல்ல, வைடபிள் மேரேஜ் அப்படின்னு கேட்பாங்க சார்.
0: சரிங்க சார, அப்படி வந்து இப்ப பெற்றோரை ஏத்துக்கிட்டு பொண்ணு வந்து இது மாதிரி கட்டாய திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு கோர்ட்டுக்கு போயிட்டு இப்ப வந்து அவங்களுடைய திருமணம் வந்து
1: வரும்போது
0: அரசாங்கம் அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யறது, பாதுகாப்பு கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதாவது?
1: கண்டிப்பா சார், இவங்க வந்து மாவட்ட ஆட்சியரை அணுகியோ, அந்த காவல் நிலையத்தை அணுகியோ, இதுக்குன்னு சில தன்னார்வ தொண்டு நிறங்கள் இருக்கு, இதுக்குன்னு ஒரு இந்த மகளிர் ஆணையம் அப்படியெல்லாம் இருக்கு, இங்கெல்லாம் அவங்க மனு கொடுத்து தங்களை வந்து பாதுகாத்துக்கலாம். அவங்களுக்கு இதனால பாதிப்படைஞ்சா, ஒரு கணவர் வந்து வற்புறுத்தி கல்யாணம் பண்ணிட்டாருன்றதால வாலண்டரி அழைச்சி போய் அடியாட்டில் வைத்து கல்யாணம் பண்ணிட்டாருன்றதால அவர் பேர்ல இவங்க நஷ்டஈடு கேட்கலாம். இவங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்டதால இவங்க வந்து நஷ்டஈடு கேட்டு பெறலாம், அவங்க பெற்றோர்கிட்டையும் கேட்கலாம், அரசாங்கத்திலையும் முன் வந்து என்ன வந்து வாலண்டரி இதனால மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன், என்னால் வந்து வேலைக்கு போக முடியல அப்படின்ற ஒரு காரணத்தால் அவங்க நஷ்டஈடு கண்டிப்பாக கேட்கலாம். அவங்களுக்கு சட்டத்தில் நிறைய வழி இருக்கு.

0: இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா சார், பல பகுதியில் இன்றும் நடக்குதுன்னு நம்ம சொல்கிறாங்க. சில நேரத்தில் பத்திரிகைகள்லாம் கூட படிக்கிறோம், இந்த ஃபோக்ஸோ சட்டம் கூட பாயுது. எப்படின்னா குழந்தையாக இருக்கிறவங்கள போய் திருமணம் பண்ணுறாங்க சார். அதுக்கும் இந்த குடும்ப சூழ்நிலைலாம் காரணம் சொல்கிறாங்க. எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு வீட்டுக்கு வந்து விளக்கத்துக்கு ஒரு பொண்ணு வேணும், அதனால் வந்து அந்த பொண்ணுக்கு இன்னும் 18 வயசு ஆட்டினாலும் வேறு வழியில்ன்னு கல்யாணம் பண்ணணும், இப்படி இப்படின்னு பல்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க. இது சம்மந்தமாக நம்ம நேயர்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னா,
1: இதுக்காக தான் 2012 ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போக்சோ ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க சார். அதாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் செக்ஷுவல் அஃபென்ஸ் ஆக்டில் அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. ஒருத்தர் வந்து ஒரு 21 வயசு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கலாம், அந்த பொண்ணுக்கு 14 வயசு இருக்கும்போது அவங்க வந்து அது பொதுவாகவும் இருக்கலாம், 3வது பார்ட்டியாகவும் இருக்கலாம், அப்படி இல்லை சொந்தமாகவும் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அவங்கள வாலண்டியர் போய் நீங்கள் சம்மந்தப்பட்டவர்கள் திருமணம் செய்து கொண்டால் அவர்கள் போக்சோ சட்டத்தின் பிரகாரம் தண்டனை அதிகமாக இருக்குது, கடுங்காவல் தண்டனை இருக்குது. குறைஞ்சபட்சம் இன்றைக்கி வந்து அதை செக்ஷன் 6, 8, 12 எப்படியும் ஒவ்வொரு செக்ஷன்லையும் அதிகபட்ச தண்டனை இன்றைக்கி வந்து இந்தியாவில் அந்த போக்சோ விரைவு நீதிமன்றங்கள்லாம் அவங்களுக்கு தண்டனை வழங்குது. அந்த வற்புறுத்தி கல்யாணம் பண்ணுறது வந்து இப்போ நடைமுறையில் பெண்களுக்கு அந்த பாதுகாக்கக்கூடிய சட்டம் அந்த போக்சோ சட்டம் சார்.
0: போக்சோ சட்டம் பல்வேறு சரத்துகள் இருந்தாலும் குழந்தை திருமணத்தை தடுக்கிறதும் ஒரு முக்கியமான சரத்தாக,
1: பாதுகாப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. திருமணத்தை வந்து முறையாக பண்ணணும், தடுக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் சார்.
0: சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சார், கிராமங்களில் ஊர் பஞ்சாயத்து இவங்கெல்லாம் கூடி அவங்கெல்லாம் சேர்ந்து கூட இந்த மாதிரி குழந்தை திருமணம் நடந்துருது. ஒரு பிரச்சனை ஆனிச்சுன்னா எல்லாருக்கும் தானே சார் பாதிப்பு, அவங்களும் தண்டிக்கப்பட வேண்டியது.
1: கண்டிப்பா சார், இதுக்காகவே சார் இப்போ குழந்தை திருமண தடுப்பு சட்டம் 2006 சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கு சார். அந்த சட்டத்தின் பிரகாரம் அந்த கல்யாணத்தை அந்த பஞ்சாயத்தர்களோ ஊர் முக்கியஸ்தர்களோ உறவினர்களோ திருமணத்தை நடத்தி வச்சா அது சட்டப்படி குற்றம். இதை தடுக்கிறதுக்காக தான்
0: மாவட்ட சமூக நல அலுவலர் தான் குழந்தை திருமண தடுப்பு அதிகாரி
1: சார். அவங்க தான் இதை கண்காணிக்கிறாங்க, அவங்க தான் இது பேர நடவடிக்கை எடுக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லா ஒரு ரைட்ஸும் இதில் இருக்கு. அப்படி வந்து இந்த திருமணத்தை அந்த பஞ்சாயத்தரோ அந்த புரோகிதரோ பேரண்ட்ஸோ செஞ்சா 2 வருஷம் கடுங்காவல் தண்டனை, 1 லட்சம் அபராதமும் சட்டத்தில் இருக்கு சார்.
0: சரிங்க சார், இப்போ ஒரு இடத்துல வந்து குழந்தை திருமணம் நடக்க போகுது அப்படின்னு எனக்கு தெரியுதுன்னு வச்சிங்களேன்.
1: கண்டிப்பா சார்.
0: ஆனால் இன்னும் திருமணம் நடக்கல, ஆனால் ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. இப்போ நான் வந்து மாவட்ட சமூக நல அலுவலர் அவருக்கு வந்து இதை தெரியப்படுத்தலாமா?
1: கண்டிப்பா தெரியப்படுத்தணும் சார். யாரு வேணுமோ தெரியப்படுத்தலாம். இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குது, இது சட்டத்துக்கு விரோதமானது, இதை வந்து கண்டிப்பா தடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போதோ இல்லை அவருக்கு எழுத்துப்பூர்வமாகவோ வாய்மொழியாகவோ இல்லை தொலைத்தொடர்பு மூலமாகவோ அவருக்கு அந்த செய்தி கிடைச்சுன்னா உடனே தடுத்து நிறுத்தக்கூடிய அதிகாரம் அந்த மாவட்ட நிர்வாகிகளுக்கு இருக்கு சார்.
0: இப்போ உங்களை மாதிரி வந்து வழக்கறிஞர்கள் இருப்பாங்க, இந்த குழந்தை திருமணம் அதை வந்து ரத்து செய்யறதுக்கோ இல்லை வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி அதை தடுக்கிறதுக்கோ உங்களை மாதிரி இருக்கவங்களை அணுகுனா நீங்களும் உதவி செய்வீங்களா?
1: கண்டிப்பா செய்வோம் சார். இதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வழக்கறிஞர் பணியை மட்டும் செய்யலை, இதுபோல சமூகத்தொண்டும் செய்யறோம். பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் அவங்களுக்கு சட்ட ரீதியான ஆலோசனையும் கொடுக்குறோம். இங்க மாவட்ட நீதிமன்றத்தில் ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் இலவச சட்ட உதவி என்ற ஒரு அமைப்பு இருக்கு, அங்க நம்ம போய் முறையிடலாம். நாங்களும் அதுக்கு வந்து தடுக்கக்கூடிய அவங்களுக்கு எந்த உதவியா இருந்தாலும் எழுத்துருவம் எழுதி அது மாவட்ட ஆட்சியருக்கோ இல்ல சமூக ஆர்வலருக்கோ அந்த அதிகாரிகளுக்கோ நாங்க எழுத்துப்பூர்வமா கொடுத்து அந்த பாதிக்கப்பட்ட நபரை அழைச்சும் போய் நாங்க முறையிடுறோம் சார். அவங்களுக்கு நிறைய நிவாரணமும் தீர்வு செய்துகிட்டு இருக்கோம் சார்.
0: இந்து திருமண சட்டம் 1955 இது குறித்து பல்வேறு செய்திகள் சொன்னீங்க, நம்ம இன்னும் பல செய்திகள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இருந்தாலும் இன்றைய நிகழ்ச்சியை நம்ம வந்து இத்தோட முடிச்சுக்கிட்டு நம்ம அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் கிறிஸ்தவ திருமண சட்டம், இஸ்லாமியருக்கான திருமண சட்டம், குழந்தை திருமணத்தை தடுக்கிறதுலையும் வந்து வேற என்னென்னலாம் இது சம்பந்தமாலாம் பார்க்கலாம்.
2: இதுவரை திருமண சட்டங்கள் குறித்து வழக்குரைஞர் பி தாமோதரன் அவர்கள் பங்கேற்ற நேர்முகத்தின் முதற் பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன்.

0: தலைப்புச் செய்திகள். நாட்டில் திறன்மிக்க படைப்பாற்றல் உள்ளவர்கள் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதுணையுடன் இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஹோர்மோஸ் நீரிணை தொடர்பாக ஓமனுடன் ஒப்பந்தம் உருவாக்குவதற்கான பணிகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. உலக செபக் தக்ராவ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா திறன்மிக்க படைப்பாற்றல் உள்ளவர்களை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவன இணை தலைமைச் செயலதிகாரி திரு டெட் சாரண்டோஸ் தம்மை சந்தித்தபோது அவர் இதனை தெரிவித்தார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், இந்தியாவில் கதை சொல்லும் வளமான பாரம்பரியம் இருப்பதாகவும் படைப்பாற்றலுக்கான உலகளாவிய மையமாக திகழ இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். ஊடக மற்றும் பொழுதுபோக்கு துறை குறித்து தாங்கள் விவாதித்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே இந்தியாவின் ஊடக மற்றும் பொழுதுபோக்கு துறையை உலக அரங்கில் பயன்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்ததாக நெட்ஃபிளிக்ஸ் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதுணையுடன் இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்க தினத்தை ஒட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய வர்த்தக மற்றும் முதலீட்டு கூட்டாண்மை நாடுகளில் ஒன்றாக இந்தியா இருப்பது பெருமிதம் அளிப்பதாக கூறியுள்ளார். இந்திய ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு வர்த்தகம் கடந்த ஆண்டு 93 பில்லியன் டாலராக இருந்தது என்று அவர் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்காவின் முன்னணி முதலீட்டு நாடாக இந்தியா இருப்பதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தெலங்கானாவில் உணவு கலப்பட வழக்குகள் அதிகரித்து வருவது குறித்து மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கவலை தெரிவித்துள்ளார். நறுமணப் பொருட்களின் நிறம், எடை மற்றும் சந்தை மதிப்பை அதிகரிப்பதற்காக சாயங்கள், செயற்கை வண்ணங்கள் ஆகிய தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் கலக்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். இவ்விவகாரத்தில் தெலங்கானா அரசு உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு கிஷன் ரெட்டி கேட்டுக் கொண்டுள்ளார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இத்திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு கட்டப் பணிகளின் சோதனைகள் நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்தார். இப்பயணத்தில் பங்கேற்கவுள்ள விண்வெளி வீரர்கள் ரஷ்யாவில் தங்கள் பயிற்சியை நிறைவு செய்துள்ளனர் என்றும், தற்போது பெங்களூருவில் உள்ள விண்வெளி வீரர்கள் பயிற்சி நிலையத்தில் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி நேற்று மாலை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதனை சந்தித்து பேசினார். அதைத் தொடர்ந்து அமைச்சரவை இலாக்கா ஒதுக்கீட்டிற்கு துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்தார். அதன்படி முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி திட்டமிடல் மற்றும் நிதி, சுகாதாரம் மற்றும் குடும்ப நலம், வருவாய், பொது மற்றும் உள்ளூர் நிர்வாகம், போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளை கவனிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிஜேபி மூத்த தலைவரும் அமைச்சருமான திரு நமச்சிவாயத்திற்கு உள்துறை, மின்சாரம், கல்வி, சட்டம், கால்நடை பராமரிப்பு, வனத்துறை ஆகியவை ஒதுக்கப்பட்டுள்ளன. அமைச்சர்கள் திரு மல்லாடி கிருஷ்ணராவுக்கு பொதுப்பணி, சுற்றுலா உள்ளிட்ட துறைகளும், திரு ராஜவேலுவுக்கு ஆதி திராவிட நலத்துறை, வீட்டுவசதி உள்ளிட்ட துறைகளும், திரு சிவக்கொழுந்துவுக்கு உணவுப் பொருள் வழங்கல், சமூக நலன் உள்ளிட்ட துறைகளும், திரு ராஜசேகரனுக்கு வேளாண், விளையாட்டு உள்ளிட்ட துறைகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. நாகாலாந்தில் சுரங்கப்பணிகள் நடைபெறுவதால் அஸ்ஸாமில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது குறித்து நாகாலாந்து அரசு தீவிரமாக கவனத்தில் கொண்டுள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு தெம்ஜன் இம்னா அலாங் தெரிவித்துள்ளார். கோஹிமாவில் செய்தியாளர்களிடம் பேசியவர், நாகாலாந்தும் அஸ்ஸாமும் கடும் வானிலையால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அண்டை மாநிலங்கள் மீது குற்றம் சுமத்துவதற்கு மாறாக பிரச்சினையை களைய ஒத்துழைப்புடன் செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இவ்விவகாரம் குறித்து நாகாலாந்து அரசு ஆராய்ந்து வருவதாகவும், ஓக்காவில் இன்று நடைபெறும் அமைச்சரவைக் கூட்டத்தில் இதுகுறித்து விவாதிக்கப்படும் என்றும் நாகாலாந்து சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில்

0: வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ஹோர்மோஸ் நீரிணை தொடர்பாக ஓமனுடன் ஒப்பந்தம் உருவாக்குவதற்கான பணிகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஹோர்மோஸ் நீரிணை வழிப்பாதையை மீண்டும் திறக்கவும் போரை முடிவுக்கு கொண்டுவரவும் உதவும் என்று கூறப்படுகிறது. எனினும் ஈரான் துறைமுகங்கள் மீதான முற்றுகையை அமெரிக்கா நீக்கினால் மட்டுமே இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஹோர்மூஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான ஒப்பந்தம் விரைவில் எட்டப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஜப்பான் நாட்டின் ஹிரோஷிமா மீது அணுகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. 2 உலகப் போரின் போது 1945 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இதே நாளில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் ஹிரோஷிமா நகரில் ஆயிரக்கணக்கானவர்கள் உயிரிழந்தனர். இந்த துயரமான சம்பவத்தை நினைவுகூறும் வகையில் அங்குள்ள அமைதி பூங்காவில் உயிரிழந்தவர்களுக்கு இன்று காலை அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் கலந்து கொண்ட தலைவர்கள் அணு ஆயுதங்களை ஒழிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். கேரளத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இன்றும் நாளையும் கனமழை தொடர்ந்து பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காசர்கோடு, கண்ணூர், இடுக்கி, எர்ணாகுளம், கோட்டயம், ஆலப்புழா, பத்தனம்திட்டா மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று அம்மையம் கூறியுள்ளது. மற்ற 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே காக்கநாடு, குமரகோம், ஆலப்புழா உள்ளிட்ட இடங்களில் இன்று அதிகாலை 4 முதல் 15 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உத்தராகண்ட் மாநிலத்தில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதை அடுத்து சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளும் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அம்மாநில முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி அறிவுறுத்தியுள்ளார். மாநில மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படை, மாவட்ட நிர்வாகம் உள்ளிட்டவை அவசர நிலை ஏற்பட்டால் உடனடி மீட்பு நடவடிக்கையில் ஈடுபடுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். உத்தராகண்ட் மாநிலத்தில் டேராடூன், சமோலி, பாகேஸ்வர் மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் மற்ற பகுதிகளில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக செபக் டக்ராவ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டங்களில் இந்திய அணி இலங்கை, பாகிஸ்தான் மற்றும் வியட்நாம் அணிகளை வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மொகாலி வெங்கட்ராம் அரையிறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 800 மீட்டர் ஓட்டப்பிரிவு தகுதிச் சுற்றில் அவர் 3 இடம் பிடித்தார். கொரியன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர்ப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 16-21, 21-17, 21-12 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் சின் யாம் ஹாப்பி லோவை வென்றார். மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சோனாலி சிங், ரித்திகா தாக்கர் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. முதல் சுற்றில் இந்த இணை 13-21, 21-15, 21-12 என்ற செட் கணக்கில் தென்கொரிய இணையை வென்றது. தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிஷா, பஞ்சாப், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம் ஆகிய அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. தமிழகத்தின் கோயம்புத்தூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டங்களில் பஞ்சாப் கர்நாடகாவையும், ஒடிஷா ஹரியானாவையும், ஜார்க்கண்ட் உத்தரப்பிரதேசத்தையும், மத்திய பிரதேசம் தாத்ரா நகர் ஹவேலி டாமன் டையூ அணியையும் வென்றன. இன்று நடைபெறவுள்ள அரையிறுதி ஆட்டங்களில் ஒடிஷா பஞ்சாபையும், ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசத்தையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் திறன்மிக்க படைப்பாற்றல் உள்ளவர்கள் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதுணையுடன் இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஹோர்மூஸ் நீரிணை தொடர்பாக ஓமனுடன் ஒப்பந்தம் உருவாக்குவதற்கான பணிகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. உலக செபக் டக்ராவ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:25, 10:00.

0: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
1: இன்றைய நிகழ்ச்சியில் பாலூட்டும் தாய்மார்களுக்கான உணவும் தாய்ப்பால் சேமிப்பும் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள்.
2: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய அம்மா வந்து என்னென்ன உணவுகள்லாம் வந்து எடுத்துக்கணும், தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய அம்மா வேலைக்கு போறாங்க அப்படின்னா அந்த தாய்ப்பாலை வந்து எப்படி எல்லாம் சேமிச்சு வந்து குழந்தைக்கு கொடுக்கலாம் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். முதலில் வந்து பார்க்க போறது தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் வந்து என்னென்ன உணவுலாம் சாப்பிடலாம். நிறைய மக்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு, தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய அம்மா வந்து தேங்காய் சாப்பிடக்கூடாது, எலுமிச்சம்பழம் சாப்பிடக்கூடாது, இல்ல காரமந்து ரொம்ப சாப்பிடக்கூடாது அப்படின்னு நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்கு. வயிறு, யூட்டிரஸ், அதாவது கர்ப்பப்பை, இது ரெண்டும் ஒண்ணு கிடையாது, இது ரெண்டும் வந்து தனித்தனி. சோ நம்ம சாப்பிட போற உணவு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வயிற்றுக்குள்ளதான் போகும், இறைப்பைக்குள்ளதான் போகுமே ஒழிய நம்ம யூட்ரஸ்க்குள்ள ஸ்ட்ரெயிட்டா போகாது. சோ அதனால நம்ம அது ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு, அதனால நம்ம இப்படி சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. சோ அந்த மாதிரி என்னென்ன சாப்பாடுலாம் சாப்பிடலாம்னு பாத்தீங்கன்னா அனைத்து உணவுகளுமே சாப்பிடலாம், பேலன்ஸ்டு டயட்டா இருக்கணும், அவங்க சாப்பிடுற கலரிஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கணும். யூஸ்வலா சாப்பிடுற கலரிஸ் விட ஒரு நாளைக்கு வந்து ஒரு 550 கலரிஸ் இருந்து 600 கலரி வரைக்கும் அதிகமா சாப்பிடணும். ஏன்னா தாய்ப்பால் கொடுக்கும் போதே பாத்தீங்கன்னா அதுலயே வந்து நிறைய கலரிஸ் வந்து பேர்ன் ஆகும். சோ அம்மா வந்து நல்லபடியா சாப்பிடணும், பேலன்ஸ் டயட்டா சாப்பிடணும், எல்லாமே சாப்பிடலாம். எஸ்பெஷலி ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்னு சொல்லுவாங்க இல்லையா, முட்டை, மீன், சிக்கன் இதெல்லாம் சாப்பிடலாம். அப்புறம் நம்ம உணவுலயே பாத்தீங்கன்னா சில உணவுகள்லாம் வந்து கேலக்டோகாக்ஸ்னு சொல்லுவோம், அதெல்லாம் தாய்ப்பால் சுரக்கிறத வந்து நேச்சுரலாவே இன்க்ரீஸ் பண்ணும். பூண்டு, சின்ன சின்ன மீன்கள்லாம் இருக்குல்ல பால் சுரா, இதெல்லாம் வந்து புரதச்சத்து அதிகமா இருக்கிறதுனால இதெல்லாம் நேச்சுரலாவே வந்து தாய்ப்பாலோட குவாலிட்டியுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணும். சோ என்ன சாப்பாடு சாப்பிடலான்னு பார்த்தா பேலன்ஸ்டு டயட்டா சாப்பிடணும், எல்லா வந்து கலந்த மாதிரி, அதாவது பழம், காய்கறிகள், நான்வெஜ் சாப்பாடு, ரைஸ் எல்லாமே கலந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டு சாப்பாடா சாப்பிடணும், கரெக்டான அளவு சாப்பிடணும். இது இல்லாம ஒரு 550 கலரிஸ் அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ராவே சாப்பிடணும். சோ இதான் வந்து தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் வந்து சாப்பிடுறது. சோ குழந்தைக்கு எப்படி போகும்னு பாத்தீங்கன்னா அம்மா கிட்ட இருந்து ஜீரணமாகி அம்மாவோட ரத்தத்துல வந்து புரத சத்தாவும் கொழுப்பு சத்தாவும் கார்போஹைட்ரேட் சத்தாவும் விட்டமின்ஸ் ஆகும் மினரல்ஸ் ஆகும் தான் அம்மாவோட ரத்தத்துல கலக்கும், அந்த ரத்தத்துல இருந்தா தாய்ப்பால் உற்பத்தி ஆகுது. சோ குழந்தைக்கு வந்து அம்மா சாப்பிடுற சாப்பாடு நேரடியா அப்படியே போயிடாது, அந்த சத்துக்களா மாறி அந்த சத்துக்கள் தான் வந்து தாய்ப்பால் வந்து உற்பத்தி ஆகுது. சோ நம்ம வந்து ரொம்ப எதுவும் பெருசா அவாய்ட் பண்ண தேவையில்ல, எல்லாமே மாடரேஷன்ல கரெக்டான அளவுல சாப்பிடணும். வேலைக்கு போகும் தாய்மார்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து தாய்ப்பால வந்து கொடுக்கணும். சோ வந்து இப்ப நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மெட்டர்னிட்டி லீவ் ஒரு 3 மாசம் இருக்கு, 6 மந்த்ஸ் இருக்கு. சோ அவங்களாம் அதுக்கப்புறமேட்டு ஒரு 6 மாதத்திற்கு பிறகோ, சில பேருக்கு வந்து 3 மாதத்துக்கு பிறகோ வந்து எப்படி வந்து நம்ம தாய்ப்பால வந்து சேமிச்சு கொடுக்கலான்ற டவுட் வரும். தாய்ப்பால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் வரைக்கும் நம்ம வந்து வெளியில, அதாவது ரூம் டெம்பரேச்சர்ல வச்சுக்கலாம். வேலைக்கு போற தாய்மார்கள் வந்து ஒரு சுத்தமான பாத்திரத்துல தாய்ப்பால் வந்து பீச்சி வச்சுக்கணும். அடுத்த 4 மணி நேரத்திற்குள்ள வந்து குழந்தைக்கு தேவையான தாய்ப்பால நேரடியாவே அந்த பீச்சி வச்ச தாய்ப்பால சூடு எதுவுமே படுத்தாம அப்படியே வந்து குழந்தைக்கு வந்து கொடுக்கலாம். 4 மணி நேரத்துக்கு மேலேயுமே வந்து தாய்ப்பால் வந்து தேவைப்படுது அப்படின்ற பட்சத்துல ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ்ல கீழ்பாட்டு இருக்கு இல்லையா, அது வந்து 2-ல் இருந்து 8 டிகிரி செல்சியஸ் வரைக்கும். சோ அதுல வந்து தாய்ப்பால வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து நம்ம வந்து ஒரு 24 hours வரைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சோ அப்படி ஃப்ரிட்ஜ்ல வைக்கிற தாய்ப்பால எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னா, எடுத்து வெளியே வைக்கணும், பாத்திரத்துல ஒரு சூடான தண்ணியில ஒரு கப்ல அந்த தாய்ப்பால வச்சு நம்ம வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா டெம்பரேச்சரை மாத்தலாம். ஜில்லுன்ற டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம மாத்தணும். ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்த தாய்ப்பால சூடு பண்ணலாம் கூடாது, நேரடியா வந்து சூடு பண்ணக்கூடாது. சோ அந்த டெம்பரேச்சர் மாறி ரூம் டெம்பரேச்சர் வந்துட்ட பிறகு குழந்தைக்கு வந்து ஒரு பாலாடை மூலயமாகவோ இல்லைனா வந்து ஒரு ஸ்பூன் மூலயமாகவோ வந்து நம்ம வந்து குழந்தைக்கு வந்து தாய்ப்பால கொடுக்கலாம். இதுவே வந்து நம்ம பாத்தீங்கன்னா டீப் ஃப்ரீசர்ல 3-ல் இருந்து 6 மாதம் வரைக்குமே வந்து வச்சிருக்கலாம். டீப் ஃப்ரீசர் வந்து மருத்துவமனையெல்லாம் வச்சிருப்பாங்க, தாய்ப்பால சேகரிச்சு வச்சிருப்பாங்க. வேலைக்கு போகும் தாய்மார்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8-ல் இருந்து 12 மணி நேரம் வரைக்கும் தாய்ப்பால ஸ்டோர் பண்ணணும். தாய்ப்பால எக்காரணத்தை கொண்டும் சூடு பண்ண கூடாது. மேலும் தாய்ப்பாலோட சிறப்புகள் பற்றி இன்னொரு நிகழ்ச்சியில பார்க்கலாம். நன்றி.
0: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
1: இன்றைய நிகழ்ச்சியில் பாலூட்டும் தாய்மார்களுக்கான உணவும் தாய்ப்பால் சேமிப்பும் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள்.
3: FM ரெயின்போ நிகழ்ச்சியில் இன்று மதியம் 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தூக்கத்தில் குரட்டை மற்றும் தூக்கத்தில் மூச்சு திணறல் குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை மூத்த மருத்துவர் டாக்டர் ஹரிகரன் சிவகுமார் அவர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 7:30.
4: ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: ஒருத்தன் எப்படி நடந்துக்கிறாங்கிறத வச்சு தான் அந்த ஆள் எப்படிங்கிறத நாம் முடிவு பண்ணுறோம். ஆளுமைன்னு சொல்கிறோம்ல,

0: அதுக்கு வந்து சூழ்நிலைகளை ஆளுகின்ற தன்மை அப்படின்னு விளக்கம் கொடுக்குறார் ஒரு உளவியல் நிபுணர். சரி, ஒரு மனிதனுடைய ஆளுமையை உருவாக்குகிற விஷயங்கள் என்னென்ன? பிறப்பு, வளர்க்கப்பட்ட விதம், படிப்பு, நண்பர்கள், சமுதாயம், இப்படி நிறைய உண்டு. ஆளுமையின் அடிப்படையில் சில மனநோய்கள் உண்டாகுது. அதெல்லாம் என்னென்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம கூட இருக்கிறவங்கள அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஃப்ரெனாய்டு ஆளுமை அப்படின்னு ஒன்று. இந்த கோளாறு உள்ளவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? அதிக உணர்ச்சி, சந்தேகம், பொறாமை இதெல்லாம் அதிகமாக இருக்கும். வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. அடுத்தவங்களோட இணக்கமான உறவு இருக்காது. அவங்க செய்கிற தப்புக்கெல்லாம் அடுத்தவங்களை வந்து குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க. இது ஒரு ரகம். அடுத்தது வந்து ஸ்கிசாய்டு ஆளுமை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோளாறு உள்ளவங்க அடுத்தவங்களோட பழக கூச்சப்படுவாங்க. சின்ன வயசுலேயே இது ஆரம்பமாயிடுது. பகல் கனவுலேயே சஞ்சரிப்பாங்க. அவங்களுடைய விரோதம், கோபம் இதை கூட வெளியில் காட்டிக்க முடியாமல் இருப்பாங்க. இவங்களுக்கு அகமுகம், பிரச்சனைகள்லேருந்து ஒதுங்கி எதுலேயும் ஈடுபாடு இல்லாதவங்களாக இருப்பாங்க. இப்படி ஒரு ரகம். அடுத்தது சைக்ளோதமிக் ஆளுமை அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா உணர்ச்சிகளில் ஏற்றத்தாழ்வு அதிகமாக இருக்குமா. சில சமயம் பார்த்தா மகிழ்ச்சியாக இருப்பாங்க, சில சமயம் சோகமாக உட்காந்துருப்பாங்க. அவங்க மனநிலைக்கு தகுந்த மாதிரி சமூக நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக்குவாங்க. இன்னொரு வகை என்னென்னா எண்ண பீடிகை ஆளுமை அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க அதுக்கு. இவங்களுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கணும் எல்லாம். சட்டத்திட்டம் எதுலேயும் ஒரு ஒழுங்குமுறை, இப்படி எதிர்பார்க்குற மனோபாவம். இவங்க எதிர்பார்ப்புக்கும் வரன்முறைக்கும் மற்றவங்க கட்டுப்படணும்னு நினைப்பாங்க. இந்த நிலைமை நீடித்தா என்ன ஆகும் தெரியுமா? அலைக்கழிக்கிற எண்ணங்கள் திரும்ப திரும்ப ஒரே செயலை செய்ய தூண்டுற மனத்தளர்ச்சிக்கு ஆளாயிடுறாங்க. அடுத்தது ஹிஸ்டீரியா ஆளுமை. சின்ன விஷயத்தையெல்லாம் பெருசுப்படுத்தி நாடகமாக்குற நடிகர்கள் இவங்க. உணர்ச்சி அதிகம் உள்ளவங்க. இவங்க மன எழுச்சியில் பக்குவமின்மை, குழந்தைத்தனம், முதிர்ச்சியின்மை எல்லாம் இருக்கும். தன்னலம் மிக்க குணம், பிறர் வந்து தன்னை மட்டுமே கவனிக்கணும்னு நினச்சி செயல்படுறது, இதெல்லாம் இவங்க அடையாளம். அடுத்த ரகம் எப்படின்னா வளர்ச்சியற்ற ஆளுமைன்னு சொல்கிறாங்க. அடுத்தவங்களோடு இணங்கி போக முடியாதவங்க. அறிவு, மன எழுச்சி, சமூக உறவு இதில் எல்லாம் போதுமான வளர்ச்சியையும் நிறைவையும் பெற முடியாதவங்க. இவங்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. பிச்சைக்காரங்க, குற்றவாளிகள் இவங்ககிட்டலாம் இது மாதிரியான ஆளுமை அதிகமாக இருக்குமா. அடுத்தது என்னென்னா சோர்வுடைய ஆளுமை. எதுலேயும் உற்சாகம் இல்லாமல் சோர்ந்து போயிருப்பாங்க. அதுக்கெல்லாம் நமக்கு வலிமை இல்லைப்பா அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி அடையிறது, வாழ்வின் சுவையை வந்து அனுபவிக்க முடியாதவங்க. இன்னொரு ரகம், இது வந்து கொதித்தெழும் ஆளுமைங்கிறாங்க. எதுக்கெடுத்தாலும் ஆத்திரம், குரோதம், வன் செயல் இதிலெல்லாம் ஈடுபாடு, இப்படி உள்ளவங்க. நத்தை வகை ஆளுமை அப்படின்னு ஒன்று. அடுத்தவங்க மேலே விரோதம் இருக்கும், அடிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும், ஆனால் அது அப்படியே வெளியில் காட்டாமல் அதே சமயம் அமைதியான முறையில் வெறுப்பை வெளிக்காட்டுற ரகம். இவங்கள்லாம் பேசாமல் கம்முன்னு இருந்துக்கிட்டே நினச்சதை நிறைவேற்றிக்கிறவாங்க. முன்ஜாக்கிரதை ஆளுமை அப்படின்னு ஒரு ரகமாக. பாதுகாப்பின்மை, சந்தேகம், முழுமையின்மை, அறவேக்காட்டுத்தனம் இந்த மனப்போக்கு அதிகமாக இருக்கிறதுனால அகம்பாவம், பிடிவாதம், எச்சரிக்கை எல்லாம் அளவுக்கு மீறி இருக்கும். இதுவரைக்கும் நாம் பேசிக்கிட்டு இருந்த ஆளுமை பண்புகள் வந்து அளவுக்கு அதிகமாக போயிட்டுதுன்னா ஆளுமை கோளாறுகள் ஏற்படும். அதன் அடிப்படையில் மனவியாதிகள் வருமா. அதனால் இணக்கமான, எல்லாரும் விரும்புகிற இயல்பான ஆளுமையை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்யணும் அப்படிங்கிறது மனோதத்துவ நிபுணர்களுடைய ஆலோசனை. ஒருத்தர் ஒரு மனோதத்துவ டாக்டரை தேடிட்டு வந்தாராம். டாக்டர், எனக்கு மனசில் ஏதோ வியாதி, ஆளுமை கோளாறு, அதாவது எனக்கு சீக்கிரமாக செத்து போனால் தேவையில்லைன்னு தோணுது அப்படின்னாராம். உடனே அந்த டாக்டர், சரி அப்படின்னா இங்கே இருங்க, நான் வைத்தியம் பார்க்குறேன் அப்படின்னாராம்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று காலை 7:35 நகர்வுலா, 8:02 8:30 தகவல் தளம், 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம், 11:02 நேர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி, தலைப்பு அன்பு எனும் ஆயுதம், நெறிப்படுத்துகிறார் சிவகாம சுந்தரி அவர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 7:35, 5:00.

காலை வணக்கத்துடன் நேயர்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி நகர சுவை மனித வாசம். இதுதான் நகர்வுலா. ஒவ்வொரு நாளும் நகர்வுலா நிகழ்ச்சியில் ஏதாவது ஒரு ஊரை பற்றியோ இடத்த பற்றியோ தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கான நகர்வுலா நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா,

நம்மை குளிர்ச்சியும் பசுமையும் இயற்கையின் பேரழகும் நிறைந்த ஒரு இடத்துக்கு தான் அழைத்து செல்ல போகிறேன். அது கேரளாவின் வயநாடு மாவட்டத்தில் அமைந்துள்ள சூச்சிப்பாறை அருவி. சூச்சி என்றால் ஊசி, பாறை என்றால் கல். ஊசி போல கூர்மையாக உயர்ந்து நிற்கும் பாறைகளுக்கு நடுவே இந்த அருவி அமைந்திருப்பதால் இதற்கு சூச்சிப்பாறை என்ற பெயர் வந்தது. சுமார் 200 மீட்டர் உயரத்திலிருந்து 3 அடுக்குகளாக கொட்டும் இந்த அருவி தூரத்திலிருந்தே வெள்ளை பட்டுப்புடவை போர்த்திய மலை போல காட்சியளிக்கும்.

ஆகவே இந்த அருவி அமைந்திருப்பதால் இதற்கு சூச்சிப்பாறை என்ற பெயர் வந்தது. சுமார் 200 மீட்டர் உயரத்திலிருந்து 3 அடுக்குகளாக கொட்டும் இந்த அருவி தூரத்திலிருந்தே வெள்ளை பட்டுப்புடவை போர்த்திய மலை போல காட்சியளிக்கும். இந்த அருவியை அடைய ஒரு சிறிய ட்ரக்கிங் பாதையில் நடக்க வேண்டும். அந்த பாதையில் நடக்கும்போது இருபுறமும் உயர்ந்த மரங்கள், குளிர்ந்த காற்று, பறவைகளின் இனிய குரல்கள் மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சி தரும். இங்கு நின்று அருவியை பார்த்தால் வாழ்க்கையில் சில நிமிடங்களாவது எல்லா கவலைகளையும் மறந்துவிடலாம். நகர நினைவுகளோடு நகர்வுலா தொடரும். ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் இணையலாம். பீமா திரைப்படத்திலிருந்து ஹரிச்சரன் மற்றும் மகதி ஆர். பிரசன்னா குரலில்

இனி கேட்கலாம் வேலைவாய்ப்பு செய்தி. மத்திய அரசின் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நிதி அதிகாரி 17, துணை மேனேஜர் 8, மேனேஜர் 5 என மொத்தம் 30 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி பிஇ, பிடெக், சிஏ, ICWA. வயது 12/8/2026 சில பதவிகளுக்கு 18 முதல் 35 வரை மற்றும் 18 முதல் 45 வரை. தேர்ச்சி முறை நேர்முக தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹500. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 12/8/2026. விவரங்களுக்கு HALCORP.formflix.com என்ற இணையதள முகவரியை பார்வையிடலாம். நகரசுவை மனிதவாசம், இதுதான் நகர்வுலா. நகர்வுலா நிகழ்ச்சியில் சூச்சிப்பாறை பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போது சூச்சிப்பாறை அருவியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம அங்கே நேரடியாக பயணம் போகிற மாதிரி கற்பனை பண்ணி பார்ப்போமா. வயநாட்டின் பசுமையான சாலைகளை கடந்து சூச்சிப்பாறையை நோக்கி செல்லும் போதே சுற்றி இருக்கும் இயற்கை நம்மை வரவேற்க ஆரம்பிச்சிடும். சுற்றிலும் பசுமையான மலைகள், குளிர்ச்சியான காற்று, மரங்களுக்கிடையே வரும் சூரிய ஒளி. இப்படி பயணம் செய்யும் போதே நகர வாழ்க்கையின் சத்தத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி இயற்கையின் அமைதிக்குள் நாம் நுழைய ஆரம்பிச்சிடுறோம். நகர நினைவுகளோடு நகர்வுலா தொடரும். மீண்டும் இணையலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. 7G ரெயின்போ காலனி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம், கார்த்திக் குரலில்.

0: போலீஸ்.
1: மிஸ் சீமா?
0: ஆமாங்க.
1: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
0: நான் என்ன பண்ண?
1: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
0: டிஜிட்டல் அரெஸ்டா?
1: 100,000 கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: இவ்ளோ பணமா?
1: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிடுவான்.
0: ஜெயிலுக்கு நீ தான் போவே. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
1: என்ன
0: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து

0: போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க. அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
1: ஹலோ மம்மா.
2: ஹாய்.
3: ஆர்பிஐ சொல்கிறது.
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: நகரசுவை மனிதவாசம் இதுதான் நஹ்ருல்லா. நஹ்ருல்லா நிகழ்ச்சியில் சூழ்ச்சிப்பாறை அருவியை பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அருவியை அடைவதற்கு முன்பாக வாகனத்தை நிறுத்திவிட்டு குறிப்பிட்ட பாதையில் நடந்து செல்ல வேண்டியிருக்கும். அந்த நடைப்பயணமே ஒரு தனி அனுபவம். இன்னும் எவ்வளவு தூரம் என்று நினைத்து கொண்டே நடக்கும்போது தூரத்திலிருந்து கேட்கும் அந்த அருவியின் சத்தம் நம் காதுகளில் விழும். அந்த ஒரு சத்தம் போதும் அருவிக்கிட்ட வந்துட்டோம். அருவியை நெருங்க நெருங்க தண்ணீர் விழும் சத்தம் அதிகமாகும். முன்னால் பசுமையான மரங்களுக்கு நடுவே வெள்ளை நிறத்தில் அற்பறுத்து கொட்டும் அருவி தெரியும். அந்த காட்சியை முதல் முறையாக பார்க்கும்போது இவ்வளவு அழகான இடம் நம் நாட்டிலேயே இருக்கா என்று நிச்சயமாக தோன்றும். சூழ்ச்சிப்பாறை அருவி சுமார் 200 மீட்டர் உயரத்திலிருந்து 3 அடுக்குகளாக கீழே விழுகிறது. அதனால் அருவியின் ஒவ்வொரு நிலையிலும் இயற்கையின் வேறுபட்ட அழகை ரசிக்க முடியும். அருவியை சுற்றியிருக்கும் பசுமையான காடு, பாறைகள், குளிர்ந்த காற்று இவை எல்லாமே சேர்ந்து அந்த இடத்தை இன்னும் அழகாக்கின்றன. ஆனால் இயற்கை நமக்கு கொடுத்த இந்த அழகை ரசிக்கும்போது அதை பாதுகாப்பதும் நம்முடைய பொறுப்பு இல்லையா? குப்பைகளை அங்கே விட்டு செல்லாமல் இருப்பது, ஆபத்தான பாறைகளில் ஏறாமல் இருப்பது, அதிகாரிகள் சொல்லும் பாதுகாப்பு விதிகளை பின்பற்றுவது, இவை எல்லாமே ஒரு நல்ல பயணியின் அடையாளம். ஒரு அருவி நம்மை நினைக்கலாம், ஆனால் சில அருவிகள் மட்டும்தான் நம்ம மனசையும் நினச்சிடும். அந்த மாதிரி ஒரு இடம்தான் சூழ்ச்சிப்பாறை. சூழ்ச்சிப்பாறை அருவியை ரசிக்க நினைக்கிறீங்களா? அப்படின்னா நவம்பர் முதல் மே மாதம் வரை உங்கள் பயணத்தை திட்டமிடலாம். குறிப்பாக டிசம்பர் மாதம் இந்த அருவியை பார்க்க சிறந்த நேரமாகும். இயற்கையை ரசிக்கவும் நடைப்பயணம் மேற்கொள்ளவும் இதமான காலநிலை கிடைக்கும். மழைக்காலத்தில் அருவியின் நீர்வரத்து அதிகமாகவும் சுற்றுப்புறம் பசுமையாகவும் இருக்கும். ஆனால் கனமழை நேரங்களில் பாதைகள் வழுக்கும் என்பதால் பாதுகாப்பு முக்கியம். சூழ்ச்சிப்பாறை அருவியின் அழகை ரசிச்சாச்சு. இப்போது நம்ம பயணத்தை இன்னும் கொஞ்சம் நீடிப்போமா? சூழ்ச்சிப்பாறையை சுற்றி இயற்கை விரும்பிகள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய சில அழகான இடங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட அழகான இடம்தான் செம்பரா சிகரம், காந்தன்பாறை அருவி, காண்டி, பூக்கோடு ஏரி மற்றும் குருவா தீவு. இந்த இடத்தெல்லாம் நம்ம அங்கே சூழ்ச்சிப்பாறை போனால் கண்டிப்பாக சுற்றி பார்க்க இடங்களாகும். அதனால்தான் நண்பர்களே, சூழ்ச்சிப்பாறை ஒரு அருவி மட்டுமில்லை, அதை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு இடமும் வயநாட்டின் இயற்கை அழகை வேறு வேறு விதத்தில் நமக்கு காட்டுது. அருவி, மலை, ஏரி, காடு, பசுமை, அட்வென்ச்சர் இவை எல்லாமே ஒரே பயணத்தில் கிடைக்கணும்னா வயநாடு ஒரு அழகான தேர்வு. நகர்வுலாவில் அடுத்த பயணத்தில் இன்னொரு அழகான இடத்தோடு சந்திப்போம். அதுவரை இயற்கையை ரசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். வரும் பாடலுடன் நகர்வுலா நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. பண கொள்கை குழுவின் முடிவுகளின்படி ரிசர்வ் வங்கி இதர வர்த்தக வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடன்கள் மீதான ரெப்போ வட்டி விகிதம் மாற்றப்படாமல் தற்போதுள்ள அதே அளவில் 5.25% மீண்டும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி நேற்று மாலை லோக் நிவாசில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ் நாதனை சந்தித்து பேசினார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்பட்டு அரசிதழில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி அமைச்சர் திரு நமச்சிவாயத்திற்கு உள்துறை, கால்நடைத்துறை, வனத்துறை, மின்துறை, உயர்கல்வி உட்பட கல்வித்துறை மற்றும் சட்டத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி கன்னியக்கோவில் மன்னாதீஸ்வரர் கோவில் தீமிதி திருவிழா நாளை நடைபெற உள்ளது. பக்தர்கள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி புதுச்சேரி கடலூர் சாலையில் தவளக்குப்பம் மற்றும் கன்னிக்கோயில் இடையே மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை

0: போக்குவரத்து மாற்றுப்பாதையில் இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக புதுச்சேரி போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளது. புதுச்சேரியிலிருந்து கடலூர் நோக்கி வரும் கனரக வாகனங்கள் தவளக்குப்பம் சந்திப்பில் திரும்பி அபிஷேகப்பாக்கம் தேடுவார்நத்தம் வழியாக விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில் செல்ல வேண்டும் என்றும், கடலூரில் இருந்து புதுச்சேரி நோக்கி வரும் அனைத்து வாகனங்களும் கன்னியக்கோயில் சந்திப்பில் திரும்பி விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று தேடுவார்நத்தம் அபிஷேகப்பாக்கம் தவளக்குப்பம் சந்திப்பு வழியாக செல்ல வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி பாகூர் துணைமின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை தவளக்குப்பம் சந்திப்பு முதல் கொருக்கமேடு சந்திப்பு வரை ECR, MM நகர், தவளக்குப்பம், கொருக்கமேடு, காசான் திட்டு மற்றும் ஆண்டியார்பாளையம் ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 8:12.

0: வாழ்க்கையில் சின்ன புரிதலே பெரிய தெளிவை தரும். அந்த புரிதலுக்கான நேரம்தான் தகவல் தளம். கேளுங்க, மாற்றம் உணருங்க. இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் நாம் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு இன்று 6ஆம் நாளில் தாய்ப்பாலின் அருமை, குழந்தையின் ஆரோக்கியம் மற்றும் தாயின் நலன் குறித்து பயனுள்ள தகவலை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். தாய்ப்பால் குழந்தையின் முதல் தடுப்பூசி என்ற உண்மையை மனதில் வைத்து இன்றைய நிகழ்ச்சியை தொடங்கலாம். கடந்த நாட்களில் தாய்ப்பாலின் அவசியம், அதன் நன்மைகள் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டோம். இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக தாய்ப்பால் கொடுக்கும் பயணத்தில் தாய்மார்கள் அறிந்திருக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை பற்றி பேசப் போகிறோம். ஒவ்வொரு தாயின் தன்னம்பிக்கையும் ஒவ்வொரு குடும்பத்தின் ஆதரவும் ஒவ்வொரு குழந்தையின் ஆரோக்கியமான எதிர்காலத்தையும் உருவாக்குகிறது. வாருங்கள், இன்றைய பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வோம். உலக தாய்ப்பால் வாரம் என்பது ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்த வாரத்தை கொண்டாடுவதன் முக்கிய நோக்கம் தாய்ப்பாலின் அவசியம் மற்றும் அதன் நன்மைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுதான். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் மற்றும் சிறந்த உணவு மட்டும் இல்லை, நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கும் இயற்கையின் அரிய பரிசும் ஆகும். சின்ன தகவல் பெரிய மாற்றம், தெரியாததை தெரிஞ்சுக்கோங்க, அதுதான் தகவல் தளம். மீண்டும் இணையலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. தோரணை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம், உதித் நாராயணன் குரலில்.
1: I think my heart just skipped a beat. Yes, I'm falling in love with you.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: சின்ன புரிதலே பெரிய தெளிவை தரும். அந்த புரிதலுக்கான நேரம்தான் தகவல் தளம். கேளுங்க, மாற்றம் உணருங்க. தகவல் தளம் நிகழ்ச்சியில் தாய்ப்பாலின் நன்மைகளை பற்றி இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கோம். 1992 முதல் வேர்ல்டு அலையன்ஸ் ஆஃப் பிரஸ்ட் ஃபீடிங் ஆக்ஷன் அமைப்பின் முயற்சியால் உலக தாய்ப்பால் வாரம் கடைப்பிடிக்கப்பட்டு வருகிறது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மற்றும் யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட் ஆகிய அமைப்புகளும் இதற்கு ஆதரவு அளித்து வருகின்றன. இந்த வார

திட்டத்தின் மூலம் தாய்ப்பாலை ஊக்குவிப்பது, தாய்மார்களுக்கு சரியான வழிகாட்டுதலை வழங்குவது, குடும்பம் மற்றும் சமூகத்தின் ஆதரவை வலியுறுத்துவது, ஆரோக்கியமான தலைமுறையை உருவாக்குவது போன்ற முக்கிய நோக்கங்கள் வலியுறுத்தப்படுகின்றன. குழந்தை பிறந்த முதல் 2 முதல் 5 நாட்களில் வரும் தாய்ப்பால் தான் சீம்பால், அதாவது கொலஸ்ட்ரம். இது சாதாரண பால் அல்ல, இயற்கை குழந்தைக்காக உருவாக்கிய முதல் பாதுகாப்பு உணவாகும். மீண்டும் இணையலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் ஷகுன் சோப்ரா. த ஹெட்லைன்ஸ். Prime Minister Narendra Modi says India's extraordinary pool of creative talent can be leveraged to strengthen nation's position as global hub for content creation. Government extends 10 years of Cabinet Secretary T.V. Somnathan and Union Home Secretary Govind Mohan by 1 year. Students intensify their protest over irregularities in recruitment exams in Jharkhand. Uttarakhand government puts agencies on high alert following warning of heavy rain in the state. New Delhi urges Colombo to cooperate in early release of Indian fishermen detained by Sri Lankan authorities. And India safely moves 60 ships through Strait of Hormuz during Gulf crisis.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தகவல் தளம். சின்ன புரிதலே பெரிய தெளிவை தரும். அந்த புரிதலுக்கான நேரம்தான் தகவல் தளம். கேளுங்க, மாற்றம் உணருங்க. உலக தாய்ப்பால் வாரத்தை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஏன் முதல் நாள் சீம்பால் வருது அப்படின்ட்டு பார்க்கலாம். கர்ப்ப காலத்திலேயே தாயின் உடல் குழந்தைக்காக இந்த பாலை தயாரித்து வைத்திருக்கும். குழந்தை பிறந்த

வந்தவுடன் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் குறைவாக இருக்கும். அதனால் முதலில் அதிக ஆன்டிபாடிகள், குறிப்பாக ஐஜிஏ நிறைந்த சீம்பால் சுரக்கும். இது குழந்தையின் குடலை பாதுகாத்து தொற்று நோய்கள் வராமல் காக்க உதவுகிறது. முதல் மலமான மெக்கோனியம் வெளியேற உதவுவதால் மஞ்சள் காமாலை அபாயத்தை குறைக்கிறது. குழந்தையின் வயிறு முதல் நாளில் செர்ரி பழம் அளவுதான் இருக்கும். அதனால் மிக குறைந்த அளவு, ஒரு வேளைக்கு சுமார் 2 முதல் 10 மில்லி சீம்பாலே போதுமானது. தகவல் தளம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. மீண்டும் இணையலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. டிஷ்யூம் திரைப்படத்திலிருந்து சங்கீதா ராஜேஸ்வரன் மற்றும் விஜய் ஆண்டனி குரலில்.

உலக தாய்ப்பால் வாரத்தை பற்றி தான் நம்ம இப்போ தெரிஞ்சிட்டு இருக்கோம். சீம்பாலின் நிறம் ஏன் மஞ்சளாக இருக்குது அப்படின்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். இதில் புரதம், வைட்டமின் ஏ, வெள்ளை இரத்த அணுக்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு பொருட்கள் அதிகமாக இருப்பதால் மஞ்சள் அல்லது தங்க நிறத்தில் இருக்கும். அதனால் முதல் நாள் சீம்பால் வருவது இயற்கையின் அற்புதமான ஏற்பாடாகும். அது குழந்தையின் முதல் தடுப்பூசி என்று கூட அழைக்கப்படுகிறது. ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்றால், ஆரோக்கியமான குழந்தை, ஆரோக்கியமான தாய், ஆரோக்கியமான சமூகம். இதற்கான முதல் படியை நினைவூட்டவே உலக தாய்ப்பால் வாரம் கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் உலக தாய்ப்பால் வாரத்திற்காக ஒரு புதிய கருப்பொருள் அறிவிக்கப்படுகிறது. காலத்திற்கேற்ற சவால்களை மையமாக கொண்டு தாய்ப்பால் குறித்த விழிப்புணர்வை உலகம் முழுவதும் பரவுவதே இந்த கருப்பொருள்களின் நோக்கமாகும். விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் இணையலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தகவல் தளம். தகவல் தளம் நிகழ்ச்சியில் உலக தாய்ப்பால் வாரத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். உலக தாய்ப்பால் வாரம் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு புதிய கருப்பொருளுடன் கடைபிடிக்கப்படுகிறது. அந்த ஆண்டின் தேவைகளையும் தாய்ப்பால் தொடர்பான சவால்களையும் மையமாக வைத்து இந்த கருப்பொருள்கள் அறிவிக்கப்படுகின்றன. கடந்த சில ஆண்டுகளாக அறிவிக்கப்பட்ட கருப்பொருள்களை ஒரு முறை நினைவு கூர்வோம். 2021 தாய்ப்பாலை காப்போம், இது அனைவரின் கூட்டு பொறுப்பு. 2022 தாய்ப்பாலை ஊக்குவிப்போம், கல்வியும் ஆதரவும் வழங்குவோம். 2023 வேலையும் தாய்ப்பாலும் இரண்டையும் இணைத்து வெற்றிகரமாக செயல்படுத்துவோம். 2024 அனைவருக்கும் தாய்ப்பால் ஆதரவு கிடைக்க இடைவெளியை நீக்குவோம். 2025 தாய்ப்பாலில் முதலீடு செய்வோம், எதிர்காலத்தில் முதலீடு செய்வோம். 2026 நிலையான வாழ்க்கை தொடக்கத்திற்கு தாய்ப்பால், ஏற்கனவே பலன் அளித்து வரும் செயல்முறைகளை மேலும் வலுப்படுத்துவோம். இவற்றையெல்லாம் உலக தாய்ப்பால் வாரம் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு புதிய கருப்பொருளுடன் கடைபிடிக்கப்படுகிறது. தகவல் தளம் நிகழ்ச்சியில் மீண்டும் இணையலாம். ஒரு பாடலுக்கு பிறகு காதலன் திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் மற்றும் உதித் நாராயணன் குரலில்

தகவல் தளம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். தாய்ப்பால் வரத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு புதிய கருப்பொருள் வந்தாலும் அதன் நோக்கம் ஒன்று தான், ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆரோக்கியமான தொடக்கத்தை வழங்க வேண்டும் என்பது தான் இந்த நோக்கம். அந்த வகையில் 2026 ஆண்டின் கருப்பொருள் தாய்ப்பாலுக்கு ஆதரவாக ஏற்கனவே சிறப்பாக செயல்பட்டு வரும் மருத்துவமனைகள், குடும்பங்கள், பணியிடங்கள், அரசு மற்றும் சமூகத்தின் முயற்சிகளை இன்னும் வலுப்படுத்துவோம் என்ற அழைப்பை நமக்கு விடுத்துகிறது. தாய்ப்பால் சுரப்பதில் தாயின் மன அமைதி முக்கிய பங்கு வகிக்கிறது. மன அழுத்தம், பதற்றம் போன்றவற்றை இருந்தால் பால் சுரப்பு பாதிக்கப்படலாம். குடும்பத்தினர் அன்பாகவும் ஆதரவாகவும் இருப்பது மிகவும் அவசியம். குழந்தை பிறந்த உடனேயே தாயின் மார்பில் தோளோடு தோல் அணைப்பில் வைப்பது குழந்தைக்கு பாதுகாப்பு உணர்வை அளிக்கிறது. உடல் வெப்பநிலையை சீராக வைத்து கொள்ளவும் தாய்ப்பாலை எளிதாக பருக தொடங்கவும் இது உதவுகிறது. குழந்தையின் ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் தாய்ப்பால் மாறுகிறது. பிறந்த முதல் நாட்களில் வரும் மஞ்சள் நிற சீம்பால், பின்னர் வரும் தாய்ப்பால் என குழந்தையின் வயதுக்கும் தேவைக்கும் ஏற்ப தாய்ப்பாலின் தன்மையே இயற்கையாக மாறுகிறது. இதுவே அதன் சிறப்பாகும். மீண்டும் இணையலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. அயன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம், பென்னி தயாள் மற்றும் ஹரிச்சரன் சின்மை குரலில்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தகவல் தளம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். தாய்ப்பால் கொடுக்கும் தாய்க்கு ஊக்க வார்த்தைகள் தேவை. உன்னால் முடியும், நீ நன்றாக செய்கிறாய் போன்ற குடும்ப உறுப்பினர்களின் ஊக்கமான வார்த்தைகள் தாயின் தன்னம்பிக்கையை அதிகரித்து தாய்ப்பால் கொடுக்கும் பயணத்தை எளிதாக்குகின்றன. மருத்துவரின் ஆலோசனையே முக்கியம். சமூக வலைத்தளங்கள் அல்லது வதந்திகளை நம்பாமல் தாய்ப்பால் தொடர்பான சந்தேகங்கள் இருந்தால் மருத்துவர் அல்லது பாலூட்டுதல் ஆலோசகரின் வழிகாட்டுதலை பெறுவது நல்லது. ஆரோக்கியமான சமுதாயத்தின் தொடக்கம் ஒவ்வொரு குழந்தையும் ஆரோக்கியமாக வளர்ந்தால் நாளைய சமுதாயமும் ஆரோக்கியமாக இருக்கும். அந்த ஆரோக்கியமான எதிர்காலத்தின் முதல் படியே தாய்ப்பால். தாய்ப்பால் என்பது உணவு மட்டுமல்ல, அது ஒரு குழந்தையின் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான முதல் முதலீடு. அந்த பயணத்தில் ஒரு தாய்க்கு குடும்பத்தின் அன்பும் சமூகத்தின் ஆதரவும் கிடைத்தால்

அந்த குழந்தையின் எதிர்காலமும் ஆரோக்கியமாக அமையும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியில் சந்திப்போம். வரும் பாடலுடன் தகவல் தளம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 9:09. இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சியில் செம்மை வைத்தியநாத பாகவதர் அவர்கள் பாட்டு இடம்பெறுகிறது.

தொடக்கமாக எந்தரோ மகானுபாவ்லு என தொடங்கும் தியாகராஜர் பஞ்சரத்தின கீர்த்தனை ஸ்ரீராகம் ஆதிதாளம்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஹம்சத்வனி ராகத்தில் அமைந்த வாதபி கணபதிம் எனத் தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ஆதிதாளம்.

Digamabamagaga. Gadidigaga. Gamagadigaga. Gamagadigaga.

அரங்கிசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக தோடி ராகத்தில் அமைந்த முன்னூர் ராவண எனத் தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை மிஸ்ர ஜம்பை தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் நிறைவாக கேட்கலாம் மோகன கல்யாணி என தொடங்கும் சொந்த சாகித்யம் ராகம் ராக மாளிகை ஆதிதாளம்.

0: சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. அசாமில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கின் பாதிப்பு மிக கடுமையாக இருப்பதால் இயல்பு நிலை திரும்ப நீண்டகாலம் ஆகும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். அசாம் நாகாலாந்து எல்லைப் பகுதிகளை பார்வையிட்ட அவர் அங்குள்ள நிவாரண முகாம்கள், விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்கும் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். புதிதாக 6 பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து பலி எண்ணிக்கை 95 உயர்ந்துள்ளது. முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜின் நினைவு தினத்தையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். தேச நலனுக்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு மூலம் இந்திய அரசியலில் ஒரு தனித்துவமான இடத்தை பிடித்தவர் சுஷ்மா என்று மக்களவைத் தலைவர் சமூக ஊடக பதிவு ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் நேற்று புதுடெல்லியில் தமது துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழுவின் கூட்டத்தை தலைமையேற்று நடத்தினார். வனவிலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான பிணக்குகளை தவிர்க்கும் வழிமுறைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. தரவுகளின் அடிப்படையில் இதற்கான உத்திகளை உருவாக்க தனி இணையதளம் ஒன்றையும் தகைசால் மையம் ஒன்றையும் அரசு செயல்படுத்தி வருவதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். புதுச்சேரியில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்பட்டு அரசிதழில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவிற்கு பொதுப்பணித்துறை, சுற்றுலா, மீன்வளத்துறை, துறைமுகம், தொழில் மற்றும் வர்த்தகம், தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளன. மத்திய அரசின் 2026 ஜீவன் ரக்ஷா விருதுகளுக்கு தகுதியானவர்கள் நாளைக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று கடலூர் மாவட்ட ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர், ஆந்திர பிரதேசம், கேரளா, மாஹே, லட்சத்தீவு, கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 10:02.

பதினேழு நொடி. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற முகநூல் பக்கத்தில் பதிவிடுங்கள். உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்கள். முகநூல் பக்கத்தில் பதிவிடும் போது என்ன படம் பாடல், உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை பதிவிட மறந்துடாதீங்க. நிகழ்ச்சியில் இன்று புதிதாக பதிவிடும் புதிய நேயர்களுக்கு நேற்று ஒளிபரப்பப்பட்ட நேயர்கள் அல்லாத இன்று பதிவிட்ட நேயர்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கப்பட்டு, நேரம் இருப்பின் நேற்று நேற்றைய முன்தினம் ஒளிபரப்பப்பட்ட பாடல்கள் கேட்ட நேயர்களுக்கும் இன்றும் அவர்கள் பதிவிட்டு இருப்பின் அவர்களுடைய விருப்ப பாடல்களை ஒளிபரப்பப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் முதலாவதாக தன்னோட விருப்ப பாடலை கேட்டிருக்கும் நேயர் கார்த்திகேயன் சிவ சுப்பிரமணியன். என் கடமை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க டி எம் சவுந்தரராஜன் குரலில்.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தன்னோட விருப்ப பாடலை கேட்டிருக்கும் நேயர் மணலி மாறன், தமிழ் மாறன், வெற்றி மாறன் இவங்களுக்காக பாடல் வருது. விதி திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் குரலில்.

நேர்கள் கவனத்திற்கு, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சி கேட்கலாம். கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தன்னோட விருப்பப்பாடலை கேட்டிருக்கும் நேயர் சரஸ்வதி பத்மநாபன், காசி திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க ஹரிகரன் குரலில்.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம்.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் நேரின் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தன்னோட விருப்பப்பாடலை கேட்டிருக்கும் நேயர் தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம். வெட்டாட்டம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க, கார்த்திக் மற்றும் சுனிதா குரலில்.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தன்னோட விருப்பப்பாடல கேட்டிருக்கும் நேயர் கேபி ராஜதுரை, தலை ஞாயிறு ஏ ராஜா முகமது இவங்களுக்காக பாடல் கேட்டிருக்காங்க. பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்திலிருந்து.

1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று 11:02 நேர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு அன்பு எனும் ஆயுதம். நெறிப்படுத்துகிறார் சிவகாம சுந்தரி அவர்கள். கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தன்னோட விருப்பப்பாடலை கேட்டிருக்கும் நேயர் பூலுவப்பாளையம் ஆனந்தமுருகன். சின்ன மாப்பிள்ளை

0: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
1: தினந்தோறும் பகல் 12:30 மணிக்கு.

0: ஒளி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
1: தினந்தோறும் பகல் 12:30
0: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: பிற்பகல் 3:30

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தன்னோட விருப்ப பாடலை கேட்டிருக்கும் நேயர் காட்டூர் எஸ் சிவகுமார் அவர்கள் சலங்கை ஒளி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க.

கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தன்னோட விருப்ப பாடலை கேட்டிருக்கும் நேயர் நந்தகுமார் திமிரு பிடிச்சவன் திரைப்படத்திலிருந்து ஹரிச்சரன் குரலில்

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் தன்னோட விருப்பப்படலை கேட்டிருக்கும் நேயர் பெங்களூர் குப்பநத்தம் டி ராமு என் ஜீவன் பாடுது திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. எம் வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி குரலில்

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் தன்னோட விருப்ப பாடலை கேட்டிருக்கும் நேயர் ஜான் ஹஜா நஜ்முதீன் உன்னால் முடியும் தம்பி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க.

முகநூல் வழியாக வந்த உங்கள் அன்பான விருப்பங்கள் இன்று எங்களோட இன்பாக்ஸை மட்டுமல்ல எங்களுடைய மனசையும் நிறைய செய்திடுச்சு. ஆனால் நேரமின்மை காரணமாக உங்கள் எல்லாருடைய விருப்ப பாடல்களையும் இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்ப முடியல. அதனால் தாராபுரம் துரைராஜ், ஹிராமணி வர்மா, சென்னை சிவராம் நாகராஜன், வேட்டைவளம் குமார், சிவசுந்தரி, சரண்யா, கார்த்திகேயன், திருவாரூர் மாவட்டம் கனகராஜ் இவங்க எல்லாருக்காகவும் இந்த பாடலை ஒலிக்க செய்து கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர்விருப்பம் நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன்.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்திச்சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கினி பழனி. பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடெல்லியில் நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனத்தின் இணை தலைமை செயல் அதிகாரி திரு டெட் சரண்டோஸை சந்தித்தார். இந்தியாவில் கதை சொல்லும் வளமான பாரம்பரியமும் அபாரமான படைப்பாற்றல் திறமையாளர்களும் உள்ளனர் என்று பிரதமர் சமூக ஊடக பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு துறையின் மகத்தான ஆற்றல் குறித்து தாங்கள் விவாதித்ததாக திரு மோடி கூறினார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டப்பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இத்திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு கட்டப்பணிகளின் சோதனைகள் நிறைவடைந்திருப்பதாக கூறினார். நாட்டில் 32 போலி பல்கலைக்கழகங்கள் செயல்படுவது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய கல்வித்துறை இணை அமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இந்த போலி பல்கலைக்கழகங்கள் குறித்த பட்டியல் பல்கலைக்கழக மானியக் குழுவின் இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். புதுச்சேரியில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்பட்டு அரசிதழில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி அமைச்சர் திரு ராஜவேலுவிற்கு ஆதி திராவிடர் நலம், கலை பண்பாட்டுத்துறை, வீட்டு வசதி, தகவல் தொழில்நுட்பம், பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல், எழுதுபொருள் துறை ஒதுக்கப்பட்டுள்ளன. காரைக்காலில் ஆகஸ்ட் 15-16 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள புதுச்சேரி கலை விழாவிற்கான ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி நேற்று பல்வேறு துறை அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். இக்கூட்டத்தில் காரைக்கால் கடற்கரை திடல் மற்றும் ஆன்மீக பூங்கா ஆகிய இடங்களில் நடைபெறவுள்ள புதுச்சேரி கலை விழாவிற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் விரிவாக ஆய்வு செய்யப்பட்டன. தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 11:02 14:00.

வணக்கம் நேயர்களே, உங்கள் மனதோடு மனம் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி.

நமது நிலைய நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிப்பது மட்டுமல்லாமல் நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களின் மேலான கருத்துக்களை பகிர்ந்து மகிழும் நேயர்களின் அபிமான இந்நிகழ்ச்சி நேயர் நேரம். வானொலி வாய் பேசும் நூலகம். உண்மைதாங்க, நம்ம நேயர் நேரம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்புக்கு பல தகவல்களையும் அனுபவங்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைய நேயர் நேரம் தலைப்பு அன்பு எனும் ஆயுதம்.

இன்றைய நிகழ்ச்சியில் நம்மை சிந்திக்க வைக்கும் ஒரு அழகான தலைப்பு அன்பு எனும் ஆயுதம். அன்பு இந்த ஒரு சொல்லுக்குள்ளே எவ்வளவு ஆழம் இருக்கு தெரியுங்களா? அன்பு விதைத்த மனங்களில் பகை என்ற விதை முளைக்காது. புன்னகை பூக்கும் பாதையில் வாழ்க்கை என்றும் தோற்காது. ஆம், அன்பு பகையை வெல்லும் ஆயுதம்னு சொல்றாங்க. ஆயுதம்னா காயப்படுத்தும் கருவின்னு மட்டும் அர்த்தம் கிடையாதுங்க. உலகிலேயே எந்த உயிரையும் காயப்படுத்தாமல் கோபத்தை கரைய வைத்து பகையையும் நட்பாக மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் இருக்கு, அது அன்பு மட்டுமே. அன்பு செலுத்துவதற்கு பணமோ பதவியோ தேவையில்லை, நல்ல மனம் இருந்தாலே போதும்.

வாங்க நேயர்களே, உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அற்புதமான சுவாரஸ்யமான அனுபவங்களையும் கருத்துக்களையும் இந்த நேர் நேரம் நிகழ்ச்சியில் ரத்தின சுருக்கமாக பகிர்ந்துக்கோங்க.

0: நிகழ்ச்சியில் வரும் முதல் அழைப்பாளர் யார், என்ன பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார்.
1: திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம், ஜான் ஷாஜா நஜிமுதி.
0: வணக்கம் சார். நலமா இருக்கோம் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ஆ, நல்லா இருக்கேன் மேடம். முதல் நேரா வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி.
0: முதல் நேரா நீங்க முந்திக்கிட்டீங்க.
1: இல்ல, எப்போது ட்ரை பண்றதா நீ கிடைச்சிருச்சு. அன்பு என்ன ஆயுதமா?
0: ஆமா சார்.
1: அதாவது எல்லா ஜீவராசிகளும் அந்த உலகத்துல பிறந்த எல்லா ஜீவராசிகளும் அன்பு காண்டிதான் இயங்குது மேடம்.
0: கண்டிப்பா.
1: அந்த அன்பு வந்து தூய அன்பா இருக்கணும், அது முக்கியம். அது வந்து எந்த உறவா இருந்தா சரி, அந்த உறவுல தூய அன்பு இருந்துச்சுன்னா நிச்சயமா அந்த அன்பு நீடிக்கும்.
0: கண்டிப்பா, கண்டிப்பா சார்.
1: இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல இந்த பொருளாதாரத்தை வச்சுதான் அன்பை வைக்கிறாங்க. அதாவது காசு பணம் இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட ரொம்ப அன்பா பழகிறது, காசு பணம் இல்லாதவங்கள்ட்ட முகத்தை முறிச்சுக்கிறது, இப்படி எல்லாம் பழகிறாங்க. இந்த மாதிரி உள்ள அன்பு எல்லாம் வந்து நினைச்சிருக்காது. உண்மையான அன்பு நினைச்சிருக்கணும்டா, அந்த அன்புல வந்து புனிதம் இருக்கணும், தூய்மை இருக்கணும்.
0: கண்டிப்பா.
1: ஆமா, அதே மாதிரி மனித இனங்களுக்கு மட்டும் இல்ல, அதாவது வாயிலா ஜீவராசிகள், உயிரினங்கள், இது மேலே நம்ம வந்து அன்பு காட்டணுமா?
0: கண்டிப்பா.
1: ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த சரித்திரத்துல ரொம்ப உயர்ந்து நிக்கிறாங்கடா, அதாவது அண்ணல் காந்தியடிகள், இயேசுநாதர், நபிகள் நாயகம், அவங்கள பத்தி நம்ம பேசுறோம்னா அவங்க மக்கள் மேல வச்ச அன்புனாலதான்.
0: கண்டிப்பா, கண்டிப்பா சார்.
1: நிச்சயமா அவங்களை வந்து ஒரு நல்வழிப்படுத்தி நல்ல நிலைக்கு வர்றதுக்கு வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பலவித சோதனைகளையும் தாங்கிட்டு தான் அவங்க வந்திருக்காங்க. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இது தண்டனைகளை வந்து எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு அவங்க மேல சுமத்தப்பட்ட பழிகளையெல்லாம் கூட ஒரு துச்சமா நினைக்காம மக்களை வந்து நல்வழிப்படுத்தணுங்கிறதுக்காண்டி என்ன செஞ்சாங்கன்னா அவங்க மேல அன்பு காட்டினாங்க.
0: கண்டிப்பா.
1: அதனால வந்து நம்ம அன்புங்கிறது வந்து எல்லாரும் வாழ்க்கையிலயும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சமா. மிக்க நன்றி.
0: உங்க வாழ்க்கையில நிகழ்ந்த ஏதாவது சுவாரஸ்யமான சம்பவங்களையும்

0: பகிர்ந்துக்கலாம் சார்.
1: அப்படியாம்மா, இருக்கு நிறைய இருக்கு. வானொலிகள்லயே பாத்தீங்கன்னா நான் நிகழ்ச்சிகள்லாம் வழங்கியிருக்கேன். திருச்சிராப்பள்ளி வானொலி, காரைக்கால் எஃப்எம் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் ரொம்ப அன்பா பழகுவாங்க என்கிட்ட. ஏன்னா அவங்க எல்லாம் நம்ம பாக்கணும், அதாவது வானொலியில உள்ள அறிவிப்பாளர்களுடைய குரலை மட்டும்தான் நம்ம கேட்டுட்டு இருப்போம். அவளை நேரில் பாக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வர்றப்ப அவங்கள்ட்ட நான் அந்த சில நேரங்கள்ல ஆட்டோகிராஃப் எல்லாம் வாங்குவேன். அந்த நோட்டை எல்லாம் இன்னும் பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன். அப்படியே
0: அதான் காற்றலை, காற்றலையில் கலக்கும் நண்பர்கள்.
1: ஆமா, அது போன்ற இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அன்புனால வந்து, அதாவது முகம் தெரியாத தூரத்துல இருப்பாங்க பேனா நண்பர்கள். அவங்க நம்ம அன்புனால என்ன செய்வாங்கன்னா நேரடியா நம்ம அவங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கூட எனக்கு கிடைச்சிருக்கு. அது நான் ஒரு மாற்றுத்திறனாலே அவங்க சொல்லுவாங்க, இதுக்கு முன்னாடி எல்லாம் கடிதங்கள்ல தானே நம்ம எழுதுவோம், இப்பதான் போனா போயிடுச்சு. அப்படி கடிதங்கள்ல கிடைக்கக்கூடிய நண்பர்கள் எல்லா மாவட்டங்கள்ல எனக்கு நிறைய நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க வானொலி மூலமா. அதுல பாத்தீங்கன்னா நீங்க எங்க ஊருக்கு பக்கம் வர்றப்ப நீங்க அவசியம் வாங்க சார்னு சொல்லிட்டு அன்பா எழுதுவாங்க. நான் சொல்றது என்னாட்டி வர முடியாது, இது மாதிரி என்னுடைய உடம்பு நிலையில நடக்க முடியாத சூழ்நிலை இருக்கேன் அப்படின்னு ஒண்ணு. சேலத்துல இருந்து நண்பர்கள் எல்லாம் பார்க்க வந்துட்டாங்கம்மா வீட்டுக்கு வந்து பாத்துட்டு, நாங்க வந்து உங்களை பாக்குறோம் சார். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தூய்மையான அன்பதனை நமக்கு வந்து
0: அன்பு உங்க வாழ்வுல நிறைய விஷயத்துல சந்தோஷத்தை கொடுத்துருக்கு.
1: ஆமாமா,
0: ஓகே சார், நன்றி சார், நன்றி சார்,
1: நன்றிமா. உங்களோட பிரச்சனை ரொம்ப மகிழ்ச்சி.
0: உங்க கருத்துக்களுக்கும் அனுபவங்களுக்கும் நன்றி சார்.
1: ஓகே.
0: நிகழ்ச்சியில் வரும் அடுத்த அழைப்பாளர் யார்னு பாக்கலாம். ஹலோ,
2: எங்கள் தோழிக்கு முற்பகல் வணக்கம்.
0: முற்பகல் வணக்கம் தோழா.
2: மா கலையரசு நல்லா போலையும்
0: சொல்லுங்க சார்.
2: அன்பு என்னும் நல்ல தேன் கலந்து இங்கு நான் கொடுப்பேன் நல்ல நல் விருந்து. இது மாடி விட்டு இடையில வரக்கூடிய ஒரு பாடல்.
0: சூப்பரா பாடலோட ஆரம்பிச்சிருக்கீங்க.
2: அன்புங்கிறது கொடுத்தால் குறையாதது,
0: கண்டிப்பா
2: அது விலை மதிக்க முடியாத ஒரு ஒரு பொக்கிஷம்.
0: ஆமா,
2: இங்கே பாசத்துக்கு தான் நிறைய பேர் நாங்க ஏங்கி கிடக்கிறோம். எப்ப இந்த தொடு கைபேசிங்கிற ஒரு ஒரு விஷயமும் தொலைக்காட்சியும் கணினி நம்ம கைக்கு வந்து சேர்ந்ததோ அப்பயே நம்ம பாசத்தை தொலைச்சிட்டோம், உறவுகளை தொலைச்சிட்டோம், நண்பர்களை தொலைச்சிட்டோம். நேரம் என்மேன் இதுக்கு ஒரு சாக்கு போக்கு பேர நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அன்புங்கிற பாசத்தை நம்ம குடுக்கிற நேரங்கள்லயும் பெறுகிற நேரங்கள்லயும் ரெண்டு பக்கத்திலும் ஒரு ஒரு ஒரு இணக்கமான நல்ல ஒரு ஒரு ஒரு பாசம் இருக்கும். ஒரு அதான் ஒரு பாண்டிங் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல.
0: ஆனா
2: ஒரு சிலர் இணக்கம், ஆனா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு தனிமை கூட்டுக்குள்ளே அடைச்சு கிடப்பாங்க. யாருக்கும் நல்லா பேச மாட்டாங்க, யார் வீட்டுக்கு போக மாட்டாங்க, அப்படியே உள்ளுக்குள்ளே அடைச்சி கிடப்பாங்க. சிலர் கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதிகமாக வச்சுட்டு இருக்கிற நேரங்களில் அவங்க கிட்ட பாசம் அன்புனா என்னங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. பொறுமைங்கிறதும் ஒரு கேள்விக்குறியா மாறிடும். அப்படி மாறிடுற நேரங்களில் சமுதாயத்திற்கு ஒரு அவப்பெயர் வந்து சேர்ந்துடும். இவர்கிட்ட பாசம்னா கொடுக்கவும் தெரியல வாங்கவும் தெரியல.
0: நம்ம அன்பு என்கிற ஆதி ஆயுதத்தை வச்சு கொஞ்சம் அதை மாத்த முயற்சி பண்ணலாம்.
2: அந்த அன்புங்கிற அந்த பொக்கிஷத்தை நம்ம கொடுக்க தவறதுனால தான் நமக்கு அவர் பேர் வந்து சேருது. கொடுக்கறதுனால ஒண்ணும் குறைஞ்சிடாது. இந்த அன்புங்கிற பாசம் வந்து கல்வி மாதிரி, அது அது கொடுக்க கொடுக்க கொடுக்க தொட்டை தூணும் மணற்கேனிங்கிற மாதிரி அதிகமா மிகுதியாகித்தான் போய்கிறது. மொழியே குறைவதற்கான வாய்ப்பு கிடையாது. அன்புங்கிற பாசத்தை கொடுக்கற போது சாதி மதம் அப்படிங்கறது நம்ம பார்க்க தேவையில்லை. இவர் நமக்கு பிடித்தவர், இவர் நமக்கு பிடிக்காதவரும் நம்ம பார்க்க தேவையில்லை. ஒரு ஒரு பகையாளி கூட பாருங்க, அவங்க வீட்டுக்கு நீங்க வாசல் தேடி வழிய போய் பாருங்க. அந்த அந்த மாதிரி நேரத்துல அவர் தன்னை உணர்ந்து அன்பான வார்த்தைகளால் நம்ம கூப்பிட்டு அகமகிழ ஒரு ஒரு சொம்பு தண்ணி கொடுக்கிறாரு சொன்ன அந்த பகமையே வேற அருந்து போயிட்டு.
0: கண்டிப்பா கண்டிப்பா சார், அருமையா சொன்னீங்க.
2: அன்புங்கிற விஷயத்த தாய் கிட்ட இருந்து குழந்தை எதிர்பார்க்க, இந்த அன்புங்கிற விஷயத்த மகன் மருமகள் கிட்ட இருந்து தாய் தந்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
2: அண்ணன் தம்பிகள் உத்தவரத்திக்க சண்டை இல்லாம ஒற்றுமையா இருக்கிற போது இன்னும் மிகுதியான வெளிப்படாத சொல்லி சமுதாயம்.

0: தான் எதிர்பார்க்க. இந்த சமுதாயத்துக்கு எதனா ஒரு நல்லது செய்யணும், நல்ல ஒரு நல்ல ஒரு பாசமான ஒரு உறவை தேடணும், நண்பர்களை தேடணுங்கிற ஒரு தேடல் பயணத்தை சிலர் கொண்டு போற நேரங்கள்ல அவங்களுக்கு சமுதாயத்துல நன்மகன்ங்கிற ஒரு பேர் கிடைக்கும். எத்தனை ஆண்டு காலம் ஒருவர் வாழ்ந்தார் என்பது கணக்கு அல்ல, அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதுதான் கணக்கு.
1: என்ன
0: பொறுத்தவரையிலையோ நான் வந்து அதிகமா பாசத்தை கொடுப்பேன், சில நேரங்கள் அதனால எனக்கு ஏமாற்றங்கள் கூட கிடைச்சிருக்கு, அதை பத்தி நான் கவலைப்படுறது கிடையாது. அதே நேரங்கள எதிர்பார்ப்பேன், இது மாதிரி பாசத்தை நமக்கு எதிர்த்தரப்புல இருந்து கொடுப்பாங்கன்னு
1: எதிர்பார்ப்பேன்.
0: அதுக்கெல்லாம் அடிப்படை காரணமே இந்த பொறுமைங்கிற ஒரு விஷயத்த முன்னெடுத்து கொண்டு போறதுனாலதான் முடியுது. ஒழிய என்ன முடியாது, அவர் கோபக்காரனோ ஒரு பிடிவாதக்காரனோ ஒரு ஆலட்சியம் ஆணவம் மிகுந்த நான் வச்சுக்கோ, இந்த பாசத்தை வெளிப்படுத்த தெரியாம போயிடுவேன். அதனால பாசத்தை நிறைய கொடுக்கணும், பாசத்தை நிறைய வாங்கணும், அது மாதிரி நம்ம வாழ கத்துக்கிட்டோம் சொன்னா நாம வந்து ஒரு பாசத்துக்குரியவர், ஒரு அன்புக்குரியவர், ஒரு நேசத்துக்குரியவர் ஒரு அடையாளத்தை நம்ம வாங்கிக்கலாம். அப்படி வாங்கிட்டோம் சொன்னா மரணத்துல கூட அவங்களுடைய பேர் எழுதப்படும், வாழும் வரை சமுதாயம் அவரை வாழ்த்தப்படும், பாராட்டப்படும். ஒன்னே ஒண்ணு சொல்லி முடிச்சிடுறேன், இந்த பாசத்தையும் அன்பையும் அதிகமா கொடுக்கணும் சொல்லி இந்த விதையை விதைச்சது யார் தெரியுமா? எங்களுடைய அகில இந்திய வானொலி.
1: அருமையா சொன்னீங்க சார், நன்றி.
0: இந்த வானொலி குடுக்கிறது போன்ற தலைப்புகள் தான் அந்த கல்நெஞ்சக்காரன கூட கரைய வைக்கிறது, மாத்த வைக்கிறது, நிறைய கொடுக்க வைக்கிறது, நிறைய வாங்க வைக்கிறது.
1: உங்களுடைய கருத்துக்களும் பகிர்வுகளும் எல்லாமே ஒரு விழிப்புணர்வாகவும் போய் சேரணும்.
0: சமுதாயத்துல ஒருத்தர் நல்லது செய்யறாங்க கூட நான் பாராட்டுவேன், அவங்க கிட்ட அன்பு செலுத்துவேன். சமுதாயத்துல வந்து ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்க பெருமைப்பட வாழ்கிற போது நான் அவங்கள பாராட்டுவேன்,
1: வாழ்த்து.
0: பிடிக்கல சொன்னா அவங்களை விட்டு பக்கமா விலகிடுவேன். கொடுத்தால் குறையாதது, அல்ல அல்ல குறையாதது, அள்ளி கொடுக்க முடியலனாலும் கிடைக்கிற போதெல்லாம் கிள்ளியாவது கொடுப்போமே.
1: நன்றி சார், நன்றி சார், நன்றி சார், உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி சார். இணைப்பில் வரும் அடுத்த அழைப்பாளர், ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க.
2: வணக்கம்மா.
1: வணக்கம்மா, சொல்லுங்கம்மா.
2: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
1: சொல்லுங்க மேடம். அனுபவங்கள் இல்ல கருத்துக்கள் எது வேணாலும் பகிர்ந்துக்கலாம்.
2: அதாவது அன்பு இருந்துச்சுன்னா எல்லா இடத்து மக்கள்கிட்டயும் நம்ம நல்ல பேர் வாங்கிக்கலாம். அன்பு வந்து அதாவது அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரிய பிறர் இருக்குன்னு வள்ளுவம் சொல்லுவீங்களா? அன்பு இருந்துக்கு, அதாவது நமக்கு தான் எல்லாமே வேணும் அப்படின்னு நினைக்கிற மனசுல அன்பு இருக்காதான். நம்ம எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற இதயத்துலதான் அன்பு இருக்கும் இல்லையா? அந்த அன்பாகப்பட்டது வந்து பிறரையும் வாழ வைக்கும், நம்மளையும் வாழ வைக்கும். அன்பு இல்லாம நம்ம இருக்கும்போது ஒரு இருண்ட கோவைக்குள்ள இருந்த மாதிரி தான் அவர் சொன்ன மாதிரி, அந்த மக்களோட இருக்கின்றாலுமே அது ஒரு இருளான வாழ்க்கையில இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா அன்பு இல்லாதவங்ககிட்ட என்னன்னா ஒரு வெறுப்பு இருக்கும், அடுத்தவங்க நல்லபடியா வாழ வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும், போறாம தீய எண்ணங்கள் எல்லாமே அன்பில்லாதவங்ககிட்ட தான் உருவாகும். அன்பு இருக்கிறவங்ககிட்ட வந்து எதுவுமே உருவாகாது, மன்னிக்கிற குணத்தை வளர்த்துக்குருவாங்க, யார் தவறு செஞ்சாலும் சகிப்பு தன்மையோட வாழ்வாங்க, பிள்ளைகள் கணவர் அப்படிங்கிற ஒரு அன்பு வளையத்துக்குள்ள இருப்பாங்க. அப்போ அந்த அன்பு வந்து அக்கறையா மாறும் நேரங்கள்ல. அன்பு இருக்கிற இடத்துல தானே அக்கறை வரும் இல்லையா? அக்கறை இருக்கிறப்பதான் நம்ம சரியான உணவு கொடுக்கணும் வீட்டுல உள்ளவங்களுக்கு, அவங்களுக்கு எந்த நோய் வந்துடாம பாதுகாப்பா பாத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவர் ரொம்ப அக்கறையோட ஒவ்வொரு பொண்ணையும் பார்த்து பார்த்து உணவுகளை கொடுப்பாங்க. அப்போ ஆரோக்கியம் வளருது, அன்பு வளரும் போது அந்த இடத்துல ஆரோக்கியம் வளருது. அதே மாதிரி ஒரு நிறுவனத்திலேயே வேலை பாக்குறவங்க அன்பா இருக்கிற போதுதான் ஏழை எளியவங்க வந்து அவங்களுக்கு தேவையான சலுகைகளை கேட்டா கூட கொடுக்க மனசு வரும். வசதி உள்ளவங்க வந்து கேக்குறப்ப குடுக்குற மனசு, ஏழைங்களுக்கு குடுக்க மனசு வராது சில பேருக்கு. இப்ப அந்த சில பேர் வந்து எனக்கு இந்த இது செஞ்சுதாங்க அப்படின்னு அந்த நிறுவனங்கள் எல்லாம் வந்து கேட்பாங்க. ஆனா காசு குடுக்குறீங்களா, காசு கொடுத்தா செய்யவா அப்படின்னு கேக்குறது கூட அன்பில்லாத மனசுல இருந்துதான் வரும். அன்பு இருக்கிற மனசு என்ன செய்யும்னா இவங்களுக்கு இந்த உதவி செஞ்சு கொடுத்தா இவங்க இந்த பிரதிபலன்.

0: நன்மைகளை அடைவாங்க, இவங்களுக்கு நன்மையா கிடைக்கும் அவங்களுக்கு அப்படின்னு அந்த சலுகைகளை அவங்களுக்கு அவங்க ஏற்பாடு பண்ணி அவங்க கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ அன்பு வந்து அக்கறைய கொடுக்குது, நல்ல ஒழுக்கத்தை கொடுக்குது, தீய எண்ணங்கள் வளராம தடுக்குது, எல்லா மக்களையும் ஒரே மாதிரி சரித்தவமா பாக்குற மனசை கொடுக்குது, சின்ன சின்ன தவறுகள் யாரு செஞ்சாலும் அந்த பொறுத்து போற வைப்பு தன்மையுமே அது கொடுக்குதுங்கம்மா. அப்படியெல்லாம் கஷ்டப்படுறப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு இல்லம் நல்லா இருக்கும், ஒரு வீடு நல்லா இருந்தா என்ன ஆகும், நாடு நல்லா இருக்கும். வீடு நல்லா இருக்கும் போதுதான் ரயில்வே ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன், அந்த ஸ்டேஷன் இந்த ஸ்டேஷனுக்கெல்லாம் வேலை ரொம்ப இருக்காது அப்படிங்கிறப்போ, அப்ப சமுதாயம் வந்து ஒரு சீர்பட்ட சமுதாயமாகவும் ஒரு வளர்ச்சி மிக்க சமுதாயமா மாறும். இருக்கும்போது எல்லா வகையிலுமே எல்லாருக்குமே நன்மையை கொடுக்கக்கூடியது, அதனால அன்பை கொடுப்போம், அன்பை பெறுவோம், பிறருக்கும் நன்மையான ஒரு இதை வந்து கடத்திக்கிட்டு போவோம். ஏன்னா நம்ம மட்டும் அன்பா இருந்துட்டு பிள்ளைகளை என்னதானு வளர்க்க கூடாது, அடிகளுக்கும் அதை சொல்லிக் கொடுக்கணும். நீ வந்து ஒரு நிறுவனத்துக்கு வேலைக்கு போனீங்கன்னா அந்த பொறுப்பான பதவியில இரு, வேலை எளிய மக்களுக்கு நல்ல உதவி செய், அதே மாதிரி பசித்து வரவங்களுக்கு உணவு கொடு, நீ வந்து செய்யற ஒவ்வொரு செயலுமே உனக்கு இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அந்த நன்மை தீமைகளை அறிய வச்சு அவங்கள செயல்படுத்தும் போது அவங்களும் ஒரு அன்பான ஒரு மனிதரா மாறி இந்த பூமி வந்து ஜெனரேஷன் அன்பையே கடத்திக்கிட்டு போற ஜெனரேஷன் மாறுங்கிறது என்னோட கருத்து. நன்றிங்கம்மா.
1: சூப்பர்மா, சூப்பர்மா, சூப்பரா சொன்னீங்க. உங்கள் கருத்து பகிர்வுக்கு நன்றிமா.
0: நன்றி.
1: நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர் என்ன பேச போறாங்கன்னு கேட்கலாம்.

0: வணக்கம் சார்.
1: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுகிறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார். சார் லைன்ல ஒரு நிமிஷம் லைன்ல சவுண்ட் வருது.
1: 24240ல நான் இருக்கேன். இத கட் பண்ணிடாதீங்க, இன்னொரு நம்பர் தான் கட் பண்ணனும்.
0: ஓகே ஓகே சார்,
1: அது நீங்க கட் பண்ணீங்க கரெக்ட்டா. ஓகே வரலையா மேம்?
0: ஒரு நிமிஷம், கேக்குது சார், சவுண்ட் வருது.
1: ஆமா ஆமா, அத நீங்க கட் பண்ணீங்க, கட் பண்ணல நீங்க, அதனால தான்
0: சவுண்ட் வருது. ஒரு நிமிஷம் சார்.
1: 240ல இருக்கேன்.
0: ஓகே ஓகே சார். ஒரு நிமிஷம் சார். ஹலோ,
1: சொல்லுங்க மேடம்.
0: சார் கேக்குதா?
1: நல்லா கேக்குது மேம்.
0: சொல்லுங்க சார்.
1: மேம், அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த உலகத்துல ரொம்ப தேவையான ஒன்று மேம். அது மிகவும் பிரதானமான ஒன்று அப்படின்னு கூட நான் சொல்றேன். அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம ஒருத்தருக்கு கொடுத்தோம் அப்படின்னா பல மடங்கு அது வருவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கறதும் இருக்கு மேம். ஆமா, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல அன்பு அப்படிங்கறத ஒரு மடங்கு கொடுத்தோம்னா 10 மடங்கு அன்பு அப்படிங்கறதும் கிடைக்குது. மேம், நான் திரும்ப கட் பண்ணிட்டு வரேன் மேம், அது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ். நன்றி.
0: ஹலோ, இன்னைக்கு நேர்நேரம் தலைப்பு அன்பு எனும் ஆயுதம். இதை பற்றி தான் நேயர்கள் நிறைய பேர் பகிர்ந்துக்கிட்டு வராங்க. ஒரு பாடலுக்கு அப்புறம் மீண்டும் தொடரலாம்.

0: பசங்களை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போலாமா? எக்ஸ்கியூஸ் மீ,
1: எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் ஜி, கஹியே.
0: உடம்பு சரியில்லை.
2: சித்தார்த் கே பாப்பா கி தபியத் ठीक नहीं है.
0: பொண்ணு கூட்டிட்டு போலான்னு.
1: ஆப்கோ

0: for the weather.
1: I've been drinking. இது எப்படி சார் குடிக்கிறீங்க?
0: அது சரி.
1: இந்த ஹைனாவை தான் நம்ம தத்தெடுக்க போறோம். இதுக்கு ஒரு பேர் வைக்கணும்னா என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க?
2: கோஸ்ட்
3: ஹச்சிகோ.
1: நான் ஒரு பேர் சொல்லுவேன், ஆனா நீங்களா சிரிக்க கூடாது.

0: இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சி அன்பு எனும் ஆயுதம். இப்போ ஒரு அழைப்பாளர் தயாரா இருக்காரு, யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: அன்பு அழைப்பாளர் சுந்தரி அவர்களுக்கு அன்பான நல்வாழ்த்துக்களுடன் ஈடுபட்டிருந்து செய்யப்பட்டிருமா.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
1: ஒரு வாரமா வந்து தாயின் சிறப்பை பத்தி பேசிட்டு.
0: ஆமா ஆமா, அது ஒரு நாளோட விழிப்புணர்வோட நிறுத்தக்கூடாதுன்னு ஒரு வார விழிப்புணர்வு, அது அஞ்சு நாளா பேசினேன்னா அந்த விழிப்புணர்வு ஒரு நாளுக்கு பத்தாது, அந்த அளவுக்கு தேவைப்படுதுன்றதுனால தான் அஞ்சு நாளும் அந்த தலைப்பு போச்சு.
1: நானே நாலு நாள் வந்து அதை தொடர்ச்சி.
0: ஆமா சார், நாங்களும் கேட்டோம். அருமையான எல்லா நேயர்களுமே ரொம்ப அருமையா கருத்துக்களை பகிர்ந்துகிட்டாங்க.
1: சந்தோஷமா. இப்போ தாயினுடைய தாய்ப்பாலை பத்தி, அதுக்கு அடுத்தது வந்து அன்பின் சிறப்பை பத்தி நீங்க கேட்டுருக்கீங்க.
0: ஆமா சார்,
1: அந்த தாய்ப்பால் குடிச்சதால்தான் இத்தனை அன்பு பரிமாற்றது. தாய்ப்பால் தான் அதுக்கு காரணங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா சார்.
1: அந்த தாயின் பாயில் அந்த அன்பு என்று சொல்லக்காது. இப்ப இதை பத்தி எத்தனையோ விதமா பேசலாமா. அன்பு என்று சொல்லுக்கு அதுக்கு எல்லையே இல்லாத, வானத்துக்கும் பூமிக்கு எல்லை இல்லாத ஒரு சொல்லுமா. இறைவன் வந்து பூமியை படைக்கும் போதே வந்து நூறு அற்புதங்களை மனிதனுக்கு படைத்தார். முதோ அப்போதோ அப்போதோ நூறு அற்புதங்கள் குணங்களை படைத்தார். அந்த நூறு குணங்களை ஒரே ஒரு குணத்தை மட்டும் எடுத்துக்கொண்டான் இறைவன். மற்றதெல்லாம் வந்து இறைவன் வந்து மனிதனுக்கு பகிர்ந்து அறிவித்தான். அந்த ஒண்ணு மட்டும் இறைவன் எடுத்துக்கொண்டது எது தெரியுமா? தெரியுமா?
0: தெரியாத.
1: அதை மட்டும் அவன் மீதி எல்லாத்தையும்
0: விட்டுட்டான்.
1: அந்த அன்பு என்ன சொல்லுங்க, அவன் யாருக்கு கொடுக்கிறானோ, எவனுக்கு அழிக்கிறானோ, சும்மா வாய அளவுக்கு பேசிக்கொண்டு இருந்தா கிடையாது. ஏன்னா எத்தனையோ அற்புதங்கள் அன்பு மூலியமா எத்தனையோ அற்புதங்கள் நடந்திருக்கு. அது எத்தனையோ மதங்களை கடந்து வந்திருக்கு அந்த காலத்துல இருந்து.
0: ஆமா,
1: இதுக்கு சரித்தர உதாரணங்களும் இருக்கு. அதை பத்தி பேசணும்னா நாடு முழுக்க நம்ம உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான். என்ன அந்த அளவுக்கு அற்புதமான சொல்ல, அது அந்த சொல்லுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது.
0: கண்டிப்பா
1: அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நேரம் வந்து எரிஞ்சு விடுவான் மனுஷன். அவ்வளவு அன்பா இருக்கிற கூட்டம்
0: சூழ்நிலை அந்த அளவுக்கு மாத்திரும்.
1: அதான் இறைவன் நினைக்கிறான. அதாவது அந்த பொறுமையும் எல்லையும் யார் யாருக்கு கொடுத்துருக்கா இறைவன்? சரித்திர

0: எங்களுக்கு தெரியும்.
1: தருமருக்கு
0: கூட அந்த ஒரு சமயம் அவ்வளோ பொறுமையை கொடுத்து அவரு கூட வந்து வழுகிறாரு கோபத்தினால். வழுவாத ஒருவர் இருக்கிறார், அவர் யார் தெரியுமா?
1: யார் சார்?
0: கர்ணன். ஆமாமா. அதாவது சொல்லுக்கு சொல் என்னுடைய உயிர் நண்பன் தான், அவன் தான் என் உடல்வர். அவரு வந்து கூடாத இடத்துல இருக்கா இல்லையா அது தெரியாது எனக்கு. கூடாத இறந்தினர் கூட வேண்டாம்ன்றாங்க. ஆனா அந்த நேரத்துல உதவி கொண்டு கொடுத்து வரணும். பாப்பா என்னையா என்ன அறியும் கார் அப்படின்னு அந்த அன்புன்றது கடைசி வரைக்கும் மாறலையே. நம்ம கண் கூட இன்னும் எடுத்து ஆராய்ச்சி பண்ணோம்னா இதில் நல்லவன் யாருன்னு கேட்டார்னா கடைசியில் நிக்கிறவர் கண்ணன் தான்
1: தான்.
0: அப்போ எந்த அளவுக்கு அது அற்புதமாக வில்லு மாதிரி ஈட்டி மாதிரி வில்லு மாதிரி
1: அவர் ஒரு உதாரணம். அன்பு இருந்தாதான் அந்த கொடை குணம் இருக்கும்.
0: தன்னுடைய மனைவியை வந்து கூட துரியோதனன் வந்து அந்த விளையாடும் போது கூட அது வந்து ஒரு அற்புதமான நிகழ்வு. எடுக்குவா கோக்குவா அது கதையா இருந்தாலும் நாம காணுகின்ற காட்சி கதையா மாதிரிதான் தெரியுது. ஆனா அற்புதமான அன்பு அங்க பிரிஞ்சு பதிலிக்கிறதுமா
1: சரி.
0: அது ஏன் குடும்பத்துல எப்படின்னு கேட்டீங்கன்னா நானே வந்து என்னுடைய விழுப்புரத்துல நேர்கள்லாம் கூப்பிட்டு ஒரு விழா நடத்தினலாம். அதுல கலையர் வந்தாரு, நம்ம ராஜு வந்தாரு, நீங்க சொன்னீங்களா அபு தாலிஃப் அவரும் வந்தாரு. இவ 160 பேர் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு பத்தி தெரியும், நேரடியா பார்த்தாரு. இருந்தா இப்படி அப்படிப்பட்டது இருந்து இல்லாமா பிரியாணி உள்பட சாயுத சபாதை உள்பட அந்த அளவுக்கு ஒள்ளி வந்து போன் மூலியமாவே கூப்பிட்டு எல்லாரும்
1: வந்தாங்கம்மா.
0: ஆமா ஆமா எல்லாமே திருவாரூர் மாவட்டத்துல இருந்து வந்திருக்காங்க, காரைக்கால் இருந்து வந்திருக்காங்க. எது பதிவு எதுக்கு பதிவு பண்ண அந்த அன்பின் சிறப்புக்காக பதிவு. குடும்பத்துல கூட அப்படித்தான் நடந்தது. நன்றி வணக்கம்.
1: ஓகே சார், நன்றி சார். உங்களோட அனுபவங்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர். ஹலோ ஹலோ
2: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கோம் சார். உங்களை அறிமுகப்படுத்திக்கலாமே சார். எக்கோ வருது, திருப்பி சொல்லுங்க சார். பேர் புரியல, திருப்பி சொல்லுங்க சார்.
2: கொலிஞ்சிநாதன்.
1: ஓகே சார், சொல்லுங்க சார். உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இன்றைய தலைப்பு அன்பு எனும் ஆயுதம்.
2: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. எனக்கு வயது பார்த்தீங்கன்னா
1: 49 நீங்க சொல்றப்ப ஏதோ பெரிய வயது மாதிரி இருக்கு. 50 தான் கம்மி தான் அது.
2: இல்ல எதுக்கு சொல்றேன்னா ஒரு நல்ல கருத்துக்கு வந்து நண்பர் நம்மளை கூப்பிடறா
1: போட்டியன்னு
2: வரும்போது நாங்களாம் போய் தானாக என்ன போகணும். அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு ஒரு புகழும் பேரும் கொடுத்தது நம்ம வானொலி நண்பர்கள் மட்டும்தான்.
1: சூப்பர் சூப்பர் சார்.
2: திருவண்ணாமலை நேயர்களும் சரி பாண்டிச்சேரி நேயர்களும் சரி இன்னைக்கு தொலைத்தூரில் இருந்தாலும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மும்பை நடராஜன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவரெல்லாம் நம்ம நேரில் பார்த்து
1: வந்தீங்க
2: வானொலியில் பேசுவாரு. அவரு பாத்தீங்கன்னா நம்மளோட வயதுல பெரியவர் தான். இன்னைக்கும் ஒரு நல்ல கட்டத்துக்கு இன்னைக்கு காலையில கூட பாத்தீங்கன்னா ஒரு நட்பை போட்டு விசாரிச்சாரு, எப்படி இருக்கீங்க, கோவில் பணியெல்லாம் எப்படி போயிட்டுன்னு கேட்டு. நம்ம வந்து அவருக்கு உறவு கிடையாது, நானும் அவருக்கு உறவு
1: கிடையாது.
2: நம்ம வானொலி தான் உறவு பணமா இருந்து எல்லாரையும் வழிநடத்துது. அந்த வானொலி நட்புக்கு எந்த நட்பும் நிகராத என்பது கொஞ்சம்

0: வாய்ப்பு. நன்றி
1: நன்றி சார், நன்றி சார், சூப்பராக பகிர்ந்துட்டீங்க. வானொலி உங்களுக்கு ஒரு பாலமாக அமைஞ்சிருக்கு. நன்றி சார். இணைப்பில் வரும் அடுத்த நேயர், ஹலோ. வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
2: மாவட்டம் லால் விழுந்து வெங்கடேசன் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
2: அன்பு என்னும் ஆயுதம் சொல்லிருக்கீங்க.
1: ஆமா சார்.
2: அன்பு என்னும் கேடயம் கூட சொல்லலாம். ஏன்னா ஆயுதம் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து விகார சொல்லுக்கு உள்ள வரும். பூப்பொறிக்க ஆயுதம் எதற்குன்னு போட்டிருக்காங்க. ஆயுதம்ங்கிற அந்த வரி வந்து விகார சொல்லுக்குள்ள போகும். பூப்பொறிக்க ஆயுதம் எதற்கு அப்படிங்கிறத வலிமையான சொல்லுக்கு போயிடும். வலிமைங்கிறது வேற வகையானது. ஆயுதத்தை கொண்டு தாக்கக்கூடிய நிலை வரும். அதற்கு பதிலாக அன்பெனும் கேடயம் மாத்திடும். கேடயம்ங்கிறது பாதுகாப்பு வளையத்துக்குள்ள நம்ம அன்பு வந்து ஒரு கேடயமா நம்மளுக்கு இருக்கும்.
1: கேடயம்ன்றது ஒரு பாதுகாப்புக்குரிய வார்த்தையா இருக்கு. ஆயுதம்ன்றது அதை நம்ம வந்து உபயோகப்படுத்துற வார்த்தையா எடுத்துக்கிறோம்.
2: பயன்படுத்துற வார்த்தையா இருக்கு பாருங்க. அந்த பயன்படுத்துற வார்த்தைக்குள்ள விகார சொல்லும் அடங்கும். ஆனா கேடயம்ங்கிறது நம்ம அதை கேடயமாவே பயன்படுத்தலாம். பாதுகாப்புக்காகவே நம்ம வந்து அன்பை வச்சிருக்கோம். ரெண்டும் அந்த அந்த ஒரு என்னோட கருத்து தான் சொன்னேன். ஆனா அதுதான் வள்ளுவன் அதான் சொல்றாரு. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ்னு போடுறாரு. ஆர்வலர் புன் கல்வி பூசல் தரும் அப்படின்றார். எட்டாவது அதிகாரமா கொண்டாந்ததை வச்சு இதுல ஒரு அம்சம் என்னன்னு சொன்னீங்கன்னா, நேற்றைய வரை தாய்ப்பாலோட செய்தியை கொண்டு வந்தீங்க, அது ஏழாவது அதிகாரம் புதல் வரை பெறுது. அது முடிஞ்சதே அடுத்தது அன்புடைமைதான் வந்தாகணும். அது வந்துருச்சு,
1: சரியா கண்டுபிடிச்சிருக்கீங்க.
2: அது வந்துருச்சு இதுல. அதனால அன்புடைமை, அன்பில் வலியது உயிர்நிலை அக்னிலார் என்பு போல் போர்த்த உடம்பு அப்படின்ற. இதை தவிர வேற ஒரு அது நிறைவு குரலா சொல்லும் போது இதை தவிர வேற உவமைகள் சொல்ல முடியாது. நேரடியா உயிர் இருக்கணும்னா உடம்புல தோல் இருக்கணும், கதை இருக்கணும், ஓட்டங்கள் இருக்கணும். ஆனா அந்த உயிர் இல்லைன்னா அது பிரயோஜனம் இல்லாத நிலைக்கு வந்துடுது. அப்ப அந்த உயிருக்குன்னா அன்பு தேவை. அப்ப அந்த அன்பு அந்த உயிர்ல இல்லைன்னா எலும்பு மேல போத்துனா தோலுங்கும் போது அது என்னது, போர்வைங்கும் போது தோலுங்க என்னத்துக்காகுது, அது பிரயோஜனம் இல்லாத நிலைக்கு வந்துருது. அப்படிங்கும் போது அன்பு வாழ்வியலோட மிக முக்கிய உயிர் குணமாக மாறணும் அப்படிங்கறது தெளிவாக முறைய சொல்றாரு. அறத்திற்கே அன்பு சார் என்பர் அறியார் மரத்திற்கும் அகுதே துணைன்னு போடுறார். இப்போ அறத்துக்கே அன்பு சார்னா அன்பு இருந்தா அறம் செய்யக்கூடிய நிலை வரணும். ஒரு தட்ட பண்பு இருக்கணும், பாசம் இருக்கணும், இதெல்லாம் அறச்செயல்கள். பிறரை பேணி பாக்குறது அறச்செயல்கள், பாதுகாக்கிறது அறச்செயல்கள். இதெல்லாம் அறத்துக்கு தான் அந்த அன்பு. அப்ப ஒரு தட்ட அன்பு கொள்வதற்கு அவரை நேசிக்கிறதுக்கு தான் அந்த அறம் சார்ந்ததுக்கு தான் அன்புன்னு சொன்னா, மரத்துக்கும் அதே துணை. மரம்னா என்ன, அன்பு இல்லாத நிலை அப்படின்னு அர்த்தம். ஆனா அந்த அன்பு இல்லாத நிலைக்குமே இந்த அன்பு தான் துணையா இருக்குங்கிறாரு. எங்க சொல்லி வந்து அதை கணக்கெடுத்து முடிக்கிறாருன்னா, நம்ம அன்பான ஈந்தடத்த குழந்தையோ நம்ம பாசமா மிக்க ஒருத்தரோ யாரோ ஒருத்தர் கூட நம்ம ஒரு ஒரு ஒரு பகுதியில போயிட்டு இருக்கோம். அந்த பகுதியில ஒரு விபத்துக்கு உட்பட்ட மாதிரி ஒரு வாகனங்கள் வருது. நம்மளை மீறி அந்த கை குழந்தையோ ஓடி போகும் வேகமா. உடனே என்ன பண்றா, அதை பிடிச்சி 4 அடி கொடுத்து இது போகக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்லி அன்பு அந்த பிள்ளைகிட்ட அறிவுரை சொல்றோம். அப்போ கை குழந்தைய அடிக்கிறது அறம் இல்ல, அது மரம் தானே. ஆனா என்ன செஞ்சிருக்கீங்க, அந்த குழந்தை மேல அபிதீவிரமான அன்பு இருக்கிறதுனால அதை செஞ்ச தவறுங்கிறத சுட்டி காமிச்சு அதை பாதுகாக்கிறதுக்காக அன்பை செலுத்துறீங்க. அந்த இடத்துல மரத்துக்கும் அதுதான் துணை இருக்குது. எது துணை இருக்குது, அன்புதான் துணை அப்படின்னு எட்டாவது அதிகாரமா. இத நான் பலமுறை பாணலில சொன்னது உண்டு. ஏன்னா நம்ம எண்கள் எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும் போட்டாரு. அப்ப எண்ணும் எழுத்துங்கிறது வாழ்வியல் நிரல்ல. எண்கள் இன்னைக்கு எடுத்து பாத்தீங்கன்னா 1ல இருந்து அந்த 9 வரையிலும் ஆரம்பிச்ச இடத்துல ஆரம்பிக்கிறவரோட முடிகிற இடமா இருக்கும். அந்த எட்டாவது எண் மட்டும் பாத்தீங்கன்னா எங்க ஆரம்பிச்சது அங்கேயே முடியும். அது ஒரு சுழற்சி. அதற்காகவே எட்டாவது அதிகாரமா அன்புடைமைய வந்து வச்சாரோ இல்ல இயற்கை அமைச்சு குடிச்சதோ அப்படிங்கறது தெரியல. எல்லாத்துக்கு மேல ஒரு சிறப்பு சொல்றாரு பாருங்கம்மா, அன்பு ஈனும் ஆர்வ உடைமை அது ஈனும் நண்பனும் நாடா சிறப்புன்னு சொல்றாரு. அது அது அது அன்பு வந்து ஈன சொல்றாரு. என்னைக்கு கூட சகோதரி

0: திருட்ட அந்த இன்று புறந்தருதுலன்னு சொல்லி புறநானூட்டில் ஒரு பட்டிருப்பா போட்டு பாடுப்பா போட்டிருப்பாங்க. இப்போ குழந்தைங்களெல்லாம் நம்ம ஈன்றெடுக்கிறதுல அறுவை சிகிச்சை பண்ணி எடுக்கிறோம், அது ஒரு கதை. அப்படிங்கும்போது ஈன்று தருங்கிறார், ஈன்றுனாக்கா மாடு கண்ணு போடுறது ஈன்றதுன்னு சொல்லுவோம். அது மாதிரி அன்புங்கிறது இயற்கையாவே நம்மள்ட்ட இருக்கிறது, பிறர்கிட்ட அதாவே போய் சேரணும் அப்படிங்கிறார். அப்படி சேரும்போது ஈன்று போறது அது ஈனுமா, மறுபடியும் அது என்ன பண்ணும், அன்பு ஈனும்னு ஒரு வார்த்தை போட்டு அது ஈனும், மறுபடியும் அந்த அன்பு என்ன பண்ணும், அங்கேயிருந்து நம்மகிட்ட எதிர்த்து வரும். அது ஈனும் நண்பனும் நாடா சிறப்புன்னா அதுக்கு எல்லையே கிடையாது. அப்படின்னு நம்ம அன்பை பத்தி தெரிஞ்சுக்கணும், அன்பை பிறர்கிட்ட பகிர்ந்துக்கணும், அன்புபடி வாழ்க்கையை நம்ம நகர்த்தணும், அதை நம்ம தலைமுறைக்கு கொண்டு செல்லணும்னா வேற எங்கேயும் போய் தேடியெல்லாம் பார்க்க வேண்டாமா. அன்புடைமைங்கிற 8வது அதிகாரத்தை பார்த்தாலே போது இந்த அத்தனை செய்திகளை இந்த குரல் நம்மளுக்கு சொல்லித்தரும்.
1: ஓகே சார், ஓகே சார்.
0: அதனால இன்னைக்கு அற்புதமா எனக்கு அந்த அதைதான் நீங்க நிகழ்ச்சி சொன்ன உடனே எனக்கு அது மகிழ்ச்சி வந்துச்சு. சரி, குழந்தை பேரை முடிச்ச உடனே அது புதல்லும் பெருந்தோம் அன்புடைமைக்கு வந்துட்டாங்க, அப்படியே தொடர்ந்து அற வலியுறுத்தல இருந்து எல்லா விஷயத்தையும் திருக்குறளே தலைப்பு வைப்பாங்களே நினைச்சிருந்தேன். வாய்ப்புக்கு நன்றி.

0: எட்டாவது அதிகாரத்தை பார்த்தாலே போதும், இந்த அத்தனை செய்திகளும் இந்த குரல் நம்மளுக்கு சொல்லித்தரும்.
1: ஓகே சார், ஓகே சார்.
0: அதனால இன்னைக்கு அற்புதமா எனக்கு அந்த அதான் நீங்க நிகழ்ச்சி சொன்ன உடனே எனக்கு அது மகிழ்ச்சி வந்துச்சு. சரி, குழந்தை பேரை முடிச்ச உடனே அது புதல்லும் பெருந்தோட அன்புடைமைக்கு வந்துட்டாங்க. அப்படியே தொடர்ந்து அற வலியுறுத்தல இருந்து எல்லா விஷயத்தையும் இனிமேல் திருக்குறளே தலைப்பு வைப்பாங்களாத்துக்கு நினைச்சிருந்தேன். வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி சார். உங்களுக்கு அடுத்துக்களுக்கு நன்றி சார். அழைப்பில் வரும் அடுத்த அழைப்பாளர்,
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க சார், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பெயர் வந்து ஆர் முருகன், ஈரா மா முருகன், இளமாங்கலம்.
1: சொல்லுங்க சார்.
2: மேடம், கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று சொல்வார்கள், அதே போல தனக்கு பிறக்கும் குழந்தைக்கு மறக்காமல் அன்பு புகட்ட வேண்டும். ஒரு பசுமாடு கூட தன் கன்றையை அது பிறக்கும் போது தன் கன்றை வந்து நாவால தடவி விடும். அதே போல தாய்மார்களும் தனக்கு பிறந்த குழந்தைக்கு அன்பத்தை தர வேண்டும். தனக்கு அன்புக்கு காட்ட முடியலன்ட்டு அர்த்தம் இருக்கக்கூடாது. தான் மேல அன்பு காட்டினாதான் அடுத்தவங்களையும் நான் விரோதி மேலேயும் நம்ம அன்பை காட்டலாம். ஒரு நேயர், மூத்த நேயர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, நம்மளுக்கு விரோதி வழிய போனா கூட நம்ம வீட்டு தேடி வராருனா அவருக்கு முதல்ல வந்து தண்ணீர் எடுத்து கொடுக்கணும்.
1: சூப்பரா சொன்னாரு.
2: ஆமா மேடம், நமது மூத்த நேயர் அவரு.
1: ஆமா சார்.
2: அவர் நல்ல கருத்துலாம் சொல்லுவாரு. அதே போல வந்து சின்ன ஒரு உதாரண கதை ஒண்ணு மேடம். ஒரு வேடன் ஒருத்தர் வந்து தான் காட்டுக்கு வேட்டையாட சென்றிருந்தாரு, வில்லு
1: எடுத்துக்கினு.
2: அங்க கிடைத்த வந்து விலங்குகளை வந்து வேட்டையாடி அதை சமைத்து சிவனுக்கு படைப்பாரு. அவருக்கு படைச்சிட்டு தான் அவரே அருந்துவாரு அந்த உணவை. அந்த சிவன் வந்து தான் மேல இவன் வந்து அன்பு காட்டுறானா இல்லையா அப்படின்ட்டு காமிக்க நினைக்கிறதுக்கோசம் அவனை சோதனை பண்ணணும் அப்படின்ட்டு அந்த சிவனை சோதனை பண்ணுவாரான். எப்படி சோதனை பண்ணுவான்னா, தான் ஒரு கண்ணுல வந்து ரத்தம் வர மாதிரி சோதனை
1: பண்ணுவாரான்.
2: என்னடா, அந்த வேடன் வந்து மறுநாள் வந்து வேட்டையாடுறதுக்கு அங்கே போயிருக்கும் போது அந்த சிவன் பார்த்த உடனே ரத்தம் வருமா அவர் கண்ணுல. அந்த ரத்தம் வருதுன்ட்டு தான் கண்ணை எடுத்து அந்த அம்பால வந்து தான் கண்ணை குத்தி மறுபடியும் அந்த கண்ணு வைப்பாராம் அந்த சிவனுக்கு ரத்தம் வர கண்ணுல. அந்த ரத்தம் வரத்து நின்றுடுமா. இதுக்குதான் இந்த வழி பண்ணிட்டானே, அவன் கண்ணை எடுத்து இன்னொரு கண்ணாக்கு இன்னொரு கண்ணையும் அதே போல ரத்தம் வர வைப்பாராம். இது எப்படி இவன், ஏன்னா இவனுக்கு ரெண்டு கண்ணும் தேங்க போயிடல அப்படின்ட்டு. அதுக்காக சிவன் அந்த வேட என்ன பண்ணுவானா, தனக்கு ரெண்டு கண்ணு போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு தான் காலால அந்த கட்ட விரலால இன்னொரு கண்ணை வந்து ரத்த வரத்தை வந்து அமுக்க வரும். அப்ப வந்து அமுக்கும் போது அந்த கண், அதுக்கு என்ன நம்மளுக்கு அடையாளம் தெரியாது, கண்ணு தெரியாத போயிட்டுனா மறுபடியும் அந்த கண்ணை எடுத்து வைக்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியாது அப்படின்ட்டு காலால அமுக்க வரும். அவருக்கு ஒண்ணுமே தெரியாது அந்த சிமன் வேடனுக்கு.
1: அடையாளத்துக்கு காலால அதை பிடிச்சி கண்ணா இன்னொரு கண்ணையும் எடுத்து அந்த இடத்துல வைப்பாரு.
2: ஆமாங்க மேடம், இது ஒரு சின்ன ஒரு கதையில படிச்சு இருக்கேன். இது எனக்கு தெரிஞ்சது இல்ல, ஒரு கதையில படிச்சு இருக்கேன். நான் படிச்சதுதான் உங்ககிட்ட நான் சொல்றேன். என்னுடைய கருத்து அதான் மேடம், அன்பு வந்து அனைவரும் ஒரு நாய் மேலையும் பூனை மேலையும் எல்லாத்தையுமே காட்டணும் மேடம். ஒரு
1: செடி
2: கொடி மேல மரம் மேல ஒரு அன்பு காட்டணும் மேடம். அதுதான் வந்து அதுக்குதான் மேடம், அன்பு காட்ட தெரியலனா கூட அவங்க பேர்லயாவது அன்பு காட்டணும் அப்படின்ட்டு தான் அன்பு கரைச்சி அன்புட்டு பேர் வச்சிருக்காங்க. அன்பு இருக்கட்டும் அப்படின்ட்டு மற்ற நேரத்துக்கு நான் வாய்ப்பு கொடுக்கணும். நேரம் வந்து குறைவா இருக்கிறதுனால மற்ற நேரத்துக்கு நான் வாய்ப்பு கொடுக்கணும் மேடம்.
1: கண்டிப்பா சார். நன்றி சார். நன்றி சார். கருத்துக்கு
2: நன்றி மேடம். உங்களுக்கு நன்றி. ராமம்மா முருகன், இளமாங்கலம்.
1: நன்றி சார். இணைப்பில் வரும் அடுத்த அழைப்பாளர், ஹலோ.
3: அவரு கருணைய வடிவமானவருங்க, அதனால அப்படி சொல்லிருப்பாரு. நான் கொஞ்சம் அந்த நீங்க கொடுத்த தலைப்பு வந்து
1: ஆயுதம்னு
3: சொல்லிருக்கீங்க. அதாவது ஒரு பாடல்ல கம்பன் ஏமாந்தானே ஒரு பாடல் வரும், கலைய பாடல்ல, அன்பு விழி என்று ஏன் சொன்னான் அது பாய்வதினால் தானோன்னு வரும். அந்த

0: இந்தியால மொழி பேசும்பொழுது அம்பு விழின்னு ஏன் சொன்னா கம்பன், அது பாய்வதின் ஆள்தானோன்னு வரும். அப்புறம் மறுபடி இப்ப சமீப காலத்து ஒரு பாடல் எப்படின்னா இடைக்கால பாடல்ல ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன் சென்று மீக்க
1: சிரிப்பு
0: கேட்டேன், சிரிச்சா சிரிப்புல 100 பேர் செத்து போயிட்டான். அது யாருன்னா பாண்டவர் மனைவி இருக்கிறவங்க திரௌபதி, அவங்க ஒரு காலத்துல உப்பரிகையில இருந்து சிரிச்சாங்களாங்க துரியோதனை பார்த்து. அவங்க கும்பல்ல இருந்த 100 கௌரவர்களும் இறந்துட்டாங்க போர்விருந்து. ஆமா, அதாவதுமா எல்லாத்தையும் நம்மளை காப்பா ஆயுதம் அப்படின்னாலே ஒரு கத்தி இருக்குன்னா சமையல்ல காய்கறி நறுக்கவும் பயன்படுத்தலாம், ஒருத்தரை வந்து கொலை செய்யவும் பயன்படுத்தலாம் இல்லைங்களா. அது மாதிரிதான் அந்த அன்புங்கிற ஆயுதம் நம்ம மத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கணும்னா பிறர் நம்மளை தவறாக நினைக்காத அளவுக்கு பயன்படுத்திக்கணும். நாங்கெல்லாம் பார்க்கும் போதே இப்ப நம்ம வீட்டுல எல்லாம், எனக்கு இப்ப 66மா, நாங்கெல்லாம் அந்த இளம் வயசா இருக்கும் போது யாராவது விருந்தாளி வந்துட்டாங்கன்னா சக்கரை இல்லைன்னு எப்படி சொல்றது அப்படிங்கறது அந்த பார்வையில வீட்டுக்கார்ட்ட சொல்லுவோம், இது வேணும் இது இருக்கு
1: எப்படி
0: அப்படிங்கறது. ஆமா, அந்த பார்வைங்கிறது வந்துமா அவ்வளவு ஒரு
1: பார்வை ஒன்றே போதுமே
0: அப்படின்னு இருக்கும். அந்த பார்வை வந்து அந்த உண்மையான அன்பு காதல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பார்வை சரியானதை புரிஞ்சுப்பாங்க ரெண்டு பேருமே. அப்படி பார்க்கும் போதே ஓகே அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அளவு அந்த பார்வை தாங்க, அந்த அன்பான பார்வையில தான் இருக்கு. குழந்தைங்க எல்லாம் கூட பாத்தீங்கன்னா இப்ப எங்க பசங்க எல்லாம் எங்கேயும் போயிடையே வாங்க அடுத்த இடத்துல வாங்கி சாப்பிடக்கூடாது அப்படி வாங்கும் போது இப்படி ஒரு பார்வை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி விட்டுட்டு முகம் வந்துருவாங்க. அதுவுமே ஒரு அன்புதான். நம்ம வந்து எது உடம்புக்கு சேராததோ சாப்பிட்டு எல்லாமே பெண்கள் கட்டுவது அன்போட தான் கட்டுவாங்க. இந்த ஆயுதம் வந்து நல்லதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கணும். அதே சமயத்துல தீயதுக்கு எப்படி பயன்படுத்தணும், தீயதுல நமக்கு தீமை வராம இருக்கிறதுக்கு இந்த பார்வையை வந்து பக்தனமா பார்த்து நம்ம அது நமக்கு நாமே வேலி போட்டுக்கணும்.
1: லைன் கட் ஆயிடுச்சு என்னன்னு தெரியல, இப்போ ஒரு பாடல் கேட்கலாம்.

0: இணைப்பில் நேயர் வந்தாச்சு. ஹலோ,
1: இடையில கட் ஆயிடுச்சுமா?
0: ஆ, சொல்லுங்கம்மா. என்னன்னு தெரியல, சொல்லுங்கம்மா.
1: அதுதான்மா, நம்ம வந்து எந்த வந்த திருவள்ளுவர் ரெண்டு குறிப்பெறுதல் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை ரெண்டு இடத்துல பயன்படுத்தியிருப்பாரு. அதாவது அறப்பு பால் பொருட்பாலையும் கடைசியா மூன்றாம் பாலையும் குறிப்பெறுதல். இந்த ஒரே ஒரு அதிகாரம் மட்டும்தான் ரெண்டு இடத்துல பயன்படுத்துவார். ஒன்று, பெண்கள் தன்னுடைய தலைவன் தலைவிக்காக குறிப்பெறிது செய்யக்கூடியது மூன்றாம் பால்ல. பொருட்பால பாத்தீங்கன்னா குறிப்பெறுதல்னா என்ன குறிப்பெறிஞ்சு அந்த நாட்டுக்காக செய்யறதோ வீட்டுக்கு செய்யறதோ எதாவது அந்த குறிப்பெறுதல், அதுதான் அந்த பார்வைங்கிறதுல வரும். பார்வை கண்ணுல மட்டுமே இருக்கிறதா இல்ல, அந்த ஆயுதம்னு சொன்னதுனால அந்த அன்பு கண்ணுல மட்டும்தான் தெரியும். நீங்க வேணா அம்மா இவங்க பாருங்க, தேச இந்த அம்மா இருப்பாங்க பாருங்க, தெரசா, அவங்க அந்த பார்வையே தனி கருணையா இருக்கும். சிலைகள் சிற்பங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த கிருஷ்ணர் ராமர் இவங்க பார்வையெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கருணையா இருக்கும் இருப்பாங்கலாம். ஆனா அந்த காளி இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு தேவதைகள் எல்லாம் இருக்கிறாங்கன்னா அந்த அகோரமா இருக்கவங்க அவங்க பார்வை வந்து அகோரமா தோணும். அகோரமான தீயதை எதிர்க்கத்துக்குண்டான பார்வைகள். எந்த ஆயுதமுமே நல்லதுக்குதான் பயன்படுத்துவாங்க. எதிரிய தாக்கறதுக்காக தான் வில்லு அம்ப எல்லாம் வச்சிருப்பாங்க. அதுக்கு என்னன்னா நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு. அப்படிங்கும் போது அன்புங்கிற ஒரு ஆயுதம் எப்ப எதுக்கு பயன்படுத்தினா நம்ம எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு போகணும். பிறர் வந்து தவறு செய்யறவங்கள தவறு செய்யாம இருக்கிறதுக்கும் திருத்தறதுக்கும் அந்த அன்பா. நீங்க எங்க பசங்க எல்லாம் ஸ்கூல்ல படிச்சு சொல்லி கொடுக்கும் போதெல்லாம் அடிச்சு திருத்தினா யாரும் திருந்த மாட்டாங்களாம். அந்த பையன் சரியா தம்பி நீ சூப்பரா எழுதுற, இதை விட சூப்பரா எழுதுனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லணும். இந்த குழந்தைங்க சாப்பிட வைக்கும்போது அப்படிதான், சரியா சாப்பிட்டா அடிச்சு மிரட்டி அதை சாப்பிட வைக்கிறதோ மிரட்டி படிக்க வைக்கிறதோ அது எதுக்குமே யூஸ் ஆகாது. அது அப்படியே வந்தாமா நினைச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கே வராம போயிடுவாங்க. அந்த பிள்ளைங்களை தலையை தடவி கொடுத்து எந்த மாதிரி சொன்னோம்னா அதுக்கு ஒரு கதை சொல்லியோ எதையோ சொல்லி அந்த அன்பால செய்யக்கூடிய ஆயுதம் என்னன்னா நல்லதுக்கு பயன்படுத்துற பென்சிலுக்கு சீவர ஷார்ப்னர் இருக்கு பாத்தீங்களா. இந்த ஷார்ப்னர் எப்போதுமே ஒரு நல்ல ஓவியத்தை வரையறதுக்குதான் அந்த பென்சிலை ஷார்ப்பனும். அது மாதிரி வருடி கொடுத்து மயிலிறகால வருடி கொடுத்து அன்பான ஆயுதத்தை பயன்படுத்தணும்னா என்றைக்கும் சிறப்பா இருக்குமா. நன்றி, வணக்கம்.
0: நன்றிம்மா, நன்றிம்மா. நிறைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க, ரொம்ப நன்றி.

0: நிகழ்ச்சியில் வரும் அடுத்த அழைப்பாளர்.
1: ஹலோ,
0: ஹலோ,
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். உங்கள் லைன் தான் கிடைச்சி ப்ராப்ளம் ஆயிடுச்சு.
1: ரொம்ப நட்டாச்சு பார்த்தீங்களா மேம்.
0: பரவாயில்ல, மீண்டும் முயற்சி எடுத்து வந்தாச்சு.
1: ரொம்ப ஹாப்பி மேம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்
0: மேம். சொல்லுங்க சார்.
1: மேம், அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த உலகத்துல மிகவும் பிரதானமானது மேம். அன்பினுடைய உன்னதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒருத்தருக்கு வந்து நம்ம அன்பு காமிச்சோம் ஒரு மடங்குனா, நமக்கு 10 மடங்கு அன்பு அப்படிங்கறது கிடைக்கும் மேம். உதாரணத்துக்கு, குழந்தைகளை நீங்க மிரட்டி ஏதாவது ஒரு விஷயத்த பணிய வச்சு பாருங்களேன், அவங்க பண்ண மாட்டாங்க. அதே அன்பா நீங்க சொல்லி பாருங்களேன்,
0: அப்படியே செய்தாலும் அது வந்து தற்காலிகத்துக்கான ஒரு செயலா தான் இருக்கும், திருப்பி அதே தப்ப மீண்டும் செய்வாங்க.
1: அன்புக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்காங்க. இந்த உலகத்து அன்புதான் சிறந்த ஒரு விஷயம் அப்படிங்கறத இயேசுநாதர் அவர்களை சிலுவையில அறிந்த போது கூட அவர் பாருங்களேன், இறைவா இவர்கள் செய்த பாவம் இன்னதென்று அறியாமல் செய்து விட்டார்கள், அவர்களை மன்னித்து அருள்வாயாக அப்படின்னு சொன்னார் மேம். அப்ப அந்த இடத்துல அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தானே அவங்க மேலையும் காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி அன்னை தெரேசா பாருங்க, ஒரு முறை தன்னுடைய பசங்களுக்காக உதவி கேட்க போனாங்க மேம். உதவி கேட்க போற இடத்துல அவங்க இல்ட்ரீட் பண்ணாங்க. அந்த இடத்துல கூட அவங்க முகம் சுளிக்காம அவங்க மேல அன்பு செலுத்தினாங்க. உடனே அவங்க செஞ்சது தப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த உணர்ந்து மறுபடியும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க மேம். அப்போ எவ்வளவு ஒரு பெரிய மகத்துவம் வாய்ந்தது இந்த அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லையா? அது மட்டும் இல்லாம மேம், உலகத்துல இந்த அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு மனிதனுக்கு நம்ம கரெக்டான சமயத்துல கொடுத்தோம் அப்படின்னா அவங்க தவறான பாதையில கூட போக மாட்டாங்க மேம். இந்த உலகத்துல நிறைய பேரு ரொம்ப கொடூரமா எப்படிதான் இவங்களுக்கு நினைக்கிறதோ, எப்படி எல்லாம் நினைக்கிற எண்ணம் வருதோ அப்படின்னா, அவங்க எய்தர் அன்புக்காக ஏங்கி இருக்கிறவங்க, அல்லது அன்புனா என்னன்னு உணர்வு பூர்வமா உணராதவங்க, அல்லது அவங்களுக்கு அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் பத்தி அந்த அளவுக்கு தெரியாததுக்கு காரணமே யாரும் அவங்கள சுத்தி அன்பு காமிக்கிறதுக்கு இல்ல அப்படின்ட்டுதான் சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி குற்றச்சம்பவங்கள்லாம் நிகழ்த்துறவங்க கிட்ட கூட நீங்க பாருங்களேன், அவங்களுக்கு கொடுமையான தண்டனை கொடுக்காம ஓரளவுக்கு தண்டனை அப்படிங்கறது அரசாங்கம் வழங்குறாங்க. காரணம் என்ன? அன்புனாலதான். அவங்க ஏதோ ஒரு சமயத்துல தவறு செஞ்சுட்டாங்க, இருந்தாலும் அவங்கள மன்னிப்போம் பா, மன்னிப்போம் மறப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருவதற்கு ஒரு முக்கிய காரணம் பிரதானமா அன்பு அப்படிங்கிற ஒரு குணம் அவங்களுடைய இருதயத்துல தூக்குதலா இருக்கிறதுக்கு தான் மேம் காரணம். நிறைவா ஒண்ணு சொல்லணும்னா, இளைய வயதுல குழந்தைகள் கிட்ட நம்ம அன்பாக இருக்கணும். அந்த அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த குழந்தைகள் மேல காமிக்கும் போது பெற்றோர்கள் எதை அவங்களுக்கு கொடுத்தாங்களோ பல மடங்கு அவங்க forthcoming டேஸ்ல மற்றவங்களுக்கும் கொடுத்து இந்த உலகமே அன்பால நிறைந்தது அப்படிங்கறத அவங்க உணர்வு பூர்வமாக மற்றவங்களுக்கு பிரகடனப்படுத்துவாங்க மேம். எனவே அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்பு சிறந்த பந்து, அது எல்லோருக்கும் கொடுக்கணுங்கிறது என்னுடைய நிறைவான கருத்து மேம்.
0: அருமையா சொன்னீங்க சார் சந்திரசேகர் சார். நன்றி சார்.
1: நன்றி மேம்.
0: இணைப்பில் வரும் அடுத்த அழைப்பாளர். ஹலோ.
2: ஹலோ.
0: சொல்லுங்க சார்.
2: குழல் இனிது, யாழ் இனிது, தமிழ் இனிது, புதுச்சேரி வானொலிக்கு அன்பான சுவரிக்கும் இனிய காலை வணக்கம்.
0: இனிய காலை வணக்கம் சார். பேர் சொல்லுங்க சார்.
2: மதுரை. எப்படி இருக்கீங்க?
0: மதுரையில இருந்து
2: ஆண்டனி.
0: சொல்லுங்க சார். நலமா இருக்கோம் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார். கண்டிப்பா இப்ப பணி நிமித்தமா அடையில் வர முடியல, பழைய நேரம் வர முடியல.
0: அனுபவங்கள் கருத்துக்கள் எதா இருந்தாலும் பகிர்ந்துக்கலாம் சார்.
2: ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்
0: சொல்லுங்க சார். லைன் கொஞ்சம் கட்டாய் கட்டாய் வருது. சொல்லுங்க சார்.
2: ஹலோ.
0: சொல்லுங்க சார். கேக்குது சொல்லுங்க.
2: ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் மேன்மைப்படுத்தும் சௌரி. ஒரு குடும்பத்துல இருந்து ஆரம்பிக்கணும் அந்த அன்பின் பரிமாற்றத்தை. ஆமா, அது எதிரியும் புதிரியுமாவே ஒரு குடும்பத்துல வந்து விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருந்தாலே அந்த அன்பு வந்து கண்டிப்பா மேன்மை போறோம். விட்டு கொடுத்தல் இருக்கணும், அப்பதான் அந்த இடத்துல அன்பு வந்து பூர்த்தி ஆகும். இப்ப பல காலங்களாக பல காலங்கள் அது நெருங்கிய ரிலேஷன்ஷிப்பா இருப்பாங்க, நெருங்கிய ரிலேட்டிவா இருப்பாங்க. ஆனா அதெல்லாம் மறந்து ஒரு இன்வைட் பண்ணி ஒரு நல்ல

0: ஒரு அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு மங்களகரமான வைபவங்கள் நடக்கும் பொழுது அந்த அந்த தருணங்கள்ல வீட தேடி நம்ம அழைக்க வராங்கன்னா இன்வைட் பண்ணியாலே அழைக்க வராங்க. நம்ம அவங்களுக்கு வேணும், நம்ம அவங்க தயிர் வேணும், நம்ம அவங்க உறவுகள் வேணும், ஆனா நம்ம ஏத்துக்கறணும். ஏன்னா அவங்க வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு வர்றாங்க நம்ம வேணும் சொல்லிட்டு. அது மாதிரி நம்ம பழைய பகைமையை வந்து தூக்கி எரிஞ்சிட்டு முதுகு பின்னாலே தூக்கி எந்திரிச்சுட்டு அவங்கள வரவேற்கணும். நம்மள வேணும்னு வர்றாங்க இல்லையா, நம்ம உறவுகள் வேணும்னு சொல்லி வர்றதுனால அந்த நம்மளும் வந்து ஒரு குரோதமாவே இருக்கவே கூடாது. அதனால அந்த அந்த அந்த இடத்துல வந்து அன்பின் மறுபடியும் அந்த அன்பு மலரும் கண்டிப்பா. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் மேம்படுத்தும். அந்த இடத்துல ஒரு எங்க தேர்தல பிரேயர், அங்கே இறைவன் இருக்கின்றார், அன்பும் நட்பும் எங்கும் மத்தியில இறைவன் இருக்கிறார்னு. அன்புக்கு எதையே திருக்குறளையே இதுக்காகனே உலக பொதுமறை எவ்வளவு அந்த அன்பை பற்றி எவ்வளவு ஆழ்ந்த கருத்துக்களை திருவள்ளுவர் அன்பிற்கும் உண்டு அடைக்கும் தால் தண்ணீர் பூசல் தரும் இல்லையா. ஒரு சின்ன ஒன்றரை அடிதான், ஒன்னைகள் அடிதான் ஒரு வரிகள் லிரிக்ஸ், அது எத்தனை ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கு பார்த்தீங்களா சௌரி.
1: அத படிச்சு புரிஞ்சவங்களுக்கு
0: ஒவ்வொரு குரலுக்கும் ஒரு ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்கள் கொடுத்திருப்பாரு வள்ளுவருக்கு ஐயன் திருவள்ளுவர். அதன்படி நடக்கணும் சார், வெறுமனை படித்தல் மட்டும் போதாது. முயற்சி தான் பண்ணணும், வேற எதுவுமே கிடையாது. அதனால ஒரு குடும்பத்துல இருந்து ஆரம்பிக்கணும், குடும்பத்துல ஆரம்பிச்சா ஒரு நட்புல ஆரம்பிக்கலாம், ஒரு பணிபுரிய இடங்கள்ல அந்த நட்பு மலரும். விட்டு கொடுக்கற மண்பானம் இருந்தாலே அந்த அன்பின் பரிமாற்றம் வந்து இருபது இயர் வருஷம் முழுக்க அந்த அன்பின் பரிமாற்றம் இருக்கும். விட்டு கொடுத்தாலே இருக்கணும் சௌரி. ஒரு நம்ம பகைமா இருந்தாலும் நம்ம வீடு தேடி வரங்களா அவங்களை வரவேற்கணும். அன்பின் முகம் மலர்ச்சியோடு அவங்களை வரவேற்கணும் சௌரி. என்னுடைய கருத்து நாழிகைனால நிறைய எக்ஸ்ட்ரா இதை பத்தி பேசிட்டே போகலாம். நன்றி சார். தேங்க்யூ.
1: நன்றி சார். நன்றி சார். இன்றைய நேர்நேரம் தலைப்பு அன்பு எனும் ஆயுதம். இந்த நேர்நேரம் தலைப்பில் நம்ம நேயர்கள் சூப்பராக ரொம்ப அருமையான கருத்துக்கள் அனுபவங்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த கருத்தோடு நம்ம நிறைவு செய்யலாம். மனித வாழ்க்கை என்பது உறவுகளால் அழகு பெறும் ஓர் இனிய பயணம். அந்த பயணத்தில் நம்மை வழிநடத்தும் ஒளிவிளக்காக இருப்பது அன்பு மட்டுமே. கைகளில் ஏந்தும் ஆயுதம் வெற்றியை தரலாம், ஆனால் இதயத்தில் ஏந்தும் மனிதர்களை வென்றெடுக்கும். அதனால் அன்பு எனும் ஆயுதம் உலகிலேயே வலிமை மிக்க ஆயுதம்னு சொல்கிறாங்க. அன்பின் அர்த்தத்தை உங்கள் அனுபவங்கள், எண்ணங்கள், நினைவுகள் எல்லாமே பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய கருத்துக்கு நன்றி. கோபத்தால் முடியாததை அன்பால் முடியும், சாதிக்க முடியும். அனுபவப்பட்டவர்களுக்கு மட்டுமே அது தெரியும். அன்பான வார்த்தை ஒரு வார்த்தை பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமைகிறது. பாடலோடு நிறைவு செய்யலாம் நேயர் நேரம் நிகழ்ச்சியை.

இத்துடன் இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சிறப்பித்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியினை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:12.
1: நேயர்கள் கேட்க இருப்பது வனமான பாரதம். இன்றைய நிகழ்ச்சியில் நோயிலிருந்து விடுதலை, ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு, ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அட்டை மற்றும் ஆயுஷ்மான் வை வந்தனா அட்டை குறித்த சித்திரத்தின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: 머니? 햄버 머니?
1: யாரு நம்ம சங்கர் குரல் மாதிரி இருக்கு, கதவு திறப்போம். வாப்பா சங்கர்.
0: வா வா மணி, வா. எப்படி இருக்க, நல்லா இருக்கியா?
1: நல்லா இருக்கேன்ப்பா. வாப்பா உட்காருப்பா, இப்பதான் கிளம்பிக்கிட்டே இருந்தேன், நீ வந்துட்ட.
0: உன்னை தேடி தான் வந்தான். வா போலாம்.
1: என்னது போலாமா?
0: ஆமா.
1: எப்பா நான் சினிமாக்கு போலான்னு கிளம்பிட்டு இருந்தேன்.
0: என்னது,
1: நீ எதுக்கு வந்த?
0: ஏன் மணிய, ஜிப்மரில் நடந்த இந்த நோயிலிருந்து விடுதலை.
1: ஆமாப்பா, இந்த ஃப்ரீடம் ஃப்ரம் இல்னஸ் கேம்பெயின் ஒன்று நடந்தது, அதை போய் அட்டன் பண்ணமே. அது சம்மந்தமாக எதுக்கு இப்போ பேசுகிற
0: மணிய? இன்னைக்கு போயிட்டு அந்த பயனாளிகளை சந்திக்கலாம்னு நீ தானே சொன்ன?
1: ஆமால, இன்னும் சில பயனாளிகளை சந்திக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன்.
0: ஆமாம்.
1: ஓ, இப்போதான்ப்பா ஞாபகம் வருது. சாரிப்பா, நான் அது ஞாபகம் இல்லாமல் சினிமாவுக்கு போகலான்னு கிளம்பிட்டேன்.
0: எதையும் மறக்க மாட்டேன், இதை மறந்துட்டு.
1: சரிப்பா சரிப்பா, சினிமா இன்னொரு நாள் பாத்துக்கலாம்.
0: சரி சரி சரி.
1: இப்ப நம்ம ஜிப்மருக்கு கிளம்பி போவோம்.
0: ஆமா,
1: ஏன்னா அங்க பயனாளிகள்ட்ட நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு வந்தோம் இல்லையா, அவங்க எல்லாம் வந்திருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் இந்த ஸ்கீம், அதுவும் குறிப்பா இந்த ஆபா ஸ்கீம், அதாவது ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு
0: ஒண்ணு,
1: அப்புறம் பிரதமர் ஆயுஷ்மான் ஜன் ஆரோக்கிய அட்டை.
0: ஆமா, ரெண்டாவது.
1: அப்புறம் ஆயுஷ்மான் வை வந்தனா அட்டை.
0: அந்த வை வந்தனா அட்டை தான் நம்ம பயனாளிகிட்ட கேக்கல.
1: ஆமாப்பா, அது சம்பந்தமா சில பயனாளிகளை கேட்கலான்னு இருந்தோம்.
0: ஆமா,
1: ஏன்னா 70 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு தான் அந்த சலுகை. அது சம்பந்தமா நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ப்பா.
0: சரி சரி சரி
1: சரி. நீ வண்டியில தானே வந்த?
0: வண்டி எடுத்துன்னு வரல.
1: சரி, வண்டி எடுத்துட்டு வரணும், எப்படி நடந்து வந்தியா?
0: புதுசா ஒரு சைக்கிள் வாங்கிக்கிறான்.
1: ஓஹோ, சைக்கிள்ல போலாம், சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப நல்லது செய்யலாம் அப்படின்னு முடிவு
0: பண்ணிட்டேன். ஆமா ஆமா.
1: சரிப்பா, அப்ப சைக்கிள்லயே போவோம்.
0: சரி போலாமா?
1: போலாம்ப்பா, நான் ரெடியா தான் இருக்கேன்.
0: நான் சைக்கிள் மேற்கிறேன், நீ உட்காந்துக்க.
1: சரிப்பா.

0: சங்கர்
1: சொல்லு மணி,
0: இந்த ஜிப்பர் உள்ள வந்தாச்சு.
1: ஆமாமா,
0: நம்ம அந்த கட்டடம் ஏற்கனவே போனோம் இல்லையா?
1: ஆமா,
0: அங்கேயே போவோம்.
1: ஓ, அதே கட்டடம் தான்.
0: ஆமாப்பா, அங்கதான் அந்த பயனாளிகள் எல்லாம் வந்திருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம பேசலாம். சைக்கிள் அப்படியே ஸ்டாண்ட்ல போட்டு
1: சரி சரி
0: அப்படியே நடந்து போவோம்பா.

0: ஆபா கார்டு பத்தி நிறைய விஷயங்கள் சொன்ன.
1: ஆமா,
0: ஆனா அதுல கொஞ்சம் மறந்துட்டுப்பா. இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லணும்.
1: எப்பா, அபா கார்டு அப்படிங்கிறது ஒரு டிஜிட்டல் சுகாதார கணக்கு. ஆதார் கார்டு வச்சிருக்கோம் இல்லையா?
0: ஆமா.
1: அதே மாதிரி ஒவ்வொரு நபருக்கும் ஒரு தனித்துவமான 14 இலக்க எண்களை வழங்குறாங்கப்பா. நம்ம வாழ்நாள் முழுவதுக்குமான மருத்துவ பதிவுகள், பரிசோதனை அறிக்கை, மருந்து சீட்டு எல்லாமே அந்த டிஜிட்டல் முறையில அதுல வச்சிருப்பாங்கப்பா.
0: ஓஹோ.
1: ஆமா. இதுல நன்மைனா என்ன தெரியுமா? அபா கார்டு வைத்திருப்பதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைன்னு பார்க்கும் போது, காகிதம் இல்லா மருத்துவ பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
0: ஏன்னா
1: பேப்பரை வந்து தயார் பண்றதுக்கு மரத்தை வெட்டணும், அப்ப சுற்றுச்சூழல் பாதிக்குது, மரம் அழிஞ்சதுன்னா அப்புறம் மழை இருக்காது. இப்ப நம்ம காகிதம் இல்லா மருத்துவ பதிவு அப்படிங்கும் போது அது சுற்றுச்சூழலுக்கு எவ்வளவு நல்லது.
0: ஆமா.
1: ரெண்டாவது, போற இடமெல்லாம் நம்ம அந்த காகிதத்தை தூக்கிட்டு போக முடியாது, அந்த அட்டையை அந்த கோப்பெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது. ஏன்னா நம்ம அவசரத்துல கூட திடீர்னு நமக்கு அந்த உதவி தேவைப்படும்,
0: வீட்டுல கூட மறந்து வச்சிருவோம்.
1: ஆமா. அப்ப நமக்கு அந்த அபா எண்ணு வாங்கியிருக்காங்களே ஆதார் நம்பர் மாதிரி, அந்த நம்பரை மட்டும் நம்ம சொன்னோம்னா மருத்துவர்கள் என்ன பண்ணுவாங்க, டக டக டக அதை கம்ப்யூட்டர்ல அடிச்சு பார்த்தாங்கன்னா நம்மளை பத்தின முழு விவரமும் டிஜிட்டல் முறையில வந்துருது. அப்புறம் எந்த ஊருக்கு போனாலும் இதை நம்ம பயன்படுத்தலாம். இங்க இருந்து வட இந்தியாவுக்கு போறோம், ராஜஸ்தான் போறோம், குஜராத் போறோம், டெல்லி போறோம்னா அங்க நம்ம இந்த அபா நம்பரை சொன்னோம்னா போதும், அங்க உள்ள ஆஸ்பத்திரியில நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். ரைட்டா? அதனால அவசர தேவைக்காக எங்க போனாலும் மருத்துவரை நம்மளை பத்தின முழு விவரத்தோட அவங்க அணுகி நமக்கு நல்லது செய்யறதுக்கு முடியும்பா. ரைட்டா? இவ்வளவு விஷயங்கள் இந்த அபாவில் இருக்கு.
0: ஆமா.
1: வேற என்ன அப்பா வேணும் உனக்கு?
0: ஏன் மணியா, இந்த ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட் அதை பத்தி சொன்ன, அடுத்து அந்த பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய அட்டை அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லலாம். கொஞ்சம் மறந்துட்டுப்பா.
1: ஓஹோ, அதாவது பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா.
0: ஆமா.
1: இதுவும் ஒரு தேசிய சுகாதார காப்பீடு திட்டம்பா. பொருளாதாரத்துல பின்தங்கிய அப்புறம் தகுதியான குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 5 லட்சம் வரை இலவச அப்புறம் ரொக்கமில்லா மருத்துவ சிகிச்சை இந்த திட்டத்துல வழங்குறாங்க. ரைட்டா?
0: ஆமா.
1: நம்ம இதை காப்பீட்டு தொகையா ஒரு குடும்பத்துக்கு ஆண்டுக்கு 5 லட்சம் வரைக்கும் மருத்துவ செலவு இலவசமா கொடுக்கறாங்கப்பா. ரொக்கமில்லா வசதி, கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டி, அரசு அப்புறம் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் மருத்துவமனைகளில் அட்டை அல்லது ஆதார் எண்ணை காண்பித்து கட்டணமில்லா சிகிச்சையை நாம மேற்கொள்ளலாம். ஆமாப்பா, ஆதார் கார்டு எடுத்துட்டு போனாவே இந்த அட்டை வச்சிருந்தோம்னா நம்ம அந்த சிகிச்சையில வந்து நம்மளை ஈடுபடுத்திக்கலாம். வேற என்ன தெரியணும்?
0: வேற என்ன, இந்த ஆயுஷ்மான் வை வந்தனா அட்டை தான், அதுதான் எனக்கு முழுசா சொல்லணும்.
1: வை வந்தனா அப்படிங்கிறது 70 வயசு அப்புறம் அதுக்கு மேற்பட்ட அனைத்து முதியவர்களுக்கும், அவங்க பணக்காரங்க ஏழை பாகுபாடுலாம் எதுவுமே கிடையாதுப்பா. 70 வயசு தாண்டி இருந்தா போதும், அவர்களுக்கு வருமான வரம்பெல்லாம் கிடையாது. ஏன்னா சில பேர் வந்து சில ஸ்கீம்ல வந்து பணக்காரங்களா இருக்கவங்களுக்கு கிடையாது அப்படிலாம் இருக்கும். ஆனா இதுல வந்து அப்படி கிடையாதுப்பா. அவங்க ஆண்டுக்கு 5 லட்சம் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைய இந்த மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துல வந்து குறிப்பா ஆயுஷ்மான் வை வந்தனா அட்டை வச்சிருந்தோம்னா பெறலாம்ப்பா.
0: 70 வயசு மேல இருக்கணும்.
1: ஆமாப்பா.
0: பரவாயில்ல, நல்ல ஸ்கீம் இது.
1: ஆமாப்பா.
0: ஏமனே, வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் இருக்காங்களா நிறைய?
1: ஆமா, உலகம் முழுக்க தான் இந்தியர்கள் வாழ்றாங்க.
0: அவங்களாம் இந்த ஸ்கீம்ஸ்ல எல்லாம் பயன்பெற முடியுமா?
1: பொதுவா வெளிநாட்டுல வசிக்கக்கூடிய இந்தியர்களால ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துல வந்து நேரடியா பயன்பெற முடியாது.
0: ஓஹோ.
1: இந்த திட்டம் இந்தியாவில் வசிக்கக்கூடிய பொருளாதாரத்துல பின்தங்கிய குடும்பங்களுக்கும் அப்புறம் 70 வயது அப்புறம் அதற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கும் மட்டும்தான் பொருந்தும். வெளிநாட்டு குடியுரிமை அல்லது வெளிநாடு வாழ் இந்தியர் அந்தஸ்து கொண்டவங்க தங்களுக்கு இந்த திட்டத்தின் மூலம் மருத்துவ காப்பீடு பெற முடியாதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம்பா.
0: பரவாயில்லையா?
1: ஆனா நாமளே இப்ப வெளிநாட்டுல வேலை செய்யறோம், நம்ம அம்மா அப்பா வந்து இந்தியாவில் இருக்காங்கன்னா, அப்படி இந்தியாவில் வசிக்கக்கூடிய பெற்றோர் அல்லது தகுதியான குடும்ப உறுப்பினர்கள் இந்த திட்டத்தின் பலன்களை பெற ஆன்லைன் மூலமா நாம உதவலாம்.
0: ஓஹோ.
1: ஆமா. நம்ம பெற்றோருக்கு 70 வயது அல்லது அதற்கு மேல இருந்தா

0: வருமான வரம்பு இல்லாமல் பயனாளி போர்ட்டல் அப்படிங்கிற ஆன்லைன் பதிவு மூலம் ஆயுஷ்மான் அட்டையை பெற நாம உதவி செய்யலாம். இதான்ப்பா வந்து இந்த வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்.
1: நல்ல விளக்கத்தை சொன்ன மணி. மணி, அப்புறம் இந்த ஆயுஷ்மான் வை வந்தன அட்டையினுடைய முக்கிய சிறப்பம்சங்கள் சொல்லலாம்.
0: பா, அனைவருக்கும் காப்பீடு அப்படிங்கறதுல ஜாதி மதம் ஏழை பணக்காரன் எந்த பாகுபாடும் இல்லாம 70 வயது நிரம்பின அனைத்து முதியவர்களும் இந்த திட்டத்துல பயனடையலாம். காப்பீட்டு தொகைன்னு பார்த்தோம்னா தனிநபர் அல்லது குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 5 லட்சம். முன்பதிவு வேணுமானா இந்த திட்டத்திற்கான வருமான வரம்பு எதுவும் இல்லைங்கிறதுனால இதெல்லாம் தேவையில்லை. அப்புறம் அரசு மற்றும் தனியார் என நாடு முழுவதும் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகள்ல இலவச சிகிச்சை பெறலாம்ப்பா.
1: சிறப்பா. இதுக்கு நம்ம பதியறதுக்கு உண்டான தகுதிகள் என்னென்ன?
0: விண்ணப்பதாரர் இந்தியாவின் குடிமகனா இருக்கணும். ஏன்னா இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன், வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு இந்த திட்டத்துல பயனடைய முடியாது அப்படின்னு. விண்ணப்பதாரர் இந்தியாவின் குடிமகனா இருக்கணும், குறைந்தபட்ச வயது 70 வயது முடிஞ்சிருக்கணும் அல்லது அதற்கு மேல இருக்கணும். மத்திய அரசின் சுகாதார திட்டம், முன்னாள் ராணுவ வீரர்களின் பங்களிப்பு சுகாதார திட்டம், அப்புறம் ஆயுஷ்மான் மத்திய காப்பீட்டு திட்டங்களில் ஏற்கனவே பதிவு செய்யாதவராக இருக்க வேண்டும்.
1: ஓஹோ, ரொம்ப முக்கியம் இது.
0: ஆமாப்பா, ஏன்னா மத்திய அரசின் சுகாதார திட்டம் CGHS அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அரசு ஊழியர்கள்லாம் அதுல இருப்பாங்க, அவங்க எல்லாம் இந்த திட்டத்துல வர முடியாது.
1: ஓஹோ,
0: அவங்க அந்த திட்டத்திலே போக
1: வேண்டியதுதான்.
0: ரைட்டா,
1: அதுல இதுல இருக்கக்கூடாது.
0: ஆமா, இதுதான் முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்ப்பா. சரி, நம்ம பேசிட்டே வந்ததுல நம்ம அந்த கட்டடத்துக்கே வந்தாச்சு. அதுவும் உட்காந்துருக்காங்கப்பா எல்லாரும்.
1: ஆமா,
0: அவங்கள்ட்ட கிட்ட போய் இந்த வைவந்தன அட்டை இது சம்பந்தமா மட்டும் இல்லாம பொதுவா ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இருக்கு இல்லையா, இது சம்பந்தமாவும் கொஞ்சம் கேளுப்பா,
1: கேட்டுக்கோ
0: அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். கொஞ்சம் பேசுப்பா, போய் நீ அவங்கள்ட்ட பேசும்போது அப்படியே நான் ரெக்கார்ட் பண்ணிடுறேன்.
1: சரி சரி சரி. வணக்கம்மா, நீங்க இந்த ஆயுஷ்மான் பாரத் அட்டைக்கு தகுதியானவர். உங்களை அன்னைக்கு வர சொல்லியிருந்தான், வந்துட்டீங்க. இந்த ஆயுஷ்மான் அட்டையில நீங்க உங்களுக்கு என்னென்னலாம் நன்மைகள் இருக்கு, இந்த அட்டையினுடைய பயன்கள் எல்லாம் என்ன, நீங்க வந்தது நோக்கம் என்ன, இதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
2: என் பேரு பெரிய நாயகி, விழுப்புரத்துல ஓம் சத்து வண்டிமேடு. எனக்கு வயசு 70. எனக்கு வந்து முதல்ல வந்து நெஞ்சியில் வந்து ஹார்ட் ஆபரேஷன் பண்ணாங்க, அதுக்கப்புறம் கேன்சர் வந்துருச்சு, கேன்சர் ஆபரேஷன் பண்ணாங்க, அப்புறம் சுகர் பிபி கொலஸ்ட்ரால் எல்லாம் இருக்குது. எல்லாத்துக்குமே இங்கே தான் மாத்திரை வாங்குறேன். இன்னைக்கு மாத்திரை வாங்க வந்தானே கார்டு கொடுக்குறாங்கவும் அதை வாங்கிட்டு போகலான்னு தான் வந்தேன். தரேன்னு சொன்னாங்க. ஆதார கார்டு, ரேஷன் கார்டு, ட்ரெஸ்ஸு கேட்டாங்க. அது ஏற்கனவே இந்த கேன்சர் ஆஸ்பத்திரிக்கு எடுத்து வச்சிருந்தது வச்சிருந்தேன் பையிலேயே, அதனால கொடுத்தா வாங்கிக்கிட்டாங்க. உடனே தரேன்னு சொன்னாங்க. 5 லட்சம் கார்டு, பிரைவேட் ஆஸ்பத்திரிலையும் பார்க்கலாம், இங்கேயும் வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி ரொம்ப ஏழையா இருக்கிறனாங்க, கேன்சர் ஆபரேஷன் எல்லாம் பண்ண எங்களால வெளியில முடியல, அதனால இங்கேயே எங்களுக்கு வந்து எல்லா உதவியும் செய்யறாங்க. 15 வருஷமா இங்கே தான் வந்து வைத்தியம் பாக்குறேன். இந்த கார்டு வாங்குறது ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி, மோடி அவர்களுக்கு நன்றி. ரேஷன் கார்டு, ஆதார கார்டு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து இல்லாதவங்க எல்லாம் வந்து பதிஞ்சுக்கிட்டு போங்க. 5 லட்சம் ரூபாய்க்கு உள்ள கார்டு தராங்க. நன்றிங்க சார்.
0: சங்கர், அடுத்து யார்கிட்ட கேட்க போற?
1: அதோ நின்னுகிட்டு இருக்காரு, அட்டையை வச்சுக்கினேன், அவரையும் கேட்டுருவான்.
0: சரி சரிப்பா.
1: ஐயா வணக்கம். கருத்தரங்குக்கு வந்தோம், உங்களை பார்த்தோம், நானும் நண்பரோட வந்தேன். இந்த அட்டையை பத்தி அதிகாரம் ஏதாவது சொன்னாங்களா, அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அதுக்காக தான் உங்களை வர வச்சோம்.
3: வணக்கம் சார்.
1: உங்க பேரு?
3: சந்தானசாமி.
1: ஊரு?
3: ஊரு விழுப்புரம் சார்.
1: வயசு?
3: வயசு 72 சார்.
1: இப்ப நீங்க ஜிப்மருக்கு சிகிச்சை பார்க்க வந்துருக்கீங்க?
3: ஆமா ஐயா.
1: என்ன உடம்புக்கு?
3: எங்க வீட்டுல உடம்புக்கு சரியில்லை சார், அவங்களுக்கு தான் சார் வந்திருக்கு.
1: வந்த இடத்துல ஆயுஷ்மான் பாரத் நோயில்லா சுதந்திரம் பிரச்சாரம் இங்க நடந்து முடிந்திருக்கு. இங்க வந்து நீங்க 5 லட்சம் மதிப்புள்ள அந்த அடையாள அட்டை வாங்கறதுக்கு வந்திருக்கீங்க. கார்டு வாங்கிட்டீங்களா?
3: கொடுக்க போறாங்க சார்.
1: இப்ப கார்டு வாங்கறதுக்கு என்னென்ன விவரங்கள் கேட்டாங்க உங்ககிட்ட அதிகாரிங்க?
3: ஓடிபி கேட்டாங்க, போன் நம்பர் கேட்டாங்க சார், ஆதார் அட்டை கேட்டாங்க சார்.
1: இப்ப நீங்க வந்து எந்த ஸ்கீம்ல வாங்குறீங்க? அதாவது ஆயுஷ்மான் வை வந்தனா அட்டை, அதாவது 70 வயசுக்கு மேல உள்ள மூத்த குடிமக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் இலவச சிகிச்சை தராங்க. அப்புறம் பிரதமர் ஆயுஷ்மான் ஜன் ஆரோக்கிய அட்டை, இதுல வந்து தகுதி பெறும் குடும்பத்துக்கு ஆண்டு

0: 5 லட்சம் வரை இலவச சிகிச்சை கொடுக்குறாங்க. அப்புறம் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு, இது வந்து வாழ்நாள் முழுவதும் டிஜிட்டல் சுகாதார அடையாள அட்டை கொடுக்குறாங்க. இதுல எந்த ஸ்கீம்ஸ்ல நீங்க வந்தீங்க? 70 வயசுக்கு மேலயா?
1: எங்க மனைவிக்கு தேர்ந்தது மாதிரி எனக்கு போட்டுருங்க சார்.
0: உங்க மனைவிக்கு 70 வயசு ஆகுது, உங்களுக்கு 72 வயசு ஆகுது. நீங்க ரெண்டு பேருமே 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இந்த இலவச அடையாள அட்டை வாங்கறதுக்கு வந்துருந்தீங்க. பதிஞ்சிட்டீங்களா?
1: பதிஞ்சிட்டேங்கய்யா.
0: ஓ சார், எல்லாத்தையும் கொடுத்து
1: பதிஞ்சிட்டீங்க.
0: 10 நிமிஷத்துல கிடைக்குது அட்டை.
1: ஆமா சார்,
0: உடனே கொடுத்துறாங்க. அதுக்காக நீங்க வெயிட் பண்ணிக்கிறீங்க. சரி சரி சரி, 10 நிமிஷம் அப்புறம் உங்களை கூட்டு அடையாள அட்டை கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த 5 லட்சம் மதிப்புள்ள அடையாள அட்டை வாங்கிக்கீங்க. அதை வாங்கின பிறகு உங்களுக்கு எப்படி சந்தோஷம் இருக்கும்?
1: ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சார்.
0: எப்படி, எதனால?
1: 10 பைசா வழி இல்லாம நாங்க இருக்கிறோம் சார். நான் 50 வயசு வரலயும் நல்லா உழைச்சேன் சார். இப்ப வீட்டோட இருக்கேன் சார், ஒண்ணும் கிடையாது. கொரோனா வந்ததுலேருந்து இங்கேயும் போறது இல்லை சார். நாங்க இலவசமா இங்க வந்தாலும் பாத்துருவோம், அங்க பிரைவேட்லயும் போய் பாத்துருவோம் சார். இந்த கார்டு காமிச்சு வயசானவங்களுக்கு இந்த மாதிரி அடையாள அட்டை கொடுத்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார். மத்திய அரசுக்கும் ரொம்ப நன்றி, மோடி அரசுக்கும் ரொம்ப நன்றி சார். சார், நான் ஊர்ல போய் சொல்லி சார் எல்லாரும் இங்க அனுப்பி விடுவேன் சார். ஜிப்மர் ஆஸ்பத்திரியில இந்த மாதிரி எனக்கு கரெக்டா கொடுத்துருக்காங்க, நீங்களும் போய் வாங்கணும்னு நான் சொல்லுவேன் சார். கண்டிப்பா சொல்லுவேன் சார். என்ன சுத்தி உள்ளவங்களே சொல்லுவேன் சார்.
0: நீங்க சொன்ன மாதிரி உங்க ஊருக்கு போயிட்டு நானும் 5 லட்சம் மதிப்புள்ள அந்த அடையாள அட்டை வாங்கினேன். அதனால நீங்களும் ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு பதிகிறாங்க. அவங்க கேட்ட ஆவணங்கள்லாம் சமர்ப்பித்துட்டு நீங்களும் கார்டு வாங்கினுவாங்க அப்படின்னு சொல்லுங்க எல்லாருக்கும்.
1: சரி, கண்டிப்பா சொல்றாங்க ஐயா, கண்டிப்பா சொல்றேன். போனோம்னு இதுதான் எனக்கு வேலை. ரொம்ப நன்றியா.
2: சங்கர், அதோ ஒருத்தர் நிக்கிறாரு.
0: ஆமா,
2: அவர் என்ன பயனாளியா இல்ல இங்க வேலை செய்யறவரா? அவர் எதுக்கு நிக்கிறாரு? கொஞ்சம் அவற்றை பேசி பாருப்பா.
0: அவரு யூனிஃபார்ம் போனுங்கிறாரு, ஜிப்மர் ட்ரெஸ். எப்படியும் ஒப்பந்த தொழிலாளர் தான் இருப்பாரு. அவரும் கேட்டுருவா?
2: ஆ, கேளுப்பா.
0: ஆ, சரி சரி. சார் வணக்கம் சார். ஆ சார், இந்த ஆயுஷ்மான் பாரத் அட்டை குடும்பத்துக்கெல்லாம் வாங்கிட்டீங்களா? நீங்களும் பதிஞ்சிட்டீங்களா? இந்த அட்டையெல்லாம் நீங்கள் அடையிற பயன்கள் என்ன, இதெல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: என் பேர் சண்முகம். ஜிக்மரில் ஒப்பந்த ஊழியராக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். என்னோடய ஊரை வந்து அரியூர். என் அப்பா அம்மாவுக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்து கொண்டு இருக்கும்போது இங்கே ஆயுஷ்மான் பாரத் மோடி காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்தினாங்க. ஜிக்மர் டைரக்டர் வந்து ஓப்பன் பண்ண வச்சாரு. அதனால் இங்கே வந்து எங்களுக்கு சொன்னாங்க, இங்கே 5 லட்சம் ரூபா ஸ்கீம் ஃப்ரீயாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு சொன்னாங்க. எங்கள் அப்பா அம்மா கூட்டின்னு வந்து காமிச்சேன். அதனால் ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாமே கேட்டாங்க. ரேஷன் கார்டு, என்னுடைய ரேஷன் கார்டு வந்து ரெட் கலரு. எங்கள் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் எலிஜிபிள் ஆச்சு. அதனால் நான் அப்ளை பண்ணி கார்டு எனக்கு 5 நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னாங்க. கார்டு கையில் வந்துருச்சு. அதனால் எங்கள் அப்பா அம்மா என்னுடைய ஒய்ஃபுக்கு, அதனால் நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு சின்ன சர்ஜரி பண்ணுறதுக்கும் பெரிய பெரிய சர்ஜரி பண்ணுறதுக்கும் என்னால் முடிஞ்சு குறைஞ்சது 4 லட்சம் ரூபா கேட்பாங்க. இங்கே காப்பீடு திட்டம் கொடுக்கறதுனால முக்காவாசி செலவு அதில் போகுது. எங்களுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் எக்ஸ்ட்ரா போனால் மட்டும் தான் கட்ட சொல்லணும், இல்லைனா 5 லட்சம் ரூபாய் எங்களுக்கு வேலை முடிச்சுருவாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலையும் இதுமாரி கொண்டு வந்துக்கிறாங்க. இந்த திட்டத்தை கொண்டு வந்த பாரத் பிரதமருக்கு நன்றி.
2: சங்கர், அருமையா கருத்துக்கள்லாம் சொன்னார்ல.
0: ஆமா,
2: எல்லாருக்கும் கொஞ்சம் பயனுள்ள வகையில இருந்தது பா அது.
0: ஆமாமா,
2: அடுத்து யார்கிட்ட கேட்க போறப்பா?
0: அடுத்தது அந்த எல்லாருக்கும் பயனாளிகளுக்கெல்லாம் அட்டையை போட்டு கம்ப்யூட்டர்ல ஏதோ இந்த மேடத்தையும் இல்லைன்னு கேட்டுடுமா?
2: ஆமாப்பா, இந்த ஸ்கீம் சம்பந்தமா ஏன்னா பொதுமக்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் பல இது இருக்கும்.
0: ஆமா,
2: அவங்க சொன்னாங்கன்னா அது எல்லாருக்கும் நல்லா புரியும்.
0: வணக்கம் மேடம். இந்த ஆயுஷ்மான் பாரத் அட்டை பதிகிறதுக்கு தான் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்ககிட்ட நான் கேட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டோம். உங்ககிட்டயும் அதை எப்படி பதியணும், யார் யாரெல்லாம் எலிஜிபிள், அவங்களுக்கெல்லாம் என்னென்ன தகுதியில் இருக்கு, இதெல்லாம் பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களாம்மா. எங்களுக்கும் ஒரு பயனுள்ளதா இருக்கும்.
4: என்னுடைய பேர் கார்த்திகா. நான் ஜிப்மர் ஹாஸ்பிட்டல்ல இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். டேட்டா ப்ராசஸிங்கா இங்க வந்து பாத்தீங்கன்னா வயோவந்தன கார்டுன்னு சொல்லிட்டு 70+ கார்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க கார்டு ஜென்ரேட் பண்ணி தரோம். ஏபிபிஎம்ஜே கார்டு, அந்த வந்து கார்டு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து எலிஜிபிள் சார். அப்ப அவங்களுக்கு நாங்க கார்டு ஜென்ரேட் பண்ணி கொடுத்தாங்கன்னா எம்பவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலும் அவங்க வந்து கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் சார். இது வந்து 70+ கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு வேண்டும் சார். இதுவே வந்து இன்னொரு கார்டு இருக்கு, ஏபிபிஎம்ஜே கார்டு. பாண்டிச்சேரியில ரெட் ரேஷன் கார்டு ஹோல்டர் இருக்கு, அந்த ஏபிபிஎம்ஜே கார்டு நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம் சார். சில பேஷண்ட்க்கு எல்லோ கார்டா இருந்தாலும் நாங்க அந்த ஆதார் ஐடி போட்டு நாங்க செக் பண்ணி பார்ப்போம் சார். கார்டு எலிஜிபிளா இருந்தா நாங்க கார்டு ஜென்ரேட் பண்ணி பேஷண்ட்டுக்கு கார்டு கொடுத்துருவோம் சார். தமிழ்நாடு எல்லா ஸ்டேட்டுக்குமே நாங்க பண்ணி கொடுக்கறோம் சார். ஒரு பேஷண்ட் வரணும்னா உங்களோட ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா நாங்க வந்து கார்டு ஜென்ரேட் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த மொபைல் லிங்க் அந்த நம்பருக்கு ஓடிபி போகும் சார். எங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், அவங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். நாங்க பேஷண்ட வர வச்சு ஓடிபி வச்சு பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா கை வச்சு பயோத்துன்னு சொல்லிட்டு இருக்கு, அதை வச்சு பண்ணுவோம். இல்லைன்னா ஃபேஸ் ஆத்தனிகேஷன் வச்சு பண்ணுவோம். IRS ஸ்கேன் இருக்கு, அதை வச்சு பண்ணுவோம் சார். இதுக்கு எங்களுக்கு 4 ஆப்ஷனல் இருக்கு. பேஷண்ட்ஸ் கிட்ட அப்ப என்ன அவைலபிள் இருக்கோ அதை வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க கார்டு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவோம்.

0: ஏபிபிஎம்ஜே கார்டுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கார்டு இருக்கு சார். ஒன்னு வந்து 70க்கு மேல இருக்கவங்க வயவந்தன கார்டு சார். அந்த 70க்கு அப்புறம் முன்னாடி இருக்கவங்க அத்தனை பேருக்குமே ஏபிபிஎம்ஜே கார்டு எலிஜிபிள், பிலோ பாவர்ட்டியா இருக்கு உங்களுக்கு சரிங்களா. பாண்டிச்சேரியில இருந்தா ரெட் ரேஷன் கார்டு, மத்த ஸ்டேட்டுக்கு அவங்களுடைய ஆதார் கார்டு ரேஷன் கார்டு நம்பர் போட்டு நாங்க எலிஜிபிலிட்டி இருந்தா கார்டு ஜென்ரேட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவோம் சார். ஆபா கார்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஆபா கார்டு நாங்க ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அவங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் போட்டு அவங்க லிங்க்டு ஆதார் மொபைல் ஓடிபி வரும், அதை போட்டு நாங்க அவங்களுக்கு ஆபா கார்டு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவோம் சார். அது வந்து ஒரு டயக்னோசிஸ் கார்டு சார், எல்லா ஸ்டேட்டுக்குமே பண்ணி தருவோம் சார். கார்டு இருக்கு சார், அதுல எந்தெந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எம்பேனல் வச்சிருக்காங்களோ அந்தந்த ஹாஸ்பிட்டலுக்கு அது எலிஜிபிள் ஆகும் சார். அந்த என்எச்சியோட எம்பேனல்மெண்ட் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு எலிஜிபிள் ஆகும், பிரைவேட்டா இருந்தாலும் கவர்மெண்டா இருந்தாலும். இங்க ஜிப்மர்ல எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்குமே நம்ம வந்து ஏபிபிஎம்ஜி ஸ்கீம் கொண்டுட்டு வந்திருக்கோம் சார். மோஸ்ட்லி காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட் இப்ப பாத்தீங்கன்னா கார்டியலஜ் பேஷண்ட் வராங்க, ஸ்டென்ட் வைக்கலாங்க, ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்றாங்க, அதுக்கப்புறம் ஆர்த்தோல வந்து ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட், நீ டிரான்ஸ்பிளான்ட், அந்த மாதிரி எந்தெந்த இது வருதோ அது எல்லாமே பண்றோம். போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்டுக்காகவும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம், கிட்னி ரீனல் டிரான்ஸ்பிளான்ட்க்கும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஹை எண்ட் ப்ரொசீஜரும் நம்மளுக்கு இங்கே அவைலபிள் இருக்கு சார். மார்னிங் எங்கள் பேஷண்ட் ஆஸ் யூஷுவல் 6-7 o'clock கிட்ட பேஷண்ட் வந்துடுறாங்க சார். ஈவினிங் 4:30 வரைக்கும் இருக்கும். ஆஸ் பேர் வந்து 24x7 எமர்ஜென்சியும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு சார். பேஷண்ட்ஸ் கிரிட்டிக்கலாக எப்படி வருதோ அதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார். இது வந்து இந்த 1 month நாங்கள் கேம்ப் நடத்திட்டு இருக்கோம் சார். மார்னிங் 6:45 டு ஈவினிங் 4:30 வரைக்கும் நாங்கள் கேம்ப் நடத்திட்டு இருக்கோம். இப்போ யார் வந்தாலும் நாங்கள் கார்டு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவோம் சார். அதுக்கப்புறமும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் சார். இது வரைக்கும் நாங்கள் பண்ணியும் கொடுத்துருக்கோம், ஏற்கனவே எப்பயும் நாங்கள் அதை பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் சார். இதில் வந்து ஜிப்மல எல்லா ஓபிடிலையும் இப்போ போட்டிருக்காங்க சார். ஸ்கிரீனிங் ஓபிடிலையும் நடக்குது, எல்லா ஓபிடிலையும் மேன் பவர் போட்டு இப்போ அதுக்கு ஏபிபிஎம்ஜே கார்டு இருக்கு. அதோடைய நம்பர் வந்து 99 சார். அந்த 99 போனாலே எல்லாருக்கும் கார்டு ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீம் வந்து ஜிப்மர்ல நடக்குது, அதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும்னா இந்த ஏபிபிஎம்ஜே கார்டு வந்து ஜிப்மர்ல வந்து ஃப்ரீ கேம்பெயின் இருக்கிறப்ப நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்க எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் உங்களுக்கு ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். அதனால மக்கள் வந்து இந்த சேவையை பயன்படுத்திக்கோங்க. நன்றி.
1: சங்கர், பல்வேறு விஷயங்கள் இந்த ஆயுஷ்மான் வை வந்தனா அட்டை சம்பந்தமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதுல இன்னும் சில விஷயங்கள்லாம் உனக்கு நான் சொல்றேன்ப்பா. இந்த திட்டத்துல கிடைக்கும் நன்மைகள்னு பார்த்தோம்னாப்பா, மருத்துவமனை செலவு, அறுவை சிகிச்சை, மருத்துவரின் ஆலோசனை கட்டணம், தேவையான பரிசோதனைகள், அப்புறம் மருந்துகள், இது எல்லாமே இலவசம்ப்பா.
2: அடேப்பா.
1: ஆமாம்ப்பா, ஏன்னா 70 வயசுக்கு மேல இருக்கிற எல்லாரும் இந்த திட்டத்தில் சேர்ந்து அட்டையை வாங்கிக்கிட்டாங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் அவங்களுக்கு நன்மையாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குப்பா. இது போக சில விஷயங்கள் பார்த்தோம்னா, இந்த கண் புற அறுவை சிகிச்சை, ஏன்னா வயசான பிறகு கண்ணில் புற வந்து பார்வை கொஞ்சம் தன்மாறிட்டு இருப்பாங்க, ஏன்னா இதுக்கெல்லாம் நம்ம போனோம்னா வெளியில் நிறைய செலவாகும்ப்பா. இதெல்லாம் நம்ம இந்த திட்டத்தின் மூலமா பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த கரோனரி ஆஞ்சியோபிளாஸ்டி, சில பேருக்கு வந்து மாரடைப்பு வருது, நெஞ்ச வலிக்குது, ஹார்ட் அட்டாக் வருது, இப்படிலாம் சொல்றாங்க இல்லையா, இது சம்பந்தமா, ஏன்னா வயசான பிறகு இருதயத்துல பல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குல்ல, அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி எல்லாம் கரெக்டா வேலை செய்யுதா, இல்ல என்ன பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன, மருந்து என்ன எடுக்கணும், வேற ஏதாவது அறுவை சிகிச்சை பண்ணுமா, இது சம்பந்தமா எல்லாமே இலவசமா பெற்றுக்கலாம்ப்பா.
2: நமக்கு 10 ரூபாய் செலவு இல்ல.
1: ஆமாப்பா. அப்புறம் ஹீமோ டயாலிசிஸ், அப்புறம் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை, நிறைய பேர் வயசான பிறகு பார்த்தா நடக்க முடியாது, படியேற முடியாது, முட்டி வலிக்குது முட்டி வலிக்குதும்பாங்க. ஏன்னா மூட்டு தேய்வு வந்து வயசான பிறகு இயற்கையா நடக்கிறது தானே, எல்லாருக்குமே மூட்டு தேய்வு வரத்தான் செய்யும். அப்ப ரொம்ப சுத்தமா நடக்க முடியாம போயிட்டா மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சாகணும். அப்ப அதுக்கு பல லட்சம் செலவாகும்ப்பா வெளியில போனோம்னா, அதெல்லாம் இந்த ஸ்கீம்ல நாம பண்ணிக்கலாம். அப்புறம் பக்கவாதம் சில பேருக்கு வந்துடும்,
2: சரி சரி,
1: ஏன்னா வந்து பிளட் ப்ரெஷர் அதிகமா போய் அவங்க சரியா கவனிக்காம விட்டு அதனால ஒரு கை ஒரு கால் டப்புன்னு இழுத்துரும். இப்ப அந்த மாதிரி பக்கவாதம் வந்துடுச்சுன்னா அதை சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து 6 மாசம் 1 வருஷம் கூட ஆகும்.
2: இப்ப
1: நிறைய மருத்துவ செலவுலாம் நம்ம பண்ண வேண்டியிருக்கோம். இந்த மாதிரி முதியவர்களுக்கு பல்வேறு விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அதுக்கெல்லாம் சிகிச்சை எடுத்துக்கணும், இலவசமா எடுத்துக்கணும், செலவு இல்லாம பண்ணிக்கணும்னா இந்த ஆயுஷ்மான் வை வந்தன அட்டை கட்டாயம் வேணும்ப்பா,
2: ரொம்ப முக்கியம்.
1: ஆமாப்பா. இந்த திட்டத்துல ஒரு முதியவர் இணைஞ்சிருந்தா இந்த திட்டத்தின் மூலம் அவருக்கு 5 லட்சம்
2: பரவாயில்ல
1: கூடுதல் டாப் அப் காப்பீடா கிடைக்கும்பா. ஆமா, இவ்வளவு விஷயங்கள் பொதுமக்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு.
2: மணிய, கார்த்திகா மேடம் இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க.
1: ஆமா,
2: இருந்தாலும் நீ உனக்கு தெரிஞ்சது சொல்லலாம், இந்த விண்ணப்பிக்கிற முறையெல்லாம் கொஞ்சம் சொல்லலாம்.
1: ஓ, விண்ணப்பிக்கிற

0: முறையை பத்தி தெரிஞ்சுக்கணும். ரெண்டு முறையில விண்ணப்பிக்கலாம்பா. ஒன்னு ஆஃப்லைன், அருகில் இருக்கக்கூடிய பொது சேவை மையம், ஏன்னா அங்கங்க போர்டு வச்சிருப்பாங்க பாரு, பொது சேவை மையம், பொது சேவை மையம். அந்த பொது சேவை மையத்துல போயும் நாம பதிய வைக்கலாம். அல்லது அரசு மருத்துவமனை, இப்ப ஜிப்மர் மாதிரி மருத்துவமனை, அவங்கள்ட்ட போய் கேட்டோம்னா அவங்களே விண்ணப்பிக்கிறதுக்கான முறையையும் சொல்லி தருவாங்க
1: அந்த போர்ட்டல்ல.
0: ஆமா, இது போக ஆன்லைன் முறையிலையும் நாம பதிவு பண்ணலாம்பா. தேசிய சுகாதார ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் அல்லது ஆயுஷ்மான் பாரத் மொபைல் செயலி ஆப் இருக்கு, அது மூலமா நம்ம ஆதார் அட்டை, அது தேவையான அந்த டாக்குமெண்ட், அந்த செய்திகள் எல்லாம் உள்ள கொடுத்தோம்னா அந்த சரி பார்த்து முடிச்சு அட்டைய விண்ணப்பிச்சுட்டு வந்துடலாம்.
1: என்ன
0: ஆதார் அட்டை ரொம்ப முக்கியம், வயசு சான்றிதழ், ஏன்னா 70 வயசுக்கு மேல உறுதிப்படுத்தணும்ல, அதுக்கு வயசு சான்றிதழ் ரொம்ப முக்கியம். அப்புறம் முகவரி சான்று, ஏன்னா நாம வேற எங்கேயோ இருந்துட்டு இங்க வந்து நம்ம பண்ணிட்டு இருக்க கூடாது, அதனால அந்தந்த பகுதியை சேர்ந்தவங்களா இருக்கமா அப்படின்னு பாக்குறதுக்கு முகவரி சான்று. அப்புறம் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், ஏன்னா நாம தான் வந்து பயனாளியா அப்படிங்கறத நம்ம புகைப்படத்தை பார்த்து தானே கண்டுபிடிக்க முடியும், அதனால அந்த புகைப்படம் கேட்பாங்க. இந்த தேவையான ஆவணங்கள் திருப்பி நீ சொல்லு பாப்போம், என்னென்ன
1: வேணும்? ஆதார் அட்டை ஒண்ணு,
0: கரெக்ட்,
1: வயசுக்கான சான்றிதழ்
0: ஒண்ணு,
1: முகவரி சான்று ஒண்ணு,
0: கரெக்ட்ப்பா,
1: பாஸ்போர்ட் அளவு புகைப்படம்,
0: கரெக்டா சொல்லிட்டப்பா.
1: ஆமா,
0: இதெல்லாம் எடுத்துட்டு போனோம்னா இந்த திட்டத்துல வந்து நம்ம சேர்ந்துக்கலாம். நம்ம பொதுமக்களுக்கு குறிப்பா 70 வயசு அதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு சொல்றது என்னன்னா, இந்த வைவந்தன அட்டைய பயன்படுத்தி வாழ்வுல வளம் பெறுங்க, நீடித்த வாழ்வு பெறுங்க, அதான் நான் சொல்ல வர்றது.
1: ஏமணியா, இந்த திட்டங்களுடைய முக்கியத்துவம் தான் என்ன?
0: அரசாங்கம் ஏன் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்குன்னா, இந்தியாவில வேகமா அதிகரிச்சுட்டு வரக்கூடிய மூத்த குடிமக்கள் தொகை, ஏன்னா மூத்த குடிமக்கள் அதிகமா வாழ்ற ஒரு நாடா இந்தியாவும் மாறிட்டு இருக்கு. அப்ப அவங்களுக்கு நிதி சுமைய குறைக்கிற வகையில இந்த அட்டைய வந்து மத்திய அரசு இதெல்லாம் மனசுல வச்சு கொண்டு வந்திருக்காங்கப்பா.
1: சபாஷ்மணியா,
0: ஆமா,
1: நம்ம மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் மணியா.
0: நிச்சயமாப்பா, வயசானவங்களுக்கு சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும், அதுக்கு நாம என்ன உதவி செய்யலாம் அப்படின்னு நம்ம பாரத பிரதமர் அவருடைய மனசுல இந்த திட்டம் உதிச்சிருக்கு, அதை கொண்டு வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கறதுக்காக இந்த வை வந்தன அட்டையை கொண்டு வந்திருக்காங்கப்பா.
1: நல்ல சேவையா பாரத பிரதமர் அருமையா கொண்டு வந்துருவாரு.
0: ஆமாப்பா, சிறந்த மற்றும் தரமான மருத்துவ வசதிகளை ஏழை நடுத்தர எப்படியாப்பட்டவங்களா இருந்தாலும் அந்த முதியவர்கள் பெற எவ்வித சிரமமும் இன்றி பெறுவத இந்த அட்டை உறுதி செய்துப்பா.
1: சபாஷ்.
0: சங்கரே, நான் என் ஊர்ல இருக்கிறவங்க மட்டும் இல்ல, எனக்கு யார் யாரெல்லாம் தெரியுமோ 70 வயசு அதுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாத்தையும் சொல்லி இந்த அட்டைய உடனே வாங்கறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க அப்படிங்கறத நான் எடுக்க போறேன் பா நடவடிக்கை.
1: மணியா, எங்க ஊர்ல 70 வயசு மேல 70 பேருக்கு மேல இருக்காங்க.
0: நிச்சயமாப்பா, எல்லாத்தையும் இத பத்தி சொல்லுப்பா, ரைட்டா?
1: கண்டிப்பா
0: சொல்லி, இந்த ஜிப்மர்ல வந்து இந்த நோயிலிருந்து விடுதலை ஃப்ரீடம் ஃப்ரம் இல்னஸ் கேம்பெயின் நடத்துறாங்க இல்லையா, இது ஆகஸ்ட் 15 வரைக்கும் நடத்திட்டு இருக்காங்க. அதனால அதுக்குள்ள இந்த ஜிப்மரை சுத்தி இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கவங்க எல்லாம் இந்த அபா கார்டு, அப்புறம் ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அந்த அட்டை, அப்புறம் ஆயுஷ்மான் வை வந்தன அட்டை, இது மூணுத்தையுமே யாராருக்கெல்லாம் தகுதி இருக்குதோ அவங்க வந்து பெற்று அவங்க பலனடையணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன்பா. உனக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் நீ சொல்லு.
1: மணியா, உங்ககிட்ட பேசிட்டு அடுத்த நிமிஷமா எங்க ஊருக்கு போயிட்டேன். நீங்க சொன்ன அந்த மூணு ஸ்கீம் அதுல எல்லாமே யாரெல்லாம் கவர் ஆகுங்களோ அவங்களுக்கு போய் நான் ஹெல்ப் பண்றேன் பா, பொது சேவை மையத்துக்கு போயிட்டு.
0: சரிப்பா, வந்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி.
1: ஆமா,
0: நான் வந்து கால காட்சி தான் என்னால பாக்க முடியல, நான் மதியான காட்சியாவது போய் சினிமா பாத்துட்டு அப்படியே வந்துடுறேன்ப்பா, நீ அப்படியே கிளம்புப்பா.
1: சரி, என்ன படத்துக்கு போறியா?
0: எப்பா, அதெல்லாம் நான் வெளில சொல்ல முடியாதுப்பா.
1: மணியா, நீ யாரு படம் பார்க்க போன எனக்கு தெரியாதா?
0: சரிப்பா சரிப்பா, நான் பாத்துட்டு வந்துடுறேன்.
1: சரி சரி சரி,
0: சாயந்தரம் நம்ம சந்திப்போம். நான் அப்படியே நடந்தே போய் பஸ் ஏறி போயிடுறேன், நீ சைக்கிள் எடுத்துட்டு வீட்டுக்கு போப்பா.
1: மணியா, நாளைக்கு அந்த ஒத்த பணமரத்தாட்டில வந்துடா, நீ பார்த்த சினிமாவோட கதையை சொல்லு எனக்கு.
0: சரிப்பா சங்கரே, போகும்போது ஹெல்மெட்டை மறந்துடாத.
1: சரி சரி. ஏன் மணியா, வரும்போது சைக்கிள் தான் வந்தான், சைக்கிள் ஹெல்மெட்டா?
0: எப்பா, பழக்க தோசை சொல்லிட்டேன்ப்பா, எப்போது வண்டியில வருவில்ல.
1: ஆமா,
0: அதுக்காக சொல்லிட்டேன். சரிப்பா, நான் போயிட்டு வரட்டுமா?
1: சரி சரி, பார்த்து போயிட்டு வா.

0: நேயர்கள், இதுவரை வளமான பாரதம் நிகழ்ச்சியில் நோயிலிருந்து விடுதலை, ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு, ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அட்டை மற்றும் ஆயுஷ்மான் வை வந்தனா அட்டை குறித்த சித்திரத்தின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள். அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பில் உதவி சி. கலைச்செல்வி. இத்துடன் இன்றைய வளமான பாரதம் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம் நேயர்களே.
1: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள், மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை கொஞ்சம் தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:30, 9:00. நேயர்களினி கேட்கலாம் பன்னிசை மாலை. நிகழ்ச்சி தொடங்கும் முன்
3: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: இன்றைய பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் மதுரை எஸ் சுவாமிநாதன் அவர்கள் பாட்டு இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியில் கேட்கலாம் கொலை கொண்ட போர்விழி என தொடங்கும் அருணகிரிநாதர் திருப்புகழ்.

இன்றைய பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் இதுவரை மதுரை எஸ் சுவாமிநாதன் அவர்கள் பாடிய அருணகிரிநாதர் திருப்புகழ் கேட்டீர்கள். நினைவு

0: கண்ணே, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினே தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
0: ஆமா அண்ணே.
1: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம்

0: ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
1: ஆமா அண்ணே.
0: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது, எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லனா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல இரவு 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
2: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
3: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்றும் பாதிக்கப்பட்டன. நிலக்கரி சுரங்க ஏலத்தில் பெரிய அளவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட் இன்று பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. அசாமில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 95 அதிகரித்துள்ளது. உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் பெற்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்றும் பாதிக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் ஹிரோஷிமா நாகசாகி நினைவு தினத்தையொட்டி உறுப்பினர்கள் 1 மௌன அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து கேள்வி நேரத்தை நடத்த பேரவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா முயற்சித்தார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக கேள்வி நேரத்தை நடத்த இயலாத சூழல் நிலவியது. இதுகுறித்து அதிருப்தி தெரிவித்த பேரவைத் தலைவர் இதுபோன்ற நடவடிக்கைகள் ஏற்புடையது அல்ல என்று கூறினார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே அவை நடவடிக்கைகள் பிற்பகல் 2 வரை ஒத்திவைக்கப்படுவதாக திரு ஓம் பிர்லா அறிவித்தார். மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டன. அவை மீண்டும் கூடிய போதும் இதே நிலை நீடித்ததால் அவை நடவடிக்கைகள் பிற்பகல் 2:30 வரை ஒத்திவைக்கப்பட்டன. மத்திய அமைச்சர் திரு அமித்ஷாவை தேமுதிக பொருளாளர் திரு சுதீஷ் இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். தமிழகத்தின் அரசியல் சூழல் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய மின் உற்பத்தி திட்டத்தின் கீழ் 12 கூடுதலான குடியிருப்புகள் 421 ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுதில்லியில் எரிசக்தி தொடர்பான சர்வதேச கண்காட்சி மற்றும் மாநாட்டில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த திட்டத்தின் கீழ் 50 மேற்பட்ட குடியிருப்புகள் பயனடைந்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதில் 19 வீடுகளின் மின்கட்டணம் பூஜ்யமாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். மாற்று எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். நிலக்கரி சுரங்க ஏலத்தில் பெரிய அளவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிலக்கரித்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் 14 ஏலங்கள் வெளிப்படைத் தன்மையுடன் நடைபெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். 15வது சுற்று ஏலம் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் 600 ரூபாய் செலவில் அடுத்த 5 செயல்படுத்தப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் அறிவித்துள்ளார். இன்று சட்டப்பேரவையில் நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்து அவர் பேசினார். நடப்பு நிதியாண்டில் இந்த திட்டத்திற்காக 122.51 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உழவர் செயற்கை நுண்ணறிவு திட்டம் 2 ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும். பயறு வகைகள் மற்றும் உணவு எண்ணெய் வித்துகளின் தன்னிறைவுக்கான இயக்கம் 65 ரூபாய் செலவில் நிறைவேற்றப்படும். 29 மாவட்டங்களில் குறுதானிய இயக்கம் 7.61 ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும். உழவர் சந்தைகள் 20 ரூபாய் செலவில் புனரமைக்கப்படும். பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம், மக்காச்சோளம் உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் போன்றவை செயல்படுத்தப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு

அறிவிப்புகளை அமைச்சர் வெளியிட்டார். முல்லைப் பெரியாறு அணை தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வு காண முதலமைச்சர்கள் நிலையில் பேச்சுகள் நடத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை கேரளம் வலியுறுத்தியுள்ளது. திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு மான்ஸ் ஜோசப், முல்லைப் பெரியாறு அணையின் பாதுகாப்பு குறித்து முழுமையாக சோதனை நடத்தப்படவில்லை என்று தெரிவித்தார். அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக பராமரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதனை மாற்றுவதற்கு கேரளத்திற்கோ தமிழகத்திற்கோ அதிகாரம் இல்லை என்றும் திரு மான்ஸ் ஜோசப் கூறினார். பத்ம விபூஷன் சுஷ்மா ஸ்வராஜின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பிஜேபி நிர்வாகிகள் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். அசாமில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 95 அதிகரித்துள்ளது. நேற்று மட்டும் மழை மற்றும் மழை தொடர்பான சம்பவங்களில் 6 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிவசாகர் மாவட்டத்தில் மட்டும் 50 பேர் உயிரிழந்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 14 மாவட்டங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதாகவும் இதன் காரணமாக 160,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் வீடு இடிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் உயிரிழந்தனர். பிரதாப்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் பெய்த கனமழை காரணமாக சேதமடைந்த நிலையில் இருந்த வீடு இன்று அதிகாலை இடிந்து விழுந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்தவர்களில் 2 குழந்தைகளும் அடங்குவர் என்று அவர்கள் கூறினர். இந்த வீட்டில் இருந்த ஒருவர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையத்தில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டம் 13வது நாளாக நீடிக்கிறது. அம்மாநிலம் முழுவதும் பல்வேறு மாணவர் அமைப்புகள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்த தேர்வாணையத்தின் மூலம் நடத்தப்பட்ட தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி மாணவர்கள் இப்போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். அருணாச்சல பிரதேசத்தில் இன்று நிலநடுக்கம் நேரிட்டது. சியாங் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் நேரிட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.1 பதிவானது. ஜம்மு காஷ்மீரில் கண்ணி வெடியை அகற்ற முயன்றபோது ஏற்பட்ட வெடி விபத்தில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 2 பேர் காயமடைந்தனர். மெந்தார் அருகே கண்ணி வெடியை அகற்ற முயன்றபோது இந்த விபத்து நேரிட்டதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். செர்பியாவில் காட்டு தீ காரணமாக 300 ஹெக்டேர் பரப்பளவிலான வனப்பகுதி பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தீயை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக செர்பிய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நவீன கருவிகளும் இதற்காக பயன்படுத்தப்பட்டு வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. சீனாவின் ஹஃபேயில் நடைபெற்ற இப்போட்டியின் 31 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. ஆசிய கோப்பை ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. கைடம் ஷிலிமா சானு தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி சீனாவின் மோக்கியில் வரும் 30ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-6 என்ற செட்கணக்கில் கொரியாவின் கிம் மின் ஜியை வென்றார். இதர மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் வெற்றி பெற்று தன்வி சர்மா மற்றும் ரக்ஷிதா ஸ்ரீயும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர்.
20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் மற்றும் தரணிதரன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். அமெரிக்காவின் யூஜனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் தகுதிச் சுற்று ஆட்டங்களில் பெற்ற கூடுதல் புள்ளிகள் அடிப்படையில் அவர்கள் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் வட்டு எறிதலில் அமனத் கம்போஜும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். செயின்ட் லூயிஸ்

0: செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். ராபிட் சுற்றில் கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்த அவர் பிளிட்ஸ் 9வது சுற்று முடிவிலும் 18 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். ஜூடோ போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் லின்தோய் சனம்பம் முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே 20 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. முதல் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று இந்த தொடரில் முன்னிலை பெற்றுள்ளது. மசோவியா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்றும் பாதிக்கப்பட்டன. நிலக்கரி சுரங்க ஏலத்தில் பெரிய அளவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட் இன்று பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. அசாமில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 95 அதிகரித்துள்ளது. உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:15.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: நான் உன்னிடம் ஒரு காரியமாக வந்தேன். நீ என்னை ஒரு கையாளாக அமர்த்திக் கொள்கிறாயா என்று மரியாவின் வாய் அளப்பிற்கு இடையே குறுக்கிட்டு பேசினாள் தாய். அது எப்படி என்றாள் மரியா. பிலகையா விளக்கி சொன்னாள். மரியா தலையை அசைத்தாள். நிச்சயமா என்றாள் அவள். என் புருஷன் கண்ணில் படாம நீ என்னை எப்படி மறைத்து வைத்திருந்தாய் தெரியுமா என்பதை நினைவிருக்கிறதா? சரி, இப்போது பசிக்கு தெரியாமல் உன்னை நான் மறைத்து வைக்கிறேன். உன் மகன் எல்லாருடைய நன்மைக்காகவும் பாடுபட்டான். எனவே எல்லாரும் உனக்கு உதவத்தான் வேண்டும். அவன் ஒரு அருமையான பையன். எல்லாரும் அப்படித்தான் சொல்கிறார்கள். அவனுக்காக இறங்குகிறார்கள். இந்த மாதிரி கைது செய்து கொண்டே போவதால் முதலாளிகளுக்கு எந்த லாபமும் வரப்போவதில்லை. அது மட்டும் நிச்சயம். தொழிற்சாலையில் என்ன நடக்கிறது என்பதை நீயே கவனித்துப்பார். எல்லாரும் என்று முறைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த முதலாளிகள் இருக்கிறார்களே, அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? ஒரு மனிதனின் காலில் ஓங்கி அடித்துவிட்டால் அவன் ஓடாமல் நின்று விடுவான் என்று பார்க்கிறார்கள். ஆனால் உண்மையில் 10 அடித்தால் 100 முறைத்து கொள்கிறார்கள். இவர்களது உரையாடலின் பயனாக மறுநாள் முதற்கொண்டு தாய் தொழிற்சாலையில் மத்தியான வேளையில் இருந்தாள். மரியா தந்த 2 சாப்பாட்டோடும் நின்று கொண்டிருந்தாள். மரியாவோ சந்தைக்கு வியாபாரம் செய்ய போய்விட்டாள். அந்த புதிய சாப்பாட்டு கூடைக்காரியை தொழிலாளர்கள் லகுவில் அடையாளம் கண்டு கொண்டார்கள். வியாபாரத்தில் இறங்கிவிட்டாயா பலகையா என்று அவள் வந்ததை ஆமோதித்து தலையை ஆட்டிக்கொண்டே கேட்டார்கள். சிலர் அவளது மகன் பாவல் சீக்கிரத்திலேயே விடுதலையாகி விடுவான் என்று ஆர்வத்தோடு உறுதி கூறினார்கள். சிலர் அவளுக்கு அனுதாப உரைகள் புகின்றார்கள். சிலர் போலீஸ்காரர்களையும் மேனேஜரையும் வாய்க்கு வந்தபடி முரட்டுத்தனமாய் திட்டினார்கள். இவையெல்லாம் தாயின் இதயத்திலேயும் எதிரொலித்தன. சிலர் மட்டும் அவனை பழிவாங்கும் வர்ம சிந்தனையோடு பார்த்தார்கள். அவர்களில் ஒருவரான இசாப் கர்போவ் எனும் ஆஜர் சிட்டை குமாஸ்தா பற்களை கடித்து கொண்டு முணுமுடுத்தான். நான் மட்டும் கவர்னராயிருந்தால் உன் மகனை தூக்கில் போட்டிருப்பேன். மக்களை கண்டபடி நடத்தி செல்வதற்கு அதுதான் சரியான தண்டனை. இந்த வன்ம பேச்சு அவளது எலும்பு குருத்தை சில்லிட்டு நடுக்கியது. அவள் இசாய்க்கு பதிலே சொல்லவில்லை. அவனது சின்னஞ்சிறிய மச்சம் விழுந்த முகத்தை மட்டும் ஒரு பார்வை பார்த்தாள். பெருமூச்செறிஞ்சவாறு கண்களை தாழ்த்தி கொண்டாள். தொழிற்சாலையில் அமைதியே நிலவவில்லை. தொழிலாளர்கள் சிறு சிறு கூட்டமாக கூடி நின்று ஏதோ ரகசியம் பேசிக் கொண்டார்கள். மனம் கலங்கி போன கங்காணிகள் வேவு பார்த்து திரிந்தார்கள். ஆங்காரமான வஞ்சன வசவுகளும் குரோதம் பொங்கும் சிரிப்பொலியும் எங்கும் கேட்டுக்கொண்டிருந்தன. 2 போலீஸ்காரர்கள் சமயோலவை நடத்தி கூட்டிக் கொண்டு அவள் பக்கமாக சென்றார்கள். அவன் தனது ஒரு கையை சட்டைப்பைக்குள் புகுத்தியவாறும் மறு கையால் தனது செம்பட்டை மயிரை ஒதுக்கி தள்ளியவாறும் நடந்து சென்றான். சுமார் 100

0: தொழிலாளர்கள் அந்த போலீஸ்காரர்களுக்கு பின்னாலேயே சென்று ஆங்காரத்தோடு சட்டம் போட்டார்கள். போலீஸ்காரர்களை கிண்டல் செய்தார்கள். என்ன சமயோ லவ், உலாவ போகிறாயா என்று யாரோ கேட்டார்கள். இப்போதெல்லாம் அவர்கள் நம்மவர்களை மதிக்க தொடங்கிவிட்டார்கள். அதனால்தான் நாம் உலாவ போகும்போது கூட முன்பாரா பின்பாரா போட்டு துணைக்கு ஆள் அனுப்பி வைக்கிறார்கள் என்றான் வேறொருவன். இதை தொடர்ந்து திட்டி தீர்த்தான். இப்போதெல்லாம் திருடர்களை பிடிப்பதில் லாபமில்லை போலிருக்கிறது. அதனால்தான் அவர்கள் யோக்கியமானவர்களையே பிடித்து கொண்டு போக தொடங்கிவிட்டார்கள் என்று நெட்டையான ஒற்றைக்கண் தொழிலாளி ஒருவன் சொன்னான். இதுவரையிலும் அவர்களை ராத்திரியில்தான் பிடித்து கொண்டு போவது என்று மரியாதையாவது இருந்தது. இப்போதோ பட்ட பகல்லையே பிடித்து கொண்டு போகிறார்கள் அயோக்கிய பயல்கள் என்று கூட்டத்திலிருந்து ஒரு குரல் கத்தியது. அந்த போலீஸ்காரர்கள் முகத்தை சுழித்து கொண்டே எட்டி நடக்க முனைந்தார்கள். தங்கள் மீது ஏவும் வசை மொழிகளை காதில் வாங்காத பாவனையில் எதையுமே கவனிக்காதவர்கள் போல் விரைவாக நடந்தார்கள். போகிற வழியில் ஒரு இரும்பு கடப்பாறையை சுமந்து வந்த மூன்று தொழிலாளர்கள் அவர்களை வழிமறித்து கொண்டு சத்தமிட்டார்கள். அப்படி போங்கடா ஆட்டு பிடித்தவங்களே. சமயோ லவ் தாயை கடந்து செல்லும்போது தலையை ஆட்டினான். நாங்கள் போகிறோம் என்று கசந்த சிரிப்புடன் கூறினான். அவள் வாய் பேசாது அவனை வணங்கி வழி அனுப்பினாள். புதட்டிலே புன்னகை பூத்தபடி சிறைக்கு செல்லும் நாணயமும் ஞானமும் நிறைந்த அந்த இளைஞர்களைக் கண்டு அவளது உள்ளம் நெகிழ்ந்தது. அவனது இதயம் தாய்மையின் பரிவோடும் பாசத்தோடும் விம்மி எழுந்தது. அன்று அவள் தொழிற்சாலையிலிருந்து திரும்பி வந்த பிறகு குறை பொழுதையும் மரியாவுடன் போக்கினாள். அவளது வம்பளப்பை கேட்டுக்கொண்டே அவளது வேலைகளில் தானும் பங்கெடுத்து உதவினான். மாலையில் வெகு நேரம் கழித்து அவள் தனது குளிர் நிறைந்து வெறிச்சோடு வசதி கெட்டுப்போன வீட்டுக்கு திரும்பி வந்தாள். வெகு நேரம் வரையிலும் அவள் மன அமைதியே காணாமல் என்ன செய்வது என்பதும் தெரியாமல் அங்கும் இங்கும் நடந்து அலைக்கழிந்தான். இருள் அநேகமாக கவிழ்ந்து படர்ந்து விட்டதைக் கண்டு அவள் உள்ளம் கலங்கினாள். ஏனெனில் இகோர் இவானவிச் தான் கொண்டு வருவதாக சொல்லிவிட்டு போன அந்த பிரசுரங்களை இன்னும் கொண்டு வந்து கொடுக்க காணும். ஜன்னலுக்கு வெளியே இலையுதிர் காலத்தின் கனத்த சாம்பல் நிற பனித்துண்டுகள் விழுந்து கொண்டிருந்தன. அந்த பனித்துண்டுகள் ஜன்னல் கண்ணாடிகளில் விழுந்து உருகி வழிந்து சத்தமின்றி நழுவி வழிந்தன. அவை விழுந்த இடங்களில் ஈரம் படிந்த வரிக்கோடுகள் தெரிந்தன. அவள் தன் மகனை பற்றி சிந்தித்தாள். கதவை யாரோ எச்சரிக்கையாய் தட்டும் ஓசை கேட்டது. தாய் விருட்டென்று ஓடிப்போய் நாதங்கியை தள்ளினாள். சாஷா உள்ளே வந்தாள். தாய் அவளை ரொம்ப நாட்களாய் பார்க்கவே இல்லை. எனவே அவளை பார்த்த மாத்திரத்தில் அவள் அளவுக்கு மீறி பருத்திருப்பதாக தாய்க்கு தோன்றியது. வணக்கம் என்றாள் தாய். யாராவது ஒருவரேனும் வந்து சேர்ந்ததில் அவளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இனிமேல் அன்றிரவின் கொஞ்ச நேரமாவது தான் தனிமையில் கிடந்து அவதிப்பட வேண்டியிருக்காது என்ற திருப்தி. உங்களை பார்த்து ரொம்ப நாளாகிறது இல்லையா? எங்கேயாவது வெளியூர் போயிருந்தீர்களா என்று கேட்டாள் தாய். இல்லை, நான் சிறையில் இருந்தேன் என்று புன்னகையுடன் பதில் சொன்னாள் அந்த யுவதி. நிக்கோலாய் இவனாவச்சுடன் நானும் இருந்தேன். அவனை ஞாபகம் இருக்கிறதா? இல்லாமல் என்ன, நன்றாய் ஞாபகம் இருக்கிறது என்றாள் தாய். நேற்றுதான் இகோர் இவனாவிச் சொன்னான். அவனை விடுதலை செய்த செய்தியை மட்டும்தான் சொன்னான். ஆனால் எனக்கு உங்களை பற்றி தெரியாது. நீங்களும் சிறையில் இருந்தீர்கள் என்று யாரும் எனக்கு சொல்லவில்லை. பரவாயில்லை, சரி. இகோர் இவனாவிச் வருவதற்கு முன்னால் நான் உடை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அங்குமிங்கும் பார்த்தாள். உங்கள் கோட்டு முழுவதும் நனைந்து போயிருக்கிறதே. ஆமாம், நான் அறிக்கைகளும் பிரசுரங்களும் கொண்டு வந்திருக்கிறேன். எடுங்கள், அதை எடுங்கள் என்று ஆர்வத்தோடு கத்தினாள் தாய்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: போலீஸ்
3: மிஸ் சீமா?
2: ஆமாங்க.
3: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க.

0: இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
1: நான் என்ன பண்ண?
0: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
1: டிஜிட்டல் அரெஸ்டா?
0: 1 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: இவ்ளோ பணமா?
0: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
1: ஜெயிலுக்கு நீதான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
0: என்ன
1: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராடு. அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
2: ஹலோ மம்மா.
1: ஹாய்.
3: RBI சொல்கிறது
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 1 மணி.
1: 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையின் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பது கங்கா. நம்ம எத்தனை படங்கள் பார்த்தாலுமே சில கதாபாத்திரங்களையும் அதனால நம்ம மனசுல ஏற்பட்ட தாக்கத்தையும் மறக்கவே முடியாது. அந்த வகையில நாட்டிற்காக தங்களுடைய பங்களிப்பை தந்த மாதர்களை, நாட்டு பற்று கொண்ட பெண் கதாபாத்திரங்களை திரையில் பெண்கள் வரிசையில தெரிஞ்சுக்க போறோம்.

0: முதலாவதாக 1954 ஆண்டு இயக்குனர் எஸ் பாலச்சந்தர் அவர்களுடைய இயக்கத்துல வெளியான படம் அந்த நாள். இந்த படத்துல உஷா என்கின்ற கதாபாத்திரத்துல நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு மனைவியாக நடிகை பண்டரிபாய் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. கணவன் மீது பாசமும் நேசமும் கொண்டவராக இருந்தாலும் அவனுடைய தீய செயல்களை கண்டு நாட்டிற்கு அவனால ஏற்பட போகும் ஆபத்தை அறிந்து அவனை திருத்துறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்றாங்க உஷா. ஆனா அவன் திருந்தாமல் இருக்கவே துப்பாக்கி கொண்டு அவனை மிரட்ட ஒரு கட்டத்துல எதிர்பாராம குண்டடிப்பட்டு மாண்டு போறாங்க அவருடைய கணவன். முடிவில் தன்னால் பிறர் பாதிக்கப்படுவத உணர்ந்து உண்மைய கூறி தன்னுடைய கணவன் நாட்டிற்காக செய்ய இருந்த தீய செயல்களை மற்றவர்களுக்கு தெரிவித்து மடிந்து போறாங்க உஷா. அந்த நாள் படத்தை பார்த்தவர்களுடைய மனதுல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பாங்க பண்டரிபாய் அவர்கள் உஷா என்கின்ற கதாபாத்திரத்தின் மூலமாக. இப்போ உங்களுக்காக உஷா வாக்குமூலம் கொடுக்கும் காட்சி தான் வருது அந்த நாள் திரைப்படத்துல இருந்து.
1: சில மணி நேரங்களில் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டது. என் தேசபக்தியும் இந்த நாட்டு மக்களுக்கு பெரிய ஆபத்து வர இருக்கிறது என்ற பயமும் என்னை ஆவேசம் நிறைந்த ஒரு புது பெண்ணாக்கியது. அந்த உணர்ச்சியின் வசத்தில் நான் என்ன சொன்னேன், என்ன செய்தேன் என்றே எனக்கு புரியவில்லை. நான் குற்றவாளி என்று இன்ஸ்பெக்டரிடம் ஒப்புக்கொண்டிருப்பேன். ஆனால் என் கணவர் ஒரு ஒற்றன், தேச துரோகி என்பது எல்லோருக்கும் தெரிய வேண்டாம் என்ற ஆசையால் பேசாமல் இருந்தேன். யாருக்கும் தெரியாமல் போய்விடும் என்று எதிர்பார்த்தேன். நான் செய்த குற்றத்துக்காக நிரபராதிகள் தண்டனை அடைய போதே நான் பார்த்துக்கொண்டு பேசாமல் இருக்க முடியவில்லை.
0: எவ்வளவு வேற்றுமைகள் இருந்தாலும் அதில் ஒற்றுமை காண்பதே நம் இந்திய மக்களின் உணர்வாகும். அதை உணர்த்தும் வகையில் ஒரு பாடல் வருது பாரதி திரைப்படத்திலிருந்து.

0: வானிலை எப்படி இருந்தாலும் நம்ம வானொலியில மதிய நேரத்துல மகளிர் நேரம் நிகழ்ச்சி தான் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. 1957 ஆண்டு இயக்குனர் கே சங்கர் அவர்களுடைய இயக்கத்துல வெளியான படம் சிவகங்கை சீமை. மருது சகோதரர்களுடைய மனைவியாக இந்த படத்துல எஸ் வரலட்சுமி அவர்களும் என் லலிதா அவர்களும் நடிச்சிருப்பாங்க. கணவர்களுடைய நற்செயல்களுக்கு துணை நிற்கும் மனைவியாகவும் நாட்டிற்காக பல இன்னல்களை அனுபவிக்கும் பெண்களாகவும் இருவருடைய நடிப்பும் ரசிகர்களுடைய மனதில உணர்வு குவியலை ஏற்படுத்தும் வகையில இருக்கும். இந்த படத்துல இவ்விருவருமே நடிகை ராஜம் அவர்களிடம் பேசும் காட்சி மிகவும் உணர்ச்சிகரமாக இருக்கும். மனதில் பல எண்ணங்களை ஏற்படுத்தும் வகையில நாட்டிற்காக வீரமும் தியாகமும் செய்த பெண் கதாபாத்திரங்களில் இருவருடைய நடிப்பும் என்றுமே மறக்க இயலாது. இந்த இருவருமே நடிகை ராஜம் அவர்களிடம் பேசும் உணர்ச்சிகரமான அந்த உரையாடல் காட்சி தான் இப்போ உங்களுக்காக வருது. சிவகங்கை சீமை திரைப்படத்தில இருந்து.
1: சிவகங்கையின் குடிமக்களிலே நீயும் ஒருத்தி இல்லையா? சேரவரும் போர்ப்புயலில் சிவகங்கை அடிந்தால் அதில் சேர்ந்து அடிய வேண்டியது நீயும் இல்லையா? கும்பனி யாருக்கு கோபத்தை மூட்டினார், உடையனத்தேவரை பின்னிருந்து தூண்டினார். நாட்டிலே நடைபெற்ற ஒவ்வொரு குழப்பத்துக்கும் அவன்தானே பின்னே காரணமாக இருந்திருக்கிறார். அவனுக்கு மன்னிப்பு வேண்டுவது உன் மனசாட்சி எப்படி அம்மா அனுமதிக்கிறது? 8 ஆண்டு காலம் பட்டோமே துயரம். திண்டுக்கல்லிலும் மேட்டுப்பட்டியிலும் குறைந்தார்களே அரசர்கள். புயலில் சிக்கிய துரும்பன, அலையில் விழுந்த இளையன, திசை தெரியாத படகன தேம்பி திரிந்த 8 ஆண்டு காலம் மீண்டும் கொட்டு விளக்கத்தோடு வரப்போகிறதே. நாடியதோறும் சிவகங்கையை நாசம் நெருங்கிக் கொண்டிருக்கிறதே. யார் தலை போகுமோ, எந்த பிள்ளையை பறிகொடுப்போமோ என்று ஏக்கம் பிறந்திருக்கிறதே. இவ்வளவு அழிவுகளுக்கும் காரணமான உறவுகளுக்காகவா நீ வாதாடுகிறாய்? போ.
0: தடைகள் பல வரலாம், முன்னோக்கி செல்வதுதானே வாழ்வின் இலக்கு. அப்படித்தான் எவ்வளவு துயரங்கள் வந்தாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் முன்னேறி வெற்றி பெற வேண்டும் என்பதே நம் அனைவரின் லட்சியமாக இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக மட்டுமல்லாமல் மிகவும் உயர்வாகவும் இருக்கும். பாடல் வருகின்றது உங்களுக்காக மனிதன் திரைப்படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நடிகர் பி எஸ் வீரப்பா அவர்களுடைய மனைவியாக சிவகங்கை சீமை திரைப்படத்துல கண்ணாத்தா என்கின்ற கதாபாத்திரத்துல நடிகை ராஜம் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. கணவன் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் கலக்கம் அடைந்தாலும் அவனிடம் எவ்வளவு கேட்டும் அவன் திருந்தாமல் இருக்கவே நாட்டிற்காக அவன் பல இன்னல்களை ஏற்படுத்த அவனுக்காக மற்றவர்களிடம் அன்றாடி மிகவும் துயரப்படுறாங்க கண்ணாத்தா. ஆனா ஒரு கட்டத்துல கணவனா நாடா என்கின்ற நிலை ஏற்படுது. பல வகையில தத்தளித்து முடிவில் நாட்டிற்காக அவனை அழைத்து பின்பு ஒரு மனைவியாக தன்னையும் அழைத்து கொள்றாங்க கண்ணாத்தா. உறவுகளால் ஏற்படும் தீரா வலிகளை சுமக்கும் பெண்ணாக இவருடைய நடிப்பு இந்த படத்துல மிகவும் உணர்ச்சிகரமாக இருக்கும். இப்ப உங்களுக்காக கண்ணாத்தா பேசும் ஒரு காட்சி வருது சிவகங்கை சீமை திரைப்படத்துல இருந்து.
2: கண்ணாத்தா, நீ என் மனைவி.
3: அந்த பந்தம் அறுபட்டு நாட்கள் 40க்கு மேல் ஆகிவிட்டன. மானம் காக்கும் மரத்தினால் உரத்தினால் புலிகை விரட்டும் மல்வரை பெண்கள் பரம்பரைனால்
2: பேசாதே.
3: காட்டி கொடுப்பவன் கணவனாயினும் அவனை வாட்டி எடுக்கும் தேவினால்
2: கண்ணாத்தா பேசாதே.
3: வந்திருப்பது உங்கள் மனைவி என்ன? கீழக்கோட்டை காடி நீதி கேட்க வந்திருக்கிறார். கண்ணகி இங்கே கலங்கால வந்திருக்கிறார். மறுதரப்பரிடம் மன்னிப்பு கேட்கிறீர்களா அல்லது இங்கேயும் அடைகிறீர்களா? இங்கேயும் அடைகிறீர்களா?
1: சிவகங்கை சீமை.

திரைப்படத்துல போராட்ட களத்துல இறங்காம தன்னவளுடைய நாட்டு பற்றை உணர்ந்து காரியம் யாவிலும் துணை நிற்கும் மனைவியாக சிட்டு கேரக்டர்ல அற்புதமாக நடிச்சிருப்பாங்க நடிகை குமாரி கமலா அவர்கள். திருமணம் முடிந்த அந்த நொடியே நாட்டிற்காக கணவனை வழி அனுப்பும் அந்த கதாபாத்திரம் பெண்களுடைய தியாகத்தை நாம உணரும் வகையில இருக்கும். உடைந்து போவதற்கு காரணங்கள் பல இருக்கலாம், ஆனால் அதிலிருந்து மீண்டு வருவதுதானே சிறப்பு.

0: நேரம் 1:19 20 நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: நம்ம நேயர்கள் செவிக்கு உணவாக மகளிர் நேரம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 1957 இயக்குனர் B.R. பந்துலு அவர்களுடைய இயக்கத்துல வெளியான படம் வீரபாண்டிய கட்டபொம்மன். இந்த படத்துல ஜக்கம்மாள் என்கின்ற கதாபாத்திரத்துல நடிகை எஸ் வரலட்சுமி அவர்கள் நடிச்சிருப்பாங்க. அன்பும் வீரமும் நிறைந்த ஜக்கம்மாள் தன்னுடைய கணவனுக்கு ஊக்கம் கொடுப்பதோடு மட்டுமல்லாம நாட்டை காப்பதற்காக அவன் புறப்படும் பொழுது உள்ளே மருகினாலும் அவனுக்கு வெற்றியுடன் வருமாறு வாழ்த்து அனுப்புறாங்க. இதே நிலையில இருக்கும் மற்றொரு கதாபாத்திரம் தான் சுந்தர வடிவு. கணவனை வழி அனுப்பியதோட மட்டுமல்லாம மகளையும் வீரமும் தீரமும் நிறைந்த பெண்ணாக வளர்க்கறாங்க. சிறிய வயதுடையவர்களாக இருந்தாலும் நாட்டு பற்று உண்டு என்பதை உணர்த்தும் ஒரு கதாபாத்திரம் தான் மீனா. பெரியவர்களுடைய வழியில் தானும் பின்பற்றுவேன் என்பதை மிகவும் அழகாக அந்த கதாபாத்திரம் வெளிப்படுத்தியிருக்கும். இப்ப உங்களுக்காக அனைவருமே உரையாடும் ஒரு காட்சி தான் வருது வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்தில இருந்து.
2: இப்போது வேண்டாம் மகளே, நான் வீர மரணம் அடைந்தால் அப்போது நீ வா.
3: வெற்றியோடு வாங்கப்பா என்று சொல்லம்மா.
4: சரி, போய் வாப்பா.
3: என் கணவர் எத்தனை சிரம் கொணர்ந்தார் என்று எண்ணி எண்ணி எண்ணமாடாது. அது ஒரு கோடி இருக்கும் போ, கொண்டு போய் கொல்லைக்காட்டிலே கொட்டு. அங்கு எருக்கு முளைத்து அதை எருவாக்கி சென்னையில் விளைத்து நாட்டை செழிப்பாக்கு என்று நான் சொல்லி சிறக்க வேண்டும். அதுதான் எனக்கு வேண்டும்.
2: புருஷரை போருக்கு அனுப்பும் உன் வாணி பரணி பாடற்குரியது. தேன் சொட்ட தமிழ் பேசும் திருவிளக்கு எங்கே உன் விழியை காட்டு.
3: ஏனத்தா,
1: வருவது எது வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் நாம் நம்பிக்கையுடன் நிமிர்ந்து நின்றால் வெற்றி நமக்குத்தான். அதை உணர்த்தும் வகையில் ஒரு பாடல் வருகின்றது பிரியாணி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: நீங்கள் எங்கு பயணித்தாலும் சற்று ஓய்வெடுக்க விரும்பும் இந்த மதிய நேரத்துல மகளிர் நேரம் நிகழ்ச்சி இதை கேட்டுட்டு இருக்கீங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்துல கொஞ்ச நேரம் மட்டுமே வந்தாலுமே நாட்டிற்காக தங்களுடைய பங்களிப்பை வெளிப்படுத்தும் கேரக்டர்ல ஒன்றுதான் வள்ளி. தவறான வழியில் செல்ல நினைக்கும் தன்னவனுக்கு நாட்டிற்காக அவன் செய்ய வேண்டிய கடமைகளை முன்னிறுத்தி நல்வழியில் செல்வதற்கு தன்னுடைய அன்பால திருத்துறாங்க வள்ளி. இந்த கதாபாத்திரத்துல தாம்பரம் என் லலிதா அவர்கள் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க. இப்ப வள்ளி தன்னவரிடம் பேசும் காட்சி தான் வருது வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்துல இருந்து.
1: நீ சாகத்தான் வேணும், பிறந்த மண்ணை மறந்து அண்ணியனுக்கு அடிமையான நீ சாகத்தான் வேணும். சுகபோகத்தையே நான் மறந்து எதிரியை விரட்ட நம்ம ராஜா எவ்வளவு கஷ்டப்படுறாரு. அந்த மானோ ரோஷம் வீர உறக்கு கொஞ்சமாவது இருக்கா? என் பேர கூட நீ சொல்லக்கூடாது, உடனே இங்கிருந்து ஓடி போயிடு. உன்னை தொட்டு பாவத்துக்கு இப்பவே நான் குத்திக்கிட்டு செத்து போறேன்.
2: வேண்டாம் வள்ளி, நீ சாக வேண்டும். நீ நாட்டுக்காக உயிரையே கொடுக்க தயாராயிருக்க, நான் அந்த உயிருக்காக நாட்டையே காட்டி கொடுக்க தயாராயிருக்க.
0: பெயரில்லாத ஒரு கதாபாத்திரமாக அன்னையுடைய அன்பை மட்டும் சொல்லும் ஒரு வயோதிக பெண்மணி கதாபாத்திரத்தை வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்துல நம்மளால பார்க்க முடியும். ஆங்கிலேயரிடம் தப்பி வந்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்திருப்பாங்க அந்த அம்மா. நாட்டிற்காக போராடியவர்களுக்கு இப்படி பல அன்னைகள் அடைக்கலம் கொடுத்திருப்பார்கள் என்பதை நினைக்கும் வகையில இருக்கும் இந்த காட்சி. இப்போ உங்களுக்காக வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்துல இருந்து அந்த காட்சி தான் வருது.
3: ஹலோ, யார் மேம் வீட்ல?
4: யாராவது
3: கலெக்டர் சிப்பாயி கட்டபொம்மனை தேட ஆறா? எல்லா வீட்லயும் தேடி பாக்குறோம், நீ என்ன திமிர் பண்ற?
1: கிடக்குது.
5: தாய், மிக்க நன்றி தாய். விடை கொடுங்கள், போய் வருகிறோம். நாங்கள் இங்கிருந்தால் உங்கள் உயிருக்கும் ஆபத்து வரும்.
1: என் உயிர் கிடக்குதுங்க, யாரு கண்ணிலையும் படாம ஆயுசு பூரா இங்கே இருந்திருங்க மகாராஜா. நான் கஞ்ச ஊத்தி காப்பாத்துறேன்.
0: சிறியது என்று எதையுமே எண்ணக்கூடாது. முன்பு சிறியது என்று நாம் நினைப்பதுதான் பின்னர் பெரியது என்று அனைவருக்கும் உணர்த்தும். அதனால்

ஆனால் ஒரு துளியாக இருந்தால் என்ன, அது ஒரு கடலாக மாறுவதற்கு காரணமாக அமைகின்றது தானே. பாடல் வருகின்றது நம் அனைவருக்காக ஈட்டி திரைப்படத்திலிருந்து.

சாப்பாடு காதுல ஹெட்செட்னு இந்த மதிய நேரத்துல மகளிர் நேரம் நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 1961 இயக்குனர் பி ஆர் பந்துலு அவர்களுடைய இயக்கத்துல வெளியான படம் கப்பல் ஓட்டிய தமிழன். இதுல மீனாட்சி அம்மாள் என்கின்ற கேரக்டர்ல நடிகை குமாரி ருக்மணி அவர்கள் நடிச்சிருப்பாங்க. நாட்டிற்காக பாடுபடும் தன்னுடைய கணவனின் அனைத்து செயல்களுக்கும் உறுதுணையாக தன்னால இயன்ற வகையில உதவுறாங்க. செல்வ செழிப்புடன் வலம் வந்தவர் ஒரு சூழல்ல வறுமை நிலைக்கு தள்ளப்படுறாங்க. கணவனுடைய இறுதி நொடி வரை பயணிக்கிறாங்க மீனாட்சி அம்மாள்.

தமிழன் படத்துல வரும் மற்றொரு கதாபாத்திரம் தான் கண்ணம்மா. தன் கணவனுடைய வழி தந்தைக்கு எதிராக இருந்தாலும் அவனுடன் பயணிக்கும் கண்ணம்மா தன்னோன் மேல் கொண்ட அன்பை தந்தைக்கு உணர்த்தி ஆங்கிலேயருக்கு உடனாக உழைக்கும் அவரை திருத்துறாங்க. தனியே பிள்ளையை வைத்து அல்லல் பட்டாலும் நாட்டிற்காக போராடும் கணவனுக்காக காத்துட்டு இருக்காங்க. முடிவில் பல இன்னல்களை அனுபவித்து துயரங்களை சுமந்து அவனுடன் இணையறாங்க. நெஞ்சில் துணிவிருந்தால் வாழ்க்கையில் நாம் எத்தனை சவால்களையும் கடந்துவிட முடியும், வெற்றியையும் சந்தித்து விட முடியும். அதை உணர்த்தும் வகையில் பாடல் வருகின்றது. இப்படி வெல்லும் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக

விரும்பும் இந்த மதிய நேரத்துல மகளிர் நேரம் நிகழ்ச்சி இதை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. 1996 வெளியான படம் சிறைச்சாலை. இந்த படத்துல பார்வதி என்கின்ற கேரக்டர்ல நடிகை தபு அவர்கள் நடிச்சிருப்பாங்க. நாட்டிற்காக போராடும் காதலனை கரம் பிடிக்க அந்த நாளை கணவனை ஆங்கிலேயர்கள் கைது செய்ய அவனுக்காக காத்திருக்கிறாங்க. சிறை சென்றவன் வருவான் என்று நினைத்து நாடு சுதந்திரம் பெற்ற பிறகும் அவனுக்காக தன்னுடைய காத்திருப்ப தொடர்றாங்க. 45 வருடங்களுக்கு முன்பே தன்னுடைய கணவன் இறந்ததை அறியாமலே 50 வருடங்களாக காத்திருக்கிறாங்க பார்வதி. விடுதலைக்காக போராடியவர்களுடைய குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய நிலையை பார்வதி கதாபாத்திரம் நமக்கு உணர்த்தும். இந்த வாழ்க்கை ஒரு அழகான கவிதை. வாழ்க்கை பயணத்தை இனிமையுடன், நம்பிக்கையுடன், வெற்றியுடன், தைரியத்துடன் பயணிக்க முயற்சி செய்தால் எப்படி சொல்லணுமா? வாழ்க்கை வாழ்வதற்கு தானே. பாடல் வருகின்றது ஆட்டோகிராஃப் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

இந்த வாழ்க்கை ஒரு அழகான கவிதை. வாழ்க்கை பயணத்தை இனிமையுடன், நம்பிக்கையுடன், வெற்றியுடன், தைரியத்துடன் பயணிக்க முயற்சி செய்தால் எப்படி சொல்லணுமா? வாழ்க்கை வாழ்வதற்கு தானே. பாடல் வருகின்றது. ஆட்டோகிராஃப் திரைப்படத்திலிருந்து உங்களுக்கு.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நிகழ்ச்சியுடைய நிறைவு தனத்துக்கு வந்தாச்சு. நாட்டிற்காக போராடிய பெண்கள், நாட்டிற்காக போராடியவர்களுக்கு உறுதுணையாக இருந்த பெண்கள், நாட்டிற்காக பல தியாகங்களை செய்த பெண்கள் என்று பல வகையாக தேசம் வளம் பெற தங்களுடைய பங்களிப்பை ஆற்றியவர்கள் இந்த மண்ணில் பலர் உண்டு. அவர்களுடைய பிம்பமாக திரையில் தோன்றிய பெண் கதாபாத்திரங்கள் சிலரை பற்றி தான் இன்றைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஷோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். சிறந்த பண்புள்ள குடிமக்களாக நாம் வாழ்வதே நம் இந்திய நாட்டிற்கு நாம் செய்யும் கடமையாகும். சொல்லோடன் இல்லாமல் செயலோடும் தொடர்ந்தால் வெற்றி நம் அனைவருக்கே. மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கங்கா.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி என் 4 2 குறுக்கு தெரு இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 6050006
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம்.

0: for AHF Asia Cup 2026 to be held in Mochi, China from August 30th. Javelin throwers Ashish Yadav and T. Dharanidharan, along with discus thrower Amanat Kamboj, storm into finals of World Athletics Under 20 Championships. With that, we end the midday news.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 2:15:12. காலங்கள் பல கடந்தும் நம் காதுகளில் இனிமையான இசையாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் நெஞ்சை விட்டு நீங்க பல அற்புதமான பழைய திரைப்பட பாடல்களை எல்லாம் கேட்டு மகிழவிருக்கும் இந்நிகழ்ச்சி என்றும் இனியவை. நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்கலாம். அன்பேவா திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் காதல் பறவைகளை தக்க திமிதா என்ற தாளத்தில் வர சொல்லி அழைக்கும் பி. சுசிலா பாடிய பாடல்.

என்றும் இனிமை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஒலிக்க கேட்கலாம். ஆர் சுதர்சனம் இசையில் எம் எஸ் ராஜேஸ்வரி பாடிய பாடல் பராசக்தி திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 2:27. நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண் மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: ஒழித்த பாடல் ஸ்ரீ ராமச்சந்திர இசையில் பி லீலா குழுவினருடன் இணைந்து பாடியது வஞ்சிக்கோட்டை வாலிபன் திரைப்படத்திற்காக.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தூஞ்சி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும்

0: நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோ ஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம்.

என்றுமணிவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க வரும் பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இணை இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா இணைந்து பாடியது பணக்கார குடும்பம் திரைப்படத்திற்காக.

நேரம் 2:42:20. நேயர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி என்றும் இனியவை. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். செல்வமகள் திரைப்படத்திலிருந்து MS விஸ்வநாதன் இசையில் TM சவுந்தரராஜன், P. சுசிலா இணைந்து பாடிய பாடல்.

என்றும் இனிமே நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா இணைந்து பாடிய பாடல்.

என்றும் இனிமை நிகழ்ச்சியினை நிறைவு செய்ய வரும் பாடல் களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து. சுதர்சனம் இசையில் எம் ராஜா மற்றும் பி சுசிலா இணைந்து பாடிய பாடல்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது என்றும் இனியவை.
1: பகலில் உழைத்த களைப்பு தீர, மனதிற்கு பிடித்த பாடலை கேட்டு உங்கள் மனதில் மகிழ்ச்சி பொங்கிட, உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்ய நிகழ்வுகளை நினைவு கூர்ந்திட, இதமான தென்றலோடு உறங்கும் விழிகளுக்கிடையே உங்களை தாளாட்ட வருகிறது.

0: ஆமாம் நேயர்களே, தேன்மழை நிகழ்ச்சியில் வரும் ஒவ்வொரு பாடலும் ஒரு விதம்தான். தேன்மழை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்.
1: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
2: நேரம் 2:00.

0: 55 நிமிடம். வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வறண்ட வானிலையே நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும்: சென்னை மாதவரம் ஐஸ் ஹவுஸ் ஆகிய இடங்களில் தலா 4 சென்டிமீட்டர், திருவொற்றியூர் தந்தையார்பேட்டை விம்கோ நகர் பேசின் பாலம், சென்னை ஏடபிள்யூஎஸ் பெரம்பூர் தந்தையார்பேட்டை சிடி மருத்துவமனை, காசிமேடு எண்ணூர் பாரிமுனை டிஜிபி அலுவலகம், சென்னை ஆட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் தலா 3 சென்டிமீட்டர், மேலும் பல இடங்களில் 2 முதல் 1 சென்டிமீட்டர் மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு மற்றும் காரைக்காலின் சில பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் பிற பகுதிகளிலும் புதுச்சேரியிலும் வெப்பநிலையில் மாற்றமில்லை. தமிழ்நாட்டின் மிக அதிக அளவு வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் 40.5 டிகிரி செல்சியஸாக பதிவானது. தமிழ்நாட்டின் சமவெளி பகுதிகளில் மிக குறைந்த அளவு வெப்பநிலை கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.4 டிகிரி செல்சியஸாக பதிவானது. மலைப்பகுதிகளில் குறைந்த அளவு வெப்பநிலை கொடைக்கானலில் 12.3 டிகிரி செல்சியஸாக பதிவானது. வட தமிழக கடற்கரை மற்றும் அதற்கப்பால் கீழ் வளிமண்டல அடுக்குகளில் நேற்று நிலவிய பலவீனமான காற்றழுத்த பகுதி தொடர்கிறது. தென் தமிழகம் புதுச்சேரி பகுதியில் கடல் மட்டத்திலிருந்து 5.8 முதல் 7.6 கிலோமீட்டர் உயரத்திற்கு இடையில் நேற்று நிலவிய மேல்காற்று சூறாவளி சுழற்சி வலு குறைந்துள்ளது. இன்று ராணிப்பேட்டை திருவள்ளூர் நீலகிரி மாவட்டங்கள் மற்றும் கோயம்புத்தூர் தேனி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஆங்காங்கே இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் ஓரிரு இடங்களில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் பிற பகுதிகள் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் சேலம் ஈரோடு திருச்சிராப்பள்ளி கரூர் மதுரை டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் திருப்பத்தூர் பகுதிகளில் ஆங்காங்கே மிதமான மழை இடி மின்னலுடன் பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும். இனி மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. குமரிக்கடலின் சில பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்துடனும் அவ்வப்போது 60 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். இனி சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8:58:38.
2: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையை போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்.

Di. நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் பன்மொழி பாடல்கள். பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்கலாம் மழையில் காவடி எனும் மலையாள மொழி திரைப்படத்திலிருந்து ஜி வேணுகோபால் சுஜாதா மோகன் இணைந்து பாடிய பாடல்.

மலையாள மொழி பாடலை தொடர்ந்து அடுத்த பாடல் கேட்கலாம். பொப்பிலி புலி எனும் தெலுங்கு மொழி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசிலா பாடிய பாடல்.

ఎంతదో ఏ మారినా ఆల్ బ్రిత్తర్ కిల్లేడు.

பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் கேட்கலாம். காதோடு காதோரம் எனும் மலையாள மொழி திரைப்பட பாடல் லதிகா குரலில்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 3:30. நேயர்களினி கேட்கவிருப்பது சங்கீத சாரல். நிகழ்ச்சி தொடங்கும் முன்
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: இன்றைய சங்கீதசாரல் நிகழ்ச்சியில் டி ஸ்ரீனிவாச ஐயங்கார் வாசித்துள்ள ஜலதரங்க இசை இடம்பெறுகிறது. தொடக்கமாக வாதாபி கணபதிம் என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ஹம்சவத்னி ராகம், ஆதிதாளம்.

சங்கீதசாரல் நிகழ்ச்சியில் தொடர்வது விஜயஸ்ரீ ராகத்தில் அமைந்த வரநாரத நாராயண எனத் தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம்.

சங்கீதசாரல் நிகழ்ச்சியின் நிறைவாக வருவது ஆபேரி ராகத்தில் அமைந்த நகுமோமு எனத் தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம்.

0: நேரம் 4 மணி.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேயர்கள் கேட்கவிருப்பது அருண் பிரசாத் மூவிஸ் வழங்கும் பாட்டும் பரதமும் திரைப்பட சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் சிவாஜி கணேசன், ஜெயலலிதா, ஸ்ரீபிரியா, விஜயகுமார், மேஜர் சுந்தரராஜன், சுகுமாரி, ஆர் எஸ் மனோகர் ஆகியோருடன் பலர். இசை எம் எஸ் விஸ்வநாதன். கதை வசனம்

0: பாலமுருகன், இயக்கம் பி மாதவன்.
1: தொழில போட்டி இருக்க வேண்டித்தான், போட்டி இருந்தாதான் தொழில் நல்லா இருக்கும். இப்ப எல்லாம் யாரு நேரா தொழில மோதுறாங்க, பாலிடிக்ஸ் அப்படி இப்படின்னு வந்து பின்னால குத்தி விடுறான். ஆமா, நீங்க கம்பெனிக்கு சேர வேண்டிய 22 லட்சத்தை உடனே டிராப்ட் எடுத்து அனுப்பிச்சிருங்க. அது கெட்டு போக கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றேன். துணைதான் வேற, தொழில் வேற. பிசினஸ் இஸ் பிசினஸ், ஓகே?
2: இந்த பாருங்க சார், பிசினஸ்ல யாயும் தவறி நடக்கவே மாட்டார். பேச்சனை எப்படித்தான் சொன்ன சொல் மாறவே மாட்டார்.
3: உண்மைதான். இருந்தாலும் முதலாளிய நேர்ல பார்த்து பேசிட்டா எங்க மனதுக்கும் திருப்தியா இருக்கும். அப்புறம் உங்க இஷ்டம், அவருக்கு இந்த வளவளன்னு பேசுறதெல்லாம் பிடிக்காது. வந்தது விஷயத்தை சுருக்கமா சொல்லி முடிச்சுக்கல.
4: நமஸ்தே ரவிசங்கர் ஜி.
5: குட் மார்னிங். உங்க முதலாளி என்ன சொன்னார்?
6: பணம் கொடுத்து அனுப்பியிருக்காரு, அந்த செக்கை திருப்பி வாங்கிக்க சொன்னார்.
5: பேங்க்ல பணம் இல்லைன்னா எதுக்கு அது செக் கொடுக்குறீங்க? பணம் அப்புறம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தா நான் சரக்கு அனுப்பிச்சுட்டு போறேன். பிசினஸ்ல இந்த மாதிரி சில்லு முள்ளெல்லாம் எனக்கு பிடிக்காது தெரியுமா? இதான் லாஸ்ட் வாண்ட். குமார்,
2: 10:30 ஆபீஸ் கொண்டு பணத்தை கொடுத்துட்டு செக்கை வாங்கிட்டு போங்க.
5: உங்களை ஆபீஸ்ல வர சொன்னேன்.
2: அர்ஜென்ட்டா மத்தியான பிளேன்ல பாம்பேக்கு போறோம், அதனால உங்களை நேர்ல பார்த்து பிசினஸ் முடிச்சுட்டு போலான்னு வந்தோம்.
5: நான் எந்த பிசினஸ் வீட்டுல பேசுறேன்னு உங்களுக்கு தெரியும் இல்ல?
2: மன்னிக்கணும், ஊருக்கு போற அவசரம்.
5: ஆல்ரைட், உங்க ஜெனரேட்டர் நான் எடுத்துக்கிறேன். குமார் கிட்ட வேலை சொல்லி அனுப்பிச்சிருந்தேன்.
2: அந்த 2 ஜெனரேட்டரும் 3 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினது. நீங்க 2,50,000 ரூபாய்க்கு கேட்டதா உங்க செக்ரட்டரி சொன்னாரு.
5: ஓகே சார், 3 வருஷத்துக்கு முன்னால வாங்கியிருக்கீங்க, எவ்வளவு ஓடி இருக்கும், என்ன தேய்மானம், அதெல்லாம் கழிச்சுட்டு தான் அந்த வேலையை சொல்லி அனுப்பிச்சேன். அதுல என்ன தப்பு?
2: தப்பு ஒண்ணு இல்லைங்க, ஜெனரேட்டர் அப்படியே புதுசா இருக்கு. ஒரு 25,000 ரூபா கூட போட்டு கொடுத்தா உங்களுக்கும் குறைஞ்சிட போறது இல்ல.
5: படுத்தி லாபம் சம்பாதிக்க நான் நினைக்க மாட்டேன். அதே மாதிரி என்ன ஏமாற்றி மற்றவங்க லாபம் அடையறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். பிசினஸ் இஸ் பிசினஸ். உங்களுக்கு இஷ்டம் இருந்தா சொல்லுங்க, இல்லட்டு பண்ணிக்கோ.
2: இதுக்குமே நான் என்னங்க சொல்ல போறேன், நீங்க கொடுக்கறத கொடுங்க. குமார், நீங்க போங்க, பணம் பண்ணிக்க.
5: ரவிசங்கர், ஓ கால் ஃப்ரம் சுவிட்சர்லாந்து. கொடுங்க.
7: ஹலோ ஹலோ, நான் தியாகராஜன் பேசுறேன். ஹூ ஸ்பீக்கிங்? ஹலோ டரி, ரவி ஹியர். ஹாய் சன், ஹவ் ஆர் யூ?
2: அப்பாவுக்கு உடம்பு எப்படி இருக்கு கேளுங்க.
5: எனக்கு தெரியும்.
2: உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு டாடி?
7: ஐ அம் ஃபைன். முன்ன விட இப்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுப்பா.
2: டாக்டர் என்ன சொல்றார்? அப்பா எப்ப ஊருக்கு வர்றாரு கேளுங்க.
5: எனக்கு தெரியும்.
2: எப்ப டாடி ஊருக்கு வரீங்க?
7: இன்னும் 3 மாசம் இங்கே இருந்தாகணும்னு டாக்டர் சொல்றாங்கப்பா.
2: இன்னும் 3 மாசம் ஆகுமா? 6 மாசம் ஆனாலும் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு வர சொல்லுங்க.
7: 6 மாசம் ஆனாலும் நல்லா.
5: எனக்கு தெரியும்.
7: 7 மாசம் ஆனாலும் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க டாடி. பிசினஸ் எல்லாம் எப்படி இருக்குது?
8: எனக்கு தெரியும் பிசினஸ் நான் கவனிச்சுக்கிறேன் சொல்லுங்க. எனக்கு தெரியும் பிசினஸ் நான் கவனிச்சுக்கிறேன் டாடி. ஓகே பாய் பாய். ஆபீஸ் க்ளியர் மச். எனக்கு தெரியும். ஓ ஆபீஸ் க்ளியர் மச். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஏன் இந்த சேர் காலியா இருக்கு?
9: மர்லிங் சார். குட் மார்னிங் சார். டைம் என்ன? உங்களுக்கு நஷ்டம் தான், வாழ்க்கையில் எப்பவும் பஞ்சுவலாக நடந்துக்கங்க. நேரம் போனால் திரும்பி வராது, போய் வேலை செய்.
10: குட் மார்னிங் சார்.
9: லண்டன் எக்ஸ்போர்ட் புது லைசன்ஸ் என்னாச்சு?
10: இன்னும் வரல சார்.
9: வரலன்னு இங்கேன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? ஜேசிசி ஆஃபீஸ் போய் கேளுங்க.
10: யெஸ் சார்.
5: குட் மார்னிங். என்ன?
11: மதுரை
5: சார். மதுரை காலா? வந்தா கொடுங்க
2: சார். உங்களை பார்க்க சாரதா ஹைஸ்கூல் ஹெட்மாஸ்டர் வந்திருக்காரு.
5: ஹைஸ்கூல் ஹெட்மாஸ்டருக்கு இங்க என்ன வேலை?
2: ஒண்ணுல,
5: ஆபீஸ் அவசரத்துல யாரும் அனாவசியமா கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்.
2: நானா கூட்டிட்டு வந்தேன், அவராதான் வந்திருக்காரு.
5: சரி சரி, வர சொல்லு.
11: குட் மார்னிங் சார்.
5: குட் மார்னிங். ஹலோ மீனாட்சி அம்மா சார்.
12: இல்லைங்க, சாரதா ஹைஸ்கூல்.
5: என்ன சௌக்கியமா?
12: ஏதோ ஆண்டவ முன்னியத்துல நல்லா இருக்கு.
5: என்ன சமாச்சாரம்?
12: உங்க அப்பா ஆரம்பிச்சு வச்ச பள்ளிக்கூடம்.
5: உங்க டாக்டர் நேத்தே வந்து சேர்ந்துருச்சு. என்ன சொல்லுங்க?
12: உங்க அப்பா ஆரம்பிச்சு வச்ச பள்ளிக்கூடம்.
5: பேல்சா 5000 நேத்தே அனுப்பிச்சாச்சு. கொஞ்சம் இருக்க. ஏப்பா அந்த பேல்ஸ் அனுப்பிச்சிக்கல?
2: அனுப்பிச்சாச்சே.
5: நேத்தே அனுப்பிச்சாச்சா? என்ன சமாச்சாரம்?
12: உங்க அப்பா ஆரம்பிச்சு வச்ச பள்ளிக்கூடம்.
5: அதையே எத்தனை தடவை சொல்லுவீங்க? நல்லா. உங்க அண்ணன் நல்லா இருக்காரா?
12: எனக்கு அண்ணனே இல்லைங்களே.
2: அவர் போன்ல பேசிட்டு இருக்காரு. நீங்க வேற ஏயா குறுக்க குறுக்க பேசுறீங்க?
12: நம்ம இயர்போன் பேட்டரி கொஞ்சம் வீக்.
5: வீக்னு அதை ஏயா கதல சொல்லிவிட்டு புரிய போடு. நான் அப்புறம் பேசுறேன். என்ன சொல்லுங்க?
12: உங்க அப்பா ஆரம்பிச்சு வச்ச பள்ளிக்கூடம்.
5: தப்புங்கிறீங்களா?
12: உங்க அப்பா ஆரம்பிச்சு வச்ச பள்ளிக்கூடம்.
5: மேல போங்க.
12: நம்ம ஹைஸ்கூலுக்கு ஒரு ஹாஸ்டல் கட்ட போறோம்.
5: கட்டுங்க.
12: அதுக்கு நிதி திரட்டல் நாட்டிய நிகழ்ச்சி.

0: ஒண்ணு நடத்த போறோம்.
1: நடத்துங்க.
0: அதுக்கு நீங்க அவசியம் வந்து தலைமை தாங்கணும்.
1: நான் போய் டான்ஸுக்கு தலைமை தாங்கறதாவது.
0: உங்க அப்பா ஆரம்பிச்சு வச்ச பள்ளிக்கூடம், அவர் இருந்தா இந்த பங்கன்ல கலந்துக்கிடுவாரு. அவர் ஊர்ல இல்லாததுனால நீங்க அவசியம் வந்து அதுல கலந்துக்கிறங்க.
1: எனக்கு டைம் இல்ல சார்.
2: உங்களை கண்டிப்பா கூட்டிட்டு வரதா இவர்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கேன்.
1: என்ன கேட்காம நீ என்ன ப்ராமிஸ் பண்ண?
2: என்ன மாமா ரொம்ப பிஹேவ் பண்ணிக்கிறீங்க.
1: லாபி மாமா மச்சான் வீட்டுல வச்சுக்கோ.
2: எஸ் சார். நீங்க தலைமை தாங்க ஒத்துக்கலன்னா என் மானமே போயிடும்.
1: ஸ்டூபிட். வாங்க சார். ப்ரோக்ராம் எத்தனாம் தேதி எத்தனை மணிக்கு?
0: 7:30 6:30 மணி.
1: எனக்கு அன்னைக்கு ஒரு போர்டு மீட்டிங் இருக்கு. எனக்கு 7 மணிக்கு போர்டு மீட்டிங் இருக்கு.
0: 9 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும்.
1: எனக்கு 7 மணிக்கு போர்டு மீட்டிங் இருக்கு. நான் கரெக்டா 6:30 வருவேன். 7:00 என்ன விட்டுறணும்.
0: உங்க காலையில வந்துருங்க.
1: என்ன 7 மணிக்கெல்லாம் விட்டுறணும்னு சொல்றேன்.
0: நீங்க தலையா கஷ்டம் போகுது.
1: வாங்க. ஹலோ
3: கூப்பிட்டீங்களா?
4: வாங்க வாங்க உட்காருங்க. இன்னைக்கு டான்ஸ் ஆட போறாங்களே லலிதா, அவங்க அப்பா சண்முக சுந்தரம் இருக்காரு, ரொம்ப பேர் போட நட்டு விடார். உங்க அப்பா ஆரம்பிச்சு வச்ச பள்ளிக்கூடம்
5: சார், போய் டான்ஸ் ஆரம்பிச்சு சொல்லுங்க.
6: வாடா வாடா வாடா உட்காரா. அப்பாடா என்ன இப்படி பாக்குறீங்க? நான் கூடுவாஞ்சேரி குப்புசாமி, நாட்டிய கான்ட்ராக்டர். லலிதாவை எங்க ஊருக்கு புக் பண்ண வந்திருக்கேன்.
5: ஆமா, நீங்க எந்த ஊருக்கு புக் பண்ண வந்தீங்க?
7: ₹10,000,000
8: பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த பள்ளிக்கூடத்தின் ஸ்தாபகரும் உலகருமான உயர்திரு தியாகராஜன் அவர்களின் செல்வ புதல்வர் ஸ்ரீமான் ரவிசங்கர் அவர்கள் நமது ஹாஸ்டலுக்கு ₹25,000 நன்கொடை அளித்துள்ளார்கள். ஏனென்றால் இது அவங்க அப்பா ஆரம்பிச்சு வச்ச பள்ளிக்கூடம், அவங்க அப்பா ஆரம்பிச்சு வச்ச பள்ளிக்கூடம். அவர்களுக்கு அவசரமான வேலை இருப்பதின் காரணமாக போக வேண்டி இருப்பதனால் அவர்கள் மேடைக்கு வந்து தலைமையேற்று நடத்தி கொடுக்கும்படியாக நான் கேட்டுக்கிறேன்.
9: ஐயா வாங்க வாங்க. ஐயா
10: பழக்கம் இல்ல. காரணம் வந்து வந்து எனக்கு இத பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது. வந்து ஒரு பொண்ணு மேடையில கைய கால தூக்கிச்சு, நீங்களும் வந்து கை தட்டினீங்க. வந்து இதெல்லாம் ஏன்னு எனக்கு புரியல. வந்து வந்து இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். ஐ அம் எ பிசினஸ் மேன். இந்த நேரத்தை வேற எதுலயாவது ஸ்பெண்ட் பண்ணி இருந்தா நிறைய பணம் கிடைச்சிருக்கும். சால் ரைட், ஏதோ கூப்பிட்டாங்களேன்னு வந்தேன். தேங்க் யூ வெரி மச். வேற என்ன செய்யணும்?
8: ஐயா கையாலே லலிதாவுக்கு இந்த பொன்னாடியை போட்டிடு. அம்மா
11: பெரியவர்களே, இந்த நாட்டிய நிகழ்ச்சிக்கு ஒரு பெரிய தொழிலதிபர் தலைமை தாங்க போறாங்கன்னு கேள்விப்பட்டதும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவருடைய பாராட்டு கலையில நான் முன்னேறதுக்கு எனக்கு உற்சாகமும் ஊக்கமும் தரும்னு ஆசையோட இருந்தேன். ஆனா கலைய பத்தி ஒண்ணுமே தெரியாத தொழிலதிபர் கேவலம் டொனேஷனுக்காக தலைமை தாங்க வச்சுட்டாங்க. பாராட்டு பெற வேண்டிய அவங்களுக்கு எப்படி தகுதி வேணுமோ அதே மாதிரி பாராட்டு வர்றவங்களுக்கும் தகுதி இருக்கணும். இனிமேலாவது கலைய பத்தி ஒண்ணுமே தெரியாதவங்க தலைமை தாங்க கூப்பிட்டு எங்களை மாதிரி கலைஞர்களை அவமானப்படுத்த வேண்டான்னு தாழ்மையோட
8: கேட்டுக்கிறேன்.
11: என்னைக்காவது நீ ஒழுங்கா தாளத்தோட ஆடிருக்கிய லலிதா. இப்ப வர்ற ஜனங்கள்லாம் என்ன ஆட்டத்தைய பார்க்க வர்றாங்க, ஆளை தாண்டி பார்க்க வர்றாங்க. அப்பா சபா சட்டைக்கு எதுக்காக அவ்வளவு அவசரமா உங்களை கூப்பிட்டேன் சார்? அடுத்த மாசம் ஏதாவது ப்ரோக்ராம் கேட்டாரா?
10: இல்லம்மா, இந்த மாசத்துல இருந்த எல்லா ப்ரோக்ராமும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இனிமே இந்த ஊர்ல நம்ம நாட்டு நிகழ்ச்சியை நடத்தவே முடியாதுன்னு நினைக்கிறேன்.
11: எதுக்காக அப்படி சொல்றீங்க?
10: ஈட்டி எட்டின வரைக்கும் பாயும், பணம் பாவாளம் வரைக்கும் பாயும் சொல்லுவாங்க. நம்ம நாட்டு நிகழ்ச்சி கணக்கு தலைமை தாங்கினாரே அந்த பணக்காரனோட செல்வாக்கு இப்ப நம்ம வாழ்க்கையோட மோத ஆரம்பிச்சிருச்சு.
11: இரும்பு பெட்டிக்கும் இதயத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு இப்பதான் புரியுது.
12: வணக்கம்.
10: வாங்க வாங்க. வணக்கம். என்ன விஷயம்?
12: கூடுவாஞ்சேரி குப்புசாமினா நம்ம வட்டாரத்துல தெரியாதவங்களே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன்.
10: கூடுவாஞ்சேரி தெரியும், ஆனா குப்புசாமி நான்?
12: என்ன விஷயமா? பேசிக்க அட்வான்ஸ் கொடுத்துட்டு

0: என்ன பத்தி நான் அதிகமா சொல்ல விரும்பல. இந்த புரோகிராமுக்கு நம்ம பாப்பா மட்டும் ஒத்துக்கிச்சு. பாப்பாவ எங்கயோ கொண்டு போய் நிறுத்திடுவேன்.
1: அப்பா
2: என்னமா
1: கடவுளா பார்த்து இந்த நேரத்துல இவர் அனுப்பியிருக்காரு. கொஞ்சம் ஏறத்தாழ இருந்தாலும் பேசி முடிச்சிருங்கப்பா.
0: போக்குவரத்து செலவில்லாம ஒரு நிகழ்ச்சிக்கு நாங்க 3 ரூபா வாங்குறோம். நீங்க மொத்தமா 10 நாள் நிகழ்ச்சின்னு சொல்றீங்க, 20 ரூபா கொடுங்க போதும்.
3: அப்பாடா நீங்க எங்க அதிகமா கேட்டுடுவீங்களோன்னு பயந்தேன். நியாயமாதான் கேட்டுருக்கிறீங்க. இந்தாங்க நீங்க பேசினதுல பாதி அட்வான்ஸ், 10 ரூபா புடிங்க.
0: ஏற்கனவே
2: நொந்து போயிருக்கோம். அதுல இவன் வேற.
1: இதுக்காக ஏன்பா கவலைப்படுறீங்க? அந்த முதலாளி கிட்ட பணம் இருக்கலாம், நம்ம கிட்ட கலை இருக்கு. அவருடைய பணத்துக்கு இந்த ஊர்ல செல்வாக்கு இருக்கலாம். நம்முடைய பரத கலைக்கு எங்க போனாலும் மதிப்பு இருக்கு. பேசாம வெளியூர்ல ப்ரோக்ராமுக்கு ஏற்பாடு பண்ணுங்கப்பா. ஆமாப்பா,
0: இந்த சமயத்துல நீங்க ப்ரோக்ராம் கொடுத்தா அது எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். மிஸ்டர் சண்முகசுந்தரம், எங்க சபாவுக்கு ப்ரோக்ராம் போனேன்னு நாங்க உங்ககிட்ட கேட்டப்படலாம். டேட் இல்ல, டேட் இல்ல எங்களை அலைய வச்சுக்க. இப்போ நீங்க ஃப்ரீயா இருக்கீங்கிறதுக்காக நாங்க உங்களுக்கு ப்ரோக்ராம் கொடுக்கணுமா?
4: நான் அதுக்காக சொல்லல. வெரி சாரி, 2 மாசத்துக்கு எங்க சபால ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வாங்க, டேட் தான் கொடுக்குறோம்.
5: மிஸ்டர் சண்முகசுந்தரம், உங்க நிலைமை எங்களுக்கு நல்லா புரியுது. இருந்தாலும் எங்க நிலைமையை கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். இந்த சபாவை ஆரம்பிச்சு வச்சது ரவிசங்கருடைய அப்பா மிஸ்டர் தியாகராஜன் தான். அவரை பகைச்சுக்கிட்டு உங்களுக்கு ப்ரோக்ராம் கொடுக்க முடியும்.
4: நீ கொஞ்சம் மனசு வச்சா.
5: ஐ அம் வெரி சாரி.
6: இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடரும் பாட்டும் பரதமும் திரைப்பட ஒரு சித்திரம்.
7: சென்னை மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லுன குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
6: இனி தொடர்கிறது பாட்டும் பரதமும் திரைப்பட ஒளிச்சித்திரம்.
1: நான் உங்ககிட்ட தர்மம் கேட்க வரல, நீங்க செஞ்சது தர்மமானு கேட்க
4: வந்தேன்.
1: அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி சந்தோஷப்படுறதும் இரக்கம் இல்லாம மற்றவங்க ரத்தத்தை உறிஞ்சி லாபம் சம்பாதிக்கிறதா சார் முதலாளிங்க குணம்?
4: நான்சென்ஸ், இந்த வளவடால் பேசுறது எனக்கு பிடிக்காது. கம் டு தி பாயிண்ட்.
1: கலைய தொழிலா மட்டும் இல்லாம அதை தெய்வமா நினைக்கிறவனா? அந்த கலைய பத்தி புரிஞ்சுக்காம நீங்க அலட்சியமா பேசுனீங்க. அதை தாங்க முடியாத ஆத்திரத்துல நான் என்னமா பேசுறேன்? அதுக்காக எந்த சபாவிலுமே எங்க நிகழ்ச்சியை நடக்க கூடாதுன்னு போன் பண்ணி சொல்லிட்டீங்களே, இது
4: நியாயமா?
1: பின்ன என்னையோ என்ன நம்பி இருக்கிற குடும்பங்களையும் ஏன் சார் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க?
4: கண்டபடி வளராது. வந்துட்டியா? உங்களை மாதிரி கூட்டத்தை எல்லாம் வயிற்றுல அடிச்சாத்தான் காலில் வந்து விழுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்.
8: குமார்,
4: ஆமா எல்லா சபாக்களுக்கு நான் தான் போன் பண்ணி சொன்னேன்.
0: முதல்ல சபா செக்ரட்டரிக்கு போன் பண்ணி லலிதா, ஐ வெரி சாரி, இந்த மழை ஏதோ புரியாம பண்ணிட்டேன். அவருக்காக உங்களுக்கு நான் மன்னி கேட்டுக்கிறேன். சாரி குட்டியா. ரைட் கிள்ளுமுத்தி ரவி, ஆ குட் மார்னிங். என்கிட்ட இருக்கான ஒரு படிச்ச முட்டாள், அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு லலிதாவோட ப்ரோக்ராம் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டுமே.
9: நீங்க தானே சொன்னீங்களா?
0: நான் எதுக்காக சொல்றேன், அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுதான். உடனே எல்லா சபாவளையும் சொல்லி லலிதாவோட ப்ரோக்ராமுக்கு ஏற்பாடு செய்யுங்க. லலிதா, உன் ப்ரோக்ராம் நடக்காம போறதுனால உனக்கு எவ்வளவு நஷ்டம்னு சொல்லு, அதை நானே கொடுத்துறேன்.
1: உங்களை பத்தி சரியா புரிஞ்சுக்காம நான் தப்பா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க.
0: உன்னை பத்தி நான் புரிஞ்சுக்கல, என்னை பத்தி நீ புரிஞ்சுக்கல, அதனாலதான் இவ்வளவு குழப்பம். இப்பவும் சொல்றேன், நீ சொன்ன மாதிரி எனக்கு கலையை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அதே சமயம் மற்றவங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு எனக்கு தெரியாது. நடந்த சம்பவத்துக்காக மறுபடியும் நான் வந்து கேட்டுக்கிறேன்.
1: உங்களை பத்தி இப்ப நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்.
10: மோகனா, அம்மா மோகனா.
11: யாரு? அடட, தேங்காய் மூடி
10: கூடுவாஞ்சேரி குப்பசாமி, பெரிய கான்ட்ராக்டர்.
11: ஏதோ ஒண்ணு உட்காருங்க. என்ன இப்படி திடீர்னு?
10: நானா வந்தேன், உங்க ஆட்டம் என்ன எடுத்துக்கிட்டு வந்ததுங்க. அதான் என்ன தழுக்கு, என்ன மினுக்கு, என்ன வெட்டு. அதான் நான் மகசூதிக்கு பேசுறவன் நினைக்காருங்க. நீங்க இல்லைன்னா அந்த லலிதாவுக்கு பாத்தியே கிடையாது. சத்தியமா சொல்லுவேன். அவன் உங்களை வச்சு நாங்க பணம் சம்பாதிக்கிறான், அவன் உங்களை வச்சு நாங்க புகழ் சம்பாதிக்கிறான். ஆனா

0: இருக்கிற அழகுக்கும் திறமைக்கும் நீங்க எங்கயோ இருக்க வேண்டியவங்க.
1: என்னங்க பண்றது, திறமை எங்கிட்டே இருக்கு, பதத்தை காத்து அவ பக்கம் எல்லாம் வீசுது. என்ன கை தூக்கி விடுறதுக்கு யாருங்க இருக்கா?
0: நான் இருக்கேன்.
1: நிஜமாவா சொல்றீங்க?
0: சத்தியமா சொல்றேன். ஊர் ஊரா கொட்டாயி போட்டு அதுல உங்க டான்ஸியே நடத்தி உங்க பேர பிக் நோட்டீஸ்ல போட்டு தெரு தெருவா பறக்க உடல. என் பேரு குடுவாஞ்சேரி குப்புசாமி இல்ல.
1: எனக்கு தனியா சோழவாடி பழக்கம் இல்லைங்களே.
0: எத்தனை நாளைக்கு நீங்க கூட்டத்தோட ஆட போறீங்க? இல்ல நான் தெரியாம நான் கேட்கறேன், நீங்க அந்த லலிதா மாதிரி முன்னாலே 21 புரிய அட்வான்ஸ் வர திங்கட்கிழமை டான்ஸ் ஞாயிற்றுக்கிழமை முதல் பஸ்ல புறப்படுவாங்க. மகனா, உங்களை அந்த கனவு கண்ணி ஹேமா மாலினி மாதிரி நான் ஆக்கி, அந்த நாட்டிய பேரொழி பத்மினி மாதிரி நான் ஆக்கி, உங்களை கூடிய சீக்கிரத்துல நான் எங்கேயோ கொண்டு போய் விட போறேன்.
2: ரவி, ஓகே பார்க்கலாம். அதுன்னு இல்லை. ஓகே ஓகே.
1: வணக்கம் சார்.
2: ஹலோ லலிதா, பாபா பாபா.
0: ஓகே, என்ன டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாம் இப்படி நடக்குது?
1: உங்க புண்ணியத்துல இப்ப நிறைய ப்ரோக்ராம் நடக்குது சார்.
0: சரி,
1: அடுத்த வெள்ளிக்கிழமை அநாதை விடுதி நிதிக்காக புதுசா ஒரு நாட்டு நாடகம் நடத்த போறோம்.
0: சரி,
1: அதுக்கு நீங்க
2: கலமை தாங்கணுமா? வேண்டவே வேண்டாம், அந்த வேலை வேண்டாம். எவ்வளவு டொனேஷன் வேணாலும் கேளு, நான் கொடுக்குறேன்.
1: என்ன சார், நீங்க இன்னும் அதை மறக்க மாட்டேங்கிறீங்களே?
2: உன்னையும் மறக்க முடியாது, அன்னைக்கு நடந்த சம்பவத்தையும் மறக்க முடியாது.
1: தயவு செஞ்சு அந்த சம்பவத்தை மட்டும் மறந்துடுங்க. இப்ப நான் உங்களை தலைமை தாங்க கூப்பிட வரல. ஆனா எப்படியாவது நீங்க வந்து எங்களை போல உள்ள உங்களை
2: கௌரவிக்கணும். ஒரு பிசினஸ் மேன், இந்த டிராமா டான்ஸ் இதெல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு டைமும் கிடையாது, இஷ்டமும் கிடையாது.
1: பகலெல்லாம் பாடுபடுற தொழிலாளிக்கும் உங்களை போல ஓய்வு இல்லாம இருக்கிற முதலாளிக்கும் மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கறதுக்காக ஏற்பட்டதுதான் இந்த நாட்டியமும் சங்கீதமும். அதை எதுக்காக நீங்க இப்படி வெறுக்கறீங்க?
2: நோ, யூ ஆர் மிஸ்டேக்கன். நான் அதை வெறுக்கல, அதை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது.
1: இப்ப நான் புதுசா அரங்கேற்றம் பண்ண போற நாட்டியத்தை நீங்க ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா போதும், அப்புறம் நான் உங்களை கூப்பிட வேண்டிய அவசியமே இல்ல. என் நாட்டிய நிகழ்ச்சி எங்க நடக்குதுன்னு நீங்களே தேடி அலைவீங்க.
2: பட் ஒன் கண்டிஷன், நான் வந்து ஆஃப் அன் அவருக்கு மேல இருக்க மாட்டேன். ஓகே
1: ஓகே சார். பெரிய தொழிலதிபர் இவர் மிஸ்டர் பிரபு, சிங்கப்பூர்ல பெரிய பிசினஸ்மேன்.
3: ஹலோ,
1: இவதான் என் ஃப்ரெண்ட் கல்யாணி. வணக்கம். முந்தி எங்க ட்ரூப்ல தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தா, ஒரு நாள் இவர் ப்ரோக்ராம் பார்க்க வந்தார், அவ்வளவுதான். உடனேயே என் தோழியை எங்க கிட்ட இருந்து பிரிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சிங்கப்பூருக்கே சரி எடுத்துட்டு ஓடி போயிட்டார்.
3: கைண்ட்லி எஸ்கியூஸ் அஸ்.
1: அப்புறம் மிஸ் பண்ணோம். டான்ஸ் முடிற வரைக்கும் நீங்க இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை.
3: நானும் அப்படித்தான், இவ்வளவு நாள் இருப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை.
1: டான்ஸ் எப்படி இருந்தது?
3: என்ன எனக்கு தெரியல.
1: ரோஜா பூனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
3: அப்படியா? தினம் ஒரு லாரியிலோடு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறேன். மறுபடியும் ப்ரோக்ராம் எப்ப இருக்கு?
1: பாத்தீங்களா, பாத்தீங்களா, நான் அன்னைக்கே சொன்னேன், ஒரு தடவை என் டான்ஸ் பாத்தீங்கன்னா மறுபடியும் எப்போன்னு நீங்களே கேப்பீங்க. இந்த மாசம் 15-16 கொடைக்கல் வர்றீங்களா?
3: ஒடி ஒடி ஸ்டூஃபா, எனக்கு வேலை நிறைய இருக்கு. See you. Bye.
1: Bye.
0: மணி 10 போது இன்னும் பஸ் காணோம். ஏன்னு ஒருவேளை அப்படி ஏதாவது ஆயிருக்குமோ?
4: எப்படி
0: போகலாம்? வர்ற பஸ் மரத்துல மோதி அப்படியே கவிழ்ந்து போகலாவுக்கு ஏதாவது ஆயிருந்தா?
5: அறிவு கட்டவன், எதுக்கு எடுத்தாலும் அவசகனமா பேசுற, நல்ல வார்த்தையே வாயில வராதா?
0: உங்களுக்கு காட்டுக்கிட்டே இருந்தோம். அவங்கிட்ட வெட்டி படுக்கைய மட்டும் நான் எடுத்துக்கிறேன்.
1: விளம்பரம் எல்லாம் எப்படி பண்ணிருக்கீங்க?
0: அதை பத்தி கவலையே படாதீங்க. 1000 பிட் நோட்டீஸ், 500 வால் போஸ்ட், முச்சந்திக்கு முச்சந்தி உங்க பேரு கொட்டை எழுத்துல எழுதி வச்சிருக்கேன். நீங்க எப்ப வருவீங்க? எப்ப வருவீங்கன்னு ஜனங்கெல்லாம் நாட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: வண்டி எங்க? என்ன இது கட்ட வண்டி? கார் வரல?
0: எங்க ஊருக்கு தாங்க கார் மாதிரி.

0: சும்மா 4 மைல் வரைக்கும் நம்ம காலைய கார் கூட விரட்டி பிடிக்காது. நீங்க வாங்க வாங்க. நீங்களும் இந்த லலிதா மாதிரி முன்னேற வேணாம். இந்த பாருங்க, இப்பதானே நீங்க கான்ட்ராக்ட்ல வந்திருக்கீங்க. கொஞ்சம் பொறுங்க, உங்களை நான் எங்கேயோ கொண்டு போய் நிறுத்த போறேன். வாங்க வாங்க, மொள்ளமா வாங்க.
1: மொள்ள ஏறண்டா அண்ணே. வண்டி எந்த பாதையில போகுது?
2: குறுக்கு பாதையில தான்.
1: ஐயோ வேண்டா வேண்டாம்.
2: ஏண்டா?
1: ஒருவேளை அப்படி ஏதாவது ஆயிடுச்சுதா?
2: எப்படி
1: போற வழியில வண்டி
2: இறங்க.
3: ஏங்க இங்க இறங்க சொல்றீங்க?
2: ஆமாங்க, நீங்க தங்கறதுக்கு இங்கதாங்க ஏற்பாடு பண்ணிருக்கு.
3: இங்கயா? சத்திரம் மாதிரி இருக்கு.
2: மாதிரியா? சத்திரமே தான்.
3: இந்த ஊர்ல வேற லாட்ஜே இல்லையா?
2: எங்க ஊருக்கா இதாங்க லாட்ஜ் மாதிரி?
3: ஐயோ என்னங்க சத்திரத்துக்கு கொண்டாந்துட்டீங்க?
2: ஐயோ நீங்க தப்பா நினைக்காதீங்க, இதை சத்திரம் நினைக்கிறீங்க. சாயங்காலம் ஆச்சுன்னா அந்த ஏரிக்கிற காத்து சும்மா ஜிலு ஜிலு ஜிலுன்னு வரும், அது பட்டத்துல கிடைக்காதுங்க.
1: என்ன என்ன அம்பான்னு விட்டுட்டு உதாந்துட்டீங்களே?
0: கை மாதிரி உங்களுக்கு துணையா இருப்பான். நான் போய் சாப்பாடு அனுப்புறேன், நீங்க நல்ல ரெஸ்ட் எடுத்துங்க.
1: இங்கே தங்க போறாங்க.
2: ஆமாண்டா. ஏன்
1: ஒருவேளை அப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா?
2: எப்படி?
1: நம்ம ஸ்ரீபாட்டு சிங்காரி இங்க படுத்திருக்கும் போதுல பாம்பு கடிச்சு செத்தாங்க.
0: அவளை பாம்பு கடிச்சதுனால செத்தா இப்ப நீ வாய திறந்து உறவழிய படிச்சு கொண்டு யார் யாருக்கிட்ட எப்ப அவன் சும்மாங்க ஏதோ வளர் வாய்ப்பு டப டபடி சொல்லிட்டா. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க.
3: அட நீங்க ஒண்ணு, நான் பாஞ்சாலம் குறிச்சியில பிறந்த விளாக்கும், பாம்புக்கு பயப்பட மாட்டேன், சிங்கமே வந்தாலும் பயப்பட மாட்டேன். நீங்க போய் சாப்பாட்டை அனுப்புங்க. கோழி குழம்பு மறந்துடாதீங்க.
4: கொடியும் ஸ்டூப்பான்னு சொன்னாரே, அவர் எப்படி இங்க வருவான்னு எதிர்பார்க்கிற?
3: அவர் எங்க இங்க வரப்போறாரு?
5: கண்டிப்பா வருவார்.
6: மல்லிகை, கனகாம்பரம், மறிக்குழுந்து.
7: அம்மா பூ வாங்குறீங்களா?
3: லலிதா உனக்கு பூ வேணுமா?
5: வேண்டாம். ஏன்? எனக்கு வேண்டிய பூ அவர் கொண்டு வருவார். ரவி ரவி,
8: குட் மார்னிங் சார். நீங்க இங்க எங்க வந்தீங்க?
9: நீங்க தானே சார் பண்ணக்காட்டு எஸ்டேட் சுத்தி பார்க்க சொல்லி டூர் அனுப்பிச்சீங்க.
8: அதான் பேச. ஹலோ, சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பு.
9: என்ன
4: லலிதா என்னமோ சொன்ன, வெறும் ஹலோட விஷயம் முடிஞ்சு போச்சே.
8: லலிதா
5: ஹலோ.
8: ஹாய், உனக்காக எல்லா வேலையும் விட்டுட்டு கொடைக்கானல் வந்திருக்கேன், என்ன ஹலோ சொல்லிட்டு போறேன்.
5: பின்ன என்ன, உங்களுக்காக எவ்வளவு ஆசையோட காத்துக்கிட்டு இருந்தேன், நீங்க மட்டும் வெறும் ஹலோ சொல்லலாமா?
8: நான் என்ன பண்றது? என் மேனேஜர் வந்துட்டானே.
5: உங்க மேனேஜர் வந்தா எனக்கு என்ன?
8: எங்க அப்பாவுக்கு வேண்டிய வந்துட்டானே.
5: யார் வந்தா எனக்கு என்ன? அந்த பொண்ணுங்க பூ வாங்கி தரேன் சொன்னாங்க. நான் வேண்டாம், அவர் எனக்காக பூ கொண்டு வரேன்னு சொன்னேன். எங்க பூ?
8: பூ வேணும்னா கேளு, ஏன் கழிக்கிறேன். இதோ பூ
5: கொண்டாங்க,
8: வச்சுக்கோ.
5: இந்த பூவை அப்பவே கொடுத்துருங்க. இவ்வளவு பெரிய சண்டை வந்திருக்குமா? இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு நடுவே என்ன அவமானப்படுத்திட்டீங்கல்ல.
8: ரவி, இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு நடுவே ஹலோ சொல்லிட்டு போறீ? லலிதா
5: வாங்க. ஆமா, எல்லா டிக்கெட்டுகளையும் நீங்களே வாங்கி எதுக்காக அவ்வளவு பணத்தை வேஸ்ட் பண்ணணும்?
10: ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடரும் பாட்டும் பரதமும் திரைப்பட ஒளிச்சித்திரம்.
11: பொது அறிவை வளர்க்கக்கூடியதா? நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02-8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
10: நேயர்களை தொடர்ந்து கேட்கலாம் பாட்டும் பரதமும் திரைப்பட ஒளிச்சித்திரம்.
8: வாட்டத்தி அழகியும் நான் ஒருத்த மட்டும்தான் ரசிக்கணும், வேற யாரையும் அனுமதிக்க மாட்டேன்.
5: இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு சுயநலம் கூட.
8: அந்த சுயநலத்துலதான் என் சந்தோஷமே இருக்கு. லலிதா
1: கிராமத்து போன 60 பேர் வாய்த்த வாத்தியமும் அது உள்ள

0: எனக்கு
1: ஜதியோட சேர்ந்து ஆடி தாங்க பழக்கம். இது மாதிரி ரெக்கார்ட் டான்ஸ் எல்லாம் ஆடி பழக்கம் இல்லீங்க.
0: அதுக்கெல்லாம் இந்த வேலையில அதையும் ஆடி பாத்துற வேண்டியதானே.
2: என்ன
3: தவிர வேற யாரா இருக்க முடியும்?
2: உனக்காகவே வாங்கிட்டு
3: நான் என்ன சின்ன குழந்தைய பொம்மை வச்சு விளையாட.
2: இது சாதாரண பொம்மை இல்ல.
3: இசையோட சேர்ந்து அழகா ஆடு.
2: பொண்ண மாதிரி
3: ஒரு செகண்ட் கண்ணு முடிக்கங்க. பிரிச்சு பாருங்க.
2: பியூட்டிஃபுல்.
3: இந்த ஏழையோட அன்பளிப்பு
2: இந்த கட்சிக்குள் போட்டு கட்டி எப்போ என் இதயத்துக்கு பக்கத்திலேயே வச்சுக்கோடி.
3: வந்த விஷயத்தையும் மறந்துட்டேன். நாளை காலையிலே ஊருக்கு போகணும். அப்பாவோட
2: ஆர்டர். உனக்காக எல்லா வேலையும் விட்டுட்டு நான் கொடைக்கானல வந்து உட்காந்துட்டு நீ ஊருக்கு போன எப்படி?
3: நான் என்ன வெளிநாட்டுக்கா போறேன், மெட்ராஸுக்கு தானே.
2: உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாது.
3: என்ன பாக்குறது உங்க சாமர்த்தியம்.
2: தினம் காலையில 8:30 நம்ம வீட்டுக்கு டெலிபோன் பண்ணு. என்ன தவிர யாராவது எடுத்தாங்கன்னா ரவியன் கம்பெனில இருந்து பேசுறேன்னு சொல்லு.
3: ஓகே. அப்ப நான் புறப்பட்டுமா?
2: நானே வந்து விட்டுட்டு வரட்டுமா?
3: உங்களுக்கு எதுக்கு சிரமம்?
2: 10 நிமிஷம் கூட இருக்கலாம். ஜஸ்ட் மினிட். ஸ்கூல் போறதெல்லாம் பேக் பண்ணி வச்சியாமா?
3: எல்லாம் ரெடி
4: பண்ணிட்டேன்ப்பா. என்ன தைரியம் தான் நீ இப்படி நடப்ப? இனிமே நீ அவனை சந்திச்ச நான் ரொம்ப பொல்லாதவனா இருக்கேன்.
5: ஹலோ, யாருங்க?
3: மிஸ்டர் ரவிசங்கர் இருக்காரா?
5: இருக்காரு. நீங்க யாரு?
3: ரவியன் கோல இருந்து பேசுறேன்.
5: ரவியன் கோவா? அப்படி ஒரு கம்பெனி எங்க லிஸ்ட்லயே கிடையாது.
6: போட்டடா, இதான் ஆரம்பிச்சிருக்கிற புது பிசினஸ்.
5: என்ன சார்? சார பொம்பளை குரல் கேட்டு யாருக்கு அப்படித்தான் இருக்கும். சொல்லுங்க சொல்லுங்க.
3: ரவி, நம்ம விஷயம் எல்லாம் அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே கண்டிப்பா உங்களை சந்திக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அப்பாவை மீறி நான் உங்களை சந்திக்கவும் முடியாது, உங்களை பார்க்காம என்னால இருக்கவும் முடியாது. என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல.
5: சீக்கிரம் இதுக்கு ஒரு ஏற்பாடு பண்றேன். வச்சிருங்க. என்ன மாமா, எதுக்குமே தலைய தெரிய மாட்டீங்க? இப்ப இருக்குது ரொம்ப சீரியஸான பிசினஸ். ஓ,
6: நீங்களா? உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும். நீங்களா உள்ள போங்க, உட்காரு. என்ன விஷயம்?
5: ஒண்ணும் இல்ல, உங்க பொண்ணை நான் லவ் பண்றேன். அவளும் என்ன விரும்புறா, அதனால அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன்.
6: தம்பி, நீங்க அவளை விரும்பலாம், அவ உங்களை விரும்பலாம், ஆனா இந்த கல்யாணத்தை நான் விரும்பல. அரும்பாடு பட்டியும் பொண்ணுக்கு நான் பரதக்கலை கத்துக் கொடுத்திருக்கேன். அவளுடைய புகழ் இந்த நாடெல்லாம் பரவணும் நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அது மட்டுமல்ல, காலமெல்லாம் என் மகன் கலைக்கே தொண்டு செய்யணும், அதுதான் என் விருப்பம். ஓ, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்க பொண்ணு டான்ஸ் ஆட வேணாம்னு சொல்லுவேன் நினைக்கிறீங்களா? அவ இஷ்டப்படி எது வேணாலும் செய்யட்டும். ஐ டோன்ட் மைண்ட். கலைக்கே தன்னை அடிமை நினைச்சுக்கிட்டு இருக்கிற என் பொண்ண உங்களுக்கு அடிமை ஆக்கிட்டா அப்புறம் அவ கலைக்கு எப்படி தொண்டு செய்ய முடியும்?
5: ஒரு தகப்பன் மகளுக்கு கடமையை மறந்துட்டு நீங்க பேசுறீங்க.
6: இல்ல, என் மக வாழ்க்கையில அக்கறை இருக்கிறனால தான் அப்படி சொல்றேன். அதுல நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு தகுதி
5: வேணும். தகுதி? நான் ஒரு கிராஜுவேட், பிசினஸ் மேக்னட், மில்லியனர். இதை விட என்ன தகுதி வேணும்?
6: உங்க கிட்ட கோடி கோடியா பணம் இருக்கலாம், என் பொண்ணு கிட்ட விலை மதிக்க முடியாத கலை இருக்கு.
5: ஏஸ் ஏஸ், அதை நான் மறுக்கல. அதுக்காக நான் ஏன் அவளை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்றீங்க?
6: அப்படியே நான் அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா இருந்தா ஒரு கலைஞனுக்கு தான் கட்டி கொடுத்த. அவன் ஏழையா இருந்தாலும் சரி, அதை பத்தி கவலை. கலை உணர்வே இல்லாத ஒரு பணக்காரனுக்கு என் பொண்ணை நான் கட்டி கொடுக்கவே மாட்டேன்.
5: உங்க பொண்ணு மேல நான் எவ்வளவு பிரிய வச்சிருக்கேன்னு எனக்கு சொல்றது தெரியல. இவ இல்லைன்னா
6: என்னுடைய நீங்க பேசுறத நான் விரும்புறேன். ஒத்திரிக்கு நேரம் வச்சு வாங்க.
5: எல்லாரையும் நாளைக்குள்ள முடிச்சாலும் சீக்கிரம். ஆமா
3: நில்லுங்க.
5: ஓ,

0: மீனாட்சி அம்மாளா?
1: ஆமா, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா?
0: என்னம்மா சொல்ற?
1: வருஷா வருஷம் இந்த கோவில் திருவிழாவில என் மகநாட்டின் தான் நடக்கும். வழக்கத்துக்கு விரோதமா உங்க செல்வாக்க பயன்படுத்தி இந்த வருஷம் உங்க மகநாட்டிற்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்களே.
0: ஓஹோ, இதுக்குத்தான் என் மேல இவ்வளவு கோவமா? என்னம்மா செய்யறது? என் மகளோட நாட்டியம் தான் வேணும்னு எல்லாரும் விரும்பி கேட்கறாங்க, அதை நான் மறுக்க முடியுமா?
1: அப்படின்னா என் மகநாட்டத்தை யாரும் விரும்பலன்னு சொல்றீங்களா? அண்ணா, நம்ம ரெண்டு பேருக்குமே பந்தநல்லூர் பரமசிவம்லதான் குரு. தொழில உங்களுக்கு இருக்கிற திறமை எனக்கும் இருக்கு.
0: இல்லன்னு யாருமா சொன்னாங்க?
1: அப்படி நினைச்சிருந்தா இந்த மாதிரி போட்டிக்கு வந்திருப்பீங்களா?
0: தொழில போட்டி இருக்கலாம், ஆனா இப்படி பொறாம இருக்க கூடாது.
1: உங்க பொண்ணு மேல எனக்கு என்ன பொறாம? நீங்க வேணா அவளை பெரிய நாட்டியகலா ரத்னம் நினைக்கலாம், ஆனா என் பொண்ணு முன்னால அவ சலங்கைய தொடக்கூட லாய்க்கு இல்லாதவன்னு நான்
0: நினைக்கிறேன். என்ன பத்தி எது பேசினாலும் நான் பொறுத்துக்கிறேன், ஆனா என் தொழில பத்தி குறை சொன்னேன். மகளுக்கு சாஸ்திர முறைப்படி பரதக்கலை கற்றுக் கொடுத்து அவ தலைமையில உனக்கு சந்தேகம் இருந்தா அவளையும் உன் பொண்ணை ஒரே மேலே ஆள விட்டு பார்ப்போமா? அப்போ யார் ஜெயிக்கிறாங்க நீங்க புரிஞ்சுக்கவே? போட்டிக்கு தயாரா?
1: உங்க பொண்ணு கூட போட்டி போட்டு ஆடுறதுக்கு என் பொண்ணு தேவையில்லை. எங்கிட்ட நாட்டியம் பழகிக்கிற ஒரு சாதாரண கால் ஜெயிக்க வைப்பேன். நான் ஜெயிச்சுட்டா
0: நீ என்ன சொன்னாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன். நீ தோத்துட்டா
1: நீங்க என்ன சொன்னாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன்.
0: அப்படின்னா வர வெள்ளிக்கிழமை இதே கோயில அந்த போட்டியை வச்சுக்குவோம். யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்துடுவோம். மீனாட்சி ஏதோ சதித்திட்டம் போட்டு தான் அந்த ஏற்பாட்டை செஞ்சிருக்கா. மனசுல சலனத்து கடன் கொடுத்து இந்த போட்டியில தொத்துட்டா என் மானமே போயிடும்.
2: அப்பா, நீங்க எனக்கு தகப்பனார் மட்டுமில்லை, பரத கலையை கத்துக் கொடுத்த குரு. உங்களுக்கு அவமானம் வரும்படியா நான் நடந்துக்கவே மாட்டேன். எனக்கு காதல் பெருசு இல்லை, கலைதான் பெருசு. கேட்டியா ரவி, அவளுக்கு கலைதான் பெருசா? உனக்கு?
0: எனக்கு காதல் தான் பெரு.
1: அந்த நடராஜ பெருமானே உனக்கு துணை இருப்பான். போட்டி ஆரம்பிக்கலாமா?
0: ஓ, தாராளமா ஆரம்பிக்கலாம்.
1: போட்டியில ஜெயிச்சுட்டா நான் என்ன சொன்னாலும் கட்டுப்படுவேன்னு சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? இனிமே உங்க பொண்ணு கால சலங்கையே கட்டக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். என் மாணவர் ரவி, உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டணும், அதுதான் என் விருப்பம். நீங்க என்ன சொல்றீங்க?
0: இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு நல்ல கலைஞர் என் மகளுக்கு கணவனா வரத நினைச்சு நான் பெருமைப்படுறேன். அந்த நடராஜமூர்த்தியை இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்த்துட்டாரு.
2: என்னால நம்பவே முடியல, இவ்வளவு பெரிய நாட்டிய கலைய இவ்வளவு சீக்கிரத்துல இவ்வளவு அழகா எப்படி கத்துட்டீங்க?
0: வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம் இருக்கு. என்னுடைய ஒரே லட்சியம் ஒன்னு அடையணும். உனக்காகத்தான் இவ்வளவு
2: போட்டியில உங்களுக்கு வெற்றி, ஆனா வாழ்க்கையில எனக்கு தான் வெற்றி.
0: என்ன
2: இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி
0: இதப்பா, நீயும் நானும் கணவன் மனைவியாக தான் உறுதியாயிடுச்சேன். இன்னையில நீ என் மனைவி.
3: அப்பா, என்னப்பா? யாரும் பேர் லலிதா, உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம்னு கூட்டிட்டு வந்தேன்.
0: நம்ம கம்பெனில புதுசா வேலைக்கு சேர்த்துருக்கியா?
3: இல்லப்பா, உங்களுக்கு சிரமம் கொடுக்காம இந்த வீட்டுக்கு மருமகளா ஆசி உட்கார.
4: பரவாயில்லைங்க.
3: உனக்கு சொந்த ஊர் எது?
4: தஞ்சாவூர்.
3: உங்க அப்பா பேர் என்ன?
4: சண்முக சுந்தரம்.
0: என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு?
4: நட்டு வாங்க தான் எங்க பரம்பரை தொழில்.
3: உனக்கு இந்த பெண் தானே கிடைச்சது? அப்பா, ஒழுக்கம் உள்ள ஒரு குடும்ப பெண் தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வர முடியும். 1000 ரூபாய் கொடுத்தா ஒரு முன்னால் ஆடுவா, 2000 ரூபாய் கொடுத்தா யார் முன்னால் அவன் ஆடுவா? இந்த ஆட்டக்காரியான எனக்கு மருமக. அப்பா, நீங்க லலிதா? லலிதா, லலிதா! அப்பா, சின்ன வயசுல இருந்து எனக்கு அது வேணும் இது வேணும்னு ஏதாவது உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருப்பேனா? படிப்பு முடிஞ்சோட எல்லா வார்த்தையும் தலையில தூக்கி போட்டுட்டீங்க. பிசினஸ் பிசினஸ் இருந்து ராத்திரி பகலா பாடுபட்டு லட்ச லட்சமா பணத்தை குமிச்சேன். பேங்க்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு பாத்தீங்களே தவிர உங்க மகனுக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்குன்னு ஏன்பா யோசனை பண்ணல? உங்களை பத்தி எவ்வளவு பெருமையா அவர்கிட்ட சொல்லி நான் கூட்டிட்டு வந்தேன். உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து யாராவது இப்படி பேசிருந்தா உங்க மனசு என்ன பாடுபாப்பட்டிருக்கும்?
0: நான் வார்த்தைப்பா சொல்லிட்டேன் ரவி, இந்த பொண்ணு வேண்டாப்பா. என்ன காரணம்? அவ நல்ல குடும்பத்து பெண்ணா இருந்தா நான் ஏப்ப வேண்டாம்னு சொல்ல போறேன்?
3: நாட்டியம் ஆடுறவங்க எல்லாம் கெட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க அபிப்பிராயமா? இப்ப பெரிய குடும்பத்து பெண்கள் நாட்டியம் ஆடுறாங்க, அவங்களை பத்தி என்ன சொல்றீங்க? ஏழை பணக்கார வித்தியாசத்தை பத்தி நான் பேசினப்பா. உனக்கு மனைவியா வர்றதுக்கு யோகியம் இருக்கிற பெண் யாரா இருந்தாலும் சொல்லு, உடனே நான் கல்யாணம் செய்து வைக்கிறேன். ஒரு தாக்கா யார் லலிதா? அது அவ இல்லாம என்னால வாழ முடியாது. இதுதான் என்னுடைய முடிவு. நாட்டுல நலம் இல்லாம நம்மளை பத்தி பேசுறதுக்கு அமையாது. பெரிய மனுஷனான இன்னைக்கு 2 ஒன்று பாத்துறேன்.

0: யார் நீங்க? உங்க முதலாளி கிட்ட லலிதாவோட அப்பா சண்முகசுந்தரம் வந்திருக்கான் சொல்லு.
1: மாமா நீங்க போனீங்க, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கப்பா.
1: என்ன மாமா இது? எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சாதாரணமா தீர்த்து வச்சிருவீங்க, அப்படி என்ன உங்களாலே தீர்க்க முடியாத பிரச்சனை?
2: நான் ஒரு பொண்ணு அவளை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு அப்பா சொல்றேன்.
1: ஆச்சரியமா இருக்க, பெரியவர் அவங்க விருப்பத்துக்கு தடையா இருக்காரு.
2: அப்பாவை மீறி அந்த பொண்ணை கல்யாணம் செய்துக்குவேன், ஆனா அப்பா ஆட்பேஷன், இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சு வந்திருக்காரு. என்னால வீட்டுல ஒரு குழப்பம் ஏற்படக்கூடாதுன்னு பாக்குறேன், ஆனா அதே சமயம் அந்த பொண்ணை என்னால கைவிட முடியாது. அதனால்தான் என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறேன்.
1: கவலைப்படாதீங்க மாமா, பெரியவர் எப்படியாவது சமாதானப்படுத்தி நீங்க விரும்பின பொண்ணையே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்றேன். பொண்ணு யாரு மாமா?
2: லலிதா.
1: யாரு? அந்த டான்சர் லலிதாவா? இப்பதான் புரியுது, பெரியவர் வேண்டாம் சொன்னது கரெக்ட் தான்.
2: என்னடா சொல்ற?
1: வாடகைக்கு எடுக்க வேண்டிய பொருளை எதுக்காக விலை கொடுத்து வாங்கணும்? பணத்தை விட்டு அறிஞ்சா அவன் இப்பவே இங்க வர்றான்.
2: குமார்,
1: இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்?
2: அவளை பத்தி ஏதாவது பேசுறேன்.
1: உண்மையை சொன்னா ஏன் இப்படி கோவப்படுறீங்க?
2: எதிரா உண்மை?
1: இன்னும் ஒரு மணி நேரத்துல அந்த லலிதாவை இங்க கூட்டிட்டு வர சொல்றேன், பாக்குறீங்களா?
2: அது ஒன்னால முடியாது.
1: முடியும். ராம்சாமி வணக்கங்க. அந்த டான்சர் லலிதாவை உடனே இங்க கூட்டிட்டு வரணும்.
3: லலிதாவியா? ஏன் தயங்குற? ஒண்ணுமில்ல, அவங்க அப்பா பணம் கொஞ்சம் ஜாஸ்தியா கேக்குறாங்க. போன வாரம் ஒரு கஸ்டமருக்காக நான் கூட்டிட்டு வந்தேன், 3000 ரூபாய் கேட்டார்.
1: 30000 ரூபாய்னாலும் சரி, அந்த லலிதா இன்னும் ஒரு மணி நேரத்துல இங்க இருக்கணும். என் வண்டி எடுத்துட்டு போய் சீக்கிரமா கூட்டிட்டு வா.
3: ஆகட்டும்,
1: மேல ஒரு ரூம் புக் பண்ணுங்க.
3: எஸ் சார்.
2: அவளா இருக்க கூடாது, நிச்சயமா அவளா இருக்க கூடாது.
4: மன்னிக்கவும், அன்பே இல்லாத ரவிசங்கருக்கு
5: நீங்கள் அனுப்பி வைத்ததாக யாரோ ஒருவன் என் வீட்டிற்கு வந்தார்.
3: ஆமா, அவங்க அப்பா உங்களை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லுது. கோவிச்சுக்கிட்டு வீட்டுக்கு கூட வராம ஹோட்டல்லையே தங்கி இருக்காரு.
5: அப்படியா?
3: ஆமா. குமாரையா எவ்வளவோ சமாதானம் சொல்லி அவர் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டார். எப்பவும் உங்களையே நினைச்சு அழுதுகிட்டே இருக்க. அவர் உங்களை பார்க்கணுமா, ஏதோ முக்கியமா பேசணுமா, உடனே கூட்டிட்டு வர.
5: ஐயோ, அப்பா கூட வீட்டுல இல்லையே.
3: அம்மா, இப்ப நீங்க வரலன்னா அவர் இருக்கிற நிலைமையில ஏதாவது தப்பான முடிவுக்கு போனாலும் போயிடுவாருமா?
5: அவன் கூறியதை உண்மை என நம்பி உங்களை பார்க்க ஹோட்டலுக்கு வந்தேன். என் பரிசுத்தமான அன்பை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் எனக்கு விலை மாது என்ற பட்டத்தை சூட்டுவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு நாளாவது உங்கள் மனைவியாக வாழ்ந்து விட்டேன் என்ற மனநிறைவோடு உங்களை விட்டு பிரிகிறேன். நான் புனிதமானவள் என்பதை என்றாவது ஒரு நாள் உணர்வீர்கள். அன்று முதல் வாழ்நாள் முழுவதும் என்னை நினைத்து நீங்கள் வருந்துவீர்கள். அன்புள்ள லலிதா.
3: குமாரவரசன்
6: கூப்பிட்டீங்களா?
4: அன்னைக்கு லலிதாவை கூட்டிட்டு வந்தியே, என்ன சொல்லி கூட்டிட்டு வந்த?
6: ஒண்ணு இல்லையே, புரோக்கர் அனுப்பிச்சேன், கூடவே வந்தா. நான் ஒண்ணும் பண்ணல, அப்பதான்.
3: எதிரி கூட எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்ய மாட்டான்.
6: என்ன விட்டு போனதுக்கு காரணமே எங்க அப்பா தான்.
7: உங்க அப்பாவுக்கு பெண்களை பிடிக்க வச்சு வேடிக்கை பார்க்கத்தான் தெரியுமா, அவங்கள வாழ வைக்கவே தெரியாதா?
8: இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடரும் பாட்டும் பரதமும் திரைப்பட ஒளிச்சித்திரம்.
9: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையை போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி.

0: இனி தொடர்கிறது பாட்டும் பரதமும் திரைப்பட ஒளிச்சித்திரம்.
1: அவருக்கு குடும்ப கௌரவம் பெருசா இருக்கலாம், ஆனா ஒரு பெண்ணுடைய மானம் அதை விட பெருசுன்னு நீங்க எப்ப நினைக்கல? அந்தத்துக்காகவும் பணத்துக்காகவும் லலிதா உள்ள விரும்பல. அவ பெருசா மதிச்சதெல்லாம் உன் அன்பத்தான். அதை தெரிஞ்சுக்காம அவளை கேட்க கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டுட்டியே. ரவி

0: சந்தேகத்தால கெட்டு போன கண்ணே டாக்டரால குணப்படுத்த முடியும். ஆனா சந்தேகத்தால கெட்டு போனவன் கண்ணே எந்த டாக்டராலையும் குணப்படுத்த முடியாதுப்பா.
1: அடுத்தவங்க பேச்சு கேட்டு நானே என் கண்ணை குருடாக்கிட்டேன். விலைமதிக்க முடியாத மாணிக்கத்தை எங்கேயோ தூக்கி எறிஞ்சிட்டு இப்ப தேடுறேன் தேடுறேன் கிடைக்கல.
0: ரவி எனக்கு ஒரு யோசனை தோணுதுப்பா.
1: என்னப்பா?
0: இந்த தெய்வ கலை அவளுக்காக நீ கத்துக்கிட்ட, அவளை கண்டுபிடிக்க. அந்த கலையை ஏன் உபயோகப்படுத்த கூடாது?
1: என்ன சொல்றீங்க?
0: உன்னுடைய நாட்டி நிகழ்ச்சி எல்லா ஊரையும் நடத்தும். அத கேள்விப்பட்டா அவ எங்க இருந்தாலும் உன்னை தேடிக்கிட்டு வருவான். நீங்க ரெண்டு பேரும் திரும்ப ஒண்ணு சேர்றதுக்கு அதுதான் சரியான வழி. ஆமா ரவி, உன் முயற்சிக்கு என் மக சிவகாமி உனக்கு துணையா இருப்பா.
2: டாக்டர் கல்யாணி, உன் ஃப்ரெண்டு லலிதா கூடிய சீக்கிரம் ஒரு குழந்தைக்கு தாயாக போற. தேங்க்ஸ். நான் வரட்டுமா? வாங்க. லலிதா, அவரை பார்க்கவே கூடாதுங்கிற வைராக்கியத்தோட இருந்தியே இப்ப என்ன செய்ய போற? இத பாரு, தனிமரமா இருந்தா நீ இப்படி தனியாவே இருக்கலாம். இப்ப துணையா ஒண்ணு வரப்போகுதே, யாரு இருக்கா? உலகத்துக்கு என்ன பதில் சொல்லுவேன்? என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியல. ஓ, பிடிவாதத்தை விட்டுட்டு உடனே மெட்ராஸுக்கு போ. மெட்ராஸுக்கா? இது மான பிரச்சனை. அவரை நேர்ல சந்திச்சு உன் நிலைமை எடுத்து சொல்லி வாழ்வு கொடுங்கன்னு கேடு. அவர் மறுத்துட்டா? பிறக்க போற குழந்தைக்கு நீங்க தான் தகப்பன்னு தைரியமா சொல்லிட்டு வந்தது. கவலைப்படாது, நாங்க இருக்கோம்.
3: ரவிசங்கர் வீட்டுல வேற யாருக்கு கல்யாணம் நடக்கும்? ரவிசங்கருக்கு தான். ஆமா, வா.
4: கல்யாணம் ரவிசங்கருக்கு இல்லையா?
3: ஏன், பத்திரிக்கை பார்க்கலையா?
4: பத்திரிக்கை வரல, இருந்தாலும் இது நம்ம வீட்டு கல்யாணம்.
1: வாங்க சிவகாமி, இவ்வளவு பெரிய உயர்ந்த வாழ்க்கை உனக்கு கிடைச்சதுக்கு காரணமே ரவிதான். முதல்ல இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கமா.
5: என் அன்பு ஆசி எப்போ ஆனா முன்னால இருந்து மனப்பூர்வமா ஆசீர்வாதம் பண்ண வேண்டிய பெரியவங்க கூட்டத்தை விட்டே ஒதுங்கி இருக்காங்களே, அதை நினைச்சாதான் சங்கடமா இருக்கு.
1: நான் இங்க வர்றது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க கேட்கிற பணத்தை கொடுத்துறேன். இனிமே இந்த வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன்.
6: நல்ல பாத்தியாம அந்த பணக்காரனோட தவிர உனக்கும் குடும்பத்தோட கௌரவம் பெருசா இருக்கலாம், ஆனா எனக்கு என் தங்கச்சியோட மானம் தான் பெருசு. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஓ, உன்னை பேச வேண்டிய இடத்துல வச்சு நான் பேசிக்கிறேன்.
7: இந்த வழக்கை விசாரித்ததில் பிரதிவாதியான தியாகராஜன் வாதியான மீனாட்சியோடு பழகியதை மனப்பூர்வமாக ஒப்புக்கொள்கிறார். என்றாலும் ஏற்கனவே தியாகராஜனுக்கு திருமணமாகி ஒரு குழந்தையும் இருப்பதால் இந்து தர்ம சட்டப்படி ஒருவர் இரண்டு பெண்களை திருமணம் செய்ய முடியாத நிலை இருப்பதாலும் மீனாட்சியின் எதிர்காலத்தை முன்னிட்டும் அவள் வயிற்றிலே வளர்கின்ற குழந்தையின் வருங்காலத்தை முன்னிட்டும் மாதம் 1000 ரூபாய் ஜீவனாம்சமாக தியாகராஜன் மீனாட்சிக்கு வழங்க வேண்டும் என்று தீர்ப்பளிக்கப்படுகிறது.
0: என்ன வாழ வைக்கும் நினைச்சுதான் எங்க அண்ணா உங்க மேல கேஸ் போட்டா. நீங்க ஏற்கனவே கல்யாணம் ஆனவன் தெரிஞ்சிருந்தா நான் உங்க கூட பழகியிருக்கவே மாட்டேன். இந்த கோர்ட் வாசப்படியும் வச்சிருக்க மாட்டேன்.
1: மீனாட்சி,
0: எனக்கு உங்க பணமும் வேண்டாம், உங்க ஜீவனாம்சமும் வேண்டாம். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீங்க எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு என்னைக்கா ஒரு நாளைக்கு நீங்க ஆண்டவங்க கிட்ட பதில் சொல்லிதான் தீரணும்.
6: கல்யாணத்துக்கு வந்தவங்க யாரா இருந்தாலும் மணமக்கள் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, ஆனா நீங்க பெத்த அப்பனா இருந்தும் கூட ஒரு அந்நியரை போல நடந்துகிட்டீங்களே. ஏன் ஃபால்ஸ் பிரஸ்டேஜ்? உங்க பாழா போன போலி கௌரவத்தினால எத்தனை பேருடைய வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்க.
0: என்ன மன்னிச்சிருங்க, உங்களை பழி வாங்கணுங்கிற எண்ணம், இந்த சொத்தும் சுகமும் என் மகளுக்கு சேருங்கிற பேராசியும் எனக்கு கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமா இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சிருக்கவே
1: மாட்டேன். நீ ரவி நினைக்கிற மாதிரி அவளை ஆசீர்வாதம் பண்ணக்கூடாதுன்ற வெறுப்புல நான் இங்க வரல. ஊரறிய உலகறிய என் மகள் அவளை ஏத்துக்க தைரியம் இல்லாத இந்த தகப்பனுக்கு அவளை ஆசீர்வாதம் பண்ற தகுதி இல்லைன்னு நினைச்சுதான் நான் இங்க வரல. ஐயா, நடந்ததெல்லாம் மறந்துடுங்க, இந்த நல்ல நேரத்துல குழந்தைகளை ஆசீர்வாதம் பண்ணுங்க.
6: நான் இல்லாத குறையே தெரியாம சிவகாமியும் குமாரும் உங்களை கவனிச்சுக்குவாங்க.
1: இனிமே இந்த குடும்பத்துக்கு வாரிசே இவங்க தான்.
6: இந்த சொத்து சுகம் எதுவுமே எனக்கு வேண்டாம்.
1: ரவி, மறுபடியும் என்னை விட்டு பிரிஞ்சு போறேன்னு சொல்றியா? தப்ப, நான் செய்த தவறுக்கு ஆண்டவன் எனக்கு தண்டனை கொடுத்துட்டான். நீ என்ன தண்டிச்சதப்பா?
6: ராமன் காட்டுக்கு போக காரணமா இருந்தது யார்?

0: விதி. இப்பெல்லாம் வீட்டை விட்டு போறதுக்கு காரணம் நீங்க இல்ல, அதே விதிதான். உங்க ராமாயணத்துல ராமர் இல்ல, என் ராமாயணத்துல சீதை இல்ல. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அந்த சீதை என்னை நிச்சயமா தேடி வரத்தான் போறா. அப்ப நாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து உங்க வீட்டுக்கு வர்றோம். அதே ராமருடைய பிரிவு தாங்க முடியாம தசரத உயிரை விட்டுட்டா. ஆனா என்னைக்கு நீ சீதா ராமனா கல்யாண ராமனா இந்த வீட்டுக்குள்ள வரையும் அந்த காட்சியை பார்த்து தப்பா கண்ண மூடுவேன். அந்த காட்சியை பார்த்து கண்ண மூடுவேன்.
1: இந்த கோலத்தோட இனிமே நான் கலைக்கு சேவை செய்வேன். என் பொறுப்பை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கலாம்னு நினைக்கிறேன்.
0: அம்மா, இந்த நிலைமையில இவ்வளவு பெரிய பொறுப்பை என்னால எப்படி ஏற்றுக்க முடியும்?
1: ரவி, உங்ககிட்ட இருக்க இந்த தெய்வீகத்தை எல்லாருக்கும் பயன்படும்னு நான் விரும்புறேன். அதே நேரத்தில் அமைதி இல்லாம இருக்கிற மனசுக்கு இது ஆறுதலாவும் இருக்கும். நான் சொல்றது கேளு.
2: குட் மார்னிங் மாமா.
0: வணக்கம்மா.
2: சாந்தி டார்லிங்.
3: குட் மார்னிங்.
2: குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். ஆ, கரக்க கரக்க
0: ஒழுங்கா சிவகாமி சொல்றபடி கேள். இல்லாட்டிய மருமகிட்ட சொல்லி உன்னை டிஸ்மிஸ் பண்ணிடுவேன்.
2: மாமா, இத வாங்கிக்க.
0: எதுக்குடா?
2: ஒரு அன்பு வேண்டுகோள்.
0: என்ன?
2: உங்க மருமக சாந்திக்கு நீங்க தான் நாட்டியம் கத்து கொடுக்கணும்.
4: உங்களுக்கு ரத்த கொதிப்பு அதிகமா இருக்கு, அதோடு கூட ஹார்ட்டும் ரொம்ப வீக்கா இருக்கு. இந்த நிலைமையில நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாது. அதனால கலை நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறதையும் டான்ஸ் கத்து கொடுக்கறதையும் 6 மாசத்துக்கு நிறுத்தி வச்சுக்கிட்டு நீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கணும்.
5: ரெஸ்டா டாக்டர்? நான் உயிரோடு இருக்கிறதே இந்த கலையினாலதான். அதை நிறுத்தினேன்னா ஹார்ட் நின்று போயிடும்.
4: உங்க நன்மைக்காகத்தான் நான் சொல்றேன். நான் சொல்றபடி நீங்க நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலன்னா உயிருக்கே ஆபத்து. யாரும் அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க.
5: லலிதா, சலங்கை ஒலி கேட்கும் போதெல்லாம் நீ என் கண் முன்னால வந்து நிக்கிறேன். அந்த ஓசை நின்னு போனதும் நீ என் பார்வை விட்டே மறைஞ்சு போயிடுறியே. லலிதா
6: ரமு, குழந்தைகளை எல்லாம் கூப்பிட்டு பாட ஆரம்பிக்கிறோம். நேரமாச்சு.
7: ஐயா, ஆஸ்பத்திரி விட்டு இங்கே நீங்க வந்தீங்க.
6: ஆஸ்பத்திரியில இருந்தா எனக்கு வியாதி தான் அதிகமா. நிம்மதியா இருப்பேன். சீக்கிரம் போய் குழந்தைகளை கூட்டிட்டு.
7: அவங்க இனிமே வரமாட்டாங்க. உங்க உடம்பு குணமாகற வரைக்கும் குழந்தைகளை வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க.
6: அந்த டாக்டர் கூட சேர்ந்து நீங்க சதி பண்றியா? நான் என்ன செய்வேன்? சடங்கு வழி கேட்காம என்னால் இருக்க முடியாது.
8: அரே, நான் இருக்க பயமேன்னு நீ இருக்கும்போது எனக்கு என்ன குறை? நான் ஜெயி சொல்றேன், இன்னைக்கு நீ ஆடு.
9: ஆதிசக்தி பிடி போல வெற்றி நடமாடுகின்ற சிவநாதனே.
6: உன்னால டான்ஸ் ஆட முடியல. நீ பெரிய டான்சர் சொன்னிய. ஆமா, ஒரு கேப்சர் கொடுத்தா. ஓகே.
0: வணக்கம்மா.
1: வணக்கம்.
0: என்ன உங்களுக்கு
1: தெரியுதா?
0: எப்படி இருக்கீங்க?
1: என் மகம் புண்ணியத்துல சௌக்கியமா இருக்கேன். ஆனா சந்தோஷமா இல்ல.
0: ஏன் அப்படி சொல்றீங்க?
1: உங்க மாமா தான் என் சந்தோஷத்தை என்னைக்கோ கொண்டுட்டாரு. அவருக்கு என்ன வசதிக்கு ஏத்தபடி வாழ்க்கை அமைச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்க.
0: நீங்க நினைக்கிற மாதிரி உங்க இந்த நிலைமைக்கு காரணம் மாமா இல்ல, அவங்க அப்பாவும் நானும் தான்.
1: என்ன சொல்றீங்க?
0: உங்க மேல அபாண்டமா பழிய சுமத்தி உங்களை பிரிச்சிட்டோம். ஆனா உண்மை தெரிஞ்சதும் மாமா கோவிச்சுட்டு வீட்டை விட்டு போயிட்டாரு.
1: அப்படின்னா அப்போ உங்க வீட்டுல நடந்த

0: கல்யாணம்
1: மாமாவுக்கு நடிச்சீங்களா? வீணா சேத்திரியோட பொண்ணு சிவகாமிக்கு எனக்கும் மாமாதான் கிட்ட இருந்து கல்யாணத்தை நடத்தி வச்சாரு. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உங்களை சந்திப்போங்கிற நம்பிக்கையில கல்யாணமே பண்ணிக்காம இன்னும் உங்களுக்காகவே வாழ்ந்துட்டு
2: இருக்காருக்கிட்ட சாந்திய கேட்காமே அந்த வாத்தியார் தான். அவன் ஆட்டத்துல என்ன குறை கண்ட?
3: பாட்டுக்கு தகுந்த பாவம் இல்ல, ஐ மீன் எக்ஸ்பிரஷன். ஆட்டத்துக்கு தகுந்த தாளம் இல்ல, ரீதம். இதை விட ஒரு டான்சருக்கு குறை என்ன வேணும்?
2: பாவத்தை பத்தி தாளத்தை பத்தி என்கிட்ட பேசுறேன். நாலு சகரை டப்பாவை வச்சுக்கிட்டு உன் காட்டு கூச்ச போறதுக்கு பேர்
4: ஓல்ட் மேன் பிசாசு மாதிரி கைய கால ஆட்டத்துக்கு பேர் ஆட்டமா? What the hell are you talking?
2: எங்க பரதக்கர் அப்படி இல்லப்பா. உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அங்கமும் தாளத்தோட பாவை. எங்க இசைய கேட்டா மழை பெய்யும்.
3: Is it? அப்படி நான் ஒரு பாட்டு பாடு. மெட்ராஸ்ல மழையே இல்லையா, மழை பெய்யட்டும்.
2: என்னடா சிரிக்கிறீங்க கிண்டலா? டேய் அருண், என்னுடைய ஜதிக்கு ஒன்னால ஆட முடியுமா?
3: ரிலாக்ஸ் ஓல்ட் மேன், ரிலாக்ஸ். ஏன் கோபப்படுறீங்க? பாட்டா பரிதாம இருக்கு, பேசாம வீட்டுக்கு போங்க.
2: மறுபடி கேட்கிறேன், என்னுடைய தாளத்துக்கு ஒன்னால ஆட முடியுமா? என்னோட சவாலுக்கு தயாரா?
5: சரியும் சொல்லுங்க பா.
3: ஓகே ஓல்ட் மேன், ஐ அக்செப்ட் யுவர் சேலஞ்ச். சாயந்தரம் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, அப்பவே வச்சுக்கலாம். ஓகே,
6: ஐ அம் ஆல்வேஸ் ரெடி ஃபார்.
3: போட்டியில நீங்க தோத்து போயிட்டா
6: நான் சாகர வரைக்கும் கால சரங்கை கட்ட மாட்டேன்.
0: வேண்டாம் மாமா, டாக்டர் உங்களை ஆடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு.
6: பேசாது, செத்தா சரங்கையோட தான் சாரி.
7: எந்த வாக்கி அவனுக்கு டான்ஸ் கத்து கொடுத்ததுன்னு பணமா பேசிட்டானா?
0: அப்படியா?
7: அவனை நேர்ல சந்திச்சு
2: உன் தாளத்துக்கு நான் ஆடுறேன், என் தாளத்துக்கு நீ ஆடும்.
3: ஓகே ஓகே ஓல்ட் மேன், கோ அஹெட்.
2: வாட்மேன் தாத்தா தாத்தா தாத்தா, என்ன ரீதம் இது?
3: ரீதம் இருக்குப்பா பாரு.
2: என்னப்பா போட்டி சேலஞ்சு பேசுறியே, இவ்வளவுதான் ஆட்டம்?
8: நேர்கள் இதுவரை கேட்டது அருண் பிரசாத் மூவிஸ் வழங்கிய பாட்டும் பரதமும் திரைப்பட சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் சிவாஜி கணேசன், ஜெயலலிதா, ஸ்ரீபிரியா, விஜயகுமார், மேஜர் சுந்தரராஜன், சுகுமாரி, ஆர் எஸ் மனோகர் ஆகியோருடன் பலர். இசை எம் எஸ் விஸ்வநாதன், கதை வசனம் பாலமுருகன், இயக்கம் பி மாதவன்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. எண் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
3: ஆமா அண்ணே.
4: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
3: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்குறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
5: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 5 மணி. முதன்மை அலுவரிசையில் இனி வருவது பொன்மாலை பொழுது. இன்று விழி என்னும் தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம்.
1: என்னப்பா இது? ஐயோ,
0: விழிகள் பேசும் மொழிக்கு வார்த்தைகள் தேவையில்லை, மனம் மட்டுமே உணரும் விழியின் பாஷைகள். விழிகள் இரண்டும் சிறு ஜன்னல்கள், உள்ளே மறைந்திருக்கும் மனதை காட்டும் கண்ணாடிகள். இன்றைய பாடல்கள் அனைத்தும் விழியின் வழியே வருகிறது. இன்றைய பொன்மாலை பொழுது தொடக்கமாக அயன் படத்திற்காக கார்த்திக் பாடிய பாடல்.

விழி இரண்டு எழுத்தில் ஒரு உலகம், பார்க்க மட்டுமல்ல என் உலகமே அதில்தான். தொடர்ந்து வருகிறது கஜினி படத்திற்காக ஸ்ரீராம் பார்சாரதி, பாம்பே ஜெயஸ்ரீ பாடிய பாடல்.

நேரம் 5:16 33 முதன்மை அலைவரிசையில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது. இன்று விழி என்னும் தலைப்பில் பாடல்கள் கேட்டுக்கொண்டு

பொன்மாலை பொழுதில் விழிவழி என பாடல்கள் நிறைவாக தெய்வ திருமகள் இப்படத்திற்காக சைந்தவி பாடியது.

நேயர்கள் இதுவரை கேட்டது பொன்மாலை பொழுது. இன்று விழிவழி பாடல்கள் கேட்டீர்கள். நேரம் 5:30. இனி கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: நேரம் 6 மணி. முதன்மை அலுவலிசையில் இன்னைக்கு கேட்கலாம் திரை இசை. நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரம்.
1: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: திரைசை நிகழ்ச்சியின் தொடக்கமாக மழை படத்திற்காக சாகர் சுமங்கலி பாடியது.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூட

0: வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: காலா படத்திற்காக பிரதீப் குமார், தி அனந்தூ பாடிய பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தொடர்ந்து கேட்கலாம் சேது படத்திற்காக சுஜாதா பாடிய பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: சிவா மனசில் சக்தி படத்திற்காக ரஞ்சித் பாடிய பாடல்.

0: திரைசை கேட்டீர்கள். விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். மாட்டு சாணம் மற்றும் உயிர்ம கழிவுகளை தூய எரிசக்தியாக மாற்றுவதற்கான கோபர்தன் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமரின் சூரியகர் இலவச மின்சார திட்டத்தினால் பயன்பெறும் வீடுகளின் எண்ணிக்கை 50 லட்சத்தை தாண்டியிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் திருத்தி அமைக்கப்பட்ட வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடிக்கான ஆதரவு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வருகை தொடர்பான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மத்திய ரிசர்வ் போலீஸ் படை அதிகாரிகள் இன்று நேரில் ஆய்வு செய்தனர். இனி விரிவான செய்திகள். மாட்டுச்சாணம், வேளாண் எச்சங்கள் மற்றும் உயிர்ம கழிவுகளை தூய எரிசக்தி மற்றும் இயற்கை உரமாக மாற்றி கிராமப்புற மக்களின் வருமானத்தை மேம்படுத்தும் நோக்கிலான கோபர்தன் திட்டத்தை மொத்தம் 23,731 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நாட்டின் தூய எரிசக்தி பயணத்தில் முக்கிய தருணமாக அமையும் இத்திட்டத்தினால் 1.5 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகளும் உருவாகும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அஸ்ஸாமில் அவசர காலத்தில் விமானங்களை தரையிறக்குவதற்கான வசதியுடன் கூடிய 4 வழி நெடுஞ்சாலை ஒன்றை தேஜ்பூர் அருகே அமைக்கும் திட்டத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்திய விமானப்படையின் ஒத்துழைப்புடன் கூடிய இத்திட்டத்தினால் தேஜ்பூர் உட்பட மக்கள் நெருக்கம் அதிகமுள்ள பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் மற்றும் பயண நேரம் குறைந்து எரிபொருள் சிக்கனம் மேம்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். நடப்பு உலக சூழல்களால் பாதிக்கப்பட்டுள்ள முக்கிய துறைகளுக்கு கை கொடுப்பதன் மூலம் உள்நாட்டு பொருளாதாரத்தின் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்தும் வகையில் வரி விதிப்பு மற்றும் இதர சட்டங்களில் திருத்தம் கொண்டு வருவதற்கான மசோதா இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. கடந்த June 5 பிறப்பிக்கப்பட்ட அவசர சட்டத்திற்கு மாற்றாக இம்மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது. 2022-23 நிதியாண்டில் இந்திய தொகுப்பு நிதியிலிருந்து பல்வேறு துறைகளுக்காக

0: செலவிடப்பட்ட சுமார் 54,000 கோடி ரூபாய் கூடுதல் தொகைக்கு ஒப்புதல் கோரும் வகையிலான அரசின் 3ஆம் எண் நிதி ஒதுக்கீட்டு மசோதா அண்மையில் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து இன்று மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இரு அவைகளும் மீண்டும் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. நாட்டில் பிரதமரின் சூரியகர் இலவச மின்சார திட்டத்தினால் பயன்பெறும் வீடுகளின் எண்ணிக்கை 50 லட்சத்தை தாண்டியிருப்பதாக புதிய மற்றும் புதுப்பிக்கவல்ல எரிசக்தி துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் சிஐஐ இந்திய தொழில்கள் கூட்டமைப்பின் சர்வதேச எரிசக்தி மாநாடு மற்றும் கண்காட்சியின் தொடக்க விழாவில் அவர் உரையாற்றினார். இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
1: சூரியகர் திட்டத்தினால் தற்போது நாட்டில் 19 லட்சம் வீடுகள் மின்கட்டணமே இல்லாத நிலைக்கு மேம்பட்டுள்ளதாகவும் சுமார் 12 லட்சம் வீடுகள் உபரி மின்சாரத்தின் விற்பனை மூலம் மொத்தம் 421 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டியிருப்பதாகவும் அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்தார். நாட்டில் தற்போது தினசரி 16,000 வீடுகளின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி வசதிகள் நிறுவப்பட்டு வருவதாகவும் கடந்த 9 மாத காலத்திலேயே இந்த எண்ணிக்கை 3.2 மடங்கு அதிகரித்திருப்பதாகவும் அவர் கூறினார். புதைப்படிவ பொருள் அல்லாத ஆதாரங்கள் மூலமான இந்தியாவின் மொத்த மின்சார உற்பத்தி திறனை 2030 ஆண்டிற்குள் 500 GW உயர்த்தும் இலக்கை நோக்கி நாடு நல்ல முறையில் முன்னேறி வருவதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார்.
0: தமிழக சட்டமன்றத்தில் திருத்தி அமைக்கப்பட்ட வேளாண் பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. வேளாண் அமைச்சர் திரு ஆர் வினோத் தாக்கல் செய்த இந்த பட்ஜெட்டில் டெல்டா மற்றும் இதர விவசாயிகளுக்கு சுமார் 135 கோடி ரூபாய் மதிப்பில் குறுவை சாகுபடிக்கான ஆதரவு திட்டம் அறிவிக்கப்பட்டது. சூப்பர் எல்நினோ விளைவுகளை சமாளிக்க மாவட்ட அளவிலான அவசரகால திட்டம், அடுத்த 5 ஆண்டுகளில் உணவு தானிய உற்பத்தியை 131 லட்சம் டன்னாக உயர்த்தும் இலக்கு, விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்க 7,432 கோடி ரூபாய் மானியம், 122 கோடி ரூபாய் செலவில் மண்வள பாதுகாப்பு இயக்கம், சான்றளிக்கப்பட்ட விதை உற்பத்திக்கு 250 கோடி ரூபாய் ஒதுக்கீடு உள்ளிட்ட அறிவிப்புகளும் வேளாண் பட்ஜெட்டில் வெளியிடப்பட்டன. மாநிலத்தின் சாகுபடி பரப்பு முழுவதையும் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதே அரசின் நீண்டகால குறிக்கோள் என்று வேளாண் அமைச்சர் திரு வினோத் தமது உரையில் கூறினார். பயிறு வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துக்களின் உற்பத்தியில் சுயசார்பை எட்டுவதற்கான மத்திய மாநில இயக்கம் 203 கோடி ரூபாய் செலவில் தமிழகத்தில் அமல்படுத்தப்படும் என்றும், பஞ்சாலைகளுக்கு தேவையான பருத்தி வெளி மாநிலங்களிலிருந்து வரவழைக்கப்படுவதை தவிர்க்க பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம் தொடக்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார். இன்று வேளாண் பட்ஜெட் தாக்கலின் போது காவிரி பிரச்சனையால் விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை குறிக்கும் வகையில் திமுக உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து அவைக்கு வந்திருந்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வரும் 8-9 ஆகிய தேதிகளில் புதுச்சேரிக்கு வருகை தருவதையொட்டி விமான நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகளை மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் கமாண்டன்ட் திரு யோகேஷ் புரோஹித் தலைமையிலான குழுவினர் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் தொடர்புடைய இதர துறைகளின் அதிகாரிகள் உடனிருந்தனர். மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் மூலமான பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் புதுச்சேரியில் வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளது. மேட்டுப்பாளையம் அரசு ஆடவர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெறவுள்ள இம்முகாமில் பொதுத்துறை, தனியார் துறை மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில்துறை நிறுவனங்கள் கலந்து கொண்டு தொழில் பழகுனர் பயிற்சிக்கு ஆள் எடுக்க உள்ளனர். 5 முதல் 12ஆம் வகுப்பு வரை தேர்ச்சி பெற்றவர்கள், ITI டிப்ளமா மற்றும் பொறியியல் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் இம்முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என புதுச்சேரி அரசின் தொழிலாளர் துறை அறிவித்துள்ளது. தொழில் பழகுனர் பயிற்சியில் சேரும் அனைவருக்கும் மாதம் 7,000 முதல் 10,000 வரை ஊக்கத்தொகை வழங்கப்படும். புதுச்சேரியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் இவ்வாண்டு 11ஆம் வகுப்பில் சேர விண்ணப்பித்து கலந்தாய்வின் போது இடம் கிடைக்காத மற்றும் இதுவரை எந்த பள்ளியிலும் சேராத மாணவ மாணவிகளுக்கு தனி கலந்தாய்வு நடத்தப்படவுள்ளது. வரும் 7-10 ஆகிய தேதிகளில் குறிச்சிக்குப்பம் NKC அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறும் இக்கலந்தாய்வில் தகுதியுள்ள மாணவர்கள் உரிய சான்றிதழ்களுடன் நேரில் வந்து கலந்து கொள்ளலாம் என பள்ளிக் கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி திரை இயக்கம் மற்றும் அலையன்ஸ் பிரான்சே சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 3வது உலக திரைப்பட விழா புதுச்சேரியில் நாளை தொடங்க உள்ளது. இந்த 3 நாள் விழாவை திரைப்பட இயக்குநர் ஹரிஹரன் நாளை மாலை தொடக்கி வைக்கிறார். முன்னாள் அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌகான், அலையன்ஸ் பிரான்சே தலைவர் பேராசிரியர் வெங்கட்ராமன் மற்றும் திரைத்துறை

0: பிரமுகர்களும் எழுத்தாளர்களும் தொடக்க விழாவில் பங்கேற்க உள்ளனர். இந்த 3 நாள் திரைப்பட விழாவின் போது பிரான்ஸ், ஜெர்மனி, இலங்கை, இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 10 திரைப்படங்கள் திரையிடப்படும். விழாவின் 2ஆம் நாளில் இயக்குநர்கள் ஹரிஹரன், சிவக்குமார் மோகனன், சோமிதரன் ஆகியோர் இணைந்து பங்கேற்கும் சிறப்பு பயிலரங்கமும் இடம்பெறவுள்ளது. திரைப்பட விழா குறித்து புதுச்சேரி திரை இயக்கத்தின் செயலர் திரு கே ஆர் ரவிச்சந்திரன் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில், சர்வதேச தரத்தில் புதுச்சேரியில் நடைபெறும் இத்திரைப்பட விழா கலை ஆர்வலர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்றார். அவர் மேலும் கூறுகையில்,
1: சர்வதேச அளவிலும் தேசிய அளவிலும் விருது பெற்ற, விருதுக்கு தேர்வான படங்கள் மட்டுமே திரையிடப்படுகின்றது. நாம் பொதுவாக பார்க்கக்கூடிய சினிமாவுக்கும் இங்கே பார்க்கக்கூடிய சினிமாக்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. கருத்து செறிவு மிக்கதாகவும் அதே சமயம் நம்முடைய சிந்தனையை தூண்டக்கூடியதாகவும் மிக சிறப்பாக இருக்கும். குறிப்பாக நாளை மாலை திரையிடப்படக்கூடிய ஸ்ட்ரேஞ்சர் என்கிற படம் என்பது பிரபல பிரான்ஸ் எழுத்தாளர் கொய்மூர் என்பவர் எழுதிய ஒரு நாவலின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட படமாகும். அதுபோல பல்வேறு படங்கள் என்பது நிஜ செய்திகளை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்ட படங்கள். குறிப்பாக இலங்கையைச் சேர்ந்த எழுத்தாளர் சோமிதரன் அவர்கள் தயாரித்துள்ள நெல்லிரா என்கிற ஒரு திரைப்படமும் திரையிடப்பட இருக்கின்றது.
0: இன்று கோவை, தேனி, நெல்லை, குமரி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், சென்னை, செங்கல்பட்டு, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தின் இதர பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 12ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோரப் பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சென்னை மாவட்டம் மாதவரம் உள்ளிட்ட இடங்களில் 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாட்டுச்சாணம் மற்றும் உயிர்ம கழிவுகளை தூய எரிசக்தியாக மாற்றுவதற்கான கோபர்தன் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமரின் சூரியகர் இலவச மின்சார திட்டத்தினால் பயன்பெறும் வீடுகளின் எண்ணிக்கை 50 லட்சத்தை தாண்டியிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் திருத்தி அமைக்கப்பட்ட வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடிக்கான ஆதரவு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வருகை தொடர்பான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மத்திய ரிசர்வ் போலீஸ் படை அதிகாரிகள் இன்று நேரில் ஆய்வு செய்தனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் நித்யஸ்ரீ பாடிய பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியின் நிறைவாக சைந்தவி பாடிய பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது மனோரஞ்சிதம். நேரம் 6:50. முதன்மை அலுவலிசலினை கேட்கலாம். இன்றும் நாளையும் எமது நிலையம் ஒலிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள். தொடக்கமாக 1215 கிலோஹெர்ட்ஸில் முதன்மை அறிவிசில். இன்று இன்றிரவு 7:00 முதல் 7:15 வரையிலும் 8:00 முதல் 8:15 வரையிலும் பின்பு 8:30 முதல் 8:58 வரையிலும் திரைசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். இதில் உழவர் அனுபவம் நேர்முகம் கேட்கலாம். மீன் வளர்ப்பு குறித்த அனுபவங்களை பகிர்கிறார் செங்கல்பட்டு மாவட்டம் தாழமேடு ஆர் ரவி அவர்கள். தென்னையில் பல அடுக்கு விவசாயம் குறித்து ஐநா விருது பெற்ற முன்னோடி இயற்கை விவசாயி பொள்ளாச்சி வள்ளுவன் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் ஆகியவை இடம்பெறும். எட்டு 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 நாடகமலர் இதில் சுதேசி சுடர் பத்மநாப ஐயங்கார் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் ஜி நிஷா நந்தினி. அமைப்பில் உதவி கே பரமேஸ்வரி. அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். படைப்பு ஆகாஷவாணி சென்னை. 10:00 அகில பாரத பிராந்திய நாட்டுப்புற மற்றும் மெல்லிசை நிகழ்ச்சி கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சி முதல் 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இரவு 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். நூத்தி இரண்டு புள்ளி எஃப்எம் ரெயின்போவில் இன்றைய நிகழ்ச்சிகள் சில. 7:02 முதல் 7:15 வரையிலும் 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். 8:05 மியூசிக் பெதபே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்து தேவானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இரவு 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

தொடர்ந்து நாளைய நிகழ்ச்சிகள். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் புதுடெல்லி அரசு ஜவுளி அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 12வது தேசிய கைத்தறி தின விழாவில் பங்கேற்கும் நிகழ்வினை நாளை காலை 11:10 முதல் நேரடியாக டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனி இதர நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க உறவுகளை உயர்வாய் போற்றுவோம். வழங்குகிறார் ஜி கணபதி சுப்பிரமணியம் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 தெய்வீகராகம் மற்றும் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் கறவை மாடுகளுக்கான சிறப்பு தீவனம் குறித்த காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் உரையாடுபவர்கள் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம் நிகழ்ச்சியில் சூழலை பாதிக்கும் காட்டுத்தீ தொடர்ச்சியினை கேட்கலாம். வழங்குபவர் இ நாகப்பன் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை. வாழ்விக்க வந்த காந்தி அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி. வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ இரட்டை குழந்தைகள் மற்றும் குறைமாத குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டும் முறை குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள். நாளை காலை 7:30 இன்றொரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா. 8:20 8:30 தகவல் தளம். காலை 9:00 அரங்கிசை. வியாசர்பாடி ஜி கோதண்டராமன் அவர்களின் நாகஸ்வரம் கேட்கலாம். வில்லியனூர் கே கலியமூர்த்தி அவர்கள் தவில். 12:00 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் கேட்கலாம். 11:00 திரை இசை. 12:00 நாடகம் கேட்கலாம். 12:30 பன்னிசை மாலை பித்துக்குளி பி முருகதாஸ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். நாளை பிற்பகல் 1:00 மகளிர் நேரம். கவிதையின் பரிமாணங்கள் குறித்து கவிஞர் பிலோ மார்கரெட் அவர்கள் உடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் அஜய் சிந்து. 2:15 என்றும் இனியவை. 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 2:55 வானிலைக்கு சென்னை அஞ்சல். 3:10 வாராந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக முதன்மை அலுவலசி நிகழ்ச்சிகள் பிற்பகல் 3:10 முதல் 5:00 வரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மீண்டும் மாலை 5:00 நிகழ்ச்சிகள் தொடங்கும். நாளை மாலை 5:00 பொன்மாலை பொழுது தெய்வம் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 வரை திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். இரவு 7:00 முதல் 7:15 வரையிலும் 8:00 முதல் 8:15 வரையிலும் 8:30 முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருடன் சந்திப்பு குறித்து விழுப்புரம் மாவட்டம் புதுப்பாளையம் உழவர் எஸ் பாஸ்கரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் மற்றும் பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். நாளை இரவு 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 குவெஸ்டின் அவர் இன் பார்லிமெண்ட் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை. 11:10 முதன்மை அலுவலசி நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும் காலை 6:05 8:15 2:00 பிற்பகல் 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகள். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 ஆகிய நேரங்களில் இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். FM ரெயின்போவின் நாளை நிகழ்ச்சிகள். நாளை காலை 7:30 வணக்கம் மக்களை. 8:02 8:30 நம்ம புதுவை. 8:55 சைபாலின் இன்றொரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய

நேர் விருப்பம் 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் கேட்கலாம். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே, கவிதையின் பரிமாணங்கள் குறித்த கவிஞர் ஃபிலோ மார்கரெட் அவர்கள் உடனூர் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே சிந்து. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர், உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சியில் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து விளக்கமளிக்கிறார் ஜிப்மர் மருத்துவமனையின் பச்சிளம் குழந்தைகள் நல மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பி ஆதிசிவம் அவர்கள். நாளை மாலை 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ கேட்கலாம். மாலை 5:00 முதல் 6:10 வரை அலையோடு விளையாடு நேரலில் இணைகிறார் ஆர்ஜே சோனியா. 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், பின்னர் 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம் கேட்கலாம். 8:05 மியூசிக் பதவே சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:15 முதல் 9:30 வரை சென்னை வானொலி மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர் கேட்கலாம். 9:30 முதல் 11:00 வரை தேன் சிந்ததே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை. 11:10 நமது எஃப்எம் ரெயின்போவில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7:00 முதல் பகல் 1:00 வரை மணிக்கொரு முறையும், பின்னர் இரவு 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இவை 102.8 எஃப்எம் ரெயின்போவின் நாளைய நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

நேரம் 7 மணி. ஆகாஷவாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இனி கேட்கலாம் திரை இசை நிகழ்ச்சியின் தொடக்கமாக மொழி படத்திற்காக பலராம் பாடிய பாடல்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி புரோகிராம் கேட்கலாம். திரைசியில் தொடர்ந்து சிவாஜி படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான், உதித் நாராயணன், சின்மயி பாடிய பாடல்.

வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். விமான எரிபொருளில் எத்தனால் கலக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். 1,73,00,000 மின்னணு பாஸ்போர்ட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பங்களாதேஷ் அதிபர் தேர்தல் வரும் 20 நடைபெறவுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைவாக செயல்படுத்த வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், இந்த திட்டத்தை செயல்படுத்த மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் மற்றும் தேசிய நீர் மேம்பாட்டு முகமைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கூறியுள்ளார். தேசிய நலனை கருத்தில் கொண்டு ஆக்கப்பூர்வமான கலந்தாலோசனை மற்றும் கூட்டாட்சி தத்துவத்தின் மூலம் மாநிலங்களுக்கு இடையேயான கருத்து வேறுபாடுகளை தீர்த்து இத்திட்டத்தை நிறைவேற்ற முடியும் என்று தாம் நம்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டம் என்ற அந்தஸ்தை வழங்குமாறு திரு விஜய் கேட்டுக்கொண்டுள்ளார். ராணுவம் பொதுமக்களுக்கு இடையான நட்புறவுக்கு எடுத்துக்காட்டாக தளர் ராணுவம் திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பாதுகாப்புத்துறைக்கான நாடாளுமன்ற ஆலோசனைக் குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், தளர் ராணுவத்தில் 44,000 மேற்பட்ட வீரர்கள் பணியாற்றுவதாக கூறினார். கேரளா மற்றும் அசாம் மழை வெள்ளம், ஒடிசா புயல் உள்ளிட்ட பேரிடர்களின் போது இந்த வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டதாக அமைச்சர் பாராட்டினார். விமான எரிபொருளில் எத்தனால் கலக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இது தொடர்பாக வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று கூறியுள்ளார். சர்வதேச விமான போக்குவரத்து அமைப்பின் நெறிமுறைகளுக்கு ஏற்ப விமான எரிபொருள் பயன்படுத்தப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விமான பயணிகளின் பாதுகாப்பிற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மத்திய அரசு இதுவரை 1,73,00,000 மின்னணு பாஸ்போர்ட்டுகளை வழங்கியுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன்

0: சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இன்று கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், அனைத்து மண்டல பாஸ்போர்ட் அலுவலகங்களும் பாஸ்போர்ட் சேவை மையங்களும் தபால் நிலையங்களில் உள்ள பாஸ்போர்ட் சேவை மையங்களும் வெளிநாடுகளில் உள்ள தூதரகங்களிலும் மின்னணு பாஸ்போர்ட்கள் வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். மின்னணு பாஸ்போர்ட் சேவை கடந்த ஆண்டு மே மாதம் தொடங்கப்பட்டுள்ளதாக திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்தார். பயணியர் விமான கட்டணம் அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மோகல் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், 1994 விமான சேவை சட்டம் மாற்றியமைக்கப்பட்டதையடுத்து விமான நிறுவனங்கள் கட்டணங்களை நிர்ணயித்து வருவதாக கூறினார். கோவிட் பெருந்தொற்று காலத்திலும் மகா கும்பம் போன்ற திருவிழா காலங்களில் விமான கட்டணங்கள் உயர்வதை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் 78 இடங்களுக்கான பயணியர் விமான சேவை கட்டணங்களை சிவில் விமான தலைமையகம் கண்காணித்து வருவதாகவும் திரு முரளிதர் மோகல் கூறினார். நாட்டில் 17,000 மேற்பட்ட காவல் நிலையங்கள் குற்றவியல் தடுப்பு கண்காணிப்பு செயலியை பயன்படுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த அறிக்கையில், கடந்த 2024 ஜனவரி 1 வரை நாட்டில் 18,284 காவல் நிலையங்கள் இருப்பதாக கூறியுள்ளது. இதில் ஊரக, நகர்ப்புற மகளிர், சைபர் உள்ளிட்ட சிறப்பு காவல் நிலையங்களும் அடங்கும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக செலவினங்களுக்காக 54,000 தொகுப்பு நிதியிலிருந்து எடுப்பதற்கான ஒதுக்கீடு மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட இம்மசோதாவை மாநிலங்களவையில் தாக்கல் செய்து பேசிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், கடந்த 2023 மார்ச் 31 வரையிலான அதிக செலவினங்களுக்கு இந்த தொகை பயன்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். ரயில்வே அமைச்சகத்தில் 196 கடன் திருப்பி செலுத்துவதற்காக 53,871 செலவினங்களை திருப்பி செலுத்த இந்த தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினரின் ஊதியம் வழங்க 13,000 ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். லடாக் யூனியன் பிரதேசத்தில் கடன்களை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டதாகவும் அவர் கூறினார். இது தொடர்பான விவாதத்தில் அஇஅதிமுக உறுப்பினர் டாக்டர் தம்பிதுரை பேசுகையில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்தார். இம்மசோதாவை ஆதரித்து பேசிய தெலுங்கு தேச கட்சி உறுப்பினர் திரு ராமகிருஷ்ணா, அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலம் உலகிலேயே மிக சிறந்த பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கணினி முறையில் நீட் நுழைவுத் தேர்வை நடத்துவது குறித்து மருத்துவர் சங்கம் உள்ளிட்டோர் கருத்து தெரிவிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் தொடர்பான வழக்குகளை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நரசிம்மா, அலோக் ஆராதே அடங்கிய அமர்வு விசாரணையை வரும் 19 ஒத்திவைத்தது. முன்னதாக நீட் நுழைவுத் தேர்வை கணினி முறையில் நடத்த தயாராக இருப்பதாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் கூறியிருந்தது. இது தொடர்பாக கூறிய மருத்துவர் சங்கத்தின் வழக்கறிஞர் தான்வி துபேயை, கணினி அடிப்படையில் நீட் தேர்வை நடத்துவது குறித்து முன்கூட்டியே மாணவர்களுக்கு அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்நிலையில் வினாத்தாள் முன்கூட்டியே வெளியாவதை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கேரளத்தில் இடுக்கி, கோட்டயம், பத்தனம்திட்டா மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இம்மாவட்டங்களில் உள்ள தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதை அடுத்து மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பம்பா, பெரியாறு உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. இதனையடுத்து கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஆலப்புழா மாவட்டம் குட்டநாடு பகுதியில் மழை வெள்ளத்தால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. உத்தராகண்டில் தொடர் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. டேராடூன், சமோலி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவால் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. 150 மேற்பட்ட சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மை செயலர் திரு வினோத்குமார் சுமன் தெரிவித்துள்ளார். ஹரித்

0: பார், உத்தரகாசி, நைனிடால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஜார்க்கண்டில் கனமழை காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் 20 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்நிலையில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஞ்சி, தன்பாத் உள்ளிட்ட மாவட்டங்களில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்யும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் அதிபர் தேர்தல் வரும் 20 தேதி நடைபெறவுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வேட்புமனு தாக்கல் வரும் 13 தேதி காலை 10 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை நடைபெறும் என்று கூறியுள்ளது. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை வரும் 16 தேதி நடைபெறும் என்றும், வேட்புமனுக்களை திரும்பப் பெற வரும் 18 தேதி கடைசி நாளாகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் அதிபராக இருந்த திரு முகமது சகாபுதீன் கடந்த ஜூலை 24 தேதி ராஜினாமா செய்ததை அடுத்து அங்கு இந்த தேர்தல் நடைபெறுகிறது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் தங்கப்பதக்கம் வென்றார். மும்பையில் இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் அவர் 9-11, 10-12, 11-5, 11-2, 12-10 என்ற செட் கணக்கில் ஹங்கேரியின் டகாக்ஸை வென்றார். கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் ரஷ்யாவின் மார்டின் போரியோசுக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ணபிரசாத் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் இந்த இணை 21-18, 21-19 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் யங் கிம் டே யாங்ஷின் இணையை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி இன்று சேலம் அணியை எதிர்கொள்கிறது. திண்டுக்கல்லில் நடைபெறவுள்ள இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோதாவரி, காவிரி, குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். விமான எரிபொருளில் எத்தனால் கலக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். 1,73,00,000 மின்னணு பாஸ்போர்ட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பங்களாதேஷ் அதிபர் தேர்தல் வரும் 20 தேதி நடைபெறவுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி, நேரம் 7:25, 17:00. முதன்மை அலுவலர் சிலினை கேட்கலாம். உழவர்களுக்கான அறிவிப்புகள். கடலூர் வேளாண்மை இணை இயக்குநர் விடுத்துள்ள அறிவிப்பு. மானியத்தில் நுண்ணுயிர் பாசனம் அமைக்க விவசாயிகளுக்கு அழைப்பு. கடலூர் மாவட்டத்தில் அரசு வழிகாட்டுதலின்படி அனைத்து விவசாயிகளுக்கும் பயன்பெறும் வகையில் நுண்ணுயிர் பாசனம் அமைத்திட ஆண்டு இலக்காக 1020 ஹெக்டேருக்கு ரூபாய் 670,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து வேளாண்மைத்துறை விடுத்துள்ள செய்தி குறிப்பு. சொட்டு நீர் பாசத்தின் மூலம் குறைந்த அளவு தண்ணீரை பயன்படுத்தி அதிக பரப்பளவிலான பயிர்களுக்கு நீர் பாய்ச்சலாம். முறையான களை மேலாண்மை மற்றும் உர மேலாண்மை மூலம் பயிர்களுக்கு மகசூல் அதிகரிக்கும். இத்திட்டத்தில் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 2 ஹெக்டேர் வரை 100% மானியம், இதர விவசாயிகளுக்கு 75% மானியம், அதிகபட்சமாக 5 ஹெக்டேர் வரை அனுமதிக்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்பும் உள்ள விவசாயிகள் தங்களது நிலத்திற்கான சிட்டா அட்டங்கள், நீல வரைபடம், மண் மற்றும் நீர் ஆய்வு அறிக்கை, குடும்ப அட்டை நகல், ஆதார் அட்டை நகல், புகைப்படம் 2 எண்கள், சிறு குறு விவசாயி இருப்பின் சிறு குறு விவசாயி சான்று ஆகிய ஆவணங்களுடன் சம்பந்தப்பட்ட வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகம் மூலமாகவோ அல்லது விவசாயிகள் தாங்களாவே நுண்ணீர் பாசன இணையதளம் வாயிலாகவோ விண்ணப்பித்து பயன்பெறலாம். இத்திட்டத்தில் ஏற்கனவே பயன்பெற்றுள்ள விவசாயிகள் தங்களுடைய நுண்ணீர் பாசன விண்ணப்ப தகவல்களை ஆதார் எண் அல்லது நிலப்புல எண் மற்றும் உட்பிரிவு எண் மூலம் அறிந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் சொட்டு நீர் பாசனம் அமைத்து 7 ஆண்டுகள் மற்றும் தெளிப்பு நீர் பாசனம் அமைத்து 3 ஆண்டுகள் நிறைவேறியபின் அவர்களும் இந்த திட்டத்தில் புதுப்பித்துக் கொண்டு பயன்பெறலாம். கடலூர் மாவட்ட விவசாயிகள் அனைவரும் பாசன நீரை சிக்கனமாக பயன்படுத்தும் வகையில் தங்கள் பயிர் சாகுபடியை நுண்ணீர் பாசனத்தில் அமைப்புகளை ஏற்படுத்தி கூடுதல் வருவாய் பெற்று பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இந்த செய்தியை கடலூர் வேளாண்மை இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி வேளாண் இணை இயக்குனர் அவர்கள் தென்னந்தோப்புகளில் மண்ணில் ஈரத்தன்மை சேமிக்கும் முறைகள் பற்றி கூறியுள்ளதாவது தென்னை

சாகுபடி செய்யும் பகுதிகளில் தென்னை நார்கழிவு பெருமளவில் கிடைக்கின்றது. தென்னை நார்கழிவை 10 முதல் 15 சென்டிமீட்டர் உயரம் வரை வட்டப்பாத்திகளில் பரப்ப வேண்டும். இம்முறை மூலம் நீர்ப்பாசனம் செய்வதால் மண்ணின் மேற்பரப்பில் நீர் ஆவியாவுதல் குறைந்து மண்ணின் ஈரத்தன்மை காக்கப்படுகிறது. தென்னை மரங்களை சுற்றி 6 அடி சுற்றளவில் வட்டப்பாதைகளில் ஒவ்வொரு மரத்திற்கும் 12 முதல் 15 வரை தென்னை ஓலைகளை பரப்புவதால் மண்ணின் மேற்பகுதியில் நீர் ஆவியாவுதல் குறைகின்றது. இம்முறைகளில் நீர் மூலம் நீர்ப்பாசன இடைவெளி வழக்கத்தை விட 3 முதல் 5 நாட்கள் வரை அதிகமாகின்றது. மரத்தை சுற்றியுள்ள வட்டப்பாதைகளில் தேங்காய் உரிமட்டைகளின் நார்பகுதி கீழ்நோக்கி இருக்குமாறு பரப்பி நீர்ப்பாசனம் செய்யலாம். இம்முறை மூலம் மண்ணின் மேல் பரப்பிலிருந்து நீர் ஆவியாவுதல் குறைகின்றது. தென்னைமட்டையை 2 வரிசையாக தென்னை மரத்தை சுற்றி அடிபாகத்தில், அதாவது மரத்தின் சுற்றளவில் 2 மீட்டர் வட்டத்தில் இடலாம். முதல் வரிசை மட்டையின் வழவழப்பான மேல்பாகம் மண்ணில் படுமாறு வைக்க வேண்டும். 2வது வரிசையை மட்டையின் மேல்பாகம் வானத்தை நோக்கி இருக்குமாறு வைக்க வேண்டும். தென்னையின் உரிமட்டை அதனுடைய எடையை காட்டிலும் 5 முதல் 6 மடங்கு வரை நீரை சேமித்து வைக்கும் பண்பு உடையது என்பதால் மண்ணில் உள்ள நீரை வீணாக்காமல் தடுத்து கிடைக்கும் மழை நீரை சேமித்து தென்னை மரங்களுக்கு பயன்படுத்தலாம். இவ்வாறு தென்னைந்தோப்புகளில் மண்ணில் ஈரத்தன்மையை சேமிக்கும் முறைகள் குறித்து கள்ளக்குறிச்சி வேளாண் இணை இயக்குநர் அவர்கள் அறிவித்துள்ளார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: சில நொடிகளில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: நேரம் 7:30, ஆகாஷ்வாணி.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது?
2: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
1: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
2: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: முத்தழகு, முத்தழகு.
5: வாங்க பட்டக்கா, ஊர்ல இருந்து எப்ப வந்தீங்க?
4: இப்பதான் புள்ள வந்த.
5: என்னக்கா, வரத்துக்கு ரெண்டு மூணு நாள் ஆகும்னு சொல்லிட்டு போனீங்க, இப்ப என்னடானா மறுநாளே வந்து நிக்கிறீங்க?
4: நானும் அந்த முடிவோட தான் போனேன். ஆனா என் மாமியாருக்கு கொஞ்சம் மேலுக்கு முடியலன்னு என் வீட்டுக்காரு ஃபோன் போட்டதும் அங்க இருக்க முடியல, அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன்.
5: அச்சோ, இப்ப எப்படிக்கா இருக்கா உங்களுக்கு?
4: இப்ப பரவாயில்ல புள்ள, ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போய் வந்துட்டோம், இப்ப நல்லா இருக்காங்க.
5: அப்படியா? சரிக்கா.
4: முத்தழகு, இந்தா புள்ள, இந்த மீனை கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன்.
5: ஹை, விரால் மீன்? அக்கா, அண்ணன் தானே கொடுத்து விட்டாரு. நானே உங்ககிட்ட சொல்லிவிடணும்னு நினைச்சேன், நீங்களே ஞாபகம் வச்சுக்கிட்டு எடுத்துட்டு வந்திருக்கீங்க.
4: அது எப்படி புள்ள, நானே மறந்தாலும் அண்ணன் மறக்காது. முத்தழகு கிட்ட கொண்டு போய் கொடுன்னு கொடுத்து விட்டாரு.
5: அண்ணனோட மனசே மனசுதான்.
4: அது என்னமோ சரிதான், ஆனா இனிமே மீனை அண்ணன் தர தேவையில்ல. உனக்கு தேவைப்பட்டா நீ என்கிட்டயே வாங்கிக்கலாம்.

0: என்னக்கா சொல்றீங்க? உங்ககிட்ட எப்படி நான் வாங்க முடியும்?
1: முத்தழகு, நானும் என் வீட்டுக்காரரும் ஒரு முடிவு எடுத்திருக்கோம், மீன் பண்ண அமைக்கலாம்னு. நான் ஊருக்கு போனதே அதுக்காகத்தான். விவரங்களை கேட்டுட்டு வருவோம்னு போனேன், ஆனால் சூழ்நிலை சரியில்லாமல் போனதுனால உடனே கிளம்ப வேண்டியதாக ஆயிடுச்சு.
0: அப்போ எப்படிக்கா திரும்பவும் ஊருக்கு போவீங்களா?
1: இல்லை முத்தழகு, எங்கள் ஊர்லேயே மீன் வளர்ப்பில் முன்னோடியாக இருக்கிற ஒருத்தர் இருக்காரு. அவரோட அனுபவத்தை பதிவாக எடுத்து எங்கள் அண்ணன் அனுப்பி வச்சிருக்காரு.
0: அப்படியா அக்காக்கா? அவர் யார், என்ன பதிவு, எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்களேன், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
1: சொல்லிட்டா போச்சு. செங்கல்பட்டு மாவட்டம் தாழம்பேடு ஆர் ரவி அவங்க மீன் வளர்ப்பு அனுபவங்களை பி சரவணன் அவங்களோட பகிர்ந்துக்கிட்டது தான் நாம இப்போ கேட்க போகிறோம். வைக்கவா?
0: வைங்கக்கா, கேட்போம்.
2: நாங்கள் கேள்விப்பட்டோம், நீங்கள் மீன் வளர்க்குறீங்கன்னு.
3: ஆமாம் சார், மீன் வளர்க்குறோம்.
2: எவ்வளோ காலமாக மீன் வளர்க்குறீங்க?
3: நான் 25 வருஷமாக வளர்க்குறேன். கேவிக்கையில் பயிற்சி பெற்று அதுலேருந்து வளர்த்துன்னு வரேன்.
2: இந்த கேவிக்கையில்?
3: ஆமாம்.
2: திருக்கழுக்குன்றம்னா நல்ல செழுமையான பகுதிங்க. நெல், கடலை, கம்பு, கரும்பு இப்படி நிறைய பயிர்லாம் சாகுபடி பண்ணுவாங்க.
3: ஆமாம்.
2: ஆனால் நீங்கள் 25 வருஷமாக மீன் வளர்ப்பு செய்கிறீங்களே,
3: அது நல்ல லாபம் சார்.
2: அப்படியா?
3: ஆமாம். 2 ரூபா போட்டால் கூட 100 ரூபா கிடைக்கும் 6 மாதத்தில். ஒரு குட்டி 2 ரூபா, 6 மாதத்தில் அந்த மாதிரி எந்த பொருளும் கிடைக்காத. விவசாயம் பண்ண கூட அவ்வளோ கிடைக்காது.
2: அது மாதிரி கிடைச்சதுன்னா எல்லாரும் மீன் வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்களா
3: சார்? பருவ காலம் டக்கு டக்கு மாறி போகுதுல்ல, அதனால் வந்து லாஸ் ஆகுது. ஒரு நேரத்தில் நல்லா தூக்கி கொடுக்குது, அப்படி போகுது.
2: இப்போ நீங்கள் வளர்க்குறது வந்து இந்த
3: மீன் பண்ணையிலேயே
2: கூட்டு மீன் வளர்ப்புன்னு
3: சொல்லுவாங்க? ஆமாம், கூட்டு வளர்ப்பு.
2: கெண்டை,
3: விராலு,
2: விராலு,
3: எறா, இதெல்லாமே வளர்க்குறோம்.
2: புல்கெண்டை?
3: புல்கெண்டை, சதா கண்டை.
2: விரால் வந்து இன்னொரு மீனை சாப்பிட்றதா?
3: ஆ, சாப்பிடாது சார். பெரிய சைஸ் வந்து சாப்பிடாது,
2: சின்ன சைஸ் இருந்தால்
3: சாப்பிடுவோம்.
2: அப்போ இதெல்லாம் ஒரே குட்டையில் இருக்கா, வெவ்வேறு குட்டையில்?
3: தனித்தனி குட்டையில்.
2: அதான் கேட்குறேன்.
3: ஒன்றா கூட வைக்கலாம், பெரிய சைஸ் இருந்தால் அதுக்கு அது தேவை போட்டால் தனித்தனியாக சாப்பிடும்.
2: இந்த மாதிரி மீன் வளர்க்கணும்னு 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி உங்களுக்கு தோணுச்சு?
3: ரேடியோவில் விளம்பரம் பார்த்தேன், அதை வச்சு அதிகாரி கேவிக்கன்ட்டு வந்து பார்த்தேன்.
2: அவங்களுடைய அடித்தளம்?
3: ஆமாம், அடித்தளம்.
2: உங்களுக்கு எவ்வளோ நிலம் இருக்கு?
3: எனக்கு ஒரு ஏக்கர் இருக்குது சார்.
2: 1 ஏக்கர் நிலம். மீன் குட்டை இருக்கிறது
3: 25 சென்ட் வச்சுக்கிறேன்.
2: இப்போ 20 சென்ட் தான் இருக்கா?
3: ஆ, 25 சென்ட். போர் போட்டு அதுலேயும் மீன் குஞ்சு வச்சுக்கிறேன்.
2: ஒரு குளமா?
3: ஆ, 5 பாண்டா வச்சுக்கிறேன்.
2: தனியாக பிரிச்சுட்டீங்க?
3: பிரிச்சுட்டேன்.
2: 5ஆ?
3: ம். கட்லா, ரோகு, மிருகால், புல்கண்டை, சாதா கண்டை, விரல் அப்படின்னு தனித்தனியாக.
2: கட்லா, ரோகு, மிருகால், புல்கண்டை இதெல்லாத்தையும் நீங்கள் ஒரே குளத்திலே வளர்க்கலாமே? எல்லாம் அது கீழே நடுமட்டம் மேல்மட்டம் தானே வளரும்.
3: குட்டி பெருசு பெருசாக 8 பேர் அப்படி விடுவோம். ஏரி குளம், பிடபிள்யூ ஏரி, பஞ்சாயத்து ஏரி, அரசாங்கத்து மூலிமா இதெல்லாம் எடுத்து மீன் வளர்க்குறேன்.
2: இப்போ நீங்கள் மீன் வளர்க்குறீங்களா, அதுக்கு மீன் குஞ்சு எங்கேருந்து வாங்குவீங்க?
3: கல்கட்டா.
2: என்னது, கல்கட்டாவா?
3: ஆமாம்.
2: அங்கேருந்து வருது?
3: ஆமாம் சார்.
2: என்ன அப்படி சொல்கிறீங்க?
3: ஆமாம்,
2: நம்ம ஊரில்லாம் கிடைக்கல.
3: கிளைமேட்டுக்கு குட்டி பொறிக்க முடியல.
2: என்னங்க, மேட்டூரில் அருமையான பண்ணை இருக்குது, அங்கேருந்து பொறிச்சு கொடுக்குறாங்க?
3: பண்ணத்தர சிசி ஒண்டி தான் சேல் பண்ணி தராங்க, வேறு எதுவும் பண்ணலை.
2: இப்போ நீங்கள் வாங்குற குஞ்செல்லாம் கல்கத்தாவில் என்னென்ன வகையான குஞ்சுகள்லாம் வாங்குறீங்க?
3: விரால் நானே உற்பத்தி பண்ணுவேன்.
2: விரால் குஞ்சு உங்கள்கிட்ட இருக்குது?
3: என்னென்ன இருக்குது?
2: சரி.
3: கட்லா, ரோகு, புல்லுகண்டை, சாதா கண்டை கவர்மெண்ட்லேயே வாங்கிடுவேன், இங்கே உற்பத்தி பண்ணுறாங்க. மீதிலாம் கல்கட்டா தான்.
2: என்னுடைய கேள்வி என்னென்னா, நீங்கள் நல்லா மீன் பண்ணையில் மீன் உற்பத்தி பண்ணணுங்கிறதுல நல்ல ஆர்வத்தோடு இருக்கிறீங்க, தொழில்நுட்பம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் மீன் குஞ்சு உற்பத்தி பண்ணவானா, மீன் குஞ்சுகள் நம்ம ஊர்லேயே கிடைக்கும் போது கொல்கத்தாலேருந்து வாங்குறீங்களா, அது வந்து உங்களுக்கு அங்கேருந்து வர்ற டிரான்ஸ்போர்ட் காசு எவ்வளோ ஆகும்?
3: அது என்ன சார் இப்போ பிரச்சனைனா, மீன் குட்டி பொறிச்சு மண் பாண்டிலேயே வந்து வளர்த்தோம்னா மீன் குட்டி 6 மாதத்தில் 2 கிலோ 3 கிலோ வளரும்.
2: சரி.
3: அதே சிமெண்ட் பாண்டில் இருந்தால் அது வந்து தேஞ்சி போகுது, பழச்சாவலை. 3 வருஷம் ஆனால் தான் அது வரும், 1 கிலோ ஆகுது. அதுதான் டெக்னாலஜியே. நம்ம என்ன பண்ணால், 8 வந்து கல்கட்டாவில் பொறிச்சு கொஞ்சம் எடுத்துக்கணும், நம்ம மண் பாண்டில் வரோம். கவர்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க, சிமெண்ட் பாண்டில் விட்டுறாங்க.
2: இப்போ உங்களுக்கு ரெகுலராக அங்கேருந்து குஞ்சுகள் வந்து?
3: ஆ, வருது சார்.
2: எப்படி சொல்லுவீங்க, எப்படி வந்து சேரும் அது?
3: நம்மளை மாதிரி ஃபார்மர் எவ்வளோ பேர் இருக்காங்கள்ல?
2: ஆமாம்.
3: எல்லாம் சேர்ந்து ஒரு ஏஜென்ட்டை சொல்லி அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. மிஞ்சி போனால் ஒரு 50 ரூபா 100 ரூபா தான் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் அதிகமாகும். அவங்களுக்கு கமிஷன் வேணும்ல, அதனால் நாங்கள் பெருசாகி நாங்கள் நிறைய பேர் ஃபார்மர் கொடுத்துருவோம்.
2: கொல்கத்தாவிலேருந்து அந்த மீன் குஞ்சுகள் வருதுல்ல?
3: சரி சார்.
2: வந்து இன்னைக்கு இறங்குதுன்னு வச்சுங்க, இன்னிலேருந்து எவ்வளோ நாளைக்கு உங்களுடைய குட்டையில் அந்த மீன் குஞ்சுகள் வளரும்?
3: 1 மாதம் வச்சுருந்தா போதும்.
2: 1 மாதம் தானே?
3: ஆமாம். புண்ணாக்கு தவிடு போட்டால் போதும், அது பெருசாகிடும்.
2: 1 மாதத்தில் எவ்வளோ இடம் கூடும்?
3: எப்படி பார்த்தாலும் 2 இன்ச்சு வந்துடும்.
2: 2 இன்ச்சு?
3: 2 இன்ச்சு.
2: நீங்கள் அளவு சொல்கிறீங்க?
3: ஆமாம்.
2: இப்போ அந்த 2 இன்ச்சு குஞ்சை வந்து மீனை வந்து என்ன பண்ணுவாங்க?
3: நம்ம ஏரியில் விட வேண்டியதான், குளத்தில் விட வேண்டியதான்.
2: நீங்கள் வந்து செகண்டரி நர்சரி மாதிரி அதை வளர்க்குறீங்க?
3: ஆமாம்.
2: வளர்த்து நீங்கள் திருப்பி கொடுக்குறீங்க?
3: ஆமாம்.
2: நீங்கள் மீனாக விற்கிறது
3: இல்லை? ஆ, மீன் வந்து நான் ஏரியில் கொத்துக்க எடுக்கிறேன்ல,
2: அதில் வளர்ப்பீங்க?
3: எனக்கு போதுமானது எடுத்துக்கினேன், மீதி கொடுத்துருவேன்.
2: குஞ்சாகவே கொடுத்துருக்கீங்க, அதை இன்னொருத்தர் எடுத்து வளர்ப்பேன்.
3: ஆமாம்.
2: பொதுவாக இந்த கட்லா, ரோகு, மிருகாலாம் இருக்குல்ல, நீங்கள் விரால் கூட வளர்க்குறீங்களா?

0: ஆமாம்.
1: இப்போ இதெல்லாம் வந்து குஞ்சா வந்து ஒரு குட்டையில் இறங்குறது நம்ம நுகர்வோருக்கு இப்போ நான் சாப்பிட்றதுக்கு வாங்கணும்னு நினச்சேன்னா அது எவ்வளவு காலத்தில் பெருசாகும், என்ன வெயிட்டில் வரும்?
0: 6 மாதம் மினிமம், கண்டெல்லாம் 6 மாதம் சார். விரலாம் வந்து மினிமம் 8 மாதம்,
1: 1 மாதம்
0: ஒரு கிலோ மேலே வரும். விரல் வந்து 28 வகை இருக்கு.
1: 28 வகையா?
0: 28 வகை. நம்ம ஏரியாவில் வந்து ஒரு 5 வகை இருக்கு. மீதி இந்தியா ஃபுல்லாக வந்து மணி விரல் அது இதுன்னு சொல்கிறாங்க. மெடிசனுக்கே விரல் தான் அதிகமாக, ஆர்ட்டுக்கே மருந்துக்கு விரல் தான், அவ்வளோ மகத்துவம் இருக்கு விரலில்.
1: அப்படியா?
0: ஆமாம். 1 கிலோ ஆட்டுக்கறிக்கு 1 விரல் போதும், அவ்வளோ சத்து. சத்து
1: இப்போ உங்கள் பண்ணையிலலாம் என்ன ரேட்டு போகுது?
0: நான் 300 ரூபான்னு கொடுப்பேன் சார் விரால், 1 கிலோ.
1: 1 கிலோ? ஆமாம். 300?
0: 300 ரூபா சராசரி. 300 ரூபா வியாபாரிக்கும் சரி, ஃபார்மருக்கும் சரி, யார் வந்தாலும் சரி 300 ரூபா.
1: அதுவே உங்களுக்கு கட்டுப்படியாகுதா?
0: அது போதும் சார், அளவுக்கு அதிகம் வேணாம்.
1: கட்லா ரோகு மிருகெல்லாம்
0: அதெல்லாம் வந்து 100 ரூபான்னு கொடுப்பேன் வியாபாரிக்கு. நான் லோக்கலில் விற்கிறதுனால 150 ரூபா, ஏன்னா கடன் போவோம், மேலே 100 கிராம் 200 கிராம் எக்ஸ்ட்ரா போவோம், வியாபாரிக்கு அதுமாதிரி தரமாட்டோம்ல, அதனால் அப்படி போதும்.
1: 150 ரூபாயே குறைச்சல் தான்.
0: ஆமாம்.
1: 3 மாதம் 4 மாதம் உங்கள் குளத்தில் வச்சு அந்த மீன் குஞ்சுகள் வளர்க்குறீங்க. கட்லா ரோகு மிருகால் வச்சுக்கிங்க, அல்லது விரால் கூட வச்சுக்கிங்க, எது வேணாலும் வச்சுக்கிங்க. அந்த மீன் குஞ்சுகளுக்கு என்ன விதமான தீவனங்கள்லாம் போடுவீங்க?
0: புண்ணாக்கு, தவிடு, மாட்டு சாணம், யூரியா, காம்ப்ளெக்ஸ், பாசு பிடிக்கிறதுக்காக. அப்படின்னா அதிகமாக யூரியாவும் காம்ப்ளெக்ஸ் போடலன்னா கிளேரி தடை இருக்குல்ல,
1: கிளேரி சைடியா?
0: ஆ, கிளேரி சைடியா. அது போட்டால் போதும், வாரத்துக்கு 1 நாள் ஒரு செம போட்டால் போதும், ஒரு 20 கிலோ இல்லைன்னா 10 கிலோ போட்டால் போதும். அது வளர்ச்சியே தனியாக போயிடும், நூல் நூலாக போயிடும். கை விட்டு பார்த்தா பாசை பிடிச்சி தான் இது அப்படின்னா பாசை பிடிக்கலாம், நமக்கு கிளை தடை போடலாம்.
1: அந்த குளத்தை எப்போல்லாம் நீங்கள் சுத்தம் பண்ணுவீங்க?
0: நான் மீன் பிடிச்சி முடிஞ்சவொடனே சுத்தமாக காய வச்சுட்டு கல்சூ நம்ம இருக்குல்ல அது போட்டு விட்டுவோம். போட்டு 1 மாதம் போட்டு தண்ணி திருநூறு உள்ளே ஏற்றி மீன் குட்டி விட்டுருவோம்.
1: இப்போ மீன் வளர்த்துக்கிட்டு இருக்கும்போதே அதில் தண்ணி ஏற்றுற மாதிரி இருக்கும்ல?
0: ஆ, ஏற்றலாம்.
1: அதுக்கு நீங்கள் தனியாக மோட்டரு கனெக்ஷன் வச்சுருக்கீங்க?
0: எல்லாம் இருக்குது சார்.
1: அந்த மோட்டருக்கு என்ன கனெக்ஷன், அது விவசாய கனெக்ஷனா அல்லது தனி கனெக்ஷனா?
0: அது வந்து கவர்மெண்ட்லேயே கொடுத்தாங்க, நம்ம கேவிக்க மூலியமாக தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எடுத்து வந்து மாதம் வேணால் 300 ரூபா ஆவரேஜ் பில்லு.
1: அதுக்கு பில்லு உண்டு?
0: ஆமாம். ஏரியில் தண்ணி இருக்க வரைக்கும் தண்ணி மோட்டர் அடிக்க மாட்டேன், ஏன்னா தண்ணி சுரக்கம். மிஞ்சி போனால் ஒரு மாதத்தில் ஒரு 10 நாளைக்கு அடிப்பேன், ஆனால் 1 வாரம் அடிப்பேன், அவ்வளோ தான்.
1: இப்போ இந்த 300 ரூபா கரண்ட் பில்லு கட்டுறது, மற்ற வேலைகள் செய்கிறது, இதெல்லாம் சேர்த்து கட்டுப்படி ஆகுதா?
0: கட்டுப்படி ஆகுது சார், இது இதில் வராமல் எதுலையும் கிடைக்காது.
1: இப்போ இந்த மாதிரி பல்வேறு விதமான மீன்களை வளர்க்குறீங்க.
0: ஆமாம் சார்.
1: இதில் இது ரொம்ப எளிமையாக வளர்க்கக்கூடிய மீன் வகை?
0: கண்டை மீனும் நல்ல எளிமையாக வளர்க்கலாம். ஏன்னா 2 ரூபா விரல் குட்டி, 6 ரூபா. அது என்ன பண்ணோம், விரல் வந்து அளவுக்கு அதிகம் தண்ணி ஆச்சுன்னா டக்குன்னு டைவர்ஷன். கண்டை மீன் வந்து அப்படியே ஏரியில் நிற்கும்,
1: வெளில போகுது,
0: வெளில போகுது அதிகமாக. ஒரு மினிமம் 6 மாதத்தில் 2 கிலோ வரும்.
1: ஒரு
0: கண்டை மீன்
1: 6 மாதத்தில் 2 கிலோ வரும்?
0: 2 கிலோ வரும். நல்ல தரமான குட்டியாக இருந்தால், இதே விரலாக இருந்தால் வராது, 8 மாதம் ஆகும். அதை பார்க்கறதுக்கு இதுதான் ஈஸி. அதோட எறா ஸ்டாம்பி எறா போட்டோம்னா இன்னும் குரோத் அதிகம். 6 மாதத்தில் 8 மாதத்துல ஒரு 300 கிராம் வந்துடும். சாணி புண்ணாக்கு தவிடு போட்டால் போதுமானது.
1: குளத்தை சுத்தம் பண்ணுறேன்னு
0: சொன்னீங்களே? ஆமாம்
1: சார். அது சுத்தம் பண்ணும்போது அடியில் இருக்கிற அந்த இதெல்லாம் எடுக்க வேண்டாமா?
0: அந்த வண்டல் பண்ணலாம், அதெல்லாம் எதுவும் எடுக்க தேவை.
1: எடுக்க வேண்டாம்,
0: எடுக்க தேவை.
1: அப்படியே கிடக்கட்டுமா?
0: அப்படியே கிடக்கட்டும்.
1: ஒரு உழவு ஓட்டி விடலாமா?
0: ஆமாம், உழவு ஓட்டி விடலாம். அப்படி இல்லைன்னா சுத்தமாக எதுனா கீரை வச்சு விட்டுறலாம், மீனை பிடிச்சிட்டு கீரை வச்சு விடலாம். அப்படி இல்லைன்னா கெவுர் நட்டுடலாம், ஒரு
1: கேழ்வரு
0: ஒரு 2 மாதத்துக்கு அதுவும் வந்த மாதிரி இருக்கும், அது தீவனமான மாதிரி இருக்கும். அப்படி தண்ணி விட்டோம்னா அது மக்கிடும், மீனுக்கு தீவனமாகிடும்.
1: சும்மா வளர்த்து அப்புறமா அதை மடக்கி உழவு ஓட்டி விட்டுணும்.
0: ஆமாம், கெவுர் அறுத்துக்கலாம், கீரையை அறுத்துக்கலாம்,
1: கட்டை மட்டும் கிடக்கும்.
0: ஆமாம், கட்டை இருக்கணும், கட்டை தான் சார் சத்.
1: ஓ,
0: அதே மாதிரி உளுந்து வச்சிடலாம், உளுந்து வந்து காயை அறுத்துக்கலாம், அந்த வேரில் குண்டு குண்டாக இருக்குல்ல
1: முடிச்சு,
0: ஆ அதுதான் அதுக்கு உண்டான சத்து. அப்படியே விட்டுலாம்,
1: அதெல்லாம் அப்படியே கிடக்கலாம்.
0: ஆ, அப்படியே கிடக்கலாம். நம்ம பாண்டை மட்டும் மீனை பிடிச்சின்னு அப்படியே விடக்கூடாது, பல தொழில் பண்ணலாம். அதில் நெல் கூட அறுவடை, நெல் கூட பயிர் வைக்கலாம், அதில் சூப்பராக வரும். தீவனமே மருந்தே போட தேவை,
1: உரமே போட வேண்டாம்,
0: போடவே தேவை. அதுலேயும் சூப்பராக வரும், நம்மளுக்கு இயற்கையாக சாப்பிட்லாம், நல்லா மனசுக்கு நல்ல இதுவாக இருக்கும், கூட்டமாக இருக்கும்.
1: அது மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லுவாங்களே, பண்ணுறீங்களா?
0: நான் பண்ணுறேன் சார், எல்லாமே பண்ணுறாங்க சார். நம்ம கேக்கல நிறைய பாருமும் பயங்கரமாக பண்ணுறாங்க.
1: மீன் பண்ணை நடத்துறீங்களா? 25 வருஷமாக நடத்துறீங்க.
0: ஆமாம் சார்.
1: இதில் என்ன சிரமம் ஏற்படும் நீங்கள் சொல்லுங்கள்.
0: சிரமம்னா இந்த பாம்பு தொல்லை தான் சார், சாரப்பாம்பு
1: வருமா,
0: அதுதான் விரோதி மீனுக்கு. அது வந்து வலை கட்டிட்டோம்னா அது ஒன்றும் பிரச்சனை
1: வராது.
0: ஆமை பாம்பு.
1: ஆமாம் என்ன பண்ணும்?
0: ஆமாம் படுத்துக்கினே தூண்டும் சார் மத்தியம்.
1: மீனையா?
0: மீன்
1: குஞ்சு தானே தின்னும்.
0: மீன் குட்டியா?
1: பெரிய மீனாக இருந்தால் திங்க முடியாது,
0: கடிக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய மீன் வந்தால் ஓடிடும். சின்ன குட்டிங்கள அப்படியே படுத்துக்கினே எல்லாத்தையும் சார பாம்பு உள்ளே படுத்துக்கினே எல்லாத்தையும் அடிச்சிடும். அதுக்கு தான் வலை கட்டணும், சுற்றி
1: சுற்றியில் வலை கட்டி
0: வலை கட்டணும்.
1: சரி,
0: அந்த கன்னி வலை கட்டணும், கட்டிம்னா பாம்பு போனால் மாட்டிக்குவார், ஆம் போனாலும் அப்படின்ட்டு.
1: இப்போ இந்த குளத்தில் நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா அதில் உள்ள ஏரேட்டர்னு ஒரு மிஷின் விடுவாங்க.
0: ஆமாம் சார்.
1: அது மாதிரி நீங்கள் விடணுமா?
0: அதெல்லாம் எதுவும் வேணும் சார்.
1: தேவைப்படாது.
0: கண்டிப்பாக வேணும்.
1: இதுக்கு தேவையில்லை.
0: இதுலாம் வேணும்.

0: இந்த ஸ்டாம்ப் எரா கூட வேணாம், வேற எரா இருக்குல்ல டைகர் அது இதுங்கண்ணா அதுக்கு தான் போடணும். இப்போ கண்ட கூட எறா போடுவேன், டைகர் போடலாம், மெரல் போடலாம், எல்லாம் போடலாம். அது வந்து ஏன்னா அது வந்து தனித்தனியாக போய் சாப்பிடுவோம். ரெண்டு கண்டியாக ஆறு வகை இருக்கு, ஆறு வகையும் தனித்தனியாக அது வந்து தனியாக போடுவோம். மேல் மட்டும் கீழ் மட்டும் அப்படி அப்படியே போயின்னு இருக்கும். விரல் மட்டும் சேர்த்துல போடுத்துருக்கோம், விரல் லாபம் தான். ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து என்னென்னா என் பாண்டு வச்சுருன்னு வச்சுங்க, பாண்டுலேருந்து டக்குன்னு ஒரு ஆள் தண்ணி இருந்தால் கூட எகிட்டோம். ஜான் தண்ணியில் முழம் விரலுவாங்க, நான் பிடிச்சி பார்த்துட்டேன், எகிட்டோம் டக்குன்னு.
1: ஜான் தண்ணியில்
0: முழம் விரல்
1: முழம் விரல்,
0: ஆமாம் தண்ணி ட்ரை பண்ணால் தான் விரலை பிடிக்க முடியும், ஆனால் பிடிக்கவே முடியாது.
1: நீங்கள் வளர்க்குறதுலேயே ரொம்ப பிடித்தமான ஒரு வகை மீன் எதை சொல்லுவீங்க?
0: எல்லா மீனும் சார்,
1: எல்லா
0: மீனும்.
1: காசு இதெல்லாம் கொடுக்குது, அதெல்லாம் நமக்கு
0: இல்லை சார்,
1: எல்லா மீன் தான்.
0: ஆறு வெரைட்டியும் கொடுக்கும். இப்போ கவர்மெண்ட்லேயே வந்து அரசாங்கத்தில் வந்து கிஃப்ட் ஜிலேபியா தந்துடுறாங்க,
1: ஜிலேபியா.
0: ஆ, ஜிலேபியா அதுவும் நல்ல இன்கம். இப்போதைக்கு அரசாங்கத்தில் நல்ல ஆராய்ச்சி பண்ணி தான் அவங்களும் கொடுக்குறாங்க மக்களுக்கு, ஆனால் நல்ல இன்கம்மு, நல்ல வருவாய், நல்ல இது மார்க்கெட்லேயும் சூப்பராக ஓடுது. கண்ட ஈக்குள் கூடு சார்,
1: திருக்கழுகுன்ற பகுதியில் உங்களை மாதிரி நிறைய மீன் வளர்ப்பாளர்கள் இருக்காங்களா?
0: இருக்காங்க சார்.
1: ஏரி ஏலம் எடுத்தீங்கன்னா
0: ஒரு
1: வருஷத்துக்கு ஏலம் எடுக்கிறீங்க?

0: அரசாங்கம் இப்போதைக்கு அரசாங்கத்தில் நல்ல ஆராய்ச்சி பண்ணி தான் அவங்களும் கொடுக்குறாங்க மக்களுக்கு. ஆனால் நல்ல இன்கம்மு, நல்ல வருவாய், நல்ல இது மார்க்கெட்லேயும் சூப்பராக வருது. கண்ட ஈக்குள் கூடு சார்.
1: திருக்கழுகுன்ற பகுதியில் உங்களை மாதிரி நிறைய மீன் வளர்ப்பாளர்கள் இருக்காங்களா?
0: இருக்காங்க சார்.
1: ஏரி ஏலம் எடுத்தீங்கன்னா,
0: ஆமாம் சார்,
1: ஒரு வருஷத்துக்கு ஏலம் எடுக்கிறீங்க, எத்தனை முறை அதில் மீன் வளர்க்க முடியும்? ஒரு முறையா ரெண்டு முறையா?
0: ஒரு முறை தான் வளர்க்க முடியும் சார். ஏன்னா மழை சீசன்.
1: ஒரு முறை தான்?
0: ஒரு முறை. ஆறு மாதம்.
1: ஆறு மாதம் பேரால் போட்டிங்கன்னா
0: எட்டு மாதம். எட்டு மாதம்.
1: இந்த மீன் வளர்க்கும் போது மீன் குஞ்சுகளையோ அல்லது பெருசாக இருக்கிற மீன்களையோ நோய் நொடி தாக்குமா?
0: தாக்கும் சார்.
1: என்ன நோய் தாக்கும்?
0: அது வந்து நம்ம கார்த்திகை மாதம் வந்து பனி நாளில் அதில் வந்து புண்ணு விடும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மை போட்டுட்டு விண்ணுவாங்க. நான் என்ன பண்ணுவேன், சுற்றி ஒரு நாலஞ்சு ஏக்கர் வேப்பங்களையும் வெட்டி போட்டுவேன். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ கல் சுண்ணாம்பு.
1: கல்
0: சுண்ணாம்பு விரல் மஞ்சள் இருக்குல்ல, அதை பவுடர் ஆக்கணும். ரெண்டுத்தையும் கலந்து காற்று எந்த பக்கம் போதோ அந்த பக்கம் போடணும். அப்படியே அலையில் போய் நின்றுன்னா ஒரு மூணே நாளில் அந்த புண்ணுலாம் சரிடும். வேறு எந்த மெடிசனும் போடத்தலை
1: தேவையில்லை.
0: ஆஹா, ஏரி அந்த கூட சரி. ஏரிக்கு ஒரு மூட்டைக்கு சுண்ணாம்பு, ஒரு பத்து கிலோ கல் விரல் மஞ்சள், எல்லாத்தையும் மிஸ் பண்ணி எந்த பக்கம் காற்று போதோ தண்ணி முழங்கால் தள்ளி இறங்கி அப்படியே போட்டுக்கினே போயிட்டா போதும். அப்படியே மொத்தமே பண்ணிடும், வைரஸ் எல்லாம் போயிடும்.
1: மீன் அறுவடைக்கு தயாராக இருக்குது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க?
0: நம்ம பிடிச்சி பா, நம்மளுக்கு பார்க்குறோம் சார். தீனி போடும்போது வருது இல்லை?
1: பிடிச்சி பார்ப்பீங்களா?
0: ஆ, பிடிச்சி பார்க்கறதுக்கு தீனி போடும்போது வருது இல்லை?
1: அப்பயே பார்த்தா தெரியும்.
0: அப்பயே தெரியும். அரை கிலோ, முக்கால் கிலோ, ஒரு கிலோ மீனை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம்.
1: பார்க்கும்போது சொல்லிடுவீங்க?
0: ஆ, பார்க்கும்போது சொல்லுவோம்.
1: அது அரை கிலோ இருக்கும், அது முக்கால் கிலோ இருக்கும்.
0: வரும் தெரியும்.
1: அனுபவம்.
0: அனுபவம் இல்லை, மீன் ஓடுது இல்லை, அதுலேயும் தண்ணி கீச்சின் போய் ஒரு கிலோக்கு மேலே தான் நல்ல தண்ணி கீச்சின் போவோம்.
1: ஓ, தண்ணி கீழ்ச்சிட்டு போச்சுன்னா ஒரு கிலோ இருக்கும்.
0: ஒரு கிலோக்கு மேலே வரும்.
1: வந்து
0: அப்படியே மேலே ஆட்டம் போச்சுன்னா அரை கிலோ, முக்கால் கிலோ அப்படி இருக்கும்.
1: இப்போ உங்கள் குளத்துக்கே வந்து இறச்சி மீன் கட்டாக கொடுப்பீங்களா?
0: கொடுப்பேன் சார். எவ்வளோ பேர் வந்து வாங்கி வைக்கிறாங்களே? இப்போ கூட ஒரு பத்து கிலோ விரல் கொடுத்தேன் லாஸ்ட்டாக. இப்போ மழை இல்லைல்ல, காஞ்சி போச்சு, அதனால் மொத்தம் பாண்டு பூரா காலி பண்ணி ஒரு பத்து கிலோ விரல் கொடுத்தேன்.
1: அப்படியே பிடிச்சி கொடுத்துருக்கீங்க, அவ்வளோதானே? ரவி ஐயாவுடைய ஃபோன் நம்பர் சொல்லுங்கள்.
0: தொண்ணூறு
1: தொண்ணூறு
0: தொண்ணூற்றி நாலு
1: தொண்ணூற்றி நாலு
0: தொண்ணூத்தெட்டு
1: தொண்ணூற்றி எட்டு
0: எழுபத்தி ஏழு
1: எழுபத்தி ஏழு
0: அறுபத்தெட்டு
1: அறுபத்தெட்டு.
0: ஆமாம்.
1: இதில் தொடர்பு கொண்டா மீன் வளர்ப்பு பற்றி சொல்லிக் கொடுக்குறீங்களா?
0: கரெக்டாக சார், எங்கே வரலாம் வருவேன். நானும் இப்போவே சொல்லிடுறேன், எவ்வளோ வேலை இருந்தாலும் கொடுத்தேன். ஏன்னா நம்மள மாதிரி அவங்களும் பிழைக்கணும், இன்ட்ரெஸ்ட் தானே கேட்குறாங்க.
1: இந்த கேவிகேலையும் பயிற்சி கொடுப்பாங்க, நம்ம வந்து கேட்கலாம்.
0: ஆமாம் சார், தாராளமாக.
2: என்ன முத்தழகு, செங்கல்பட்டு மாவட்டம் தாழம்பேடு ஆர் ரவி அவங்க மீன் வளர்ப்பு அனுபவங்களை பி சரவணன் அவங்களோட எம்புட்டு அருமையாக பகிர்ந்துக்கிட்டாங்கல்ல?
3: ஆமாங்கா, விவரங்க ஒவ்வொன்றும் தெளிவாக எடுத்து சொன்னாரு. உங்களுக்கு மீன் பண்ண ஆரம்பிக்க இது நிச்சயமாக உதவிகரமாக இருக்கும்.
2: ஆமாம் புள்ள, எங்கள் அண்ணனே அவரோட பண்ணையிலேருந்து மீன் குஞ்சுகளை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. சீக்கிரமே பண்ணை அமைக்கிறதுக்கான வேலைகளை பார்க்க போகிறோம். சரி புள்ள, அப்போ நான் வாரேன்.
3: நல்லதுக்கா. அக்கா அக்கா, கொஞ்சம் நிலுங்களேன், நானும் உங்களோட வாரேன். நான் வேளாண்மை அலுவலகத்துக்கு போகணும்.
2: அங்கனே எதுக்கு புள்ள?
3: என் மச்சான் என்னை போய் அங்கே ஒரு விஷயம் கேட்டுட்டு வர சொன்னாரு. நான் இம்பிட்டு நேரம் அதை மறந்தே போயிட்டேன். உங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் தான்க்கா இருக்கு. அதான் நானும் உங்கள் கூடயே வந்துடுறேன்.
2: சரி சரி புள்ள, வா வா. ஆமாம், யாரை பார்த்து என்ன விவரம் கேட்க போற?
3: அக்கா, நாங்கள் தென்னை சாகுபடி பண்ணிக்கிட்டு வரோம்ல.
2: ஆமாம், அதுக்கு என்ன?
3: தென்னையில் பல அடுக்கு விவசாயம் செய்யலான்னு இருக்கோம். அதை பற்றி தான் ஐநா விருது பெற்ற முன்னோடி இயற்கை விவசாயி பொள்ளாச்சி வள்ளுவன் அவங்க தான் விவரங்களை சொல்ல போகிறாங்களாம். நீங்களும் வரீங்களா, நாம் கேட்போம்.
4: நம்மளால் வரைய சொல்லும்போது எனக்கு உண்மையிலேயே ஒன்றுமே புரியல. கிளைமேட் சேஞ்சாவது நமக்கு வர்றதாவது. நாம் வந்து மாதம் மும்மாறி பெஞ்ச நாட்டில் நம்ம பிறந்திருக்கிறோம். மாதம் மும்மாறி மழை இல்லைனாலும் அட்லீஸ்ட் தேவையான மழை பொழியும். எங்கள் பகுதியில் வந்து சிறப்பான மழை எப்பயுமே இருக்கும். வடகிழக்கு பருவமழையும் இருக்குது, தென்மேற்கு பருவமழை இருக்குது, சர்ப்ளஸ் வாட்டர் இருக்குதுன்னு சிறப்பான ஒரு அகங்காரம் இருந்தது. ஆனால் இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து எப்படி இருக்குது இன்றைக்கி பார்த்தோம்னா, எப்போவாது மழை பெய்யுது, இல்லை பெஞ்சதுன்னா அதிகமாக பெய்யுது, இல்லைன்னா வறட்சி. ஆனால் 900 MM நீங்கள் ஏவரேஜ் தமிழ்நாட்டுக்கு உண்டானது வந்து 900 MM

பேஞ்சிருச்சு. ஸோ இந்த ஒரு சிஸ்டத்தை வந்து நம்ம ஃபீல்டில் அடாப்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக இருந்தது. நம்ம முன்னோர்கள் பண்ணது ஃப்ளட் இரிகேஷன், அதாவது காடகமாக தண்ணி பாய்ப்பாங்க, ஒரு தண்ணி பாய்ப்பாங்க, ஒரு 10-15 நாள் கழித்து இன்னொரு தண்ணி பாய்ப்பாங்க. இந்த சாயில் மாய்ஸ்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு காய்ச்சல் பாய்ச்சல் கொடுத்த மாதிரி இப்போ இருக்கிற சிஸ்டமில் இப்போ இருக்கிற வாட்டர் குவான்டிட்டியில் கொடுக்க முடியுமானு முடியாது. ஸோ அதுக்கு ஒரு மாற்று தான் வந்து இந்த ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம். இந்த 4 தென்னைக்கு நடுவில் வந்து ஒரு ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம் எப்படி உருவாக்கியிருக்கிறோம்னா, எக்ஸ் டைரக்ஷன் அண்ட் ஒய் டைரக்ஷனில் வந்து ஈக்குவல் ஸ்பேசிங், அதாவது 5 ஈக்குவல் ஸ்பேசிங்கில் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷனில் நம்ம ஃபார்ம் பண்ணோம். அந்த 5 ஈக்குவல் ஸ்பேசிங் எப்படி கிடைக்குதுன்னா 25 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. ஸோ 25 பாயிண்ட்ஸில் வந்து 8 லிட்டர்ஸ் பர் ஹவர் வந்து ஒரு எமிட்டர் வந்து அந்த இடத்துல தண்ணி விழுகிற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறோம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த 4 தென்னைக்கு நடுவில் எல்லா பக்கமே ஒரு ஈரப்பதம் கிடைக்குது. இந்த ஈரப்பதம் கிடைக்கும்போது உள்ள இன்டர் கிராப் பண்ணலாம். ஸோ ரெண்டாவது ஐ வந்து இரிகேஷன் சிஸ்டம், அதுக்கு அடுத்தது வந்து இன்டர் கிராப். 4 தென்னைக்கு நடுவில் ஒரு ஜாதிக்காய் வச்சுருக்கோம். ஜாதிக்காய் அப்படிங்கிறது வந்து ஒரு டான்சிங் ஷேடோவில் வர்றது. ஜாதிக்காய்க்கு டயகனலாக ஒரு 4 பனானா தேவைப்படுதுங்க. அதுபோக இன்பிட்வீன் 2 கோகோனட்ஸுங்க கிளமேல் தென்னை லைனில் வந்து ஒரு டிம்பர் வேல்யூ ட்ரீ வந்து நடுவில் வந்து கொடுக்குறோம். இது இல்லாமல் எங்கெங்கே ஸ்பேஸ் இருக்குதோ அந்தந்த விவசாய பூமிக்கு தகுந்தபடி எங்களோட விவசாய பூமியில் பார்க்க வச்சுருக்கிறோம். கருகாப்பில் மஞ்சள், சேனக்கிழங்கு, இது எல்லாமே ஃப்ரூட் வேல்யூ ட்ரீஸு, இது எல்லாமே வச்சுருக்கிறோம். இது எல்லாம் தாண்டி வந்து அந்த டிம்பர் வேல்யூ ட்ரீஸில் ஒரு 3 வருஷம் கழித்து பெப்பர் உள்ளே கொண்டு வந்திருக்கிறோம். பைனாப்பிள் அந்த மாதிரி எல்லாமே உள்ளே இருக்குதுங்க, திப்பிலி கொண்டு வந்திருக்கிறோம். ரெண்டே விஷயம், ஒன்று நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்பேசிங், அதில் வர சன்லைட்டு, இருக்கிற ஈரப்பதம், அதுக்கு தகுந்தபடி ஃபார்மிங் வந்து நாம் டிசைன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லா டிசைன் பண்ணிவிட்டு எல்லா கிராப் உள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, அடுத்தது நமக்கு இருக்கிற தலையாய பிரச்சனை வந்து என்னென்னா இன்புட்டுங்க. தண்ணீர் வந்து ஓரளவுக்கு ஒரு 600 லிட்டருக்கு பதிலாக 400 லிட்டர்லேயே இத்தனை கிராப் நம்ம கொண்டு வந்துட முடியுங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது. ஆனால் இவ்வளவுக்கும் நம்ம எப்படி உரம் கொடுக்கறது, எப்படி போய் ஒவ்வொன்றுக்குமே கொத்தி கொத்தி கொடுக்குறதா, ஒவ்வொரு மஞ்சளுக்கு கொண்டு போய் நம்ம கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு தான் நம்ம 25 எமிட்டர்ஸ் வச்சுருக்கோம். அந்த 25 எமிட்டர்ஸில் வந்து நாட்டு மாட்டு பசு வந்து 30 ஏக்கராக்கு தேவையான அளவுக்கு அதோட சாண மூத்திரம் வந்து அதுக்கிட்ட இருக்குது. அந்த சாண மூத்திரத்தை வந்து நல்லா கரைச்சி ஒரு 100-110 மைக்ரான்ஸ் இருக்கிற ஷீட்டில் வந்து வடிகட்டி, வடிகட்டினோம்னாலே ஒரு கரும்பு பால் மாதிரி வரும். அதையே வந்து இரிகேஷன் சிஸ்டமில், வெஞ்சூரி சிஸ்டமில் வந்து அதைய பம்ப் பண்ணி கொடுத்தோம்னா சத்து எங்கே விழுகுங்க, காடேகமாக விழுகும். எப்பப்பெல்லாம் விழுகும், எப்பப்பெல்லாம் இரிகேஷன் நீங்கள் கொடுக்குறீங்களோ அப்பெல்லாம் காடேகமாக விழுகும். நாட்டு மாட்டு சாணம் மூத்திர தொடர்ந்து விழுந்தால் என்ன ஆகுங்க, நாட்டு மாட்டு சாணத்தில் பல கோடி நுண்ணுயிர்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு வளமான மண்ணை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி மைக்ரோப்ஸ் வந்து உள்ளே கொண்டு வரணும். இப்போது மேக்ஸிமம் 8 இயர்ஸ் நம்மளோட விவசாய முறை வந்து தலைகளாக மாறி இருக்குது. எப்படின்னா நம்மளோட அமைப்பு எந்த மாதிரி இருந்ததுன்னா, எப்படி சொல்கிறாங்கன்னா, உலகத்தில் 365 நாளும் விவசாயம் பண்ணக்கூடிய ஒரே இடம் வந்து தென்னிந்திய பகுதிகள் தான். எதனாலன்னா, இங்கே தான் சன்லைட் இருக்குது, இதமான கிளைமேட் இருக்குது, தேவையான மழைப்பொழிவு இருக்குது. ஆனால் அதுலேயும் வந்து சிறப்பான மண் அமைப்பு எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது. எதனால் தமிழ்நாட்டில் இருக்குன்னா, தக்காண பீடபூமியோட வடிநில பகுதி வந்து தமிழ்நாட்டில் தான் முடியுது. அந்த ஃபெர்டைல் சாயில் வந்து நம்ம ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சாயில் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, அப்போ ஒரு ஆர்கானிக் கார்பன் ஒரு டெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு அறிவியல் பூர்வமாக தான் சொல்கிறாங்க, கண்டிப்பாக 2-3 இருந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டோட ஏவரேஜ் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 0.5 கீழே இருக்குது. அகில இந்திய லெவலில் 0.2 இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்த மண் வளம் எப்படி இப்படி ஆச்சு? ஏதோ ஒரு தவறான விவசாய முறை நம்ம மேலே புகுத்தப்பட்டுச்சு. ஏதோ வெளியிலேருந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க, நம்ம போட்டோம், அது கொஞ்சம் நல்லா வந்துச்சு, அதை அடாப்ட் பண்ணோம், நல்லா வந்துச்சு, குவான்டிட்டி அதிகமாக வந்துச்சு அப்படிங்கிறத நோக்கம். ஆனால் மண் வளம் கெடுறதுங்கிறது நம்ம யாருமே கவனிக்கலை. இதை பழையபடி கொண்டு வர்றதுக்கு வந்து நாட்டு மாட்டு சாணம் மூத்திரங்கிறது நம்ம தொடர்ந்து இந்த சாயலில் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த மைக்ரோப்ஸ் பாப்புலேஷன் வந்து அதிகமாகிட்டே போகுது. அந்த மைக்ரோப்ஸ் பாப்புலேஷன் அதிகமாகும் போது அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆர் ரீடைன் பண்ணுறதுக்கு ஒரு இடம் உருவாக்கணும் அப்படின்னா ஒரு மைக்ரோ கிளைமேட் வேணும். ஒரு மைக்ரோ கிளைமேட் இருந்தால் தான் மைக்ரோப்ஸ் பாப்புலேஷன் மெயின்டைன் ஆகும். ஸோ அந்த மைக்ரோ கிளைமேட் மெயின்டைன் ஆகிறது எப்படின்னா, நம்ம சொன்ன அந்த 14 வகையான பயிர்கள் வந்து டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்கும். நீங்கள் மேலே வந்து ஏரியல் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களோட தோட்டத்தில் மண் தெரியக்கூடாது, ஏதோ ஒரு செடி தான் தெரியணும். ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பை நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, மேலேருந்து சன்லைட் வந்து எக்காரணத்தை கொண்டு உங்களுக்கு பூமி மேலே படாது. ஸோ அப்படி படலைன்னா வாட்டர் எவாப்பரேஷன் ஸ்டாப் ஆகிடுது, மைக்ரோப்ஸ் பாப்புலேஷன் மெயின்டைன் ஆகிடுது. இது எல்லாமே இதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது. இதை தான் வந்து ஆங்கிலத்தில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 5-layer model அந்த மாதிரி சொல்கிறாங்க. 5-layer model அப்படிங்கிறது காமனாக எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் எங்களோட தோட்டத்தில் அது 7-layer model இருக்குது.
ஸோ இந்த ஒரு அமைப்பை நம்ம உருவாக்கிட்டோம்னா அந்த மைக்ரோப்ஸ் பாப்புலேஷன் மெயின்டைன் ஆகுது, அதே நேரத்தில் சாயலில் ஆர்கானிக் கார்பன் வந்து அதிகமாகி போகுது.

0: எங்களோட தோட்டத்தில் நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஃபஸ்ட்டு ஐ, அந்த ஃபஸ்ட் ஐயில் வந்து சாயில் டெஸ்ட் பண்ணும்போது ஆர்கானிக் கார்பன் வந்து 0.52 அப்படிங்கிறது இருந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த பரிசோதனைகள் தொடர்ந்து எவ்வரி இயர் நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது 7வது வருட முடிவில் வந்து அந்த பரிசோதனை 1.56 போச்சு. 0.5 1.56 போனதுக்கப்புறம் ஒரு விவசாயிக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைச்சிச்சு. என்ன கிடைச்சிது? முதல் வருடத்துலேயே எங்களுக்கு வாழையிலேருந்து இன்கம் கிடைச்சிது. அதாவது விவசாயத்துக்கு ஃபெயிலியர் இருக்கும் மோனோகல்ச்சர் தான் மெயின் காரணம். இதை வந்து மல்டி கிராப் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கோகனட்லேருந்து வந்த இன்கம், அதுக்கப்புறம் பனானாலேருந்து வந்த இன்கம், படிப்படியாக அதே வருஷத்தில் மஞ்சள் சேனக்கிழங்கு இதெல்லாம் இன்கம் வந்து ஃபஸ்ட் இயர்லேயே ஒரு 4 இன்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு இன்கம்லேருந்து 4 இன்கம் வரும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குங்களா ஃபார்மிங். அதுக்கப்புறம் 5 வருஷத்தில் வந்து ஜாதிக்காயிலேருந்து இன்கம், 6வது வருஷத்துலேருந்து பெப்பர்லேருந்து இன்கம். ஸோ படிப்படியாக எல்லாத்துலேருந்து இன்கம் வரும்போது என்ன ஆகுதுன்னா, என்னோடதில் வந்து ஒரு 30,000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு மினிமம் மார்ஜின், அதாவது ஒரு லாபம், ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் கிடைக்கிறது பெரிய விஷயமா இருந்தது. மல்டி இந்த மாதிரி உள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் 7வது வருடத்தில் என்னோடய இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5-6 மடங்கு அதிகமாயிருச்சு. ஸோ ஒரு விவசாயம்ங்கிறது நஷ்டமான தொழிலாக இருந்து 7வது வருடத்தில் வந்து ஒரு விவசாயிக்கு வந்து லாபகரமான தொழிலாக மாறிடுச்சு. நஷ்டத்துக்கு அங்கே வழியே இல்லை. ஸோ இது எதனால் சாத்தியமாச்சுன்னா, இந்த 18 வருஷத்தில் தொடர்ந்து இந்த ட்ரீ பேஸ்டு அக்ரிகல்ச்சர் மூலமாக தொடர்ந்து இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்குது. அந்த டாப் சாயிலில் வந்து இலதலை கழிவுகள் தொடர்ந்து விழுந்துட்டுருக்குது, மாட்டோட சாணம் மூத்திரம் தொடர்ந்து விழுந்துட்டுருக்கு. இது இல்லாமல் வந்து ட்ரீ பேஸ்டு அக்ரிகல்ச்சரோட அந்த மரப்பயிர்களோட இலதலை கழிவுகள் விழுகுது. இந்த 3 காம்பினேஷன் சேரும்போது மக்கு வந்து ரொம்ப ஸ்பீடாக ஃபார்ம் ஆகுது. எப்படி இருக்குன்னா, எங்களோட ஃபார்மில் பார்த்தீங்கன்னா அந்த மண் வந்து சும்மா ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். இந்த நல்ல வெயில் காலத்தில் உள்ளே நடந்தீங்கன்னா ஒரு 3-5 மெத்த மேலே நடந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து இயல்பாக இயற்கையாக உருவாயிருச்சு. அந்த அமைப்பு உருவாகிறதுனால என்ன ஆகுதுன்னா, வாட்டர் எவாப்ரேஷன் ஸ்டாப் ஆயிடுது, அந்த மைக்ரோப்ஸ் மெயின்டைன் ஆகிக்குது, அது கூட இந்த சாண மூத்திரம் தொடர்ந்து விழுகும்போது மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. இது வந்து மழை காலத்தில் வந்து மக்காயிருது, மறுபடியும் மண்ணோட மண்ணாக மாறிட்டே இருக்குது. இந்த ப்ராசஸ் வந்து இயல்பாக நடந்துகிட்டே இருக்கிறதுனால ஆர்கானிக் கார்பன் வந்து இப்போ கடந்த வருடம் டெஸ்ட் பண்ணும்போது 3-6 நாங்கள் ரீச் பண்ணியிருக்கோம். அவ்வளோ டிசீஸ் எல்லாத்துக்கும் மாற்று வேணும்னா மல்டி கிராப் மல்டி டயர் ட்ரீ பேஸ்ட் அக்ரிகல்ச்சர், இது ரொம்ப ஒன்றுமே கிடையாது. இது வந்து நம்மளோட பாரம்பரிய விவசாயம். இந்த விவசாயம் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னோட தாத்தா முப்பாட்ட மன்னன்லேருந்து ஒரு வார்த்தை வந்து புது வார்த்தை கிடையாது. என்ன ஒன்றே ஒன்று புதுசுன்னா, தப்பு பண்ணினதுனால அந்த இரிகேஷன் சிஸ்டம் மாற்றிருக்கிறோம். மற்றது எல்லாமே இந்த மல்டி கிராப் மல்டி டயர் தான். நான் ஒரு சாதாரண மானாவாரி விவசாயத்தில் இருந்து வந்தவன் தான். மானாவாரி விவசாயத்திலே மஞ்சள் சோளம் போடும்போது உள்ளே வந்து தட்டைப்பயிர், பாசிப்பயிர், நரிப்பயிர், சுத்துக்காலில் துவர, பக்கத்தில் வந்து 2 லைன் வந்து மொச்சை, எண்ணி பார்த்தா 6 பயிர். ஸோ அது வந்து மல்டி கிராப் மல்டி டயருங்க. ஸோ மோனோகாட் இருந்துருக்குது, டைகாட் இருந்திருக்குது, நைட்ரஜன் ஃபிக்ஸிங் இருந்திருக்குது, எல்லாமே இருந்திருக்குது. எங்கே இருந்திருக்குதுன்னா 40,000 வருஷமாக கொண்டு வந்துகிட்டே இருக்கிறோம். இது வந்து இயல்பாக வந்துருச்சு. இது எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம ஜீனில் இருக்குது. இது எல்லாருக்கிட்டேயுமே இருப்போம். எல்லாருமே படிச்சிருக்கலாம், எல்லாம் வெவ்வேறு பதவிகளில் இருக்கலாம், ஃபாரினில் இருக்கலாம், தமிழே தெரியாமல் கொண்டிருக்கலாம். ஆனால் தமிழனாக இருந்தால் அந்த அறிவு வந்து இயல்பாக வந்துட்டு எப்படி வரும்னா, மண்ணில் கை வச்சோம்னா 6 மாதத்தில் வந்துடும். எந்த யூனிவர்சிட்டி வேண்டியதில்லை, எல்லாம் நம்மக்கிட்டே இருக்குது.
1: என்ன பட்டக்கா, தென்னையில் பல அடுக்கு விவசாயம் பற்றி ஐநா விருது பெற்ற முன்னோடி இயற்கை விவசாயி பொள்ளாச்சி வள்ளுவன் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டிங்களா?
2: கேட்டேன் முத்தழகு. விவரங்க அம்புட்டும் முத்து முத்தால சொன்னாரு.
1: இவர் சொன்ன முறைகளை கடைபிடிச்சா விவசாயத்தை லாபகரமானதா மாத்தலாம்க்கா.
2: சரியா சொன்ன முத்தழகு. இந்த தகவலை என் தம்பிக்கும் சொல்ல போறேன். அவனும் ஊர்ல தென்னந்தோப்பு தானே வச்சிருக்கான். இந்த தகவல் அவனுக்கு பயனுள்ளதா இருக்கும் புள்ள.
1: நல்லதுக்கா, சொல்லுங்க, அவரும் பயன்படட்டும். அப்ப நான் புறப்படுவாக்கா.
2: இம்புட்டு தூரம் வந்துட்டு வீட்டுக்கு வராம போனா எப்படி புள்ள? வந்து ஒரு வாய் காபி தண்ணி குடிச்சிட்டு போ புள்ள.
1: அதுக்கு என்னக்கா, வந்துட்டா போச்சு.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
4: ஆஹா, இந்த மழையால என் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
5: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
4: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
6: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
5: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444.

0: 47 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
3: எப்படிண்ணே?
2: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
0: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
4: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8 மணி. முதன்மை அலைவரிசையில் இன்னி கேட்கலாம் திரை இசை நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஜீன்ஸ் படத்திற்காக ஹரிஹரன் அனுராதா ஸ்ரீராம் பாடியது.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று இரவு 9:30 நாடகமலர். இதில் சுதேசி சுடர் பத்மநாபா ஐயங்கார். நாடகம் கேட்கலாம். எழுதியவர் ஜி நிஷா நந்தினி. அமைப்பில் உதவி கே பரமேஸ்வரி. அமைப்பு கே பவானி எம் ரமேஷ். படைப்பு ஆகாஷவாணி சென்னை.

நேர்களே, சுதந்திர தினத்தை ஒட்டி ஆகாஷவாணி புதுச்சேரி படைப்பில் ஒலிபரப்பாக இருக்கும் சிறப்பு பட்டிமந்திரத்துக்கான ஒலிப்பதிவு நாளை பிற்பகல் 3 மணி அளவில் வானொலி நிலைய வளாகத்தில் நடைபெற உள்ளது. பட்டிமன்றத்தின் தலைப்பு தேசபக்தியில் சிறந்து விளங்குபவர்கள் பெரியவர்களா இளைஞர்களா. நடுவர் பேராசிரியர் முனைவர் வேல் கார்த்திகேயன், பெரியவர்களே என்ற அணியில் செந்தமிழ் செம்மல் சீனு வேணுகோபால், முனைவர் வேல் மகேஸ்வரி, இளைஞர்களே என்ற அணியில் முனைவர் அரங்க மு முருகையன், முனைவர் ரா விசாலாட்சி ஆகியோர் பங்கேற்கின்றனர். நடைபெறும் இப்பட்டிமன்றத்தில் நேயர்கள் அனைவரும் வருகை தந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து தருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஒலிப்பதிவாகும் பட்டிமன்ற நிகழ்ச்சி வரும் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று மாலை 4 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியினை தமிழகம் மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையங்கள் ஒலிபரப்பு செய்யும். வாருங்கள், நிகழ்ச்சியை கேட்டு ரசியுங்கள். திரைசியில் தொடர்ந்து கேட்கலாம் உன்னை நான் சந்தித்தேன். இப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது.

நேரம் 8:45. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதன்மை அலுவலில் திரைசை. கண் சிமிட்டும் நேரம் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது.

0: திரேசி கேட்டீர்கள். இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் மலர்விழி. தேசிய கைத்தறி தினத்தையொட்டி மத்திய ஜவுளித்துறை அமைச்சகம் சார்பில் புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையின் கலாச்சார மையத்தில் நாளை நடைபெறவுள்ள விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு சந்த் கபீர் கைத்தறி விருதுகள் மற்றும் தேசிய கைத்தறி விருதுகளை வழங்கி சிறப்பிக்கிறார். கைத்தறி தினம் குறித்த 4 நினைவு தபால் தலைகளையும் கைத்தறித்துறை தொடர்பான 2 நூல்களையும் அவர் வெளியிடுகிறார். மாட்டுச்சாணம், வேளாண் எச்சங்கள் மற்றும் உயிர்ம கழிவுகளை தூய எரிசக்தி மற்றும் இயற்கை உரமாக மாற்றி கிராமப்புற மக்களின் வருமானத்தை மேம்படுத்தும் நோக்கிலான கோபர்தன் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ஆயுர்வேத அறிவியல் ஆராய்ச்சிகளுக்கான மத்திய கழகத்தின் 27வது ஆட்சிமன்ற குழு கூட்டத்தை இன்று புதுடெல்லியில் மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ராவ் ஜாதவ் தலைமையேற்று நடத்தினார். ஆயுர்வேதத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சியில் தொழில்நுட்பம், தொழில் முனைவு மற்றும் சந்தை தொடர்புகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வரும் 8-9 ஆகிய தேதிகளில் புதுச்சேரிக்கு வருகை தருவதையொட்டி விமான நிலையத்தில் மேற்கொள்ளப்படும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் கமாண்டர்

0: திரு யோகேஷ் புரோகித் தலைமையிலான குழுவினர் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். சுதந்திர தினத்தையொட்டி தேசபக்தியில் சிறந்து விளங்குபவர்கள் பெரியவர்களா இளைஞர்களா என்ற தலைப்பில் சிறப்பு பட்டிமன்றம் புதுச்சேரி ஆகாஷ்வாணி நிலையத்தில் நேயர்கள் முன்னிலையில் நாளை மாலை நடைபெறவுள்ளது. பேராசிரியர் முனைவர் திரு வேல் கார்த்திகேயன் நடுவராக பங்கேற்கும் இப்பட்டிமன்றத்தின் ஒலிப்பதிவை 15 சுதந்திர தினத்தன்று மாலை 4 மணிக்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையங்கள் ஒலிபரப்ப உள்ளன. புதுச்சேரி கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் நகை மதிப்பீடு மற்றும் அதற்கான தொழில்நுட்பங்கள் குறித்த சான்றிதழ் பயிற்சி வகுப்பு தொடங்கப்பட உள்ளது. 8ஆம் வகுப்பு முடித்தவர்கள் உரிய கட்டணம் செலுத்தி இப்பயிற்சியில் சேர்ந்து கொள்ளலாம். மாதத்தின் 2ஆம் மற்றும் 4ஆம் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் மொத்தம் 14 நாட்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: சில நொடிகளில் டெல்லி அஞ்சல் தொடரும்.
2: Good evening. This is Akashwani. I am Anuja Kumar with the news at 9. The headlines. Union Cabinet approves Gobardhan scheme to boost clean energy and rural economy. Also gives nod to 4-lane highway project between Guwahati and Tezpur to enhance connectivity in Assam. Lok Sabha clears legislation providing tax relief measures to support economy and boost foreign investment. Prime Minister Narendra Modi and his Israeli counterpart Benjamin Netanyahu reaffirm commitment to deepen bilateral ties. India successfully test fires medium-range Agni 4 ballistic missile in Odisha. Centre rejects claims of ethanol blending in aviation turbine fuel. Student protests over recruitment exam issues intensify in Jharkhand and Kerala. And in badminton, Tanvi Sharma, Ashmita Chaliha and Rakshita Ramraj enter women's singles quarterfinals at Korea Masters. And now the news in detail. The Union Cabinet today approved Gobardhan, the National Circular Bioenergy Scheme, with a total outlay of 23,731 crore rupees to boost clean energy and rural economy. Briefing media in New Delhi this afternoon, Information and Broadcasting Minister Ashwini Vaishnaw said the scheme will be implemented from 2026-27 to 2035-36 and establish compressed biogas as a major pillar of India's future energy mix.
3: भारत की जो नेचुरल गैस का कंजम्पशन है
4: इंडिया करंटली इम्पोर्ट्स नियरली 50% ऑफ इट्स नेचुरल गैस रिक्वायरमेंट्स एंड द गवर्नमेंट इज टेकिंग कंटिन्यूअस स्टेप्स टू रिड्यूस दिस डिपेंडेंस अंडर द स्कीम द प्रोडक्शन ऑफ कंप्रेस्ड बायोगैस इज टारगेटेड टू इंक्रीज टेनफोल्ड ओवर द नेक्स्ट डेकेड फ्रॉम एन एनवायरमेंटल पर्सपेक्टिव द इनिशिएटिव इज एक्सपेक्टेड टू रिड्यूस कार्बन डाइऑक्साइड एमिशंस बाय अप्रोक्सीमेटली 40 मिलियन टन्स इकोनॉमिकली इट इज प्रोजेक्टेड टू कंट्रीब्यूट अराउंड 75,000 crore rupees टू national GDP and generate nearly 1.5 lakh employment opportunities across the country.
3: About 1.5 lakh jobs will be created by this program.
2: Mr. Vaishnaw said the Cabinet Committee on Economic Affairs has also approved the construction of 4-lane highway from Guwahati to Tezpur along the National Highway 15 in Assam.
4: Today's second major decision is related to an important highway project in Assam. It is the Baihata-Chariali-Tezpur 4-lane highway, stretching from Baihata-Chariali, located just outside Guwahati, to Tezpur. The highway will be 135 kilometers long with an investment of approximately 8,970 crore rupees. It will also be connected to the Brahmaputra tunnel in the future.
2: On Cabinet's approval of Gobardhan scheme, Prime Minister Narendra Modi in a social media post said the decision is a vital step towards clean energy, rural prosperity and realizing the country's collective dream of becoming a self-reliant nation. Further, the Prime Minister highlighted the Guwahati-Tezpur corridor project in Assam will reduce travel time, improve road safety and ease congestion through major bypasses at various locations. The Parliament has passed the Appropriation No. 3 Bill 2026, with the Rajya Sabha returning the legislation to the Lok Sabha after a discussion. The Lok Sabha had already passed the bill. When the House assembled at 2:45 p.m. after the second adjournment, Finance Minister Nirmala Sitharaman

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் நாடகமலர் சென்னையிலிருந்து ஒலிபரப்ப கேட்கலாம்.
1: ஒன்பது மணி முப்பது நிமிடம்.
2: ஆகாஷ்வாணி சுதேசி சுடர் பத்மநாப ஐயங்கார் நாடகம். எழுதியவர் ஜி நிஷா நந்தினி அவர்கள். நடிப்பு வி கோவிந்தராஜன், ராமசாமி சுதர்சன், டி எஸ் லக்ஷ்மி, சி ராஜா அப்பாசாமி, என் மதன் சந்தர், டி கிருஷ்ணமூர்த்தி, ஆர் ஜெயகோபால் ஆகியோர். அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். சுதேசி சுடர் பத்மநாப ஐயங்கார் நாடகம்.
3: நிறுத்துங்கள், உங்க லத்தி கம்புகளுக்கு அஞ்சு ஓடுறதுக்கு நாங்க ஒன்னும் கோழைகள் இல்ல. எங்களோட சொந்த மண்ணில எங்களை அடிமைப்படுத்த உங்களுக்கு யார் அதிகாரம் தந்தது?
4: Shut up! Arrest this man! இவன் தான் கூட்டத்தை கூட்டி கலவரம் செய்யறா. பிடிமேன் அவனை, பிடி.
5: சார் சார், இவன் நம்ம அதிகாரி சுந்தர்ராஜா ஐயங்காரோட புள்ள, நாம விட்டுறலாம் சார்.
4: போலீஸ் ஆபீசர் புள்ளனா? அரசாங்கத்துக்கு எதிரா இப்படி நடந்துக்கலாமா?
3: அரசாங்கமா? எங்களை கொள்ளையடிக்கிற அடிமைப்படுத்தினவங்க நடத்துறது அரசாங்கமா?
5: சார், சின்ன வயசு பையன், இவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாரு. நான் அவர்கிட்ட தனியா சொல்லிக்கிறேன், அவர் சரி பண்ணிடுவாரு சார். இந்த பையனை விட்டுலாம்.
4: அப்படியா? சரி, இந்த தடவை வார்னிங்கோட பொண்ணை விட்டுடுறேன். இனி இந்த மாதிரி பண்ண சிவியர் பனிஷ்மெண்ட் தான். போ போ.
5: தம்பி, ஐயா பெரிய மனசு பண்ணி உன்னை விட்டுட்டாரு, சீக்கிரமா வீட்டுக்கு போ போ.
6: என்னன்னா, இன்னைக்கு ஏதோ கோபமா வரே. திருவனந்தபுரம் போலீஸ் ஏரியாவில் ஏதாவது பிரச்சனையா?
7: வருவங்க, எங்க மூத்த பிள்ளை பத்மநாபன், அவனால எனக்கு பெரிய தலைக்குனிவு. நான் போலீஸ் அதிகாரி இருந்து திருநெல்வேலி மெட்ராஸில் பிரிட்டிஷ் அரசுக்கு விசுவாசமா வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஆனா அவன் இங்க சாலை போலீஸ் ஸ்டேஷன் வந்த கலவரத்துல சம்பந்தப்பட்டு நிக்கிறான்.
6: என்னன்னா இது, அவன் அப்படி எல்லாம் பண்றவன் இல்லையே. நன்னா படிச்சவன், இந்த மாதிரி கலவரம் எல்லாம் அவன் பண்ண மாட்டானே.
3: அப்பா பதட்டப்படாதீள், சாலை போலீஸ் ஸ்டேஷன் கலவரங்கிறது தேசபக்தாளோட எழுச்சி. அங்க அநியாயமா சிறப்பிடிக்கப்பட்ட நம்ம மக்களை மீட்கிறதுக்காகத்தான் நான் அங்கேயே போனேன்.
7: வாயமூடு பத்மநாபா, உனக்கு சமஸ்கிருதம் இங்கிலீஷ் தமிழ்னு இத்தனை பாஷைகள் தெரிஞ்சும் நல்லா படிச்சிருந்தோம், புத்தியே இப்படி போறது? இப்படி வெள்ளக்காரருக்கு எதிராக கலகம் பண்றதுக்கா?
6: ஏன்னா ஏன் இப்படி பையனை ஒரேடியா வயிறல்? அவன் தப்பு ஒன்னும் பண்ணிடலையே.
7: நீ சும்மா இரு வருவங்க. பத்மநாபா, உனக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல மலையாள டிரான்ஸ்லேட்டர் வேலைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஒழுங்கா மெட்ராஸுக்கு கிளம்பு, அங்க உன் புத்திய மாத்திக்கோ.
3: சரிப்பா சரிப்பா சரிப்பா, பதட்டப்படாதீர்கள், உங்களுக்காக நான் மெட்ராஸ் போறேன். ஆனா அங்கேயும் என்னோட பேனா என் தாய் நாட்டுக்காக மட்டும்தான் எழுதும்.
7: ஏண்டா திருந்த மாட்டேன்னு பிடிவாதமா சொல்றியா? உள்ள
6: என்னன்னா இது, விடுங்கண்ணா. அதெல்லாம் அங்க போய் அவன் எல்லாம் சரியாயிடுவான். கண்ணா, நீ வாடா சாப்பிடலாம் வா.
8: பத்மநாபா, உன்னுடைய ஆங்கில புலமை தமிழ் சமஸ்கிருத அறிவு எல்லாம் பிரமிக்க வைக்கிறது. நீ எழுதுற ஒவ்வொரு கட்டுரையும் வெள்ளையர் ஆட்சியோட அடித்தளத்தையே உலுக்கி எடுக்கிறது போ.
3: உங்களை பார்த்து தான் எனக்கு இந்த தேசபக்தியே வந்தது. பத்திரிகை எழுத்துங்கிறது எனக்கு வேலை இல்லை, அது என் தேசத்தோட கடமை.
8: ஆனால் பத்மநாபா, இதனால உனக்கு ஒரு வேலையை விட்டு இன்னொன்றுன்னு வேலை மாற வேண்டி இருக்கும். பிரிட்டிஷ் சர்க்கார் உன்னை நிம்மதியாக வாழ விடாது.
4: பத்மநாபா, சுப்பிரமணிய ஐயர் சொல்றத கேளு. சுரண்ட கிராமத்து அம்புஜத்தை நீ கல்யாணம் பண்ணிட்டு மெட்ராஸுக்கு வந்து இப்ப சில வருஷங்கள் ஓடிடுத்து. 1901 மெட்ராஸ் மெயில்ல சப் எடிட்டரா சேர்ந்த. ஆனா உன்னோட சுதேசி கட்டுரைகள்

0: அங்கே உனக்கு பிரச்சனை தானே வந்தது?
1: ஆமா ராமு, மெட்ராஸ் மெயில் பிரிட்டிஷ் ஆதரவு பத்திரிகை. அங்க இருந்துட்டு என் தாய் நாட்டோட அடிமைத்தனத்தை பத்தி என்னால எதையுமே எழுத முடியல. அதான் 1905 மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் பத்திரிகையில உதவி ஆசிரியர் ஆயிட்டேன்.
2: இதோ நான் வந்துட்டேன். மூணு பேருக்கும் காஃபி ரெடி. ஏன்னா பத்திரிகை உலகத்துல உங்களுக்கு வர்ற நெருக்கடிகளை நினைச்சு நீங்க என்னைக்காவது பயந்திருக்கீங்களா?
1: அம்புஜம், நீ என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு ஏது பயம்?
0: பாரா, ஜாடிக்கேத்த மூடினா இதுதான்.
2: ஆனா நீங்க நெத்தியில இந்த திருமன் காப்போட கம்பீரமா பேனாவை பிடிச்சு எழுதுறச்ச உங்களை பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? உங்களோட இந்த லட்சியத்துக்கு இந்த அம்புஜம் என்னைக்கும் தடையாவே இருக்க மாட்டேன். சரியா?
3: ஆஹா, பொறாமையா இருக்கே, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கே. பத்மநாபா, நீ குளித்து வச்சோம்பா.
2: அப்படி சொல்லுங்க.
3: பத்மநாபா, உன்ன மாதிரியே ஒரு திறமசாலிய உனக்கு அறிமுகப்படுத்த போறேன்.
1: யார் அது?
3: காட்டுறேன் பாரதி, உள்ளவா.
1: ஹாரிவர் முண்டாசும் கோட்டுமா?
3: இவர் பேரு சுப்பிரமணிய பாரதி, எட்டே புறத்தை சேர்ந்தவர். உன்ன மாதிரியே பன்மொழி வித்தகர், கவிதையும் அற்புதமா எழுதுவார். எல்லாத்துக்கும் மேல உன்ன மாதிரியே தேச பித்து பிடிச்சவர்.
1: ஓ, அந்த ஏனமா நீங்க?
4: ஆமாம் ஐயா, பாரத மாதா அடிமை விலங்கை உடைக்க வேண்டும் என்று அல்லும் பகலும் துடிப்பவன், தேசபக்தி பயிரை வளர்க்க வேண்டும் என்று வெறிகொண்டவன்.
3: ஆனா கடுமையான உழைப்பாளி பத்மநாபா.
4: நம்ம ஜே சுப்பிரமணிய ஐயரும் கடுமையா வேலை வாங்கிடுவார். பயங்கர புத்திசாலி. நான் பணம் கேட்க நினைக்கிறத எப்படியோ தெரிந்து கொண்டு வேலையாள் மூலமாக ஒரு காப்பி அனுப்பி குடிக்க வைப்பார். அதோடு பணம் கேட்கும் எண்ணமே போய்விடும்.
1: நம்ம ஐயரை பத்தி நீங்க சொல்ல வேண்டாம் பாரதி, எனக்கு நல்லாவே தெரியும்.
3: ஆஹா, ரெண்டு சவுடால் பேர் பிள்ளைகள சந்திக்க வச்சு என்ன சொல்லணும்? பத்மநாபா, பாரதி பல கட்டுரைகளை தமிழ்லேயே டிரான்ஸ்லேட் பண்றான், ரொம்ப நல்லா பண்றான். அதே நேரம் சொந்தமா அவன் எழுத கட்டுரைகள்ல அனல் பறக்கும், கவிதைகளோ படிக்கிற மனசுல தீயா கொழுந்து விட்டு.
1: உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் பாரதி.
4: எனக்கும் அதே. இருமரத்து பறவைகள் ஒரே திசையில் பறக்கின்றன.
3: உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்ததுல எனக்கும் சந்தோஷம்தான். ஆனா பேசுனது போறோம், அவ அவ வேறைய பாருங்க.
4: சுப்பிரமணிய ஐயரை பத்தி நான் இப்பதான் சொன்னேன், உடனே நிரூபிச்சுட்ட.
3: பத்மநாபா, உன்னை மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் ஆசிரியரா பாக்குறதுல என்ன மாதிரி ஆசிரியருக்கு பெருமை. திருவள்ளிக்கேணி ஹிந்து ஹைஸ்கூல்ல நீ படிச்சது இன்னும் என் ஞாபகத்திலே இருக்கு.
1: இதெல்லாம் நீங்க போட்ட பிச்சை தானே?
3: பிச்சையும் பாத்திரம் இருந்து போட்டோம் இல்லையா? அந்த சந்தோஷம் எனக்கு எப்பவுமே உண்டு.
5: வந்தே மாதரம். வணக்கம் சுப்பிரமணிய ஐயர், நீ தான் பத்மநாப ஐயங்காரா?
1: ஆமாம், நான் தான். நீங்கள் தான் வாவு சிதம்பரம் இல்லையா? உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் பிள்ளைவாள், ரொம்ப சந்தோஷம். இவர் தான் வீரத்துறவி சுப்பிரமணிய சிவாவா? என்ன விஷயமா என்ன தேடினு வந்திருக்கீள்?
6: பத்மநாபா, உம்மோட ஆங்கில புலமையும் தமிழ் மேடை பேச்சுக்களும் தூத்துக்குடிக்கு தேவை.
7: ஆமாம் பத்மநாபா, தூத்துக்குடியில் சுதேச பிரச்சார கூட்டங்களை தலைமையத்தை நடத்த ஒன்ன மாதிரி ஒரு சிங்கத்தோட உதவி தேவை. பத்திரிகை வேலையோட நம்ம களப்பணியிலையும் உனக்கு சேர்த்துக்க சம்மதமா?
1: சிதம்பரம் பிள்ளைவாள், என்னோட பேனாவும் என்னோட நாவும் இனி சுதேச இயக்கத்தோட ஆயுதங்கள். தூத்துக்குடிக்கு உடனே புறப்படுறேன்.
6: சபாஸ் பத்மநாபா, சபாஸ்.
8: என் அருமை தூத்துக்குடி மக்களே, அந்நிய நாட்டு துணிகளையும் பொருட்களையும் நாம் புறக்கணிக்கும் காலம் வந்துவிட்டது. நமது சொந்த மண்ணில் தனது சொந்த மூலதனத்தில் வவுசி ஐயா தொடங்கியுள்ள சுதேசி கப்பல் கம்பெனி ஆங்கிலேயர்களின் வர்த்தக திமரை அடக்கும் ஆயுதம். தூத்துக்குடி கோரல் மில் தொழிலாளர்களே, உங்களின் உழைப்பை சுரண்டும் வெள்ளையர்களுக்கு பாடம் புகட்ட அணிதிரடுங்கள்.
5: அற்புதம் பத்மநாபா, உன்னோட பேச்சு எழுத்தும் இந்த தூத்துக்குடி மக்களை அப்படியே கட்டி போட்டுருச்சு.
6: ஆமாம் சிதம்பரம் பிள்ளை அவர்களே, நம் பத்மநாபர் வெறும் பேச்சாளர் மட்டுமல்ல, சமஸ்கிருதம், ஆங்கிலம், தமிழ் என அனைத்திலும் வல்லவர்.
7: கோரல் மில்ல வேலை பார்த்த இந்தியர்களை தொழிலாளர்களா நடத்தாம கூலிகள்னு இழிவா கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கொத்தடிமைகளா வேலை வாங்கப்பட்டிருக்காங்க. சம்பளமும் மகா குறைவு.
1: இது எல்லாத்துக்கும் முடிவு கட்டிடுவோம் பிள்ளைவாள்.
7: அப்புறம் இன்னொரு விஷயம், வங்க சிங்கம் விபின் சந்திரபால விடுதலை பண்ணிட்டாங்க. பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு அவர்னால கொலை நடுங்கும். அதை கொண்டாட நான் கலெக்டர் வின்சுக்கு அனுமதி கேட்டு

0: லெட்டர் போட்டேன்.
1: கண்டிப்பா அனுமதி மறுத்திருப்பான் அவன்.
2: அதுக்கு முக்கிய காரணம் சப் கலெக்டர் ஆஷ். எப்படியாவது நம்மளை முடக்கணும்னு பாத்துக்கிட்டு இருப்பான்.
0: கலெக்டர் தடவு உத்தரவு வேற போட்டிருக்கான்.
1: அப்ப அதை மீறி நாம ஊர்வலம் நடத்துவோம், கூடவே அந்நிய துணிகளை பகிஷ்காரம் பண்ண அதெல்லாத்தையும் கொளுத்துவோம்.
2: பிரமாதம், பிரமாதம். அப்படியே பண்ணலாம், ஆனா நிச்சயம் வெள்ளக்காரன் நம்மளை கைது பண்ணுவான்.
0: பண்ணட்டும், அப்படியாவது நம்ம மக்களுக்கு வீரமும் சுதந்திர தாகமும் வருதான்னு பார்க்கலாம்.
1: ஆமா பிள்ளைவள், ஆமா பிள்ளைவள், அமக்கலமா பண்ணிவிடலாம். வந்தே மாதரம்,
3: வந்தே மாதரம்,
1: வந்தே மாதரம்,
3: வந்தே மாதரம்.
1: பாரத் மாதாவுக்கு
3: ஜெய்,
1: பாரத் மாதாவுக்கு
3: ஜெய்,
1: வந்தே மாதரம். என் அருமை மக்களே, அடிமைகளாக நாம் வாழ்ந்தது போதும். உண்மையான தன்மானத்துடன் வாழ்ந்தால் வெள்ளையினால் மடக்க முடியாது என்பதற்கு வங்கத்தின் சிங்கம் விபின் சந்திரபாலரின் விடுதலை. அதை கொண்டாடத்தான் இந்த ஊர்வலம். தடை உத்தரவுக்கு அஞ்சாது தடையின்றி வெள்ளமாக பொங்கி வந்து சுதந்திர தாகத்துக்கு உயிரளிக்கும் தன்மானமிக்க தமிழர்களான உங்களுக்கு தலை வணங்குகிறேன். நம் தலைவர் வாவுசி பிள்ளைவாள் நோக்கத்தையும் கரத்தையும் நாம் வலுப்படுத்த வேண்டும். வந்தே மாதரம்,
3: வந்தே மாதரம்,
1: வந்தே மாதரம்,
3: வந்தே மாதரம்.
1: பாரத் மாதாவுக்கு
3: ஜெய்,
1: பாரத் மாதாவுக்கு
3: ஜெய்.
4: என் சகோதரர்களே, வெள்ளையனுக்கு எதிராக திரட்டால் மட்டும் போதாது, அவன் வியாபாரத்தை முடக்க வேண்டும். அப்போதுதான் அவன் தன் சீமைக்கு கப்பல் ஏறுவான். அதற்காகத்தான் சுதேசி கப்பல் ஓட்டி அவன் மானத்தை முதலில் கப்பல் ஏற்றிடும். இப்போது அவன் இங்கு விற்கும் அந்நிய துணிகளை பகிஷ்காரம் செய்வோம்.
2: வெள்ளையன் துணிகளை அக்னி பகவானுக்கு இரையாக்குவோம். சுதேசி துணிகளை மட்டுமே அணிந்து பாரத தாயின் உண்மை புதல்வர்கள் நாம் என்பதை அந்த பரங்கியனுக்கு உணர்த்துவோம்.
1: இப்போது அந்நிய துணிகளை தீயிட்டு அத்துடன் நம் அடிமை தலைகளையும் எரிப்போம். பிழைவாள், வெள்ளையனுக்கு முதல் கொள்ளியை நீங்கள் வையுங்கள்.
0: ஆஹா,
1: என்ன சத்தம், யார் வராங்க?
2: வேற யாரு, அதிகார திமிர் பிடிச்ச கலெக்டர் விஞ்சும், அவன் அடிவருடி சப் கலெக்டர் ஆஷும் தான்.
5: ஸ்டாப் திஸ் மீட்டிங். சிதம்பரம் பிள்ளை, சுப்பிரமணியம் சிவா அண்ட் பத்மநாப ஐயங்கார், யூ ஆல் அண்டர் அரெஸ்ட்.
6: இந்த ஐயங்கார் தான் எல்லா கூட்டங்களுக்கும் தலைமை தாங்கி ஆர்கனைஸ் செய்யறான். இவனோட பேச்சு தொழிலாளர்களை கிளர்ச்சி செய்ய தூண்டுது. செக் ஹிம், செக் ஹிம் இமிடியட்லி.
2: ஆஷ், விஞ்ச், உங்களோட சங்கிலிகளால எங்களோட தேசபக்தியை ஒன்றும் பண்ண முடியாது.
6: என்ன திமிர் உனக்கு? அப்படியா, அதையும் பார்த்துடலாம்.
5: மிஸ்டர் ஆஷ், பேசாம உங்களால முடிஞ்சதை செயல காட்டுங்க.
1: ஆமா,
3: வந்தே மாதரம்,
7: வந்தே மாதரம்,
3: வந்தே மாதரம்,
1: பாரத் மாதாவுக்கு
3: ஜெய்,
1: வந்தே மாதரம்,
3: வந்தே மாதரம்.
0: பத்மநாபா, சிவா, இருட்டில் கண்ணு சரியா தெரியல. ஆமா, நீங்க எங்க இருக்கீங்க?
1: ஐயா, பிள்ளைவாள், நான் இங்கே தான் இருக்கேன். சின்னது, உங்களோட கையெல்லாம் அப்படி ரத்தம் வருது. இந்த வெள்ளக்காரா உங்களை செக்கிழுக்க வைக்கிறாளா? கொடுமை, கொடுமை.
2: பத்மநாபா, உடம்பு வலிக்கலாம், ஆனால் நம்மோட சுதேசி லட்சியம் வலிக்காது. இந்த திருநெல்வேலி கலவர வழக்கில் நம்ம மூணு பேரையும் பிரிக்க வெள்ளக்காரன் சதி செய்கிறான்.
1: சிறை குடும்பங்களை பற்றி நான் கவலைப்படலை ஐயா. சிறையில் இருக்கிற இந்த குறைஞ்ச வெளிச்சத்திலேயே நான் ரிக்வேதத்தை மொழிபெயர்க்க தொடங்கியிருக்கேன். நம்ம நாட்டோட ஆன்மீக பலம் தான் இந்த ஏகாதிபத்தியத்தை அழிக்கும்.
0: பத்மநாபா, உன்னோட மன உறுதிக்கு ஈடே இல்லை. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணியிருக்கோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்புறம் இன்னொரு விஷயம்.
1: என்ன பிள்ளைவாள்?
0: நீலகண்ட பிரம்மச்சாரிங்கிற தீவிர சுதந்திர போராட்ட வீரரோட சிஷியனான வாஞ்சிநாதன்ங்கிற இளைஞன் மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல சப் கலெக்டர் ஆஷை சுட்டு கொன்னுட்டானா?
1: அப்படியா? வெள்ளக்காரனுக்கு புரியுற பாஷையிலேயே பேசியிருக்கான்.
2: ஆனா இதுல வருத்தமான விஷயம் என்னன்னா, அவனும் தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான்.
0: ஆஷ் கொலைக்கும் நாம தான் பின்னணியில இருப்போம்னு வெள்ளக்காரன் நம்ம மேல போட்ட கேஸை ஸ்ட்ராங் ஆக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கானா?
1: பண்ணட்டும் பிள்ளைவாள், பண்ணட்டும். ஆனா ஒண்ணு, இனி வெள்ளக்கார அதிகாரிகள் தூங்காம நடுங்கியே செத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே தூங்கினா கூட அவங்களுக்கு துர்ச்சோப்பனம் தான்.
0: சரி, மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்பீல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.

0: வழக்கு மற்றும் மெட்ராஸ் பேங்க் விசாரணை
1: போய் முதல்ல சாட்சி கொடுக்க விசாரணை. நம்ம பத்மநாபாயங்காரோட மனைவி அம்புச்சட்ட மலை விசாரிப்போம்.
2: எதுக்கு சார்?
1: இந்த அம்மாவை பார்த்தா ஒன்றும் தெரியாத பொம்னாட்டி மாதிரி இருக்குது. வீட்டு உள்ளே அடைஞ்சு கிடக்கிற இதோட வாயை கிண்டினாலே இது பத்மநாபா எங்காரா அதுவே பாட்டி விட்டுடும்.
2: ஆமாம் சார், நல்ல யோசனை தான்.
0: எஸ் ப்ரொசீட்.
1: எஸ் மை லார்ட், இந்த பத்மநாபா ஐயங்கார் மிகவும் ஆபத்தான சுரேஷி. இவருடைய மனைவி அம்புஜட்டை விசாரணை செய்ய அனுமதி வேண்டுகிறேன்.
0: எஸ் ப்ரொசீட்.
1: தேங்க்யூ மை லார்ட். மிஸ்ஸஸ் அம்புஜம், உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் கணவர் பத்மநாபா ஐயங்கார் ஒரு சுரேஷி தானே?
3: வக்கீலையா? என்னோட ஆட்டுக்காரர் சுதேசினா நீங்க பரதேசியா?
1: என்ன சொல்ற? பரதேசியா? நான் என்ன

0: மிஸ்ஸஸ் அம்புஜம், உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் கணவர் பத்மநாப ஐயங்கார் ஒரு சுதேசி தானே?
1: வக்கீலையா? என்னோட ஆத்துக்காரர் சுதேசினா நீங்க பரதேசியா?
0: என்ன சொல்றேன், பரதேசியா? நான் என்ன பிச்சைக்காரன் சொல்றேன்.
1: உங்களை பத்தி உங்களுக்கு தானே தெரியும்.
0: என்னையே அவமானப்படுத்துறாரா
1: ஐயா? சுதேசிக்கு முதல்ல உங்களுக்கு அர்த்தம் தெரியுமோ?
0: எனக்கு அர்த்தம்
1: இருங்கோ. சுதேசினா சொந்த நாட்டுக்காரான்னு அர்த்தம், பரதேசினா வெளிநாட்டுக்காரான்னு அர்த்தம், பிச்சைக்காரன்னு அர்த்தம் இல்ல. ஆனா உங்களுக்கு அப்படி தோணித்தனா அதுல நியாயம் இருக்கு. ஏன்னா வெளிநாட்டுக்காரா கிட்ட கை கட்டி வேலை பார்த்து பிச்சை வாங்குறவாளுக்கு கோபம் வர்றது நியாயம் தானே?
0: நீதிமன்றத்துல என்ன அவமானப்படுத்தினா உங்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா?
1: அதான் உலகத்துக்கே தெரியுமே. நீங்கள்லாம் தண்டனைய தீர்மானம் பண்ணிட்டு தானே வழக்கையே விசாரிப்பள்.
0: சரி இருக்கட்டும்.
1: இருக்கட்டும் சொல்லுங்க.
0: சொல்ற, உங்க கணவர் மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் பத்திரிகையில எழுதுறாரு இல்லையா?
1: ஆமா, என்னோட ஆத்துக்காரர் எதுல ஈடுபட்டாலும் அது ஸ்டாண்டர்டா தான் இருக்கும்.
0: இருக்கட்டும். அர்பத் நாட்டுங்கிற பிரிட்டிஷ் பேங்க் திவால் ஆனதால பொதுமக்கள் பணம் இழப்பு அப்படின்னு தலையங்க எழுதியிருக்காரு.
1: பேங்க் திவாலான விஷயம் உங்களுக்கு தெரியாதோ? திவாலானா பணம் போட்டவ தெருவில் தானே நிப்பா. நீங்க பரதேசின்னு சொன்ன உடனே உங்களை தப்பா பேசிட்ட மாதிரி கோபப்பட்டேல்ல. அப்போ மக்கள் அது மாதிரி ஆயிடுறாளே.
0: நான்
1: தான் முன்னிலேயே சொன்னேன், தண்டனையே தீர்மானம் பண்ணிட்டு தானே வழக்கையே விசாரிப்பாள்னு.
2: இந்த கோர்ட் எல்லா எவிடன்ஸையும் பார்த்தது. மெட்ராஸ் கோர்ட் விதித்த ஜாமீன் படி பத்மநாப ஐயங்கார் மீது போதிய ஆதாரங்கள் இல்லாததால் அவர் மட்டுமே விடுதலை ஆகிறார். வஉசி மற்றும் சுப்பிரமணிய சிவாவுக்கு சிறை தண்டனை நீடிக்கிறது.
3: என்னது பிள்ளை வழங்கும் சிவாவுக்கு தண்டனையா? இது அநீதி, இது அநீதி.
4: இது எதிர்பார்த்தது தானே பத்மநாபா? நீயாவது விடுதலை ஆனிய, அதுவே போதும்.
3: பிள்ளைவாள், உங்களை விட்டுட்டு நான் மட்டும் எப்படி வெளியே போவேன்?
5: பத்மநாபா, இது நம்ம கூட்டு நடவடிக்கைக்கு கிடைச்ச வெற்றி. நீ வெளியே போய் சுதேசி பிரச்சாரத்தை தொடரு. நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது அதுதான்.
4: பிள்ளைவாள் சொல்றத செய். அன்னை பாரத தேவி உனக்கு எப்பவும் துணையா இருப்பா.
3: சரி பிள்ளைவாள், சரி. அம்புஜம், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பிள்ளைவாளும் சிவாவும் என் கூட இல்லாதது என்னோட ரெண்டு கையையும் இழந்துட்ட மாதிரி தெரியறது. இங்கே என்னால எதுவும் சுதந்திரமா பண்ண முடியாம போலீஸ் டார்ச்சர் வேற.
1: என்ன, அவ ரெண்டு பேரையுமே ஜெயில போய் பார்த்து இத பத்தி யோசனை கேளுங்களே.
3: அப்படிங்கிறியா? அதுவும் சரி, இப்பவே மனு போட்டுட்டு போய் பார்க்கறேன்.
5: பத்மநாபா, உன்னோட நிலைமை எனக்கு நல்லா புரியுது. இங்கே உனக்கு அஹிம்சை அதிகம்தான். நீ பேசாம கேரளாவுக்கே போயிடு. அங்கே உனக்கு நண்பர்கள் உறவுக்காரங்கன்னு நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்க துணையோட உன்னோட வேலையை நீ தொடர்ந்து பாரு.
4: என்னோட அபிப்பிராயமும் அதே தான் பத்மநாபா.
3: நீங்கள் ரெண்டு பேரும் சொன்னது இருட்டில் தவிக்கிறவனுக்கு வெளிச்சம் கிடைச்ச மாதிரி இருக்கு. அப்படியே பண்ணுறேன். ஆனாலும் எங்கே போனாலும் சுதந்திர போராட்ட காரியங்களை நான் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறேன்.
4: பலே, சிங்கம் எங்க இருந்தாலும் சிங்கமா தான் இருக்கும், தங்கமும் எங்க இருந்தாலும் தங்கமா தான் இருக்கும். போயிட்டு வா பத்மநாபா.
3: அம்புஜம், ரெண்டு பேரும் என்ன கேரளாக்கு போக சொல்லிட்ட அம்புஜம்.
1: அப்புறம் என்னன்னா கவலை, முதல்ல நீங்க புறப்படுங்க.
3: சரி அம்புஜம், ஆனா அதுக்கு முன்னால பாரதியாரை போய் பார்த்துட்டு வந்துடுறேன்.
1: சரிண்ணா.
3: பாரதி, எனக்கு வாவுசியையும் சிவாவையும் விட்டுட்டு இருக்கிறது ரெண்டு கையும் உடஞ்ச மாதிரி இருக்கு.
6: பத்மநாபா, எனக்கு ரெண்டு கண்ணே போயிட்ட மாதிரி இருக்கு. என்ன செய்ய?
3: அவ ரெண்டு பேரும் எனக்கு

0: கேரளாவுக்கு போயிடுங்கிறார்.
1: சரிதான், நானும் தான் வெள்ளையன் கொள்ளையன் ரெண்டு பேரோட தொல்லை தாங்காம பாண்டிச்சேரியில அடைக்கலமானே.
0: அப்போ என்னவா கேரளா போன்னு சொல்றது சரிதாங்கிறேல?
1: பிள்ளைவாள் தீர்க்க சிந்தனையாளர், அவர் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும். நீங்கள் அவர் சொன்னதை கேளுங்கள்.
0: சரி சரி பாரதி, நீங்களும் அதையே சொல்றீங்க, நான் அப்படியே பண்றேன்.
1: ஆனால் உம்மால் அங்கு சும்மா இருக்க இயலாது, தேச சேவையை தொடருங்கள்.
0: நிச்சயமாக பாரதி, உங்களோட பாடல்கள் எனக்கு ஆன்ம ஒளியையும் உத்வேகத்தையும் தந்துட்டே இருக்கும்.
1: இந்த பசி என்ற ஒன்று இருக்கிறதே, அது மட்டும் இல்லாவிட்டால் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் தேச சேவையில் ஈடுபடலாம். அதற்குத்தான் மருந்து என்ற ஒன்று இல்லை.
0: சரி பாரதி, நான் வருகிறேன்.
1: போறதுக்கு முன்னால வெள்ளக்காரன் விஞ்சும் பிள்ளைவாளும் பேசுண்ட மாதிரி ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். சில பத்திகளை சொல்றேன், கேட்டுட்டு போ.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: இது பிஞ்ச் சொல்றது. நாட்டிலெங்கும் சுதந்திர வாஞ்சையை நாட்டினாய், கனல் மூட்டினாய், வாட்டி உன்னை மடக்கி சிறைக்குள்ளே மாட்டுவேன், வழி காட்டுவேன், சுட்டு வீழ்த்தியே புத்தி வருத்திடச் சொல்லுவேன், குத்தி கொல்லுவேன், தட்டி பேசுவாருண்டோ சிறைக்குள்ளே தள்ளுவேன், பழி கொள்ளுவேன். இதுக்கு பிள்ளைவாளோட பதில கேளும். சொந்த நாட்டில் பரர் கடிமை செய்தே துஞ்சிடோம் இனி அஞ்சிடோம், எந்த நாட்டினும் இந்த அநீதிகள் ஏற்குமோ தெய்வம் பார்க்குமோ, வந்தே மாதரம் என்றுயிர் போம் வரை வாழ்த்துவோம் முடி தாழ்த்துவோம், எந்த மாறுயிர் அன்னையை போற்றுதல் ஈனமோ அவமானமோ, சதையை துண்டு துண்டாக்கினும் உன் எண்ணம் சாயுமோ ஜீவன் ஓயுமோ, இதயத்துள்ளே இலங்கு மகாபக்தி ஏகுமோ நெஞ்சம் வேகுமோ. இப்படி புள்ளவாள் பதில் சொல்லி வெள்ளக்காரன் மானத்தையே கப்பல் ஏற்றிருப்பார். சரி, நீங்கள் போய் வாருங்கள்.
0: சரி பாரதி, நான் வரேன்.
2: பத்மநாபா, தமிழ்நாட்டில இருந்து நீ மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜாமீன்ல விடுதலாகி கேரளாவுக்கு வந்தது சுதேசி இயக்கத்துக்கே பெரிய பலமாக்கும்.
0: நான் எங்க போனாலும் எனக்குள்ள எரியற சுதந்திரத்தையே யாராலையும் அணைக்க முடியாது மாதவா.
2: இன்னைக்கு சாயந்தரம் அந்நிய துணி பகிஷ்கரிப்பு போராட்டம் இருக்கு, நான் முன்னால போறேன், அங்க நீ பேசுறதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுறேன்.
0: சரி மாதவா, நீ போ, நானும் என்ன சொல்லணும்னு இன்னும் ஒரு தடவை சரி பார்த்துக்கிட்டு வந்துடுறேன்.
2: இனி பத்மநாப ஐயங்கார் பேசுவார்.
3: கேரள சகோதரர்களே, பாவூசி பிள்ளைவாளின் கூட்டாளியாக இருப்பதில் நான் பெருமைப்படுகிறேன். 1906 முதல் 1911 வரை என்னை வெள்ளைக்கார போலீஸ் தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டே இருக்கிறது. அதற்காக நான் அஞ்ச மாட்டேன். நமது பாரத மாதா அன்னியனிடம் அடிமைப்பட்டு கிடப்பது என் நெஞ்சில் கனலாக கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அவளை விடுவிக்கவில்லை என்றால் நாம் அவள் குழந்தைகள் அல்ல. பெற்ற தாயை அடகு வைத்து எந்த மகனாவது மானத்தோடு வாழ முடியுமா? அப்படி வாழ்பவன் மனிதன் தானா? விலங்குகளை விட கேவலம் அல்லவா? அது போன்றதுதான் அன்னியனுடைய துணிகள் நம் உடலில் இருப்பதும். அதற்கு நிர்வாணமாக கூட இருக்கலாம், அப்படி அணிந்திருப்பது நாம் மானத்தை இழந்ததாக அர்த்தம். நம்மிடமே மூலப்பொருள் எடுத்து அதை நம்மிடமே விற்பனையாகும் பிரிட்டிஷ் துணிகளை எரியூட்டுங்கள். நாம் இழந்த நம் மானத்தை மீட்டு எடுங்கள். இப்பொழுது நாம் வைக்கும் நெருப்பு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திற்கு நாம் வைக்கும் நெருப்பு. அதில் நமது அடிமைத்தனம் எரிந்து சுதந்திர பாரதம் மலரட்டும். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம்.
0: அழிக்க முடியாது. அதே மாதிரி என்னோட சுதேசி சிந்தனையையும் உங்களால அழிக்க முடியாது.
4: அப்போ நீ என்ன பண்ணாலும் திருந்த மாட்டே? இல்ல,
0: நீங்கள் இந்த நாட்டை விட்டு ஓடும் வரை நான் திருந்தவே மாட்டேன்.

0: பத்மநாபா, நீ திருவள்ளிக்கேணி ஹிந்து ஹைஸ்கூலில் டீச்சராக சேர்ந்ததில் மாணவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் போலீஸ் கண்காணிப்பு இன்னும் உனக்கு இருந்துக்கிட்டே இருக்கே.
1: ஆமாம் கோபாலன், நாட்டுக்காக சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதால் என்னோட வேலைகளுக்கு பல தடைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கு.
0: ஆனால் இத்தனைக்கு ஈடு கொடுத்து நீ இன்னும் சளைக்காமல் போராடிக்கிட்டு இருக்க பாரு, அதை நினைக்கும் போது ரொம்ப பிரமிப்பாக இருக்கு.
1: எல்லா பிரச்சனைகளையும் தாங்கி என்னை நிற்க வச்சவர் என் பொண்டாட்டி அம்புஜம். அவ இல்லைனா நான் இந்த அளவுக்கு தாக்கு பிடிச்சிருக்க முடியுமானே தெரியலப்பா.
0: ஆமாப்பா, நீ சொல்றது கூட உண்மைதான்.
1: பார்சதி, எதுக்கு இப்படி கண்மணி தெரியாம ஓடி வர?
2: அப்பா அப்பா அப்பா, சீக்கிரம் வாங்க, அம்மாக்கு உடம்பு முடியல, அழுகுறாங்கப்பா, வாங்கப்பா.
0: பத்மநாபா, சீக்கிரம் போப்பா, போய் என்னன்னு பாரு.
1: இதோ வந்துட்டேன், இதோ வந்துட்டேன். அம்புஜம் அம்புஜம் அம்புஜம், இதோ இதோ இதோ வந்துட்டேன், இதோ வந்துட்டேன். என்னமாச்சு உனக்கு? என்னாச்சு என்னாச்சு?
3: வந்துட்டேன்
1: வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன். சொல்லு.
3: உங்க சுதேசி போராட்டத்தால நீங்க ஜெயிலுக்கு போனப்ப கூட நான் கலங்கலங்க.
1: நான்
3: கலங்கல. ஆனா ஆனா இப்போ இப்போ
1: சொல்லு,
3: நம்ம சின்ன பையன் பார்த்த சரதுக்கு 7 வயசுதான் ஆகுது. அவனை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்.
1: சரிம்மா சரிம்மா, எதுக்குமா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? நீ இப்போ எதுக்கு இப்படி எல்லாம் சொல்ற? வேண்டாமா வேண்டாமா.
3: என்ன பரதேசிகள், கோர்ட்ல நான் சொன்ன வார்த்தைய நீங்க எப்பவும் மறந்துடாதீங்க.
1: என்ன விட்டு போயிடாதமா? நீ இருக்கிறதாமா எனக்கு தெரியும், நீ இருக்கிறதாமா எனக்கு வீரம், என்னோட மலை எல்லாமே நீதாமா. என்னை விட்டு போயிடாதம்மா போயிடாதம்மா.

0: அப்பா, பொழுது விடிஞ்சாச்சுப்பா. 1917 இருந்து 1930 வரை நீங்க எழுதின கட்டுரைகள் நாட்டோட சுதந்திர போராட்டத்துக்கு பெரிய தூணா இருந்தது. இது வரைக்கும் பண்ணினதெல்லாம் போறும். இனிமே ரெஸ்ட் எடுத்துக்கோப்பா.
1: இல்ல பார்த்தா, என்னால முடியாது. என் வாழ்நாளோட கடைசி 10 வருஷமும் உன்னோட மெட்ராஸ்ல இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா என்னோட வருத்தம் என்னன்னா, இந்த நாட்டுக்காகவே தன்னோட சொத்து சுகம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணின உண்மையான தியாகிகளோட அருமை இந்த நாட்டு மக்களுக்கு புரியவே புரியாதா? பாரதி பாடின மாதிரி, நெஞ்சில் உரம்பமின்றி நேர்மை திறமின்றி வஞ்சனை சொல்லிண்டு வாய்ச்சொல் வீரர்களாத்தான் இருக்க போறாளா? ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் கீதாச்சாரியன் சொன்னபடி என் கடமையை செஞ்சுட்டே தான் இருக்க போறேன். நாட்டோட சுதந்திரத்துக்காக வேலைகளை இழந்து சோதனைகளை சந்திச்சாலும் நான் என்னோட லட்சியத்தை கைவிடல.
0: கண்டிப்பாப்பா,
1: நம் பாரத தேசம் சீக்கிரமே சுதந்திர காத்த சுவாசிக்கும் பார்த்தா.
0: அப்பா, உங்களை மாதிரி தியாகிகளோட வரலாறு இந்த நாடு இருக்கிற வரைக்கும் அழியாதுப்பா. வந்தே மாதரம்.
2: இதுவரை சுதேசி சுடர் பத்மநாப ஐயங்கார் நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் ஜி நிஷா நந்தினி அவர்கள். நடித்தவர்கள் பத்மநாப ஐயங்காராக வி கோவிந்தராஜன், பத்மநாப ஐயங்காரின் மனைவி அம்புஜமாக டி எஸ் லக்ஷ்மி, சுப்பிரமணிய பாரதியாக ராமசாமி சுதர்சன், சுப்பிரமணிய சிவா மற்றும் வழக்குரைஞராக சி ராஜா அப்பாசாமி, பத்மநாப ஐயங்காரின் தந்தை மற்றும் நீதிபதியாக என் மதன் சந்தர், வாபு சிதம்பரம் பிள்ளை மற்றும் சுதேசி இயக்க தோழராக டி கிருஷ்ணமூர்த்தி, பிரிட்டிஷ் காவல்துறை அதிகாரி மற்றும் பத்திரிகை நண்பர் ராம்புவாக ஆர் ஜெயகோபால் ஆகியோர், அமைப்பில் உதவி கே பரமேஸ்வரி, அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ், படைப்பு

நேர்களே, சுதந்திர தினத்தை ஒட்டி ஆகாஷவாணி புதுச்சேரி படைப்பில் ஒலிபரப்பாக இருக்கும் சிறப்பு பட்டிமன்றத்திற்கான ஒலிப்பதிவினை நாளை பிற்பகல் 3 மணி அளவில் வானொலி நிலைய வளாகத்தில் நடைபெற உள்ளது. பட்டிமன்றத்தின் தலைப்பு: தேசபக்தியில் சிறந்து விளங்குபவர்கள் பெரியவர்களா இளைஞர்களா? நடுவர் பேராசிரியர் முனைவர் வேல் கார்த்திகேயன். பெரியவர்களே என்ற அணியில் செந்தமிழ் செம்மல் சீனு வேணுகோபால், முனைவர் வேல் மகேஸ்வரி. இளைஞர்களே என்ற அணியில் முனைவர் அரங்கம்மு முருகையன், முனைவர் ரா விசாலாட்சி ஆகியோர் பங்கேற்கின்றனர். நடைபெறும் இந்த பட்டிமன்றத்தில் நேயர்கள் அனைவரும் வருகை தந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து தருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஒலிப்பதிவாகும் பட்டிமன்ற நிகழ்ச்சி வரும் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று மாலை 4 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியினை தமிழகம் மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையங்கள் ஒலிபரப்பு செய்யும். வாருங்கள், நிகழ்ச்சியை கேட்டு ரசியுங்கள்.

நேர்களே, நாளைய நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் புதுடெல்லி அரசு ஜவுளி அமைச்சகத்தால் ஏற்படுத்தி செய்யப்பட்டுள்ள 12வது தேசிய கைத்தறி தின விழாவில் பங்கேற்கும் நிகழ்வினை நாளை காலை 11:10 முதல் நேரடியாக டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனி இதர நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உறவுகளை உயர்வாய் போற்றுவோம். வழங்குகிறார் ஜி கணபதி சுப்பிரமணியம் அவர்கள் படை.

0: திருநெல்வேலி வானொலி நிலையம் 6:15 தெய்வீகராகம் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் கறவை மாடுக்கான சிறப்பு தீவனம் குறித்த காத்துமுத்து கருத்துவத்தின் உரையாடல் கேட்கலாம். இதில் உரையாடுபவர்கள் காத்துமுத்துவாக மயிலாடுதுறைதா செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம், சூழலை பாதிக்கும் காட்டுத்தீ தொடர்ச்சியினை கேட்கலாம். வழங்குபவர் இ நாகப்பன் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை. வாழ்விக்கு வந்த காந்தி அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி. வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. இரட்டை குழந்தைகள் மற்றும் குறைமாத குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டும் முறை குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள். 7:30 இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நாகருலா. 8:02 8:30 தகவல் தளம். காலை 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் வியாசர்பாடி ஜி கோதண்டராமன் அவர்களின் நாகஸ்வரம் கேட்கலாம். வெள்ளியனூர் கே கலியமூர்த்தி அவர்கள் தவில். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். 11:00 திரை இசை. 12:00 லட்சிய பூமி நாடகம் கேட்கலாம். எழுத்தாக்கம் கல்லை மலரடியான் என்கிற சு கந்தசுவாமி அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறைதா செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சிகள் பித்துக்குளி பி முருகதாஸ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத் தொடர் கேட்கலாம். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். மதியம் 1:00 மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் கவிதையின் பரிமாணங்கள் குறித்து கவிஞர் ஃபிலோ மார்கரெட் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் அஜய் சிந்து. 12:15 என்றும் இனியவை. 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 2:55 வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 3:10 வாராந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக முதன்மை அலுவலக நிகழ்ச்சிகள் யாவும் பிற்பகல் 3:10 முதல் 5:00 வரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மீண்டும் மாலை 5:00 நிகழ்ச்சிகள் தொடங்கும். நாளை மாலை 5:00 பொன்மாலை பொழுது தெய்வம் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 வரை திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். இரவு 7:00 முதல் 7:15 வரையிலும் 8:00 முதல் 8:15 வரையிலும் 8:30 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் உழவருடன் சந்திப்பு குறித்து விழுப்புரம் மாவட்டம் புதுப்பாளையம் உழவர் எஸ் பாஸ்கரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் மற்றும் பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 9:30 சங்கீத வானிலை. 10:00 குவெஸ்டின் அவர் இன் பார்லிமெண்ட் டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை. 11:10 முதன்மை அலுவலக நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும் காலை 6:05 8:15 2:00 பிற்பகல் 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியில் அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகள். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலி மண்டலி செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 ஆகிய நேரங்களில் இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். FM ரெயின்போவில் நாளை நிகழ்ச்சிகள் சில. காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 8:30 நம்ம புதுவை. 8:55 சாய்பாலின் இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேர்விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் நின்று. 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிங் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத் தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் சிநேகிதியே கவிதையின் பரிமாணங்கள் குறித்து கவிஞர் பிலோ மார்கெட் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் அஜய் சிந்து. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர். உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சியில் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து விளக்கமளிக்கிறார் ஜிப்மர் மருத்துவமனையின் பச்சிளம் குழந்தைகள் நல மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பி ஆதிசிவம் அவர்கள். 4:00 கேட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 முதல் 6:10 வரை அலையோடு விளையாடு நேரில் இணைகிறார் ஆர்ஜே சோனியா. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: This is Akashvani, The news read by Renuka.

அடுத்த ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். வணக்கம். நிலையத்தில் நேரம் 11:10:12. வணக்கம். ஜெய்ஹிந்த்.